0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 19 பதிகம் 4 பாடல் வானமிது வெல்லாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆலவாய். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்
3: வானம் இது எல்லாம் உடையா

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம், பண் பழம் பஞ்சுரம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருச்சோபுரம் பண் பழந்தக்கராகும் திருச்சி

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன்

0: நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கோட்டாறு. பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய். திருமடத்தில் இருந்தவாறு அருளி செய்த பதிகம். பண் கௌசிகம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அரசிற்கரைப்புத்தூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு அதிகை வீரட்டம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருநள்ளாறு திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு நீடூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கேசி இராகம் காம்போதி திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவார்த்தை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

தலைப்படு சால்வினுக்கும் தளரே.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு இயமம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

குண மதுரல் மதி போய் கனக செய்ய நிலவு மாடமதில் குடை தழுகு வாசமலி செறிப்பொழில் சுலாவு வளர் சுலாதி வளர் சிறபுர சுரேச

காதல் திரள் களைக்கனல் செழுமுலைக்குரியவர் சினத்தேருதான் இது கழுவினார் என இடிகொள் மாமுரசதிருல் புகலியர் அறிவல் கூர்ந்த வசுல் தரவு கவுனியர் வசுல் தர கவுனியர் தமசீர் முதல்வல் புகலியர் அறிவல் தாழ் முறை வந்து அடையலர்

ஒளி திசை திசை துல்லிய பொழில் சுலவுல் திகழே.

புகழிக் கவிஞல புகழிக் கவிஞல் பயில் சென் தமிழாகர் புகழிக் கவிஞல் பயில் சென் தமிழாகர் மெய்ப்பெருவ திருவா

அடிபரவு குணமேதை கவுனியரேகள் குலதீப சுபசரிதல் அடியே நதி இடரு முழுதும் அறவீசு தமிழ் விரகல் அணியால புகலினகரை அணையா.

கோடேருள் கொடியாய் கொல்லை முல்லையே முல்லை நகை உமைதல் மல்ல திருவருளே முந்தியுறு பெரிய செல்கள் முனிவல் மிகு நல்ல பொழில் சுலவு தொல்லை.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal Kekkavirukkum Adutha Nigazhchi Thirumurai Sorpozhivu. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகள் சைவத்தை நிலைநாட்டியதை பற்றியும் அவர் புராணமும். வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: விஞ்ஞான சம்பந்தருடைய முக்கியமான பகுதி என் நெஞ்சை கொள்ளை கொண்டது மதுரை நிகழ்ச்சி, அதனை உங்களுக்கு சொல்லி பாடி காட்டினேன். திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். திருவதிக வீரட்டானத்திலே அவர் குற்றாயினவாறு திருப்பதிகம் பாடி தன்னுடைய சூளை நோயை தீர்த்துக் கொண்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அந்த பதிகத்தின் கடைசி பாடல் வரையிலும் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய் என்று அவர் பாடியிருக்கிறார். அப்ப கடைசி பாட்டு வரலையும் அவருக்கு அந்த சூளை நோய் என்ற, அதாவது ஒரு வயிற்று நோய், சூளை நோய் என்பது ஒரு வயிற்று நோய், அது அவருக்கு தீரவில்லை என்பது அவருடைய திருவாக்கு அல்லவா? ஆமா. அப்ப பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் பெருமான் எப்படி அவருக்கு இந்த சூளை நோய் தீர்ந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழலாம் அல்லவா? எழலாம். இப்ப பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் சொன்னது தப்பா? கிடையாது. 100க்கு 200 மார்க் அவர் சொன்னது ரைட்டு. எப்படி என்றால், நோய் தீர்த்தான் நோய் தீர்த்தான் என்று வருவது பிறவி நோயையும் சொல்லக்கூடும் அல்லவா? பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானே, பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் பரவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று சொல்லுவது இந்த வயிற்று நோயை இருக்காத பிறவி நோயையும் சொல்லியிருக்க கூடும் அல்லவா? அது சூளை நோய் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலே ஒரு இடத்துல சூளை நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டான் என்று அவர் பாடியிருக்கிறார். இதனை நன்றாக வடிகட்டி படித்து விட்டார் சேர்க்கிறார் பெருமாள். எழுத்து எழுத்தாக எண்ணி படித்திருக்கிறார் தேவாரத்தை. பிள்ளைக்கூத்தனுடைய திருவருளினாலே அவர் பெரிய புராணம் பாடினார் என்பது ஒரு பகுதி, அதனை நாம மறுக்கவில்லை. ஆனால் தேவாரத்தை நன்றாக ஆராய்ந்துதான் அவர் எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய தீர்ப்பு. ஆமா, ஒரே ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 7000 பாட்டுல ஒரு இடத்துலதான் சூளை நோய் தீர்த்தான் என்று பர்டிகுலரா சொல்றார் அவர். இதனை கண்டுபிடித்தார் சேக்கிழார் பெருமான். அப்படித்தான் கண்டுபிடித்தான் தீர்த்து விட்டார்னு எழுதிவிட்டார். சேக்கிழாருடைய ஆராய்ச்சியினுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கிறது பாத்தீங்களா? ஒரு சரித்திரத்தை எழுதும்போது கண்ணாபினான்னு எழுதிவிடல, ஒழுங்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த திருப்பாடல் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

0: நாட்டுக்கு பொருள் தெரியறது தப்பு.
1: பொருள் தெரியும் போது அந்த உணர்ச்சி வரும்போது நமக்கு பாட வர மாட்டேங்குது. என்னுடைய வாத்தியார் கூட அப்படித்தான் பொருள் உணர்ச்சி இதை வந்து பாட முடியாமலே போனார். எனக்கும் அப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறேன் இல்லையா. பொருள் தெரியாம எப்படி வேணாலும் பாட்டிட்டு போயிட்டா இந்த வம்பே கிடையாது இல்லையா.

0: பகுதி தான், இந்த ஒரு இடத்திலே தான். அப்பர் சுவாமியுடைய வாக்குனால எனக்கு சூரை நோயை அவன் தீர்த்து விட்டான் என்று எழுதி வைத்திருக்கிறார். இதனை சரியாக பார்த்த சேர்க்கிறார் பெருமான். கடைசி பாட்டு வரைக்கும் அவருக்கு தீரல, ஆனா கடைசியில தீர்த்து விட்டான் என்பவர் பாதிக்கினால தீர்ந்து போச்சுன்னு எழுதிட்டார். இது ரெண்டும் சேர்க்கிறாருடைய தெய்வத்தன்மையை நாம் உணர முடிகிறது. சரி, இவர் சமண சமயத்தில் இருந்தார் அல்லவா?
1: ஆமா.
0: நம்ம சமயத்துல இல்லாததையா அங்க போய் பார்த்தார்? இல்ல, எல்லா சமயத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அந்த சமயத்துக்கு போனார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அது நமக்கு தேவையில்லைதான். இப்ப நாம கூட அந்த சமயத்துல அப்படி செய்யறாம்பார், இந்த சமயத்துல அப்படி செய்யறாம்பார், சைவ சமயத்துல இல்லை பார் அப்படின்னு அவர் சொல்லுவது கூட அவ்வளவு நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பெரும் சமயம், பெரும் தெய்வம், இதனை வழிபடுகிறோம் நாம். இதுல எந்த விதமான குற்றமும் இல்லைன்னு என்னுடைய சித்தறிவே சொல்லுகிறது. என்னை விட பேரறிவு நிறைய உண்டல்லவா? அல்லவா? ஆமா. பெருந்தெய்வமாகிய சிவனை வழிபடுகிற நமக்கு எந்த குறையும் இல்லை. ஆக இவர் என்ன செய்தார்? வேறு ஒரு சமயத்துக்கு போனார். இவருடைய தமக்கையினுடைய வேண்டுகோளுக்கு இறங்கித்தான் இவன் இவருக்கு சூளை நோயை கொடுத்து திருப்பி விட்டான். அந்த மாதிரி இப்பவும் செய்திருந்தான்னா ரொம்ப பேரை திருப்ப வேண்டியிருக்கு. அப்போது திருநாவுக்கரசு ஒருத்தரை மாத்திரம் திருத்தனான், இப்ப ரொம்ப பேர் அப்படி திருப்ப வேண்டியிருக்கு. எப்படி சூழ நோய் கொடுத்தவர்கள் எல்லாம் திருப்புவானோ பார்த்துக் கொள்ளலாம். சைவன்களையே திருத்த வேண்டியிருக்கு. அதுதான் அதில் ஆச்சரியம். வேறொரு சமயத்தவனை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சைவன்களிலேயே எத்தனை பேர் திருநீர் பூசாதவன், ருத்ராட்சம் போடாதவன், கோயிலுக்கு போகாதவன், கோயிலுக்கு போறவனை திட்டுறவன், ருத்ராட்சம் போடுறவனை திட்டுறவன், விபூதியை பூசுறவன் நம்ம சைவன்லயே இருக்கான் இல்லையா? அவனை திருத்தினா சரிதான் என்று நான் எண்ணுகிறேன். நான் சொல்வதில் எதுன்னு சுடு சொல்லி இருந்தால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, அந்த பல்லவன் என்ன செய்கிறான்? இவன் ஏதோ பொய் சொல்லிவிட்டு, இந்த அவருக்கு மருள் நீக்கியார் என்று பேர். அங்கே மருள் நீக்கியார் என்பது இங்கே தகப்பனார் வச்ச பேர். அங்க வந்து தர்மசேனன் பொய் சொல்லிட்டு போயிட்டான், அவனை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு. அங்கிருந்து எல்லோரும் வந்தார்கள். அவன் அரசன் உங்களை அழைக்கிறான், நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்ட போது, இவர் அற்புதமான திருத்தாண்டம் ஒன்று, நாமார்க்கும் குடியல்லோ. ஒரு அரசனுடைய அழைப்பை இப்படி மறுக்க முடியுமா? அந்த தைரியம் நமக்கு உண்டா? நாமார்க்கும் குடியல்லோ, நமனை அஞ்சோ, நான் யமனுக்கும் அஞ்ச மாட்டேன், நரகத்தில் இடப்படும் இடர்படோம் என்று பாடுகிறார்கள். அது அப்படி இருப்பது தவறு என்று சில பேர்கள் எழுதியிருக்கிறார்கள். இடப்படும், அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன், அந்த ஸ்பாட்டுக்கே எனக்கு வேலை இல்லை, நரகத்துக்கே நான் போக வேண்டிய வேலை எனக்கு கிடையாது, ஏன் அவ்வளவு பெரிய பாபத்தை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிவிடுறாரு. இடப்படும் என்ன? அங்க போய் இடர் இல்லைன்னு பொருள். இடப்படும்னா அந்த இடத்துல ஸ்பாட்டே எனக்கு வேலை இல்லைன்னு சுவாமி. நரகத்தில் இடப்படும், ஏமாப்போ, பிணி அறியோ, பணிவோமல்லோ, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரம். சிவனுடைய கை இப்படி கும்பிட்ட கோலத்தோடு கிடையாது என்று சொல்லுவார்கள். ஏன்? அவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை, அதனால அவனுக்கு கும்பிட வேண்டிய தேவையே இல்லை இல்லையா? சிவனுடைய உருவத்திலே எத்தனையோ உருவத்தில், அதாவது 864 உருவமே என்னமோ இருக்கிறது சிவனுக்கு. அந்த 64 உருவத்துக்கும் பாம்பன் சாமி அட்டாட்டக நிலையோ என்னமோன்னு ஒரு பாடல்கள் பாடியிருக்கிறார். அட்டாட்டக நிலை என்று அதுக்கு நினைக்கிறேன், நான் சின்ன பிள்ளையில படித்தது. அந்த 64 உருவத்திலேயும் இப்படி கும்பிட்ட கையோடு கிடையாது. சேர்ந்தறியா கையானை என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன், தங்கவன் குடையோர் காதில் கோமார்க்கே, நாம் என்றும் ஆளா என்றும் மீளா ஆளாய் என்று சொல்லுகிறார் சொல்லி.

உறவுத்தன்மை இந்த பாட்டுல இருக்கிறதுன்னு என்னோட ஓடா. இந்த ஊர்ல இருக்கிற சமைக்க இன்னும் மறக்கல, பிச்சை போடுவதற்கும் மறக்கல, தாயேன்னு கைய நீட்டினா ஒரு சோறு போட்டு விடுவார்கள் இல்லையா. கிலோ 20 ரூபாய் விற்கிற காலத்துல கூட அன்னதானம் போட்டுக் கொண்டுதானே இருக்கிறார்கள். இந்த நாட்டின் சொத்து அது, இந்த தர்மம் இல்லையா. சிதம்பரத்துல ஒரு சாமியார் இருந்தார், 10 மணிக்கு இப்படி கைய நீட்டுவார் ஒரு வீட்டுல, ஒரு பிடி அந்த ஒரு உருண்டை பட்டா அதை சாப்பிட்டு போயிடுவார், அடுத்த உருண்டை வாங்க மாட்டார். ஆமா, அப்படி கைய நீட்டும் தாயின்னு கூப்பிட மாட்டார். 10 மணிக்கு இந்த சாமியார் வருவாரான்னு எல்லாரும் சாதத்தை பிசைஞ்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த வீதிக்கு வருவார்னு தெரியாது. கைய நீட்டுவார், ஒரு உருண்டை அப்படி வைப்பார்கள். சில தாய்கள் என்ன பண்ணுவா, நல்லா பெரிய உருண்டைய உருட்டி வச்சு விடுவார், ஒரு உருண்டை தானே சாப்பிடுவாரு அப்படின்னு அதை சாப்பிடுவார். சாக்கடை தண்ணி இருக்கு பாருங்க, சாக்கடை தண்ணி அதை எடுத்து குடிப்பாரு. அவர் உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா, பவுன் மாதிரி இருந்தது அந்த உடம்பு. சாக்கடை தண்ணியை நாம சுவாசிச்சாலே நமக்கு கெடுதல்னு சொல்றான், அதை மெரிச்சாலே தப்புன்னு சொல்றான். அதை குடித்ததை நான் பார்த்திருக்கிறேன், கதை அல்ல புராணம் அல்ல, நான் பார்த்தேன். தூக்கம் வந்ததுன்னா தெருவுல படுத்து தூங்குவார், நடு ரோட்ல கார் வந்ததுன்னா அப்படியே திரும்பிட்டு போவான், யாரும் எழுப்ப மாட்டான் அவரை. ஆமா, ஒரு நாள் திடீர்னு அந்த சாமி மறைஞ்சு போயிட்டார். தேடினாங்க எல்லாரும், இன்னும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் அப்படில தன்னுடைய உடலை எப்படியோ மறைத்துக் கொண்டு விட்டார் அவர். அப்படி ஒரு பெரிய மகான்கள் வாழ்ந்த நாடு, வாழ்கின்ற நாடு இது அல்லவா, அதத்தான்

திண்ணை நமக்கு சொந்தம் இல்லை. இப்ப திண்ணையே கிடையாது, அதையும் இவன் சோத்துக்கு விட்டு திண்ணை உண்டும் பார் பட்டிய தெரியும். திண்ணையில படுத்தா எழுப்ப மாட்டான், அல்லது சத்திரம் சாவடின்னு முன்ன வச்சிருந்தான். ஐயா இப்ப சத்திரமும் கிடையாது, அன்ன சத்திரம்னு வச்சோம்னா நானும் நீங்களும் போய் சாப்பிட்டு பிச்சைக்காரன் ஒண்ணும் கிடைக்காது இல்லையா? ஆமா, சத்திரங்கள்லாம் இருந்த நாடுதானே இது. இன்னைக்கு இருக்கா குங்குவா சத்திரத்துக்கு அண்ணாண்ட எவ்வளவு பெரிய சத்திரம், அத்தனை பேரும் சாப்பிட்டு இருக்கான்லயா? அப்படி தர்மம் தழைத்த நாடு இது. புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள், தரையில படுத்து தூங்குவேன், பூமி தேவி நீ போடா ஏழைன்னு என்ன பிறட்டி தள்ளிவிட மாட்டாள். அப்பர் சாமியினுடைய வாக்கு. பொய் சொல்றேன் நினைப்பாயோ? இல்லை மெய்யே அப்படின்னு சொல்றாரு. புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் பொய்யன்னு மெய்யே. இவ்வளவு தைரியம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இகளுடைய விடையுடையான் விடையுடையான் சிவன், அவன் என்னை ஏன்று கொண்டு விட்டான், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது.

என்பது பட்டாடை, பொன்னாபரணம் ஏழைகளுக்கு கிடையாது, அது அரசன் பூண்டிருப்பான். அவன் துகில் உடுத்து பொன் பூண்டு திரிவான் என்று சொல்ல முடியுமா அவனை? மகாராஜா எழுந்து வந்தார்கள், பவனி வந்தார்கள் என்று சொல்வனை திரிகிறவன் என்று சொல்லுகிறார் இவர். ஒரு அரசனை பார்த்து சொல்லுகிறார் அந்த அந்த உணர்வு இல்லையா? துகில் உடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ சற்றோமே, நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்கிறார்.

முக்கியம். அவனுடைய திருவடியை நான் சேர்ந்து விட்டேன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, ஒரு குற்றமும் எனக்கு கிடையாது. ஆக நாமளும் அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டால் எந்த குறைவும் நமக்கு இருக்காது அல்லவா, எந்த குற்றமும் நமக்கு இருக்காது அல்லவா. நிச்சயம் நான் சிவனையத்தான் வணங்குறேன், எனக்கு வயசு 78 வந்து எந்த குறைவும் இல்லை. ஏதோ உடல்ல சிறு குறைகள் இருந்தாலும் கூட அதற்காக நான் பொருட்படுத்துவதே கிடையாது. 78 வயசு நான் பாடிட்டு தானே இருக்கேன், என்ன குறை இருக்கிறது எனக்கு? எனக்கு குலதெய்வமே அம்பாள் தான், இருந்தாலும் கூட நான் குங்குமம் கூட வைக்கிறது இல்லை. ஆனா குங்குமம் வைக்கிறது தப்பு என்று நான் சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இப்ப சிவபெருமான் திருவடியே மாத்த நான் பிடித்துக் கொண்டிருந்தாலும் நான் அதுக்காக ஒன்னும் குறை இல்லையே, இல்லையா? ஆமா, அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன், இன்பமே வடிவானவன், என்ன குறை கிடையாது, ஒரு குறையும் இல்லை. நான் மன அமைதியோடு இருக்கிறேன், இது ஒண்ணு போறாதா? சாப்பிட்டு படுத்தன நல்லபடி நபடி தூங்கிடுவேன், எந்த குறையும் என் மனசுல வர்றதே கிடையாது. காரணம் என்ன? அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒன்றினார் குறையுடையோமல்லோ, சென்று நாம் திருதெய்வம் சேர்வோமல்லோ, சிவபெருமான்

ஒன்றினா தலை மாலை அணிந்த சென்னி புண்ணியமே நன்னிய புண்ணியத்துள்ளோமே. நான் புண்ணியவானாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பத்தான். திருஞான சம்பந்தர் சொல்லும் போது சொல்லுவார், என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவன் துன்பமாக இருப்பான், துன்பமே அறிய மாட்டான். அது மாத்திரம் இல்ல, கையில பொருள் இருந்தா அவன் வந்து புண்ணியவானாக இருப்பான், கையில பொருள் வந்துட்டா புண்ணியவானாகவா இருப்பான். நீங்க ஏன்றீங்க? நல்லா இருக்கு, குடிக்கிறதும் குட்டிய விரட்டுறதும் தான் தொழிலா இருப்பான் இல்லையா? அதனால்தான் துறவர்கள் செல்வத்தை வெறுத்தார்கள். அதனால்தான் செல்வத்திற்கு வெறுக்கை என்று ஒரு பேரும் உண்டு இல்லையா? செல்வத்திற்கு மாடு என்றும் ஒரு பொருள் உண்டு. அதுதான் அப்ப இந்த காலத்துல என்ன உனக்கு இருக்குன்னா எனக்கு 1000 மாடு இருக்குமா, அதனால அதுக்கு மாடுன்னு வெறுக்கை என்று பேர். துறவிகள் வெறுத்ததுனால செல்வத்திற்கு வெறுக்கை என்று பேர். செல்வம் வேண்டியதுதான், நம்ம செல்வத்துல நமக்கு ஆசை இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. புறத்தியா வீட்டு பணத்துல புறத்தியா வீட்டு இன்பத்துல நமக்கு ஆசை இருப்பது தவறு. அதனாலதானே நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ. ஆமா, எந்த வகையிலையாவது புறத்தியானோட சொத்தை நாம எப்படியா அபகரிக்கலாமா, இதுதானே நோக்கம். அதனாலதான் அவர் சொன்னார், பொண்ணும் பெறுவார்கள் அவன் புண்ணியவானாகவும் இருப்பான் அப்படின்னு எழுதி வச்சார் திருஞான சம்பந்தர். தன்னடைந்தார்க்கு நல்ல கருத்துக்கள் அத்தனையும் இசையாக வந்ததையா. இந்த கருத்துக்கள் அனைத்தும் வெறும் வசனமாவல்லிய, இசையாக சொல்லி வைத்த பெரியோர்கள் நமது சமுதாயம் அப்படி அல்லவா? ஆமா, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, தன்னடைந்த மதிர்பிரமா.

வரமாட்டார் போல இருக்கு. நாம வெறுமா போனா பல்லவன் பிடித்துக் கொள்ளுவான். ஏய் பைத்தியக்காரங்களா, போயும் கூட பிடித்துக் கொண்டு வர முடியலையா? ஐயா இங்க வரலன்னா பல்லவன் எங்களை ஒறுப்பான் ஐயா. ஓஹோ, என்னால நீங்க அடி வாங்க வேண்டாம், என்னால ஒரு உயிர் துன்பப்பட்டதுன்னு வேண்டாம் அப்படின்னு எண்ணினார் பரம கருணாமூர்த்தி அப்பர். வரண்டா போயிட்டு போயிருக்கலாமா அப்படின்னு நாம எண்ணுவோம். என்னால ஒருத்தன் அடி வாங்க வேண்டாம், நான் வருகிறேன் அப்பான்னு போயிட்டார். போனவன் நினைச்சு பார்த்தானா, அங்க போனவன் அவன் நினைச்சு பார்த்தானா, என்னடா இங்க இருந்தான் போனான். நாம கூட நினைச்சா வேற ஒரு மதத்துக்கும் போகலாமே. ஆகையால தடுக்க முடியுமா? முடியாது தானே. அந்த மாதிரி இருந்தான் போனான் அப்படின்னு விட்டுருக்கலாம் அல்லவா? என்ன செய்தான் பாத்தீங்களா? இந்த தமிழ் மதத்துக்கு முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா? ஜீவகாருண்யம். ஆமா, அவன் எறும்ப கொல்ல மாட்டான், ஈய கொல்ல மாட்டான். அதனால தெருவுல நடந்து போகும்போது தொடப்பக்கட்டையினால தூக்கி கூட்ட மாட்டான். தொடப்பக்கட்டையினால கூட்டினாலும் அது ஒரு இந்த எறும்பு மேல பட்டதுன்னா செத்து போயிடும். அதனால என்ன பண்ணுவான், மயில் பீலிகையினால அப்படி கூட்டிட்டு அது மேல நடப்பான். அப்ப அவ்வளவு ஜீவகாருண்யம், அவ்வளவு ஜீவகாருண்யமாக இருக்கிற ஒரு தன் இவரை தூக்கி நீச்சறையில போட்டு சுடுறான்ட்டான். நீச்சறையில சுண்ணாம்பு காலவாயிட்டு பாருங்க, அதுல தூக்கி போட்டு சுட்டுப்படும். ஒரு எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம் சொல்லுகிற ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயத்துக்கு தலைவனாக வர வேண்டியவனை, ஒரு மனிதனை நீச்சறையில விட்டுட்டு அவனை கொல்லுடான்னு சொல்லிவிட்டான். நான் தான் தேவாரம் பாடிக்கேன் உங்களுக்கு, எதுக்கே உங்களுக்கு தெரியும், 50 வருஷமா நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நான் ஒன்னும் தப்பு பண்ண வேண்டாம், ஒன்னு வேண்டாம், ஒரு போயின்

என்ன பண்ணினா, எறும்ப கொன்னா பாவம் ஈய கொன்னா பாவம் ஒரு பெரிய மனிதனே கிணற்றறையில தூக்கி போட்டான். அப்பா என்ன விட்டுடுறா, நான் இனிமே சரிய சமயத்துக்கு போக மாட்டேன், நான் ஒரு சமுதாயத்திலேயே இருந்துடுறேன், நான் சமணனாகவே இருந்துடுறேன், நான் வேட்டி கட்டிக்கல. சமணன்கள் முக்கியமான சமணன்கள் வேட்டி கட்ட மாட்டான், ஆடை இல்லாமலே இருப்பான். இப்பவும் என்னமோ ஒரு ஊர்ல அப்படி இருக்காங்க. என்ன ஊருங்கிறது, என்னமோ பாலான்னு ஒரு சரவண பல்லாவ என்னமோ ஒரு ஊர்ல நான் பார்த்தேன். நான் அவனை பார்க்கணும்னு போகல, போனேன் அங்க அவர் பார்த்தேன், ஆடை இல்லாமையே இருப்பான். அந்த மாதிரிதான் இருந்தார் திருநாவுக்கரசர், இருந்தேன்னு பின்னால பாடி வைக்கிறார். அந்த பாட்டுகளை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லவா? கிடையாது, பேசாம இருந்துட்டார். நீச்சறையில தூக்கி போட்டான். எத்தனை நாள் இருந்தார் தெரியுமா? ஒரு நாள்லயே அது கருகி போயிடும் அந்த உடம்பு. 7 நாள் போட்டு பறந்து திறந்து பார்த்தான்னு சேக்கிடாரு பெருமான் எழுதி வைக்கிறார். என்ன பண்ணினார் தெரியுமா? கிடையாது, அற்புதமான திருப்பதிகம் ஒன்னு பாடினார். இந்த திருப்பதிகம் இருக்கிறது, நான் இப்போது உங்களுக்கு பாடி காட்டுவேன்.

0: குற்றமற்ற வீணை அங்க ஒலி கேட்டது எனக்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருநாரையூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண்பழம்பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சொல்லிடல் கேட்டல் பார்த்தோம் வல்லமையோடு வல்லமையோடு
3: Yeah. அவன் இல்லை அவன் ஓர் அனுமதியான All right. செயற்படுகின்ற பொழுது சத்தியாக சத்தியாக
2: அப்போ தமிழில்
0: to shaivam.org radios 24/7 spiritual channels from shaivam.org om namah shivaya
3: talam thiruveeli mulai thirunaavukkarasu nayanar arulichseidha nangam thirumurai thiruneersai

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கனிய நினைவோடு நாள்தோறும் காதல் படும் அடியார்க்கு இனியன் இனி ஒரு இன்ன ஆங்கு இளம் எவரும் வணங்கும் பணி வெண் பிறை நறுங்கொன்றை சடைபலி தேர் இயற்கை முனிவன் சிறுவன் பெருவெங்கோல் யானை முகத்தவனே. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வந்த அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமுடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய திருவடியை அடியேன் மனமொழி மெய்யினால் வணங்கிக் கொண்டு, சைவத்தினுடைய அனைத்து உண்மைகளையும் உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காக அரிய தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினுடைய பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டுகளித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க, குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற அந்த அருள் நூலினை இன்று நாம் சிந்தனையை நிறைவு செய்ய இருக்கின்றோம் என்று 10வது அதிகாரமாகிய அனைந்தோர் தன்மையிலே வருகின்ற இறுதியாக இருக்கின்ற 8 பாடல்களோடு இந்த நூலை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த அனைந்தோர் தன்மை பற்றிய செய்திகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். பரம்பொருளாகிய எம்பெருமானுடைய 3 திருக்கண்களுக்கு இணையாக 3 புராணங்கள் சொல்வது உண்டு. அதே எம்பெருமானுடைய இடது திருக்கண்ணுக்கு இணையாக திருவிளையாடல் புராணத்தை சொல்வது உண்டு. அந்த திருவிளையாடல் புராணத்தில் விருத்த குமார பாலரான படலத்திலே விருபாக்கனானவன் தன்னுடைய ஒரே மகளை தன் இல்லத்தின் முன்பாக இருந்து யாசகம் கேட்ட ஒருவனுக்கு திடீரென்று மனம் முடித்து கொடுக்கிறான். அதை சொல்லுகின்ற பொழுது சுத்த செய்வராகிய பரஞ்சோதி முனிவர் விதி வழி மதி என புலர்ந்தது அப்படிங்கிறார். அந்த விதி வழியே அவர் மதி சென்றது. எனவே நம்முடைய சைவத்தின் கண்ணே ஒருவருடைய உணர்வு அவருடைய மதியை பொறுத்து அமையும். அந்த மதியானது அவரது விதியின்படியே அணையும். இந்த விதியின்படினால் அந்த மதி தொழிற்படும். சண்டீஸ்வர நாயனார் புராணத்திலே பார்க்கிறோம், விசாரசம்மனானவர் வீதி வழியே செல்லுகின்ற பொழுது அந்த திருக்குமரருக்கு மட்டும்தான் அந்த ஆயன் பசுவை அடித்ததை கண்டு மனம் பதைத்தது. எத்தனையோர்கள் கண் முன்னாலே அந்த ஆயன் பசுவை அடித்திருக்கலாம், ஆனால் அவருக்கு மட்டும் மனம் பதைத்தது. அதுதான் திருவுருள். அதை கண்டு மனம் பதைத்த பின்பு பசுக்களை நேர்க்கிறார். அந்த பசுக்களானது நிறைய மடுவிலே இருந்து பாலைத்தானே ஊக்குறது. அது கண்டு அவரது விதி பூர்வ ஜென்ம தொடர்ச்சியின் காரணத்தினாலே இந்த பாலினை வைத்து நாம் பூசணி செய்வோம் என்று அது மதி செல்கிறோம். ஆகினாலே ஒருவருடைய மதியானது அவர்கள் விதியின்படியே தொழிற்படும். இதை வைத்துத்தான் நம்முடைய சைவ சமயத்திலே இறை உணர்வு உள்ளவர்களுக்கும் இறை உணர்வு இல்லாதவர்களுக்கும் அந்த மதியை பொறுத்து என்று சொல்லி காட்டுகிறார். மானுடராக பிறந்தவர் இறைவனை வணங்குவதும் இறைவனே இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகத்தன்மையும் அது பூர ஜென்மத்திலே செய்த வினையினுடைய ஒரு பலன். அந்த மதி அப்படித்தான் செய்யும். நம்முடைய சைவத்தின் கண்ணே நாத்திகன் என்பது யார், ஆத்திகன் என்பது யார் என்பதற்கு அழகாக வரையறை செய்து நூல் வைத்திருக்கிறார்கள். இதே ஒரு பழைய பாடல் ஒன்று, யார் நாத்திகர் யார் ஆத்திகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழம்பாடல் அருமையான ஒரு பாடல். இந்த திருப்பாடலை சொல்லுகின்ற பொழுது சாக்கிய நாயனார் புராணத்திலே வருகின்ற செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் என்ற அந்த திருப்பாடலை வைத்து இந்த பழம்பாடல் வந்து ஏற்கனவே சொல்லுகிறது. பொன்னுலகம் வெண்ணரகம் புண்ணிய பாவம் புரிவார் நின்மலனும் உண்டென்று நிச்சயித்தார் நிலையே ஆத்திகரே. யார் கண்டார் அம்மையே பலம் என்பார் நாத்திகரே என்று உழத்துள்ளாடு. நர்மியா சொல்றார், பொன்னுலகம் வெண்ணரகம் பயன், சொர்க்கமும் நரகமும் புண்ணிய பாபம் அந்த செய்வினை, பயன் சொல்லப்பட்டது செய்வினை, புரிவார் செய்பவன், நின்மலன் இவைகளையெல்லாம் சேர்ப்பவன், உண்டென்று நிச்சயித்தாரிலேயே ஆத்திகரே, இவைகளெல்லாம் உண்டும் என சொல்லுபவர்கள் ஆத்திகர்கள். யார் கண்டார் அம்மை பலன் என்பார் நாத்திகரே என்று உளத்துள்நாடு. எனவே செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் இந்த நான்கிலே நம்பிக்கை கொண்டவர்கள்தான் ஆத்திகர்கள் அல்லாதோர் நாத்திகர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. சைவர்களாகிய நமக்கு நம்முடைய ஒவ்வொரு வினைக்கும் அங்கே பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் கொண்டிருக்கின்றது. அந்த சொர்க்கத்திற்கும் மேலான இன்பம் கொண்டிருக்கின்றது, சிவானுபவ இன்பம். அந்த பரபோகத்தை தான் தூய்க்க வேண்டும். அதான் பரபோகம் தூய்ப்பித்து என்று கந்தர்களி வென்பாலே குமரகுருகர் சுவாமி குறிப்பிட்டார். பரபோக மேலான இன்பம், அது தவிர மற்றைய இன்பங்கள் எல்லாம் நமக்கு சுகம்போல் தெரிந்து பின்னே கீழேயும் தள்ளிவிடக்கூடும். இது எதுபோல் என்பதை குமரகுருகரார் சுவாமிகள் நீதி நெறி விளக்கம் என்கின்ற நூலை சொல்லி காட்டுகிறார். இந்த மாயாகாரி அந்த போகப்பொருள்கள் எல்லாம் நமக்கு அனுபவிக்கும் போது சுகம் போலத்தான் தெரியும், ஆனால் அதுவே நமக்கு பெரிய துன்பத்திற்கு காரணமாகிவிடும், பிறப்புக்கு வித்து விட்டு விடும்பார். குமரகுருகர் சுவாமி நீதி நெறி விளக்கத்தில் சொல்லி காட்டுறார். ஒரு உதாரணத்தை சொல்றார். கவயமான ஒரு விலங்கு இருக்கிறது. சைவர்கள் எல்லாம் அசனமான என்ன கவயமான என்னன்னு தெரிஞ்சுவிடணும். அசனமா என்பது ஓசை கட்டி இறக்கக்கூடிய ஒன்று. கவயமா என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கு என்ன செய்யும்? மான் போன்று இருக்கும். அது என்ன செய்யும்? யாரை கண்டாலும் அவர் உடம்பிலே வந்து தன்னுடைய நாக்கினாலே நக்கி கொடுக்கும். அது நக்கி கொடுக்கின்ற போது என்ன சுகம் இருக்கும் என்றால், செம்பஞ்சு குழம்பை மயில் இறகை வைத்து மேனியிலே தடவினால் எப்படி இதமாக குளுமையாக இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த கவயமான் நக்கி கொடுக்கும் போது. ஒரு 4 மாதம் கழிந்த பின்பு எந்தெந்த இடங்களிலே அந்த கவயமான் நக்கியதோ அது நாக்குப்பட்ட இடமெல்லாம் சூடு வைத்து பொத்து விழுவதைப் போல தோல் அப்படியே கருகி கீழே விழுந்து இரத்தம் அப்படியே உறைந்து மரணத்தை அழிவிடும். முதல்ல சுகமாக தான் இருந்தது, அதுதான் பெரிய ஒரு மரணத்துக்கு இடையில். இதை குமரகுரு சுவாமி சொல்றார். தீயனே நல்லனாக நாவின் புற நக்கி கொல்லும் கவயமா போல். ஆகையினாலே இந்த கருவிகரணங்கள் இந்த மாயாகாரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லனா போலத்தான் தெரிகிறது, ஆனால் அவைகளெல்லாம் பிற்காலத்தே ஆன்மாவுக்கு கேட்டினை விளைவித்து விடக்கூடும். எப்பொழுதுமே ஆன்மாக்களாக நான் இறைவனால் கொடுக்க எதையும் போகம் துரிக்கலாம், அது ஒன்றும் இல்லையாது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நிலை அதுதான். திருநாகை காரோணம் அந்த பதிகத்தில் என்னென்னவோ கேட்கிறார். பட்டு பீராம்பரம் கேட்கிறார், ஒரு கவரி கேட்கிறார், கரிமிரவு நேசோரும் உப்போது வேணும்னு கேட்கிறார். என்னென்னவோ கேட்டார், பெற்றார், அனுபவித்தார். ஆனால் அது அவருக்கு மாயை உட்படுத்தவில்லை, ஏனெனில் சிவம் கொடுத்தது. இதே போன்று நாம் மேலான அந்த வீட்டின்பத்தையும் சிவத்திடமிருந்து பெற்றால் அந்த பரபோகம்தான் ஆன்மாவுக்கு நிலையானது, அதுவே பேரின்பம் பயப்பது. ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆன்மாக்களாகி நம்முடைய மலம் தீர்வதற்கு நம்மை பிறப்பிலேயே அழுத்துபவர், மாயையிலே அழுத்துபவர் எம்பெருமான் தான். அதே பெருமான் தான் அந்த பிறவி துன்பத்திலே இருந்து நீக்கி உயிர்களுக்கு மேலான வீட்டின்பத்திலே அமர்த்துகிறான். இதை நம்ம உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோக பஞ்சகத்தில் சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்று நிரூபிக்கின்ற இடத்துல சொல்லப்படுகிறது, ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின். சிவத்தை அறிவதற்குரிய சிவஞானத்தையும் வீடு வீட்டையும் தரவல்ல ஒரே ஒருவர் சிவபெருமான் ஒருவன் தான். இதை நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11 திருமறையிலே வருகிறார். விநாயகர் இரட்டை மணி மாலையிலே சொல்லி காட்டுறார். அல்லல்களைந்தான் அவனே பிறப்பறுக்க முடியும், பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் இல்லை, வேற எந்த கடவுளாலும் இது இயலாது. அல்லல்களைந்தான் தன் அம்பன் உலகத்தின் எல்லை புகுவிப்பான். தன்னுடைய சிவலோகத்திலே புகுவித்து சிவபோகத்தை தூக்கும்படியாக செய்வான். ஆகையினாலே மேலான எம்பெருமானுடைய அந்த திருவருளுக்கு உட்பட்ட அந்த ஆன்மாக்கள் எல்லாம் தான் அந்த பரபோகத்தை தூக்கின்ற போது அந்த நிலையினை எய்துகின்ற பொழுது அது இறைவனே தந்தது என்று இறைவனையே வணங்கி நிற்பார்கள். மனவாசனை மீளவும் தாக்க முடியாதபடி தான் மீளவும் மீளவும் அந்த சரீர நிலையிலும் ஆலய வழிபாட்டிலும் தொடர்ந்து நிற்பார்கள். ஆகையினாலே இந்த அனைந்தோர் தன்மையிலே இந்த தலைப்பின் கீழ் நாம் சிந்தனை செய்வதற்காக கொற்றவனுடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த அனைந்தோர் தன்மையிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் எந்தெந்த நிலையிலெல்லாம் இருப்பார்கள் என்பதை அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதில் 92வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு 6வது திருமுறை 95வது பதிகம் பொதுப்பதிகம் 2வது திருப்பாடல் வெம்ப வருகிற்பதன்று கூற்ற நம்மேல் வெய்ய வினைப்பகையும் பையனையும் எம் பரிவு தீர்ந்தோம் இடுக்கன் இல்லோம் எங்களில் என் ஞாயிறு எளியோம் அல்லோம் அம்பவள செம் அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனெஞ்சும் ஆட்டு உகந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே. அருமையான ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். அந்த நிரதிசய இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது ஒரு பெருங்கழிப்பு ஏற்படும். அப்படி பெருங்கழிப்பு இருக்கின்ற பொழுது பரமசிவனது கழுத்திலே இருந்த பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமான காஞ்சி புராணத்தில் இதுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஒருவன் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விட்டால் எதற்கும் அஞ்சுவதில்லை. கருடனை கண்டு அஞ்சுகிற நிழலை கண்டே அஞ்சுகின்ற நாமம் அந்த கருடனை பார்த்து சவுக்கியமான கேட்டது. இது எந்த நிலையிலே வந்தது என்பதை காஞ்சி புராணத்திலே கண்டுகொள்கிறேன். எனவே அந்த பெருங்கழிப்பில் என்ன இனி எதுவும் ஒன்று செய்ய இயலாது அப்படிங்கிறார். வெம்ப வருகிற்பதன்று கூற்றம் நம்மே என்ன இனி யமன் அண்டுவது இல்லை. இந்த யமன் யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடணும். இந்த யமனை பற்றிய ஒரு லேசான செய்தி. இந்த யமன் என சொல்லக்கூடியவனுக்கு நடுவன் என்று பெயர். வேண்டியவன் வேண்டாதவன் பணக்காரன் சிறிய வயது பெரிய வயது ஆண் பெண் எந்த பாகுபாடும் கிடையாது. இரண்டாவது அவனுக்கு கூற்றுவன்னு பேரு. உடம்பிலே இருக்கின்ற உயிரை பிரித்து கூ செய்கின்ற காரணத்தினாலே கூற்றுவன்னு பேரு. அந்த யமனுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது யமனின்னு பேரு. செய்தி தெரிஞ்சுக்கிடணும். அவன் தென்திசையிலே இருக்கிறான். ஆகையினாலே தென்திசைக்கோ என்று சொல்லப்படுகிறது. அனுஷ்டானம் பண்ணுகின்ற பொழுது இந்த திக்குக்கு நாம் வணக்கம் சொல்லுகின்ற பொழுது யமகாய நமக என்று ஒரு தென்திசை நோக்கி அவன் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். யமலோகத்தில் அந்த சிம்மாசனத்துக்கு கீழே நெருப்பாறு ஓடும். சிம்மாசனத்துக்கு மேலே ஒரு பெரிய மலை குதிரையினுடைய ஒரு முடியிலே கட்டி தொங்கப்படப்பட்டிருக்கும். இவன் நடுவு நிலைமை தவறினால் அந்த குதிரையினுடைய முடி அருந்து விடும். இவன் தலையிலே விடும். கீழே கவிழ்ந்து நெருப்பாறுக்குள்ள விழுந்துருவான். அதனால தான் நடுவு நிலைமை தவறுவது இல்லை. அதனாலே அவன் நடுநிலைமை கவடை பிடிச்சுத்தான் ஆகணும். அவன் எருமையிலே வருகின்றான். அவன் நிறம் கருப்பு. என்ன நாம் அவனை இதுவரை பார்த்ததில்லை. சிவனடியார்களாக நாம் அவனை இன்னும் பார்க்க போவதில்லை. கருப்பு நிறமுடையவன் உருட்டு மீசை வைத்திருப்பான். அதட்டு குரலோடு சூலத்தையும் தண்டத்தையும் வைத்திருப்பான். அவன் உயிர்களை எடுக்க வருகின்ற பொழுது எப்படி வருவான் என்பது நூல்களிலே ஒரு பழைய பாடலில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் எவ்வளவு வலிமை உடையவன் என்று தெரிவதற்காக இந்த சிந்தனையை சொல்லுகிறேன். எப்போதாயினும் கூற்றுவன் வருவன். அவன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான் பொருளும் போகான். நான் பங்களா வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், ஆடை ஆபரணங்கள் ரொக்கமா பணம் வச்சிருக்கேன், தங்க நகை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வாடா. நீ உயிர் மட்டும் வேணும். போற்றவும் போகான் பொருளும் போகான் புகழ் சாற்றவும் போகான் தமரடும் போகான். எங்கான மனைவியையும் கூட கொண்டு போ. எனக்கு வேண்டியது நீ ஒருத்தர் தான். யாரையும் கூட கொண்டு போட மாட்டான். நல்லார் என்னான் அவன் நல்லவன் வள்ளவே ஆனாலும் சொல்றான். நல்லார் என்னான் நல்குறவரியான் தீயார் என்னான் செல்வர் என்னான் தரியான் ஒரு கணத்தோன் ஒரு கணம் கூட கொஞ்சம் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கான அதெல்லாம் கிடையாது. எப்படி தனியான் ஒரு கணத்து அருகனானான் உயிர் கொடு போவான், உடல் கொடு போகான், உயிரை மட்டும்தான் கொண்டு போவான், உடம்ப போட்டு போயிடுவான், ஏதுக்கு அழுவீர் ஏழை மாந்தர்கள். அதனாலே அவன் வலிமையுடையவன், அப்பேற்பட்ட வலிமையுடைய அவன் இனி என் பக்கத்தில் வர முடியாது. என்ன இறைவனது ஆணை, என்ன ஆணையிட்டு இருக்கிறார், அடியார் பக்கம் செல்லாதே. ஆகையினாலே தான் அப்பர் சுவாமிகளும் அங்கே ஆணையிட்டார், காலபாச குறுந்த போயில அடியார் பக்கம் செல்லேன். வெம்ப வருகிறதென்று கூற்றம் நம்மேல் வெய்ய வினைப்பவையும் பையன் நையும். நம்முடைய பிறப்புக்கு வித்து நாம் செய்கின்ற வினை, அந்த வினை என்னதான் இருந்து அனுபவித்தாலும் ஆகாமியம் ஏறி கொண்டு இருக்கும். ஆனால் சிவனை அணைந்தவர்களுக்கு அந்த வினைகளை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவார், மில் பேலன்ஸ் ஆகி விடுவார். ஆகையினாலே வெய்ய வினைப்பகையும் பையனையும், பையனையும்னா ஒருபோதும் அந்த வினை விளையாது. இந்த பையன் என்று சொல்லுக்கு பொருள் என்னன்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார், மெல்ல மெல்ல பாயும் தண்ணி கல்லும் குளிர பாயும், அதுதான் நிலம் குளிர்ந்து இருக்கும். இதே மாதிரி ஒருவருக்கு காய்ச்சல்னா படிப்படியாக குறையணும், 104 103 102 இப்படி வரணும். மாத்திரை போட்ட உடனே குறைஞ்சிட்டுன்னா அந்த மருந்து வேகம் போன பிறகு காய்ச்சல் திரும்பி வரும். எனவே எந்த நோயும் எந்த அளவிலே ஏறியதோ அந்த அளவிலே இறங்கணும். நாமெல்லாம் பைய பைய ஒவ்வொரு பிறவிலும் வினையை ஈட்டி இருக்கிறோம். ஆனால் அந்த வினையெல்லாம் பைய தே நையும் என்றால் இல்லாமல் ஆகிவிடும். எம்பறிவு தீர்ந்தோம், எம்பறிவு காமம் வெகுளி மயக்கம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் தீர்ந்தோம். இடுக்கம் இல்லோம், ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆத்மீகம் என சொல்லக்கூடிய அந்த துன்பமும் இல்லோம். எங்களில் என் ஞாயிறு எளியோம் அல்லோம், எங்களில் என் ஞாயிறு. இதனுடைய பொருள் என்ன, திரும்பாவையிலே வருகிறது, எங்களில் என் ஞாயிறு. இப்பொருள் என்ன என்றால், உயிர்களாகிய நம்மை இயக்குவது சூரியன். அதிகாலையிலே சூரியன் வரும் முன்பாக எழுகிறோம், சூரியன் இருக்கின்றவரை உழைக்கிறோம், உண்கிறோம், ஈட்டுகிறோம். சூரியன் அஸ்தமித்த பின்பு நாமெல்லாம் ஓய்ந்து வந்து விடுகிறோம். எனவே ஆன்மாக்களை செயல்படுத்துவது இயக்குவது சூரியன் தான். இங்கே அமெரிக்காவில் இரவு, இங்கே பகல், அங்கு இரவு இந்த பகல் என சொல்லுகின்ற பொழுது பகலாக இருக்கிற இங்கு நாம வேலை செய்வோம், இரவாக இருக்கிற அங்கே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஆன்மாவை இயக்குவதும் ஓய்வுபடியாக செய்வதும் இந்த சூரியன். எனவே உயிர்கள் உயிர்களை செயல்பட செய்வது. இரண்டாவது கால நிர்ணயம் செய்வது, சௌரம் பஞ்சாமம், அது இந்த சூரியனை வைத்து. அது அவனால் காரணத்தினாலே நம்மை இயக்குவது அந்த சூரிய ஒளி. இரண்டாவது வைத்திய ரீதியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், சூரிய ஒளி இல்லா இடத்தில் வைத்தியனுக்கு வேலை அதிகம். இது ஒரு ஆங்கில பழமொழி, சூரிய ஒளி இல்லாத இடத்தில் வைத்தியனுக்கு வேலை அதிகம். அப்ப என்ன அர்த்தம், நோய்களை கொடுக்கணும்னா அவன் தன் கதிர்களை ஒடுக்கிக் கொள்வான். ஆக அந்த இன்ப துன்பத்துக்கும் அவன் காரணமாக இருக்கிறான், இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறான். இனி என்னை அது இயக்குவது இல்லை, அது எழுந்தால் என்ன எழாவிட்டால் என்ன. எனவே நான் இப்பொழுது சிவனது வயப்பட்டு விட்டேன், என்னை ஒன்றும் எதுவும் இயக்க இயலாது. அதனால்தான் எங்களில் என் ஞாயிறு எளியோம் அல்லோம், அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டு உகந்த செம்பவள வண்ண செங்குன்ற வாணர் வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே. இப்படியெல்லாம் அவர் அந்த இருமாம்புலே சொல்வதற்கு காரணம் என்ன, என்னுடைய சிந்தையிலே சிவம் இருக்கின்றான், என்னிடம் நிறைந்து சிவம் இருக்கிறான். எப்பொழுதுமே ஒரு ஆன்மாவிடத்தே சிவம் நிறைந்திருந்தால் எந்த துன்பமும் அண்டார். பாரத கதையிலே அர்ஜுனன் தவம் பண்ண போறான், அர்ஜுனன் தவம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்று விட்டால் வெல்ல முடியாது என்பதற்காக துரியோதனனானவன் பகாசுரன் என்பனை அழைத்து அர்ஜுனன் கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனை கொன்று வாங்குறார். அப்போ அவன் ஏவலினாலே செல்லுகின்ற பகாசுரன் ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்து அர்ஜுனன் தவம் செய்கிற இடத்துக்கு போறார். அப்படி தவம் செய்கின்ற இடத்திற்கு போகின்ற பொழுது அந்த அர்ஜுனன் தவம் எப்படி செய்தான் தெரியுமா, வில்லிபாரதத்தில் அர்ஜுனன் அந்த தவக்கோலம் சொல்லப்படுகிறது. ஆசுயில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின்படியும் எழுத்து ஐந்தும் கூறி அர்ஜுனன் அஞ்செழுத்தையே மனதிலே நிறைத்து பூசினான் வடிவம் எல்லாம் விபூதியாய் பாதத்தில் இருந்து உச்சி வரைக்கும் விபூதி பூசினான் வடிவம் எல்லாம் விபூதியாய் அப்பூதியினை புரிந்த சடைபுறத்தே சேர்த்தான் தேசினால் அப்பொறுப்பின் சிகரம் மேவும் சிவன் இவனே போலும் என தேவரெல்லாம் பேசினார். அர்ஜுனனுடைய மேனியிலே இருக்கின்ற திருநீரை கண்டு இவன் மெய்யெல்லாம் வெந்நீர் சந்தித்து மேனியனாக சிவமோ என்று தேவர்கள் வியந்தார்களாம். வரி சிலைக்கை விசையன் பூண்ட பெருந்தவத்தி நிலை சிலர்க்கு பேசலாமோ. அவர் நிலையை பற்றி நான் சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறார்? அவர் மனதிலே அவர் சிந்தையிலே என்ன இறைந்தது? இதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அர்ச்சனனை காத்தது. கூற்றினை உதைத்த பாதமும் உடுத்த குஞ்சரத்தின் உருவையும் சிவபெருமானுடைய திருவடியும் அவர் இடையிலே உடுத்தி இருக்கின்ற அந்த யானை அந்த போர்த்தி இருந்த யானை தோலையும் அணிந்த நீற்றொளி பரவும் நிலவுயழும் வடிவும் நிலா வெயில் அனல் மூழி விழியும் ஆறு அறல் பரவும் கொன்றைவார் சடையும் கங்கையும் சந்திரனும் தங்கி இருக்கின்ற சடைமுடியையும் அல்லதை யாவும் கருதான் மாற்றம் ஒன்று இன்று நின்றான் வரைபோல் வஜ்ராயுதன் திருமகன். ஆக எம்பெருமானுடைய திருமேனியை மனதிலே அப்படியே கருத்தாக வைத்துக் கொண்டு அசைவற்று இருந்தான் வஜ்ராயுதன் திருமகன். இப்படி இருந்த காரணத்தினாலே தான் அவனை காக்க வேண்டும் என்று நம்முடைய பெருமானும் பெருமாட்டியும் அங்கே வேடர்கோலத்திலே வந்து நம் அர்ஜுனனை காத்து சம்பவம் கொடுத்துட்டேன். ஆகையினாலே யாருடைய சிந்தையிலே சிவம் இருக்கின்றார்களோ அவர்களை எந்த ஒரு இன்னரும் எந்த ஒரு இடரும் அடைவது இல்லை. அதைத்தான் இங்கே பெருங்களிப்பாக நம்முடைய நாவுக்கரசி சுவாமி நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அடுத்து 93வது திருப்பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை அந்த மன்னிக்கணும் 5வது திருமுறை 12வது பதிகம் திருவீழி மிளலை பதிகத்திலே 5வது திருப்பாட்டு எடுத்த வெல்கொடி ஏருடையான் தமர் உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சையே கெடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினை விடுத்து போவது வீழி மிளலைக்கு. இறைவனது பெருங்கருணைக்கு ஆட்பட்ட இந்த ஆன்மாக்கள் சிவனை அணைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அகப்பற்றும் புறப்பற்றும் அறுத்து தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், அதான் ரொம்ப முக்கியம், தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அழகாக சொல்கிறார்கள். எடுத்த வெல்கொடி ஏருடையான் தமர் சிவனுக்கு அணுக்கமான அந்த அணைந்தோர்கள் எல்லாம் உடுப்பர் கோவணம் கோவணம் ஒன்றையே உடுப்பர் உண்பது பிச்சையே அங்கே பிச்சு ஏற்று உண்பார்கள். இது மணிவாசகரது நிலை. திருவாரூர புராணத்தில் இந்த செய்தி அழகாக சொல்லப்படுகிறது. உபதேசம் பெற்றுட்டார் அப்படியே தன்னிடம் இருக்கின்ற பாசங்கள் எல்லாம் தன்னை விட்டு பறந்து சென்று இணையார் திருவடி என்ற அய்மேல் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்து ஒழிந்தேன் எல்லாத்தையும் களைந்தார். அமைச்சர் கோலத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோவணத்தையும் கட்டி கொண்டு கையிலே ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டார். இது மணிவாசகர் நிலை, ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம்தான் மதுரைக்கு போக திரும்ப ஹரிமர்த்தன பாண்டியன் அழைப்பின் பேர மதுரைக்கு போகும் பொழுதுதான் நீ அமைச்சனாக மதுரைக்கு போக வேண்டும் ஆகையினாலே இதை தரித்துக்கொள் என்று சொல்லி மணிவாசகருக்கு மீளமும் அமைச்சர் கோலம் பூண்டு விட்டார். ஆகையினாலே தான் மார்கழி திருவாதிரை உற்சவத்திலே மணிவாசகர் பெருந்தகையை ஒரு நாள் அவரை அமைச்சர் கோலத்திலே வைத்து வழிபாடு செய்வது உண்டு சில ஆலயங்களிலே. மணிவாசகர் தான் இருந்த நிலையினை அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி ஓடும் கவந்தியுமே பொருள் என்று, எப்படி குலாபத்தில் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். ஓடும் கவந்தியுமே உறவு என்று ஓடும் திருவோடும் கவந்தியும் திரு கோவணம் இந்த ரெண்டு தான் எனக்கு ஓடியது உண்டி பிச்சை எடுப்பதற்கு கோவணம் எதற்கு அதுவும் மிகை மனிதர்கள் சொல்லியிருக்க என்னை காண்பதற்கு பெண்கள் கூசுவார்கள் ஆகையினாலே கோவணத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தாராம். ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என்று தெளிந்து அவர்களுக்கு வேண்டிய தேட வேண்டிய நாட வேண்டிய அடைய வேண்டிய பொருள் எது என்றால் சிவம் ஒன்றே உண்டு. அதைத்தான் அழகா சொன்னார். உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சை. இந்த பிச்சை என சொல்லுகின்ற பொழுது இது உண்டி பிச்சை. ஞானசம்பந்தர் பெருமானிடம் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் உண்டி பிச்சை உண்டவர்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உண்டி பிச்சை, திரு கச்சியுமே சிவபெருமானே கொண்டு ஏற்றுக் கொடுத்தார். உண்டி பிச்சை என்றால் அந்த உச்சி வேளை வருகின்ற பொழுது பதினோரு மணி அளவுக்கு மேலே பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வீதி வழியாக வரணும். சமைத்து எடுத்து முடித்த பெண்கள் இந்த உண்டி பிச்சைக்கு வருவதற்காக காத்திருப்பார்கள். காத்திருந்து அந்த உண்டி பிச்சை வருவோரிடம் அந்த உண்டி பிச்சையை போடுதல் வேண்டும். வருகின்ற அந்த சிவனடியார்கள் எந்த இல்லத்தின் முன் நிற்க மாட்டார்கள், விஜயாந்தேகி என்று கேட்க மாட்டார்கள், சென்று கொண்டே இருப்பார்கள். கொண்டு வந்து போடணும், கிடைச்சா உண்டு இல்லைன்னா இல்லை. இந்த உண்டி பிச்சை இட்ட பின்புதான் அந்த இல்லத்திலே சமைத்த உணவை அவர்கள் எடுத்தல் வேண்டும் என்று விதி இருக்கிறது. இது நம்முடைய பெரிய புராணத்திலேயே சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தருடைய அடியார்கள் உண்டி பிச்சை ஏற்றவர்கள் என்று பெரிய புராணத்திலே வரப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்த உண்டி பிச்சையைத்தான் எடுத்து வந்து நம்முடைய கச்சூர்லே நம்முடைய பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்தார். ஆகையினால் இது உண்டி பிச்சை என்பது நாம் இந்த உலகிலே நினைக்கின்ற இந்த பிச்சை அன்று. இதுக்கு பேர் உண்டி பிச்சை. ஆகையினாலே அந்த உண்டி பிச்சை மட்டும் இருப்பார்கள். உடுப்பர் அதுல இன்னொரு விதி, 12 மணி அளவிலே அந்த உண்டி பிச்சை வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதும் யார் எவர் என்றும் பாராது கண்டிப்பாக அவர்களுக்கு பிச்சையிடுதல் வேண்டும் என்று பிச்சா விதியிலும் இருக்கிறது. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். உடுப்பர் கோபணம் உண்பது பிச்சையே கெடுப்பதாவது கேளின்ற வழிவினை. தன்னிடம் இருக்கின்ற அந்த வினைகளை எல்லாம் நசியும்படியாக செய்வார். விடுத்து போவது, விடுத்து போட்டு எது, தன்னுடைய அகப்பற்று புறப்பட்டு விடுத்து எங்கு போகலாம், வீழி விழலைக்கே. எனவே அவர்களெல்லாம் அகப்பற்றும் புறப்பற்றையும் விட்டு அவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் எப்படின்னா இந்த அனைந்தோர் தன்மை என சொல்லக்கூடியவர்கள் இந்த மேலான இன்பத்தை அம்மையிலே சென்று மட்டும் அனுபவிப்பதில்லை, இம்மையிலேயே அந்த மேலான இன்பத்தை அனுபவிக்கின்ற தகுதியிலே இந்த நிலைமையிலே இருப்பார்கள் என்று அழகாக அந்த அனைந்தோர்கள் எந்த தன்மையிலே இருப்பார்கள் என்று நாமக்கரசி சுவாமிகள் கூறிய அந்த திருவாக்கிலே வைத்து நாம் பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் அற்புத 10.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பத்தாபூர்த்தி பவனை போற்றி. பத்தாபூர்த்தி என்றால் உயிர்களுக்கு அன்பை தருபவன். உயிர்களுக்கு அன்பை தருவன். அன்பு பக்தி என்பது ரெண்டு ஒண்ணுதான். அன்புங்கிறது தன்மொழி, பக்திங்கிறது வடமொழி. வடமொழி தானே வழங்கிக்கிட்டு இருக்குது. வடமொழி வேண்டாம் வேண்டாங்க. கவர்னர் வந்தாரு, கடம்பர் கோயிலுக்கு வந்தாரு கவர்னர். பயபக்தியுடன் சாமி கும்பிட்டு அன்புடன் கும்பிட்டார்னு எழுதுறது இல்ல, பயபக்தியுடன் சாமி அப்படித்தான் எழுதுற. இந்த வடமொழி தான் வழங்குது. வடமொழி தான் வழங்கு, தென்மொழி அல்ல. அதனாலே பக்தி என்பது உயிர்களுக்கு இருப்பது. அந்த பக்தியின் மூலமாக சிவனை உயிர்கள் அடையும். அந்த பக்தியை கொடுப்பதினாலும், அந்த பக்தியுடைய மெய்யன்பர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருப்பதனால இவனுக்கு பக்தன் பக்தன் என்று ஆறு சிவருமானுக்கு பக்தன். இதெல்லாம் புரியுதா? பக்தர்களுக்கெல்லாம் தலைவருக்கு என்ன பேரு? பக்தன். பவனை போற்றி. பவன் என்றால் உயிர்களுக்கு உடம்பை தோற்றுவிப்பவன். பவம்னா பிறப்பு. பவம் என்றால் பிறப்பு.
3: பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி விண்ணோர் விருவான்
2: என்பது திருச்சிதம். பவம்னா பிறப்பு. அந்த பிறப்பை உண்டு பண்ணக்கூடியவன், உயிர்களுக்கு உண்டு பண்ணக்கூடியவன். அதனால அவருக்கு பவன், பவன் என்று அவனுக்கு. அது இந்த அஷ்டபுத் பஞ்சாத்திரத்துல ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா அப்படின்னு.
3: பவனு நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவனை பண்ணால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்படுமே
2: என்பது திருநாவுக்கரசு. பவன் என்பது சிவபெருமானுடைய நாமங்களிலே ஒரு சிறந்த நாம. அதனால பவாய தேவாயனம் சர்வாய தேவாயனம்னு அர்ச்சனம். பவம் என்றால் பரப்பை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவோம். பெரியாய் போற்றி பிரானை போற்றி. பெரியாய் போற்றி பிரானை போற்றி என்றால் பெரியாய் என்று சொன்னால் அவனுக்கு மேல யாரும் பெரியவன் இல்லாத பெரியவனாக.
3: பெரியா என்றால் அவன் பெரியவன் என்றால் அப்புறம் எல்லாரும் சிறியவன். அவன் பெரியவன். பெரியவன் செராப்பள்ளியை பேணுவார் அரிய என்று அங்கிருப்பாள் என்பது அப்பர தேவாரம். அதனாலே அவன் தான் பெரியவன், மற்றவர்கள் எல்லாம் சிறியவன்.
2: பெரியாய் போற்றி. பிரானே போற்றி. பிரான் என்றால் உயிர்களோடு கலந்து இருப்பவன். பிரியாமல் இருப்பவனுக்கு பெறான் பேர். பெறான் என்றால் தலைவன் என்பதும் பொருள். எம்பிரான் தம்பிரான் அப்படிலாம் வருது அல்லவா? அல்ல, பெறான் என்றால் எமது. எம்பிரான் என்றால் எமது தலைவன். எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று. அதனாலே பெறான் என்றால் தலைவன் என்பது. அரியாய் போற்றி அமலா போற்றி. அரியாயின்னா மிக அரிய பொருளாக இருப்பன். அரிய பொருள், அரிய பொருளா கிடைக்காத, ரொம்ப அரிசியா அது கிடைக்கிறது, ரொம்ப அரிசி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதனாலே இது வந்து கிடைத்தற்கு அருமையாக இருப்பதனாலே அரிய பொருள். அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே என்று பாடுவார். அதனாலே அரியவனாக இருப்பவன் தெரிவதற்கு அருமையா இருக்கிறா, கிடைப்பதற்கு அருமையா இருக்கிறா, அடைவதற்கு அருமையாக இருக்கிறார். அதனால ரொம்ப இந்த கராக்கி பண்ற சாமியில சிவன் ஒருவன் தான் ரொம்ப கராக்கி. மத்த சாமி எல்லாம் வந்துடும், அதிகபட்சம் வந்துடும். இந்த சாமி ஒண்ணுதான் கராக்கி. கராக்கினா சாமான்யமா வெளிப்படுறது கிடையாது, சாமான்யமா வெளிப்படுறது கிடையாது. எங்கயாவது சிவனை கனவுல கண்டேன், வந்தேன், போனேன், பார்த்தேன் யாராச்சும் சொல்ற? ஒருத்தரும் சொல்ற. உன்ன புஸ்தகத்திலாம் படிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்குமே தவிர, வெளியில வந்தேன் போனேன் கண்டேன் காணும். அதனாலே அரிய பொருளாக இருப்பவன். அப்படி அரிய பொருளாக இருக்கின்றது என்ன காரணத்தினால் என்றால் அவனை காணுகின்ற அளவுக்கு ஞானமுடைய உயிர்கள் இல்லை. அது ரொம்ப கஷ்டம். இப்ப நமக்கு என்னமா இருக்கான்னா, இப்ப நம்ம வந்து பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, பக்தி பண்ணிக்கிட்டு இருப்பதனால தோன்றா துணையாக இருந்த பண்ணுவார் பக்தர்களுக்கு. தோன்றா துணையா இருந்தனன் தன்னடியவங்களுக்கு என்பது திருநாவுக்கரசர் தேவா. தோன்றா துணை, தோன்றாதுன்னா கண்ணுக்கு தோன்றாமல் துணையாகும். இப்ப உயிர் இருக்குதுல்ல, நமக்கு இருக்குது இல்ல, இருக்கு, தெரியல, இருக்கிறது தெரியல, உலகம் தெரியல, இருக்கிறது தெரியல. உயிர் அறிய பொருள், உயிர் அறிய பொருள். அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு முக்கியமான ஒரு வீரமா பேசும்போது உயிரே போனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, உயிரே இவன் பார்த்தது இல்லை, போகும்போது உனக்கு தெரியாது சொல்லிட்டா போகுது. அதனாலே உயிர் அரிய பொருளாக இருக்கிறது, உயிர் அரிய பொருள், காண முடியாது. யாராவது உயிரை கண்டிருக்கிறானா இதுவரையும் வந்தது, அந்த உயிருக்கு உயிராக இருப்போர் கிடக்கும். ஓ, இப்ப காற்றை பார்க்க முடியல, காற்றை கற்று வீசுகிற தெரியுது, கண்ணுக்கு தெரியுத, காற்றுக்குள்ள கடவுள் இருக்கிறார். ஆமையா, காற்றாகி எங்கு நான் ஒண்ணுமே சொல்லல, எல்லாமே அப்பர் சொன்னது, சுந்தரர் சொன்னது, மாணிக்கர் சொன்னது, நக்கரர் சொன்னது, குமரகுரு சொன்னது, கட்சியப்பர் சொன்னது, சேக்கலார் சொன்னது, இப்படித்தான் சொல்லுவேன். தவிர நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன தெரியும், தெரியுமா? காற்றை காண முடியவில்லை, காண முடியவில்லை என்றால் அது வீசுகிறது பரிசத்தினாலே அறிகிறோம், பரிசத்தினாலே அறிகிறோம். ஆனால் காற்றுக்கு உள்ளே கடவுள் இருக்கிறது, காற்றையே காண முடியவில்லையே, காற்றுக்குள்ள இருக்கிற கடவுளை எப்படி பார்க்க விளங்குத, உயிரை பார்க்க முடியல, உயிருக்குள்ள இருக்கிற கடவுளை காண முடியாது, காற்றை பார்க்க முடியவில்லை, எது பார்க்க முடியாத பொருளா இருக்குதோ அதுக்குள்ள கடவுள் இருக்கிறான். இதுதான் பெரிய ஒரு சிக்கலா போச்சு, எது நம்மால பார்க்க முடியாத பொருளா இருக்குதோ அதுக்குள்ள உயிர் ஒழிஞ்சுக்கிட்டாரு, நம்ம என்னமா பாக்கணும். அதைத்தான் சொன்னார் அப்பர் சுவாமி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றிப்பா. நம்முடைய பெரியவங்க என்ன அருமையாச்சுங்களே, ஞான செய்திகளே எந்த அளவுக்கு. அதனாலே அரிய பொருள் என்று சொன்னால் காண முடியாதது, சாமான்யமாக அற்ப நம்முடைய அறிவினாலே அறிய முடியாததாக இருப்பதனாலே அவன் அறியும், அறிய முடியாமல் இருப்பதனாலே அறியவும். அறிய என்பது எந்த ரான, அது பெரிய ரான, பெரிய ரானா இருக்குது, முடியாமல் இருப்பதனால அரிய பொருளா, இது சின்ன ரானா அது பெரிய ரான், அறிய முடியும். அறிவு, அறிவு அறிவினாலே நம்முடைய சிற்றறிவினாலே அறிய முடியாததாக இருப்பதனாலே அது அறிய பொருள். அப்படி அப்படி சில முக்கியமான செய்திகள் வரும்போது குறிப்பு எழுதி வச்சுக்கணும், எல்லாம் படிச்ச உள்ளதனே, ஆனா அந்த ஆர்வம் அல்ல. ஏன்னா இந்த சமாச்சாரம், இந்த செய்திகள்லாம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்காது, நினைவு வரும்போதுதான். இப்ப இந்த சொல்லலாம் சொல்லலாம்னு நான் வரல, அங்க இருந்து நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி சொல்லுவோம், அந்த இடத்துக்கு அப்படி சொல்லுவோம்னு நினைச்சுக்கிட்டு வரல. குறிப்பு எழுதி வச்சுக்கணும், ஏன்னா திருவாசகவரி உரையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறனா சாமானியம். திருவாசகத்தை இந்த அளவுக்கு கீழே இறக்கி சுவைக்கிறா அப்படின்னு சொல்ல முடியாது, அது சாமானிய, அது நல்ல கல்வி அறிவு, கேள்வி அறிவு, ஞானம், பக்தி உள்ளவர்களாலே உணரப்படுவது. அறிவினாலே நம்முடைய சிற்றறிவினாலே அறிய முடியாத பொருளாக இருப்பதனாலே அவன் அறிய, அறியாய், அதான் காற்றை பார்க்க முடியவில்லை, உயிரை பார்க்க முடியவில்லை, ஆனா காற்றுக்குள்ள இருக்கிறான், உயிருக்குள்ள இருக்கிறான்னு நம்முடைய நூல், உயிர் உயிராய் அங்கங்கே, அறியாய் போற்றி அமலா போற்றி. அமலா என்றாலும் மலம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவன், அமலன் விமலன் நிமலன் எல்லாம் ஒண்ணும், விமலன் நிமலன் அமலன், அந்த ஆங்கிறது இல்லை என்பது, ஆ என்பது இல்லை. மறையோர் போல நெறியே போற்றி, மறையோர் போல நெறியே போற்றி. மறை என்றால் வேதங்கள், மறை என்பது தமிழ், வேதம் என்பது வடமொழி. அந்த வேதம் தான் செவருமான் தானே அப்படி செய்தது, வேதமும் சிவா. அந்த வேத நூலிலே தான் சட்டங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அது ஞானகாண்டம், கர்மகாண்டம், ஞானகாண்டம்னு ரெண்டு பகுதியா இருக்கு, கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று. கர்மகாண்டம் என்றால் யாரு உலக விஷயம் பூராவும் சொல்லும், அவனே வழிபடுகின்ற முறைகளையும் சொல்லும், பூஜை முறைகள் முதலானதையும் சொல்லும், எல்லா கடவுளுக்கும் பரத்துவம்னு சொல்லும். ஞானகாண்டம் தான் முடிவானது, அது ஞானகாண்டத்தில முடிவு, ஞானகாண்டத்தில கடைசியில சொல்லும் சிவருமானே பரம்பொருள் என்று. ஆகையினாலே வேதம் உயர்ந்து அது வடமொழியில் இருக்கிறது, ஐயர்லாம் ஓதுறாங்கல்ல, அது ஆறு கண்டா வேதத்தை ஆறு கரை கண்டா, வேதத்தை ஆறு கரை கண்டவர்கள், வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தை விட்ட அறம். உலகத்தில் நடக்கின்ற தர்மம், காரியம், பூஜை, சகலமும் வேத ஆகமங்கள், அந்த நூல் தான். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தில் ஓதத்தகு அறம் எல்லாம் உல, ஓதத்தகும் அறம் எல்லாம் உல. தர்க்கவாதத்தை விட்டு, தர்க்கவாதத்தை விட்டு மதிங்கரு வளம் பெற்ற வேதத்தை ஓதியே விடுவற்றார்களே என்பது திருமந்திரம். அதனாலே வேதம் அவ்வளவு உயர்ந்தது, வடமொழியில நம்ம படிக்கிறதுக்கான தகுதி இல்லாம போச்சு. அப்படிப்பட்ட வேதத்தை ஓதியவர்களுக்கு வேதி என்று, வேதத்தை ஓதியவர்களுக்கு வேதி என்று. அந்த வேதத்தை ஓதுவதற்கு அந்த பிராமணர்களுக்கு தான் உரிமை, வேத பிராமணர்களே வேண்டும், வைதிக பிராமணர், வேத பிராமணர். அப்படிப்பட்ட அந்த வேதத்தை ஓதிய வேதியர்களாயிருக்கப்பட்ட பெரியோர்கள் செல்லுகின்ற அழகு பொருந்த நெறியாக இருப்பவர். வேதத்தை ஓதி அந்த நெறியிலே நின்று வீடு வேறு வருகின்றவர்களுக்கு வழியாக இருப்போம். அதை மறையோர் போல நெறியே போற்றி அந்த மார்க்கமாக நெறியினாலும் மார்க்கம்னாலும் வழியினாலும் ஒண்ணுதான். நெறி மார்க்கம் வழி மறையோர் போல நெறியே போற்றி முறையோ தரியே முதல்வா போற்றி. முதல்வா போற்றி எல்லாருக்கும் முதல்வனாக இருப்பவன். அதால முறையோ தரியேன் என்பது தன்னுடைய ஒரு அற்றாமையை சொல்லி
3: மற்றவர் எல்லாம் என்று பாடுகிறார் தாய்மலசு. அதனால உறவு உறவு உறவு உறவு என்பதெல்லாம் அதெல்லாம் உறவாக போய் உண்மையான உறவாக, அதனாலே நம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்ல வேற அங்க நம்பிக்கை வச்சு இந்த உறவுனையும் வச்சு இல்லாம இப்படி எல்லாத்தையும் பாக்கிறது. இது கடமை என்று எண்ணிக்கொண்டு, கடமை என்று எண்ணிக்கொண்டு செய்ய வேண்டிய செயலை செய்து உண்டு, அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்து உண்டு, எல்லாமே சௌகரமா நம்மள ஒரு ஆளா போட்டிருக்கிறான், எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு எல்லாம் அவனால எல்லாம் அவன் தான் உண்மையான உறவு என்று சொல்லி எண்ணிக்கொண்டு, அதனாலே சௌகரமான தான் உண்மையான உறவு. அப்பண்ணி அம்மை நீ ஐயன் அன்புடைய மாமன் மாமி நீ ஒப்புடைய மாதரு ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒரு ஊரும் நீ துய்ப்பனும் உயிப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ அப்படி சொல்றாரு அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமிக்கு யாரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, அப்பா அம்மா சின்ன வயசுலயே போயிட்டாங்க, அக்கா அப்படி யாரு உறவு சோர்மான் பசினாரு களைப்பா போனாரு தாகத்தோடு போனாரு கட்டிச்சோறு கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார் சுவாமி. எங்கே வெளிபோகும் பொழுது மிக இழைத்து வருத்தமுற நேர் வேட்கையுடன் அழிவாம பசி வந்து அடைந்திடும் அதற்கு சித்தமலையா மொழிவேந்தர் மொழிவேந்தர் மொழிவேந்தர் நெடுந்தருட முருகா சோலை பைங்கீலி விழியேந்திய நெற்றியினார் தொண்டர் வருத்தம் மீட்பாராய் காவும் கவனச்சோலை மர நிழல் காவும் குளமும் சமைத்து காட்டி வழிவோம் கருத்தினால் மேவும் திருநேற்று அந்தனராய் விரும்பும் புதிசூரும் உண்டு நாவின் தனி மன்னவருக்கு எதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிளிக்கும் தனி ஏனமும் காண்பறியவர்கள் பன்றியும் ஏனமும் ஏனமும் பன்றியும் அன்னமும் ஏனமும் இன்னமும் தெரியாதவராய் அன்னமும் ஏனமும் இன்னமும் தெரியாதவராய் அன்னமும் ஏனமும் இன்னமும் தெரியாதவராய் சௌருவான் இப்படி திருநாவுக்கரசு பசியோட வருவா அவனுக்கு சோறு கொடுக்கணும்னு சொல்லி குளமும் பந்தலும் நிழலும் தயிர் சோறு புளிச்சோறு தேங்காய் சோறு மாங்காய் சோறு எல்லாம் தயார் பண்ணிக்கணும் சாப்பிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கோயில் வரலி போனாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கோயில்கிட்ட போனவனும் மறந்து இப்படிப்பட்டவர் நம்ம ஜாதி. அதனாலே அப்படி உண்மையான உறவுன்னா யாரு பரமேஸ்வரன் உறவே உயிரே உயிர் நமக்கு உள்ளதான இருக்குது அந்த உயிரை உள்ளே நிறுத்தி வச்சிருக்கிறவன் சிவர். ஒரு புலவர் சொன்னாரு தன ஓட்ட வெளில உயிர் வெளியில போகாம இருக்கிறான் ஆச்சரியம் தனியாய ஓட்ட உள்ளாரு கண்ணுக்கு தெரியற ஓட்ட என்ன எத்தனையோ ஓட்ட இருக்குவா இத்தனை ஓட்டைகள்லயும் இந்த உயிர் வெளியில போகாம இருக்குதுவா அது ஆச்சரியம் போறது ஆச்சரியம் ஒட்டை மாடத்தில் ஒன்பது வாய்தியலும் காட்டில் வேவதன் முன்னங்கடல் அடி நாட்டின் நான்மலர் தூவி வளஞ்சியில் வாட்டந்தீர்த்திடும் ஆன்மியூரிசனை என்பது அப்பரதேவா. இதனாலே துணையோ துவாரங்களிலே சிவன் போகாம இருக்கு இதை யார் நிறுத்தி வச்சிருக்கிறா கண்ட்ரோல் நினைச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல்ல நினை கூட சொன்னேன் இந்த இப்ப சுபாச எதுல போயிட்டு இருக்கு ஏது காது வழியா போகக்கூடாது போகாது குறிப்பிட்ட நாடுகளில் இருக்க முடியாத செய்கிறான் அந்த உயிருக்குள்ள இருந்து பாதுகாத்துக்கிட்டிருக்கிறான். அதனாலே சிவபெருமான் உயிருக்கு உயிராக இருக்கிறான். அதனால அவன் என்ன சொல்றாரு உயிரே இன்னொன்று இப்ப நமக்கு உயிருக்குள்ளே சாமி இருக்கிறாரா ஞானிகள் எப்படி இருக்காருன்னா சாமிக்குள்ளே ஞானிகள் இருப்பாரு உயிருக்குள்ளே கடவுள் இருக்காருப்பா ஒளிஞ்சுக்கிட்டு ஞானம் பெற்று விட்டால் ஞானிகளுக்கு எப்படி இருப்பாருன்னா ஞானிகளும் சிவத்துக்குள்ளே ஞானிகள் இருப்பாரு சிவத்துக்குள்ளே ஞானி இப்ப நமக்குள்ளே கடவுள் அவர் கடவுள் வியாபகத்துக்குள்ள அவங்க மறைஞ்சுக்குவாங்க இப்ப நமக்குள்ள அவர் மறைஞ்சிருக்காரு அதனால அவருக்கு உயிர் என்பது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் தான். உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி சிறவு என்றால் சிறப்புன்னு சிறப்புன்னா புரியுத மிக உயர்ந்ததாயிருப்பது சிறப்பானதாயிருப்பது மங்களமாக இருப்பது சிறப்பு அப்படி எப்பொழுதும் சிறப்பாக இருக்கிற பொருள் சிவபெருமான் ஒருவனே. அதனாலதான் அவனுக்கு சிவம் என்று சிவம் என்கின்ற சொல்லு சாதாரண வாக்கியம் சிவம் என்பர் தெளிந்து தெளிந்து இருந்து ஒரு வேதாந்த பொருளாம் செய்வ சித்தாந்த திறனுங்க தெரிக்கலுற்றான் திகழ்வது தற்சிவம் என்பர் தெரிந்துள்ளோர் என்பது சிவபிரகாசம். திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோர் என்பது சிவபிரகாசம். சிவம் என்கின்ற சொல்லு அதுக்கு நேர் பொருள் குற்றம் இல்லாததாய் மங்களமாக இருப்பது. குற்றம் இல்லாததாய் மங்களமாக, அமங்கலம் இல்லாததாய் மங்களமாக இருப்பது. அமங்கலம் இல்லாததாய் மங்களமாக இருப்பது சிவம். அது அவன் திருமணி எடுத்து வரும்போத சிவன் இவர் அப்போ சிவம் சுரூப நிலைன்னு சொல்றது. சுரூபம்னா வந்து உருவம் இல்லாமல் இருப்பார் சோதி வடிவமாக, அப்போது சிவம். கீழே இறங்கி உருவ திருமீன் எடுத்து வரும்போது சிவன் என்று சொல்லும் இந்த இன் விகுதி வந்துடும் ஆண்பால் விகுதியா. அதனாலே சிவம் என்றால் அமங்கலம் இல்லாத மங்களம் உடைய உயிர்கள் அமங்கலத்தை உடையது. அமங்கலத்தை உடையது அமங்கலம் என்றால் பிறப்பு இறப்பும் உடையது. மங்களம் என்றால் பிறப்பும் இறப்பும் இல்லாதது. அதனாலே சிறப்பாகிய பொருளாய் விளங்குவன் சிவமாக விளங்குவன் அவனுக்கு வணக்கம். சிறவே போற்றி சிவமே மஞ்சா போற்றி மணாளா போற்றி. மஞ்சா என்றால் வலிமையுடையவன். மஞ்சு என்பதற்கு மேகம் என்று ஒரு பொருள். மஞ்சன் என்றால் வலிமையுடையவன். மஞ்சன் என்றால் வலிமையுடையவன். வலிமை ஆற்றல் சொல்றது தமிழ்ல ஆற்றல் என்று சொல்லுவது. ஆற்றல் என்பது அளவுபடாத ஆற்றல் உடையவன். அளவுபடாத ஆற்றலை உடையவன். அளவுபட்ட ஆற்றலை உடையவனா இருந்தா சில காரியங்களை தான் செய்ய முடியும். அந்த அந்த ஆற்றலுக்கு தகுந்தாற் போலதான் செய்வேன். இப்ப என்னால இவ்வளவுதான் தூக்கம். அஞ்சு மரக்கா தூக்கறவன் 50 மரக்காலும் தூக்க முடியாது. அது போல மற்ற தெய்வங்கள் அத்தனையும் ஆற்றல் அளவுக்கு உட்பட்டது. அளவுக்கு உட்பட்ட ஆற்றலை உடையது அப்படி சொல்லணும். அளவுக்கு உட்பட்ட ஆற்றல் சிவபெருமான் அளவில் ஆற்றல் என் குணத்துல அளவில் ஆற்றல். அதான் திருவண்டபுரியில முதல்ல சொன்னார் அல்லவா, எத்தனை கோடி பிரம்மாவை உண்டு பண்ணி அளிக்கிறார், எத்தனை கோடி விஷ்ணுக்களை உண்டு பண்ணி அளிக்கிறார், எத்தனை கோடி யுகங்களாக இந்த காரியங்களை செய்கிறார். அதே இந்த சூறைக்காற்றிலே தூசிகள் சுழல்வது போல, சூறைக்காற்றிலே தூசிகள் சுழல்வது போல இப்படி உலகத்தை இயக்குகிறார். இத்தனை காலம் எத்தனை கோடி உயிர்கள் எத்தனை கோடி பரமா எத்தனை விஷ்ணுக்கள் எல்லாம் பறக்க இறக்க பறக்க இறக்க இப்படி பண்ணி கொண்டிருக்கிறான். அளவில்லாத காலமாக அவன் எப்படி இருக்கிறான்னா இவ்வளவு காலம் ஆய இளையவனாகவே இருக்கிறான். இவ்வளவு காலம் ஆய எப்படி இருக்கிறான்னா குழகன்ன குழகன்னா இளையம். அப்படி மக்களப் பொருளாய் இருப்பவன் மஞ்சன்னா வலிமையுடைய வலிமைன்னா அளவுபடாத வலி. மணாளா போற்றி. மணாளன் என்றால் மாப்பிள்ளையாக மணவாளன் சொல்லுவோம். நாயுடுகள்ல முன்னா வைப்பாங்க மணவாள நாயுடு மணவாள நாயுடு மணவாளன். மணவாளன்னா மாப்பிள்ளை. மணாளன் என்றாலும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைன்னா ஒரு நாள் மாப்பிள்ளை இல்ல, நம்மள எத்தனை நாள் மாப்பிள்ளை, அப்புறம் நாலாச்சு பழைய மாப்பிள்ளை, அப்புறம் மாப்பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டான். மாமனா இருந்தா சொல்லுவாரு, அதுவும் பிரியமா இருந்தா மாப்பிள்ளை. மாமனா இருந்தாரு வச்சுக்க, பிரியமா இருந்துச்சுன்னா எரிச்சலா இருந்தா அதுல சொல்ல மாட்டாரு. மாப்பிள்ளை பிரியமா. அதனால பரமேஸ்வரன் எப்போதும் மாப்பிள்ளையாக இருக்கும். அதத்தான் நித்தம் மணாள அன்னப்பத்துல நித்தம் மணாளர் நித்த மணாள நித்திய கல்யாணி நித்த மணாள மாப்பிள்ளைக்கு தகுந்த பொருள். நித்த மணாளரா அவர் நித்திய கல்யாணி நித்திய மாறாமல் இருக்கு. அதே அப்பர் சுவாமி சொன்னார் சிவபெருமான் மணாளனாக இருக்கிறார். அவனுடைய புத்திரனாகிய முருகனும் மணாளனாக சிவபெருமான் மாப்பிள்ளை முருகனும் அப்பாவும் மாப்பிள்ளை மகன். இப்ப நம்ம அப்படி இருக்கவே முடியும். அப்பா மாப்பிள்ளையா இருந்தா மகன் இருக்க மாட்டான். அந்த வேலையில மகன் மாப்பிள்ளையா இருக்கும் போது அப்பா மாப்பிள்ளையா இருக்க முடியாது. முடியுமா? முடியவே முடியும். ஆனா இந்த சாமி எப்படி இருக்குதுன்னா அப்பாவும் மாப்பிள்ளை மகனும் மாப்பிள்ளை.

0: பிள்ளாட்டு மாப்பிள்ள அப்பா அப்படின்னு பரசுவார். பரசுவாமி பாட்டுல நிறைய நயங்கள், அகத்துற பாடல்கள், நிறைய பழமொழிகள், நிறைய அனுபவ வாக்கியங்கள் நிறைய அனுபவிக்க கொடுத்து வைக்கணும். ஓரளவு கொடுத்து வச்சிருக்குது, இன்னும் நிறைய அனுபவிக்கணும். பணக்காரனுக்கு பணம் பத்தாது போல நமக்கு இதை அனுபவிக்க நேரம் காலம் பத்தணும். மணாளன் என்றால் எப்பொழுதும் மாறுபடாத மங்கள பொருளாக இருப்போம். பஞ்சேரடியாள் பங்காபூர்ஜி அடுத்தார் போல சொன்னார். பஞ்சேரடியாள், பஞ்சேரடியாள்னா அம்பாளுடைய பாதத்தை குறிப்பிடுவோம். அம்பாளுடைய பாதம் பஞ்சு போன்ற மென்மையா இருக்கும், பஞ்சு போன்ற மென்மையான பாதத்தை உடைய. விட்டு விட்டு வெளியில போறது இல்லையில, நாடு மேட்ல லஞ்சா காயிருந்தாலும் இருவிக்கும், அப்படி இப்படி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே இருந்து யாராவது வீடு கட்டானா அவனுக்கு வீடு கொடுக்கறது. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு யாராவது வீடு கட்டுறவனுக்கு வீடு காக்கிறவனுக்கு வீடு கொடுக்கறது, புரியுதா? அதனால அவளுடைய பாதம் பஞ்சு போல மென்மையா. சீதையை சொல்லும் போது சொல்றான் விபீஷணன், சுக்ரீவன் போய் கூப்பிட்டான் விபீஷணன். அப்ப சொல்றேன் அவன் ஆறு விபீஷணன் பஞ்சு போன்ற, பஞ்சுனாலே சிவக்கு, பஞ்சு பட்டால் சிவக்குன்ற மென்மையான பாதமுடையவளாய சீதை நின்னு ஏத்தி அங்க சொல்றாரு ஆறு கம்பர். அப்படிப்பட்டவளாகிய சீதைய பிரிச்ச ராவணனுடைய பாவியாகிய ராவணனுக்கு தம்பியாகிய என்னையும் வர சொல்லி அருள் பண்ணினானா ராமே. அதுக்கு ஓமை சொல்லும் போது சிவபெருமான் நஞ்சு சாப்பிட்டது போல, சிவபெருமான் நஞ்சு சாப்பிட்டது, சிவபெருமான் நஞ்சு அமுதமா சாப்பிட்டார்ல, அது போல பொல்லாதவனாகி என்னையும் நல்லவனாக ஆக்க கூப்பிட்டாரா அப்படிங்கிற விபீஷணன். இதெல்லாம் விளையுத
1: பஞ்சன சிவக்கும் என்றால் தேவியை பிரித்த பாடி, பஞ்சன சிவக்கும் என்றால் தேவியை பிரித்த பாவி
0: யாரு? ராவணன்.
1: வஞ்சனு கிளைய என்னை வருகவென்று அருள் செய்தாரோ.
0: அப்படிப்பட்டவனாகிய ராவணனுக்கு இளையவனா இருக்கிற என்ன வரச்சொன்னானா?
1: நஞ்சன தன் செஞ்ச தஞ்சடைக்காடு அவள் உண்ட நஞ்சன தகைய நன்றோ நாயகன் நயக்கும் நாளில் தஞ்சன கருதினானோ தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சன தகைய நன்றோ நாயகன் நயக்கு நாளில்.
0: இந்த உண்மை எடுத்து வைக்கிறாரு கம்பருவான். மிக பொல்லாதவன் ஆகிய ராமன் வர சொன்னான்னா மிக பொல்லாததாயிருந்த விஷத்தை சோர்வான் சாப்பிட்டது போல, அப்படி பஞ்சு போன்ற மென்மையாகிய திருவடியுடையவளாகிய உமாதேவியை ஒரு பாகத்திலே உடையவரே பஞ்சேரடியாள் பகா என்று இப்படி எல்லாம் மாணிக்க வாசகர் உண்மைகளை அறிவிக்கிறாரு, நன்மையை அறிவிக்கிறார், உண்மையையும் நன்மையையும் சொல்லுகிறார். அதனால அந்த உண்மையும் நன்மையும் இன்னும் நீண்ட காலம் நாம் அனுபவிக்கணும்டா. அனுபவிக்கிறதே நமக்கு சிவலோ உங்களுக்கு தெரியுதா? இப்படி அனுபவிக்கிறது வெகு ஜென்மங்களுக்கு இது கொடுத்து வைக்கல. இப்ப நீங்க திருவாசகத்துக்கு உள்ள இருக்கீங்க. அதனால இப்பொழுது எங்க இருக்கிறான்? சிவலோகத்துலதான். இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது கூட சொன்னேன். சிவபாக்கியம் எதனாலே கிடைக்கும் என்றால் சிவ வாக்கியத்தினாலே கிடைக்கும். சிவபாக்கியம் எதனாலே கிடைக்கும் என்றால் சிவ வாக்கியங்களாலே கிடைக்கும். இதெல்லாம் சிவபாக்கியம். அதனால இப்படி சிவபாக்கியத்தை சிவ வாக்கியத்தினாலே பெறலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி மேன்மைகள் செய்வ நிதி விடங்குக உலகம் எல்லாம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் உண்பான் அவத்தி உண்பான் அபிமானி சொற்பத விசுவன் சொற்பத விசுவன்றை ததம்பிராஞ்சன் நற்பத விட்டான் பொன் கரப்பவை ஆகின் பிற்பதஞ்சொல்லிதன் பிரசாபத்தியன் பொற்புவி சாந்தன் பொருதபிமானியே நவமாம் அவத்தை நனவாதி பற்றி பவமாவலங்குணம் பற்றரப்பற்ற தவமான சத்திய ஞான பொதுவி

பிள்ளை அரணை அச்சிப்பவர்க்கு அரணை அச்சிப்பவர்க்கு ஆசூசமில்லையா அங்கி வளர்ப்போர்க்கு அங்கி வளர்ப்போர்க்கு ஆசூசமில்லை அருமறை ஞான

தூயது வாழாக தூயடி சொல்லே பொருளதுவாய் நின்ற புண்ணியன் எந்தை அருளது போற்றும் அடியவ நன்றி சுருளது வாய் நின்ற துன்பச் சுழியில் மருளது வாய் சிந்தை மயங்குகின்றாரே. வினையா அசத்து விளைவதுணராரே வினை ஞானம்.

புரிதர்வர் காண்பழி காட்டக்கள் காணா கலதிகள் தீ நெறி செல்வார் திரிகின்றவாறு மூடுதல் என்று முடியும் மனிதர்கள் கூடுவ நந்தி அவனை குறித்து காடும் மலையும் கழனி கடந்தோர் ஊடும் புல்விரன்னிகிலாரே ஆவது இதற்கும் வடக்கும் அமரர்கள் ஆவது தெற்கும் வடக்கும் அமரர்கள் போவார் உடக்கும் குணக்கும் குருவழே நாவினின் மந்திரம் என்று நடு அங்கி மேவது செய்து விளங்கிடுவீரே மயக்குற நோக்கினும்

சினக்குறத்தே சின தீவினையாளே, சினக்குற பேசின தீவினையாளர் தவக்குற வல்வினை தாங்கி நின்றாரே. ஆஹ், இலக்கணாத்திர விட்ட

பரமாக உயர் பரசிவன் உயிர் பரமாக உயர் பரசிவங்க அரிய சிவமாக அச்சிவேதத்து கிரியலும் சீராம் வராவரும் என்ன உரிய உரையற்ற

இறந்து பிறவாமல் இங்கு என்னை வைத்தானே. மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் மெய்த்தோற்ற தவ்வாய் அந்த கரணம் அகிலமும்

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 114 பாடல் முதல் 115 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: களிம்பு அறுத்தான் எங்கள் கண்முதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருக்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, வலிங்கிற் பவழம் பதித்தான் பதியே. பவழம் பதித்தான் பதியே. இப்போ ஒரு எல்லாரும் படிக்கும்போது ஒரு ஆர்வம் வருது. திருமந்திரம் இவ்வளவு ஈஸியா இருக்கு, ஈஸி தானே? புரியுதா இல்லையா? படிக்கும்போதே உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப ஏன் இது போல நாள் புரியாம இருந்ததுன்னா, இதுவரைக்கும் நீங்க படிக்கலன்னு அர்த்தம். திருமந்திரம்னா ஏதோ பழைய நூல், பழைய காலத்து தமிழ்ல இருக்கும் போல இருக்கு, இதை படிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் வேணும் போல இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் பயந்துருந்ததுனாலதான் நமக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கு. இல்ல என்ன கஷ்டம்னு பாருங்க. களிம்பு அறுத்தான் யாரு? எங்கள். எங்கள்னா உங்கள்னு அர்த்தம். கண்ணுதல் நந்தி, நெற்றிக்கண் உடையவர் யாரு? நுதல்னா என்னது? நெற்றி. கண், நெற்றியிலே கண் உடையவன் யார்? இதுக்கெல்லாம் ஒரு புதிய டிக்ஷனரி வேணுமா? களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. சிவபெருமானுக்கு நந்தின்னு ஒரு பேர் உண்டு. நெற்றிக்கண் உடையவன் சிவபெருமான். களிம்பு அறுத்தான்

0: அவனே தானே அருக்கண் விழிப்பித்து. எப்படி பார்த்திருக்காரு? ஒளியை ஒளி காட்டி இருள் நீக்குதல். இப்ப வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டுக்கு வேலை இருக்கா? வேலை இல்லை. அப்ப ஞான கண் ஆகிய அந்த வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது ஆணவாங்க செயல்பாடு இல்லை, ஆணவம் அடங்கிவிடும். களிம்பருத்தான் அருக்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி. களிம்பு அணுகாத கதிரொளி. சிவபெருமான்ட்ட களிம்பு வருமா? சிவபெருமான்ட்ட அவனா? சிவபெருமானுக்கு நின்மலன்னு ஒரு பேரு. நிமலா நிறுத்தனே நிமலான்னு சொல்லு. இப்ப அவனுக்கு பற்று பாசம் கிடையாது, ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயை கிடையாது, எந்த குற்றங்களும் கிடையாது. எட்டு குணங்களை உடையவன் இல்லையா? அப்படியேப்பட்ட இறைவனுக்கு களிம்பு அணுகாத கதிரொளியை காட்டி அவன் தான் என்ன செய்யறான்? சுத்தமான ஒரு தூய்மையான கதிரொளினாங்க. சூரிய ஒளி செய்ய வேண்டாம், சிவபெருமானே ஞான ஒளியை காட்டி. ஒரு கதிர், சூரியனுடைய கதிர் இருட்டை போக்குவது போல சிவபெருமானினுடைய ஒளி உள்ளே இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கியது. சிவபெருமான் நேரா வந்துட்டார், அப்புறம் ஆணவம் கிடையாது. நாலின் செய்யும் மனிதான் போலின் செய்யும் எம்மை நாடி வந்த நாலின் செய்யும் மனிதான் செய்யும் எம்மை நாடி வந்த போலின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலமும் சதங்கும் தண்டியும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோண்டிட்டேனே. இறைவன் நேரா முன்னாடி வந்துட்டாருன்னா எல்லாம் தூள் தூளாயிடும் இல்லையா? இதே இன்னொரு பாட்டில் வரும். அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்து. இறைவனுடைய முருகபெருமானுடைய அந்த திருவடி பட்டுச்சுன்னா கையெழு எழுத்து என்ன ஆகும்? இன்வெல்ட் ஆயிடும் இல்லையா? அதனால வந்து அந்த இறைவனே நேரடியாக வரும் பொழுது அந்த நமக்கு அந்த எந்த விதமான வினைகளும் நமக்கு வர. கதிரொளி காட்டி பளிங்கிர் பவழம் பதித்தான் பதிய. நல்லா பாருங்க, பளிங்கு பவழம். பளிங்குன்னா தூய்மையான மனம்னு அர்த்தம். இறைவன் எங்கே இருக்கிறான்னா குற்றம் இல்லாத மனத்தில் இருக்கிறான், மாசு இல்லாத மனத்தில் இருக்கிறான். அதனாலதான் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். அழுக்கு சேர விடாத பாத்துக்கணும். அது சேர வரும்பொழுதே டக்குன்னு அங்கே கட் பண்ணி வெளியில் இருந்துடணும். சேர விட்டுட்டு அப்புறம் நீக்க வேண்டாம். சேர வரும் பொழுதே, ஆனால் சேர வர தெரியும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு அழுக்கு சேருதுன்னா அழுக்கு வரும்பொழுதே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருந்தோம். மனத்துக்கண் மாசிகள நாதல் அனைத்தன் ஆகுல நீரப்பட அணைக்கு. பாக்கி எல்லாம் ஆரவாரத்தன்மைட்டார், பாக்கியெல்லாம் போலின்ட்டார், பாக்கியெல்லாம் பிராடுன்ட்டார். குற்றம் இல்லாத ஒரு மனதை வைத்துக் கொள்ள வேண்டும், அதான் பளிங்குங்கிறார். அதிலே பவளம் பதித்தல், திருவொருள் சக்தியை பதித்தல், மனத்துக்குள் பதித்தல். இப்போ அதுக்கு என்ன செய்யணும் கேட்கலாம் இல்லையா? இறைவனோட இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது. என்ன ஆசை? இறைவன் வரணும், நேரடியாக வரணும், அவன் வந்து பார்க்கணும், அவருடைய அருள் பார்வை நம்ம மேலே படணும். கரெக்ட். அதுக்கு நம்மகிட்ட என்ன தகுதி வேணும்? இப்போ என்ன பார்த்தது? முதல்ல சிவபூஜை, சிவனடியார் வழிபாடு, அப்புறம் திருக்கோயில் வழிபாடு, சிவாய நம்மங்கிற மந்திர உச்சரிப்பு, இதெல்லாம் நம்ம செஞ்சு தகுதி பார்க்கணும். இதையெல்லாம் செஞ்சு தகுதி இருந்ததுன்னா கொஞ்சம் மனம் பக்குவப்படும். மனம் பக்குவப்படும் போது மனம் இலகும். மனம் இலகும் பொழுது இறைவன் திருவடி பதியும். இப்போ நல்ல தங்கம்னு வச்சிங்களேன், தங்கத்தை எந்த அளவுக்கு உருக்குனாதான் வைரத்தை பதிக்க முடியும்? இப்போ உருகாத தங்கத்தில் எப்படி வைரத்தை பதிப்பீங்க? யாராவது கோல்டு ஸ்மித் இருக்காங்களா? இந்த நகை வேலை செய்கிறவங்க நகையை எந்த அளவுக்கு உருக்கி உருக்கி, ஒன்றும் இல்லை, நகை அந்த பவுனை எந்த அளவுக்கு உருக்குறீங்களோ அப்போ மெல்ட் ஆகிடுமா? அதில் என்ன பண்ணுவார்? வைரத்தை பதிப்பார். அதே மாதிரி எந்த அளவுக்கு இறைவன் நினைவால் உள்ளம் உருகும் பொழுது இறைவனுடைய திருவடி பதியும். ஆனால் உள்ளத்தை உருக்கி, ஊரினை உருக்கி, உள்ளொளி பெருக்கிங்கிற இந்த இந்த உள்ளொளிங்கிறது வந்து திருவுருள் சக்தி, ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விளக்கம் வரும், ஒவ்வொரு கான்செப்ட்ல பேசுவோம். இப்ப சூரியனுடைய ஒளி ஊரக்கண்ணை திறக்கிறது, அருள் ஒளியாகிய சிவ ஒளி ஞானக்கண்ணை திறக்கிறது. அப்ப ஆல்ரெடி அந்த உயிரில வந்து ஞானம் இருக்கிறது, எல்லாருடைய உயிரிலும் ஞானம் இருக்கிறது, எல்லாருடைய உயிருக்கும் முக்தி பெறுவதற்குள்ள முழு தகுதி உண்டு. ஆனா அப்படி என்ன இருக்கு, அழுக்குகளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஞான ஒளியாகிய அந்த சிவ ஒளி, அந்த ஞான தீட்சி படுகின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு அகல, ஞானம் உள்ளே அந்த ஆன்மா பிரகாசம் அடைகிறது. இப்ப ஆன்மா தகுதி பெறுகிறது. அப்ப ஆன்மா பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இறைவன் கொடுத்த அந்த உபதேசத்தை கொண்டு இறைவனை பிடிக்கணும். அவன் கொடுத்த அருளாலே, அவன் கொடுத்த ஞானத்தாலே அவன் அருளை அவன் தாளை பிடிக்க வேண்டும். இப்பதான் இந்த இடத்துல சொல்லணும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வந்திருக்கோம். திருவருள் கொடுத்தாச்சு, திருவருள் என்ன பண்ணும், கடவுள்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா. சூரியனை பார்க்கறதுக்கு சூரியனுடைய கதிர்களை கொண்டே சூரியனை பார்ப்பது போல, இறைவன் கொடுத்த உபதேசமாகிய ஞான ஒளியை கொண்டு இறைவனை உள்ளே நாட வேண்டும். உள்ளே நாடி பார்த்தோம்னா அங்கே இறைவனை பார்க்கலாம், இறைவன் திருவடியை பார்க்கலாம். எல்லாரும் இப்போ இவ்வளோ பக்குவம் இருக்கணும், இப்போ பக்குவம் தான் முக்கியம். இப்போ அதுக்கு நம்ம பை டூயிங் ப்ராக்டிஸ் தான் சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஒரு இறைவன் வருவார், ஒருவரா இப்படி தான் வருவார், நம்ம கூப்பிட்டா உடனே வந்துட மாட்டார், ஒரு 108 தேங்காய் உடஞ்சி வர மாட்டார். மிகப்பெரிய ஒரு 1 கோடி ரூபாயில் பெரிய ஒரு ஹோமம் செய்து அல்லது ஒரு 50,000 ரூபா செலவில் மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் செய்தால் கூட என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். ஆனால் உங்களுடைய மனசு இருந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் ஆராதனை பண்ணி வழிபடலாம், தப்பு கிடையாது. கோயிலுக்கு போங்க, வழிபாடு செய்யுங்க, தப்பே கிடையாது. இறைவன் நம்ம பக்கம் வரணும்னா இறைவன் நம்ம பக்கம் வரணும். இப்போ அவனுக்கு எப்பொழுதுமே இறைவனை நம்மளை தேட விட்டுருணும், இறைவனை நம்மளை தேட அவரை விட்டுருணும், அவர் தேடிட்டு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பக்கமா இருக்கணும். இதுதான் நீங்க பெரிய புராணம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது தெரியும், நம்மளை தேடிதான் இறைவனை வரணும். அப்ப அந்த அளவுக்கு பக்கமா இருக்கும். இப்போ அடுத்த பாடல் மிக மிக மிக முக்கியமான பாடல், எல்லாரும் மனப்பாடம் செய்யணும். சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. இது 4 வரி. இது 4 செகண்ட்ல பேசலாம், 4 நிமிடங்கள்ல பேசலாம், 4 மணிகள் பேசலாம், 4 நாட்கள் பேசலாம். இத இந்த பாடம் இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர், பதி பசு பாசம் என பகர் மூன்று. அப்ப பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை முதன் முதலாக சொல்லக்கூடிய நூல் சைவ திருமந்திரம் தான். சைவ சித்தாந்தம் எங்க ஆரம்பிக்குது, திருமந்திரம் தான் முதல் நூல். அப்ப மெய்கண்டாவுடைய சிவஞான போதம், அப்புறம் அருள் சிவத்தினுடைய சிவஞான சித்தியார், உமாவதி சிவத்தினுடைய சிவபிரகாசம், என்ன இது எல்லாம் என்னது, பின்னால் வந்த நூல்கள். அந்த மெய்கண்ட சாத்திரம் 14 வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டை வந்து எலாபரேட்டா பேசக்கூடிய நூல்கள், நல்ல தெளிவாக கொடுக்கக்கூடிய நூல்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் என்ற கருவூலத்தை முதன் முதலாக ஒரு நூலிலே கொடுக்கப்பட்டது திருமந்திரம் தான். ஆனால் என்ன, ஒரு தொகுப்பா இருக்காது, அது விரைவி ஸ்கேட்டரிங் சொல்றது அங்கங்க இருக்கும், நாம் அதை தேடி பிடிக்கணும். இப்ப பதி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் கடவுள், பசுன்னா எல்லாருக்கும் தெரியும் அது உயிர், பாசம்னா நம்மோடு தொடர்புடையது, உயிரோடு தொடர்புடையது பாசம். அது இந்த பாசம் என்ன செய்யும், கடவுளை அணுக ஒட்டாது. இந்த எட்டில பதி, இந்த எட்டில பசு, இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாசம் என்ன செய்யும், இந்த பசுவை இறைவனுடைய எண்ணத்துக்கே கொண்டு வராம தடுக்கக்கூடிய தடை. இந்த நடுவில் இருக்கிற பாசம் நீங்கிடுச்சுன்னா பதியும் பசுவும் சேர்ந்து நடுவில் முட்டுக்கட்டையா இருக்கிறது எது, இந்த பாசங்கிறது தான். நான் என்ன சொல்லுவேன், பேசுறதுக்கு நாலு மணி நாலு நாள் பத்தாது, 40 வருஷம் பத்தாது, இதைத்தான் 25 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பேசி முடிச்ச பாட்டு இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதிய புதிய விளக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவ்வளவு இது பாட்டு ஒன்று தான், அவ்வளவு சொற்கள் கம்மி தான், இருந்தாலும் அவளுடைய விளக்கம் நிறைய. பாசம்னா பாசி அது என்ன ஆகும்னா இறைவனை சேர ஒட்டாது, தடுக்கும், அது நீங்கும். இது பாசம்னா அஃபெக்ஷன் கிடையாது, இதில் பற்று பாசம் தான் பாசம் நினைக்காதீங்க. பாசம் என்பது ஃபஸ்ட்டு அது உள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், வினைகள், நம்ம சேர்த்து வச்சிருந்த வினைகள் கண்மம். மாயை, மாயைனா உடம்புன்னு வச்சுக்கிங்க, இப்போதைக்கு தனுவாகவும் கரணமாகவும் புவனமாகவும் போகமாகவும் இருக்கக்கூடியது மாயை. இந்த உயிருக்கு வந்து உடம்பு இருந்தால் மரியாதை சொல்லிட்டேன், உடம்பை விட்டு என்னைக்கு நம்ம உயிரை விட்டு உடம்புக்கு தொடர்பு இல்லாமல் இருந்து போகுது இல்லைங்களா, இறைவன் திருவடிக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப மரியாதை கிடைக்கும். இப்போ இது டிட்டாச்மெண்ட் வரணும். இப்போ பதி என்று சொல்லக்கூடிய கடவுள், பசு என்று சொல்லக்கூடிய உயிர், பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இது பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. எப்படி பதியினை போல் பதி அனாதி? இப்ப ஒரு சத்தியம் நல்ல தெளிவான சத்தியம், சைவ சித்தாந்தம் தெளிவு, படிக்காதவங்க கூட கத்துக்கலாம். இந்த புதுசா திருமந்திரம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கத்துக்கலாம். அப்படி யாரா இருக்கீங்களா, யாராவது சைவ சித்தாந்தமே பேஸ் இல்லாம நேரடியா திருமந்திரம் கேட்கணும்னு வந்தவங்க யாரு, இவ்வளவு பேர் இருக்கீங்களா? அப்புறம் என்னங்க, அப்ப கொஞ்சம் பேஸ் சொல்லித்தானே ஆகணும் இல்லையா? இதை வந்து தப்பிக்க முடியாது, இந்த பாட்டை விட்டுட்டு போக முடியாது. பதின்னு சொன்னா கடவுள், கடவுளுக்கு தோற்றம் முடிவு இல்லை, பிறப்பு இறப்பு இல்லை, எப்பொழுதும் என்று என்னையிலேருந்து அன்னையில கடவுள் அப்படியே இருக்கார். காலத்தினால் கணிக்க முடியாது, 10,000 வருஷத்துக்கு இப்படி இருந்தார் சார் கடவுள், சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அனாதி என்ற சொல்லுக்கு காலத்தினால் வரையறுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப பெருசா சைவ சித்தாந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் அப்படிலாம் பயன்படுத்தினேன்னா நீங்க உங்களால் கேட்க முடியாது. ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா அப்புறம் சைவ சித்தாந்தம் எப்படி இருந்ததுன்னா வேப்பாங்க மாதிரி இருக்க முடியும். அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தாம எளிமையா பேசுறேன். பசு, பசுன்னா உயிர்னர். பதி என்ற சொல்லுக்கு தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு, அதான் பசு பதி. பசுவாகிய உயிர்களுக்கெல்லாம் தலைவன் இறைவன் பசுபதினு சொல்ற. இந்த பதிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும், சிவபதி, உத்தராபதி, வெங்கடாஜலபதி, உமாபதி, பதிங்கிறதுலாம் வருது, நிறைய வரும், நல்லா தெரிஞ்சுதான் பேர் வச்சிருக்காங்க. பதினா தலைவன், கடவுளை குறிக்கிற சொல். ஐந்தொழில் செய்யும் பொழுதுதான் இறைவனுக்கு பதி என்று பெயர். எல்லா இடத்துலையும் எல்லாம் சொல்லக்கூடாது, ஐந்தொழில் செய்யும் பொழுது இறைவனுக்கு பதி என்று பெயர். கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. பசுன்னா பச், அது வந்து வடமொழி வார்த்தை, கட்டப்பட்டது. பசுன்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம், உயிர், தமிழில் உயிர், வடமொழியில் ஆண். ஆன்மா ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். நல்ல தெளிவா கேட்டுங்க, பசுனாலும் உயிர் தான், உயிர்னாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான், ஆத்மானாலும் உயிர் தான். இப்போ ஒரு சின்ன விசேஷம் கொடுக்க போறேன். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், உயிருக்கு தமிழ் வார்த்தை, அது தமிழ் சுத்தமான தமிழ். ஏன்னா அந்த உயிருக்கு வேர் சொல் உயிர். தமிழ் தமிழ் பேராசிரியர்லாம் வந்திருக்காங்க, அதனால உயிருக்கு வேர் சொல் பார்க்கணும். எந்த ஒரு சொல்லுக்கும் அதுக்கு உள்ள எங்கேந்து வந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. இப்ப எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இதான் இலக்கணம். அப்ப உயிருக்கு என்ன வேர் சொல் வந்து உயிரல்னா உயித்தல், தப்பி பிழைத்தல், மேல்நிலையை அடைதல் என்ற ஒரு தகுதி உயிருக்கு இருந்ததனால், இருப்பதனால் அது உயிர்னு பேர். அப்ப எல்லா உயிரும் முத்தி அடைவதற்கு தகுதி உண்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது தமிழ். அந்த உயிர் பாசத்துல கட்டப்பட்டிருக்கும் பொழுது பசு என்று, பாசத்துல கட்டப்பட்டிருக்கின்ற பொழுது பசு. பச்சுன்னா வடமொழி வார்த்தை கட்டுதல் பேரு, பைண்டிங்ஸ் ஆர் பாண்டேஜ் ஏதாவது சொல்லலாம், அதுக்கு பேர் பசு. அது பசு உயிர். ஆன்மாங்கிறது அதான். இப்ப ஆன்மா எப்பன்னா இந்த பக்குவ நிலையை அடைகின்ற பொழுது ஆன்மான்னு, பக்குவமான உயிருக்கு ஆன்மா. அதே உயிர் பக்குவப்பட்ட ஆன்மா அப்படின்னு. இப்ப பொங்க நிலையை சொல்றேன். இப்ப காலையிலேருந்து உட்காந்துருப்போம் இல்லையா, வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பு வீட்டில் நீங்க பசுவா இருந்தீங்க, பஸ்ல வரும் பொழுது உயிரா இருந்தீங்க, இப்ப நீங்க ஆன்மாவா இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஆனா நிலைகள், நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பெயர் வேற. சரி, இப்ப அது அது போறோம், பிதைக்குது போறோம். இந்த பசு ஆகிய உயிர் இறைவனால் படைக்கப்படவில்லை. பெரிய சைவ சித்தாந்தத்தில் ஒரு அடிப்படையான உண்மை, அது தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதை ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இறைவன் படைத்தான் ஒரு கேள்வி வச்சீங்கன்னா ஏன் படைத்தான்னு இங்க கேட்டா இறைவன் பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வியில படைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் உண்டா? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஏன் உயிரை படைத்தான், அடைக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்னன்னு கேள்வி கேட்டா பதில் கிடையாது. இத கடவுள் எப்படி எப்பொழுதும் இருக்கக்கூடிய அனாதி பொருளோ அதே போல உயிர்களும் அனாதி. பதியினை போல் பசு அனாதி. இது நம்ம அழகா ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம். இந்த தாய் மாணவர் நமக்கு ஒரு அழகா கொட்டேஷன் கொடுத்துடுறாரு. அவர் எங்க போனாலும் ஒரு குடி பிடிச்சிக்கணும் கையில, தாய் மாணவர். அது எல்லாத்துக்கும் எனக்கு பயன்படுது. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஆய்வு செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கலன்னா ஆய்வட்டை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இது என்ன ரெஃபரன்ஸே இல்லாம ஆய்வேடு அதுன்னு சொல்லுவீங்க. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஃபுட்நோட் போட்டு கொடுக்கணும், கீழே கொடுக்கணுமா இல்லையா? பதி அனாதின்னு சொல்லிவிட்டீங்க, அப்புறம் பசுங்கிற உயிர் வந்து அனாதின்னு சொல்றீங்களே, இது யாராவது சொன்னாங்களா உங்க கருத்தான் கேட்பாங்க. ஒரு நல்ல பெரிய ஒரு பேரை சொல்லிவிடணும், தாய்மான ஒரு பேரை சொன்னா மாய முடிப்பாங்க. என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. என்ன சொல்றாரு தாய்மானவர், என்ன சொல்றாரு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது, என்று நீ என்றையிலிருந்து நீ இருக்கிறாயோ அன்றிலிருந்து நானும் இருக்கிறேன். அப்ப கடவுளுக்கும் நமக்கும் ஒரே வயசு, கடவுளுக்கும் நமக்கும் ஒரே வயசு, கரெக்டு தானே? நாம உடம்ப எடுத்திருக்கோம், அவர் உடம்பு எடுக்கல, அவ்வளவுதான். உயிர் என்ற நிலையில் கடவுள் என்றையிலிருந்து இருக்கிறாரோ உயிர்களும் ஆண்டையிலிருந்து இருக்கின்றன. இப்போ ஒரு செய்தி கேட்கலாம், உயிர்களை உயிர்களினுடைய தோற்றம்னு சொல்லி சில பேர் ஆய்வு பண்றாங்க. உயிர்களுடைய தோற்றம் நல்லா கேட்டுங்க, 84 லட்சம் யோனி பேதங்கள்னு, 84 லட்சம் உடல் பேதங்கள்னு இருக்கும். ஆனா எந்த நூல்லையும் 84 லட்சம் உயிர் பேதங்கள்னு இருக்காது. ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய்யாகாது. அப்போ உடல் வாய் வேதங்கள் உண்டே ஒழிய உயிரில் ஒரே அது ஓர் அறிவா இருந்தாலும் பத்து அறிவு வரைக்கும் இருக்கு. நமக்கெல்லாம் ஆறு அறிவு, இன்னும் மேல் பத்து அறிவு வரைக்கும் திருமந்திரம் பேசுது. இந்த அறிவு நிலையில் மாறி இருந்தாலும் உயிர் என்ற நிலையில ஒரே உயிர், ஆனா பல உயிர்கள். உயிர் ஒன்று, அதாவது கடவுள் ஒன்று, உயிர்கள் பல. அங்க அது அந்த போகவே இல்லை நான். இப்ப இந்த உயிர் அல்லது உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல. இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உயிரினுடைய தோற்றம்னு ஒன்று ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க ஒன்னே ஒன்ன மறந்துட்டாங்க, ஒன்னே ஒன்ன மறந்துட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. எப்பொழுதுமே உயிரினுடைய தோற்றம் இல்லை அங்க, உயிரோட கூடிய உடம்பினுடைய தோற்றம் இருக்கும். ஒரு ஒரு கிருமின்னு வச்சிங்களேன், ஒரு கிருமி ஒரு கிருமி தோன்றுதுன்னா அந்த கிருமிங்கிறது என்னது? உடம்பு. அந்த கிருமிக்குள்ள உயிர் இருக்கு. எல்லாம் கிருமிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு உயிர் ஆராய்ச்சி பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உயிர் என்பது அனாதி. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். சரி, அது போனா சில பேர் ஆராய்ச்சிகள் சில விதமா இருக்கும், நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை. நமக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, திருமந்திரம் என்ன பேசுகிறது? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அப்ப பதி என்பது கடவுள் என்ற கடவுள், பதியாகிய கடவுள் கால எல்லைக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா, என்றைக்கு என்று தெரியாது. அதே மாதிரி உயிர் உங்க உடம்புல இயக்குது உயிர், அந்த உயிர் கடவுள் என்றையில் இருக்கிறாரோ அன்றையில் இருந்து உயிர்களும் இருக்கின்றன. ஐந்த உயிர்களை கடவுள் படைக்கவில்லை. ஒரு விஷயம், உடம்பை இறைவன் படைத்தான், கேட்டீங்களா, உலகத்தை படைத்தான், பஞ்சபூதங்களின் கலவையினால் மாயையிலிருந்து உடம்பை படைத்தானே அன்றி என்ன படைக்கல, உயிர்களை படைக்கவில்லை. சரி, பதி பசு அனாதி, பாசம் அனாதி. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரும். இந்த பாசம் என்ன சொன்னேன், ஆணவம்னு சொல்லிட்டேன். இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிரில் இருக்கிறது. இது உயிரிலே இருக்கு, ஜென்மத்தில் பிறந்தது. சாதாரணமா கலோக்கியலா சொல்றதா இருந்தா ஜென்மத்தில் பிறந்தது. உயிரில் அழுக்கு இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க, செம்பும் களிம்பும் போல பின்னாடி சொல்லுவேன். அதனால இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிர் என்ற ஒன்று என்றையிலிருந்து இருக்கிறதோ அன்றையிலிருந்து இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிரில் இருக்கிறது. அப்ப உயிரே அனாதி என்று சொல்லும் பொழுது ஆணவம் அனாதி தானே இல்லையா, ரைட்டு தானே? அப்ப ஆணவத்தையும் உயிரையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு ஆணவமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். ஆணவம் இல்லைன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். இது ஆணவத்துக்கு விளக்கம் நிறைய இருக்கு, இன்னும் போக சொல்லலாம். ஆணவத்தை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு ஆறு நாள் கிளாஸ் எடுக்கணும். கண்மம் சொல்லக்கூடிய வினை பதிவுகள், இப்ப யார் யாரு என்னென்ன விடைகளை செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உயிரே அனாதிங்கும் பொழுது உயிர் செய்த செயல்பாடுகள் எல்லாம் இப்ப இந்த வரும். ஏதாவது காலத்தினால் இங்க கணக்கெடுக்க முடியுமா, நான் ஒரு ஆயிரம் வினை செஞ்சிருக்கேன் கணக்கெடுக்க பாப்போம், இல்ல ஒரு ஐநூறு வருஷமா வினை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்ல முடியுமா, முடியுமா? எத்தனை வினைகளை செஞ்சிருக்கோம், எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவோ அனுபவிக்க மீதி இருக்கு, இன்னும் இன்னும் எத்தனை பிறவின்னு தெரியல. இதெல்லாம் பெரிய ஒரு அக்கௌண்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கணும், போட்டு வச்சாதான் சரியா வரும். இப்படி இந்த வினைகள் அனாதி, பதி அனாதி, பசு அனாதி, பாசமாகிய ஆணவம் அனாதி, கண்மம் என்று சொல்லக்கூடிய வினைகள் அனாதி தானே, சந்தேகம் இல்லையே. அதுல சப்டிஷன் இருக்கு, இப்ப நான் சொல்றது ஜென்ரலா பேசிட்டு இருக்கேன். உள்ள சப்டிஷன் வரும்பொழுது பின்னால் சேர்க்கப்பட்ட வினைகள் எது, முன்னால் உள்ள வினைகள் எதுன்னு வரும். அதுல மூல கண்மம் இருக்கு, பின்னாடி வந்த ஆகந்தம கண்மம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி சேரும். அது அது அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுவாக வினை என்று சொன்னால் அனாதி. அடுத்து மாயை. மாயைனா பயப்படாதீங்க, உங்க உடம்பு நம்ம தங்கியிருக்கிற உலகம் சரிதானா. இந்த உடம்பு உங்களுக்கு எத்தனையாவது உடம்பு? 100வது உடம்பா? 100வது கொண்டாடுவோம். நான் 100வது உடம்பை எடுத்திருக்கிறேன். ஒரு விழா கொண்டாடுவோமா? யாருக்கா தைரியம் இருக்கா? ஒவ்வொரு பிறவிக்கும் வினை பெருகும். தெரியாது இது எந்த ஊர்ல பிறந்தோம், போன பிறவில எங்க இருந்தோம், அடுத்த பிறவி எங்க இருக்க போறோம். உள்ளாகி கூடாய் கூழ்வாய் மரமாகின்னு சொல்றாரு. எத்தனையோ பிறவி இல்லையே, பிறந்து இழைத்தேன்கிறாரு. அதனால மரணம் எழுகடல் மணல், எழுகடல் மணல். அந்த மணல்ல இருக்கக்கூடிய துகளை கூட எண்ணிடலாம், ஆனா பிறவியினுடைய எண்ணிக்கையை என்னால் அளக்க முடியலங்கிறார். இது யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா அந்த இடத்த? அப்ப மாய அனாதி தானே? எவ்வளவு திருமூலர் திருமந்திரம் எவ்வளவு நுட்பமா பேசுது பாருங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இது கிளியரா இருக்கு. அடுத்த வரிய பாருங்க. பதியினை சென்றனகா பசு பாசம். பதியினை பதியினை சென்று அணுகா. பதினை நல்லா தெரியும் கடவுள். பசு போய் பதிகிட்ட போகுமா? அவ்வளவு சீக்கிரம் போகுமா? பாசம் பக்கத்துல இருக்கும் பொழுது பசு கிட்ட பதியினை சென்றனகா பசு பாசம். பாசமும் கடவுள்கிட்ட போதாது இல்லையா? போகுமா? பாசம் உயிரிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆணவம் கண்மம் மாயை என்ற அழுக்காகிய பாசங்கள் எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு? உயிரிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பாசமும் கடவுள்கிட்ட உயிரை கொண்டு போக போறது இல்ல, உயிராவது இதை மூடி இழுத்துக்கிட்டு போகாது. ஆக மொத்தம் பதியினை சென்றனுகா பசுவோம் பாசம். அவ்வளவு ஸ்ட்ராங். இப்ப பசுதான முக்கியம். நம்ம தானே பசு. பதி அணியில் பசு, பதி அணுகில் பசு. பசு பதியை அணுகினால் உயிர் இறைவனை வணங்கினால் பாசம் நிலாவே. பசுவுக்குள் இருக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலங்களும் நீங்கும். என்ன தெரியுதுன்னா, இறைவனை வழிபடாமல் ஆணவத்தினுடைய ஆற்றல் நீங்காது. இறைவனை வழிபடாமல் கண்மம் என்ற வினை நீங்காது. இறைவனை வழிபடாமல் உடல் என்ற மாயை தொடர்பு நம்மளை விட்டு நீங்காது. இறைவனை வழிபட்டால் மட்டும்தான் மும்மல நீக்கம் வரும். ரொம்ப எளிமையான உதாரணம், எளிமையான விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் ரொம்ப பெருசாக நான் கொடுக்கல. இதை நான் பெருசாக கூட நல்லா ஆகும். இப்போ இந்த பாட்டை நோட்டு படித்து பாருங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றனகா பசு பாசம். அங்கே ஒரு அங்கே ஒரு குறிப்பு இருக்கு. பதியினை சென்று அணுகா பசுன்னு இருக்குல்ல, ஏன் அந்த பசுவுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? இறைவன் உணர்த்தினால்தான் உணரும், தானா போகாது. ஏன் பசு உயிர்த்த அறிவு இருக்க நேர கடவுள்கிட்ட போக வேண்டியதானே? போகாது. அதுக்கு என்ன வேணும்? அங்க இறை அதாவது சுயமாக செயல்படாது. இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவுடைய பொருள் எதுங்க? பசு. ஆனால் அது வந்து பாசம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால பாசத்தை கட்டி இழுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட போவாது. அப்போ இறைவன் உள்ளிருந்து உணர்த்தினால் அன்றி பக்குவப்பட்டால் அன்றி அந்த பசு கடவுள்கிட்ட போகும் பொழுது கேரேஜ் எல்லாம் போயிடும். எது கேரேஜ்? மூணு கேரேஜ். ஆணவம் ஒரு கேரேஜ், கண்மம் ஒரு கேரேஜ், மாய ஒரு கேரேஜ். மூணு கேரேஜ். பதி பதி அணியில் பசு பாசம் நிலாவே. ரொம்ப நாலு வரியில 40,000 விஷயங்களை அடக்கியிருக்காங்க. மீதியை நம்ம அடங்கும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சந்தமரை செந்தமிழில் தந்த அந்தனர் குறிசில் ஆளுடைய பிள்ளையார் அணியார் திருக்கருகாவூரில் எழுந்தருளியுள்ள அந்தமில்லா சுந்தரக்கடவுள் வண்ணத்தை சிந்தை இன்புறத் தொழுது போற்றி முத்திலங்கு முறுவல் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். அத்தர் வண்ணம், அமுதர் வண்ணம், அழகர் வண்ணம், அடிகள் வண்ணம், ஐயர் வண்ணம், ஈசர் வண்ணம், எந்தை வண்ணம், அண்ணல் வண்ணம், ஆத்தர் வண்ணம், அழலும் அழல் வண்ணமே, அழலும் அழல் கடும் நெருப்பு என்று செந்தழல் புரை திருமேனி செல்வரைப் போற்றுகின்றார். கமுதமுல்லை கடிகொள் முல்லை கந்த மவ்வல் கமழும் கருகாவூர் என்றதனால் இத்தலத்திற்குரிய விருட்சம் முல்லை என்பதும் பெறப்பட்டது. களல்கொள் பாடல் களல் அணிந்த திருவடியையே பொருளாக கொண்ட பாக்கள் என்ற செய்தி சிந்தனைக்கு விருந்தாம். திருநீற்று பூச்சும் மலரு பறித்து வழிபடும் பூசையும் புரிதற்கு தக்க உள்ளம் அருளிய திருவருட்செல்வம் உடையவர் கருகாவூர் எந்தை என்ற குறிப்பும் அற்புதமானது. இத்திருப்பதிகச் செந்தமிழ் மாலை சொல்ல வல்லார்க்கு தொல்வினை தீரும் என்பது பதிகப்பலன். மூன்றாம் திருமுறை முத்திலங்கு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் கௌசிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம், விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதுக்கு அடுத்த படியா மிக மிக அருமையான ஒரு பதிகம். இந்த பதிகம் இணங்கிலா ஈசன் என்று துவங்குகிறது. இந்த பதிகத்துல பேயர்களாகிய மக்களை பத்தி நமக்கு காட்டுகின்றார். அவர்களுக்கு பல பெயர்கள் சூட்டியுள்ளார். அவங்களை பார்க்கவும் கூடாது கண்ணால, அவங்க கூட பேசவும் கூடாது என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அதுக்கு என்ன காரணம்னா, உயிரோட இயல்பு என்னன்னா சார்ந்ததன் வண்ணம்னு சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுது. எதை சார்ந்தமோ, பாசத்தை சார்ந்தா அந்த மாதிரியே இருக்கும், அந்த தன்மை அதுகிட்ட இருக்கும். சிவத்தை சார்ந்தா சிவமாம் தன்மை இருக்கும். அதனால இந்த மாதிரி ஆட்களோட நம்முடைய சகவாசம் இருக்க கூடாது. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு தானே கேக்குறாங்க திருமுறையில. அது போல 12 சூத்திரமும் நமக்கு என்ன சொல்லுது, செம்மலர் நோத்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழுகி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமேன்னு சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அடியார்களை வந்து சிவமா வணங்கணும் அப்படிங்கிறது 12 சூத்திரத்துல மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு அறிவுறுத்திய ஒரு முக்கியமான அறிவுரை. ஆனா அதை நம்ம பின்பற்றணும். விஷயம் தெரியுது, ஆனா கண்டிப்பாக அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால பேயின்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிடுறோம். இப்ப எப்பவுமே உண்டுன்னு ஒரு பொருளை சொன்னா இல்லைன்னு பலர் சொல்றாங்க. அப்ப பேயின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம்னா பேய் இருக்கா இல்லையா, இதுதான் வகுப்புல எல்லாரும் நிறைய கேட்பாங்க. இப்ப பேய் உண்டா அப்படிங்கிறதுக்கு எப்படி எல்லாம் பேய் இருக்கும், பேய் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு இந்த பதிகத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப பிரம்மன் அவன் வந்து படைத்தல் தொழிலை செய்யறான். எத்தனையோ பிரம்மர்கள் வந்திருக்காங்க இல்லையா, பக்குவத்தினால அவங்க அந்த பதவிக்கு போறாங்க. 100 பிரம்மர்கள் நொந்தினர் என்று அப்பர் சுவாமி நம்ம 100 பிரம்மா சொல்லல, 100 பிரம்மர்கள் இந்த ஒவ்வொருத்தரும் அந்த பதவிக்கு போய்கிட்டே இருக்காங்க. பிரம்மாங்கிறது ஒரு பதவி. அப்படி போன ஒரு பிரம்மனுக்கு படைத்தல் தொழில் பண்ண தெரியலையாம். இத பண்ண தெரியலையே, சுவாமி கொடுத்த வேலையை நம்ம செய்யலன்னு நினைச்சு பயத்துல அழுதாரோம். அப்படி அழும்போது அந்த கண்ணீரில் இருந்து தோன்றியதுதான் பேய்களா தெரிகிறது. இது ஒரு வகையான பேய். பேய்க்கு உருவம் கிடையாது, ஆனா அதுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. இப்ப நம்ம ஆன்மா தங்குன மாதிரி அந்த பேயும் தங்குனா, ஒரு இடத்துல தங்குனாதான் அதுக்கு அதை நினைச்சு அதோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியும். அதுக்கு அது என்ன பண்ணுமா, ஆசாரம் இல்லாதவர்கள், அதாவது நம்ம இருக்கிற இடம் துப்புரவா இருக்கணும், வீட்டுல முற்றம் துப்புரவா இருக்கணும், பூஜை அறை சுத்தமா இருக்கணும், நாம நல்லா குளிச்சு சுத்தமா இருக்கணும், நம்ம உடுத்தி இருக்க உடை வந்து சுத்தமா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா குளிக்காமலே மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போனா போதுன்னு சாயங்காலம் போல குளிக்கிறாங்க, அது மிக மிக தவறு. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, இதெல்லாம் நம்மளுடைய முதுமொழிகள். அப்ப யாரெல்லாம் ஆச்சாரம் இல்லாம இருக்காங்களோ, இப்ப அவங்க குளிக்காம உட்காந்து சாப்பிட்டா அவங்க சாப்பிடணும், 4 இட்லி சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, இங்க 5-6 இட்லி போயிட்டு இருக்கோம், என்ன காரணம்னா உள்ள இன்னொரு பேய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் ரொம்ப பிடிக்குமா, அவங்க உடம்புக்குள்ள உட்காந்து ஜம்முன்னு சாப்பிடுமா. அப்புறம் மன வலிமை இல்லாதவர்கள், எதுக்கு எடுத்தாலும், ஏன்னா இறைவன் மேல நம்பிக்கை இருக்குன்னா மனசுல வலிமை இருக்கும். இறைவனை நம்பாதவங்க எந்த நோயை பார்த்தாலும் பயந்து, யாரை பார்த்தாலும் பயந்து, எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு தேவை கிடையாது. ஆனா யாரெல்லாம் அப்படி மன வலிமை இல்லாம இருக்காங்களோ அவங்க உடம்புக்குள்ள அதுக்கு ரொம்ப வசதி, அதனால அந்த மாதிரி ஆட்களோட உடம்புக்குள்ளயும் அது போய் இருக்கும். அதெல்லாம் அதுக்கு இருப்பிடம். அப்ப ஆச்சாரமா இருக்கணும், மன வலிமையோட இருக்கணும், இல்லைன்னா உள்ள பேய் வந்துடும். அப்புறம் நெற்றியில திருநீரும் இருக்கணும், திருநீர் இருந்தா பேய் உள்ள வராது. அப்புறம் சிவபெருமான நினைக்கணும், சிவ சிவ சிவ சிவ அரஹர அரஹரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அஞ்செழுத்த நினைக்கணும், எப்போதும் நெஞ்செழுத்தி அஞ்செழுத்த நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணனாலும் அஞ்செழுத்து தான் இருக்கணும். அது அழகா சொல்லியிருப்பார் இல்லையா, சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவசிவ என்ன சிவகதிதன. அதை சொல்லணுமே, அதை சொல்லலைன்னா கஷ்டம். அதனால எப்போதும் அஞ்செழுத்த சொல்லணும். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா பேய் கிட்ட வராது. ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம், சிவாயனமன் சொல்லலாம். அப்புறம் பூஜை பண்ணணும், பூஜையே பண்ண விளக்கேத்தாம பூஜை பண்ணாம எல்லாம் வீடு கடந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு வந்து இந்த மாதிரி நிலைமையிலயா எப்படி நெத்தியில திருநீர் பூசாம சுவாமியை நினைக்காம அஞ்செழுத்த நினைக்காம பூஜை பண்ணாம யாரெல்லாம் சாப்பிடுதாங்களோ அவங்க உண்ட உணவு எல்லாம் பேய்கள் உண்ணக்கூடிய உணவுன்னு ஞான நூல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இது தெரியாம நம்ம சௌரியத்துக்கு குளிச்சு சாப்பிடலாம் நம்ம நினைத்தால் அது மிக பெரும் தவறு. அடுத்து கடவுள் சிந்தனை கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருப்பவர்களையும் பேய் என்று சொல்லுவார்கள், அந்த உலகாயதர் என்று சொல்லுவோம். அவங்களெல்லாம் திருவள்ளுவர் தேவ நாயனார் மிக அழகாக பேயாக வைத்து எண்ணப்படும் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்றாங்க, இந்த கருத்தை பூரம் வச்சுதான் என்ன சொல்றாங்க பாருங்க, நாயேன் பல நாளும் இணைப்பின்றி மனத்துண்ணை, உன்னை மனசுல நான் நினைக்காதனால பேயாய் தெரிந்தேன் சொல்றாரு. உன்னை நினைக்காதனால நான் பல காலம் பேயா தெரிஞ்சேன் அப்படி சொல்ற. அவர் அப்படி தெரியல, அவர் தம்பிரான் தோழர் அல்லவா, அங்கிருந்து ஆளால சுந்தரரா வந்தவர், அவருக்கு அந்த நிலை கிடையாது. நம் போன்றோருக்கு உணர்த்தும் வரும் பொருட்டு இந்த ஞானிகள் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் தன்மையிலே ஏத்தி பாடுவாங்க. சரி, அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் திருவெண்ணியூர் பதிகத்துல மூத்தானை என்று தொடங்கக்கூடிய நான்காவது பாடல்ல வெண்ணி எம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழை அப்பேய்களேன்னு கேட்கார். இவங்க எல்லாம் என்னத்துக்கு ஆகா போறாங்க, இவங்க எல்லாம் பேய்கள் தான், ஏழைனாலும் என்னது அருள் பெறாதவர்கள், பொருள் இல்லாதவங்க ஏழைங்கிற மாதிரி அருள் பெறாதவர்களும் ஏழைதான். அது மாதிரி இவங்க வந்து சுவாமியை வணங்காதனால இவங்க எல்லாம் பேய்கள், இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை தான் திருமாளிகை தேவர் இப்போ நாம சிந்திக்க போற ஒரு பதிகம் ஃபுல்லும் நமக்கு சொல்லி ஆணித்தரமான ஒரு கருத்தை நம்ம மனசுல பதிக்கிறார். அதாவது இறை சிந்தனை இல்லாதவர்கள் பேய்களோடு ஒப்ப வைத்து எண்ணத்தக்கவர்கள், நாத்திகம் பேசி நான் தழும்புறாங்கன்னா அவங்க எல்லாம் பேயர்கள் தான் அப்படின்னு நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார் என்று நாம பாக்குறோம். அது சம்பந்தமான அந்த பதிகத்தை இப்போது சிந்திக்கலாம். இணங்கிலா ஈசன் அதுல சொல்றார், அந்த பாட்டுல சொல்லி தில்லைவாணன் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரை வாய் பீரல் பிண்ட பிணங்களை, பிணம்னு சொல்லியாச்சு, காணா கண் வாய் பேசாது அப்பைகளோட அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது எம்பெருமா தில்லையில எழுந்தருளி இருக்கின்றார், நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய கூட்டத்தை பெற்ற அந்த அடியார்கள் அவங்களுடைய வல்லன்மை குணங்களை எல்லாம் என்ன செய்யணும், புகழ்ந்து கூறணும். அப்படி புகழ்ந்து கூறாத கோரை வாய்னு சொல்லியிருக்காருல, கொடிய வாயை உடைய பீரல் பிண்டம் அதாவது 9 துவாரங்களை உடைய உடம்பை சுமக்க கூடியவர்கள், பிணங்கள் அதாவது செத்தாரில் வைத்து எண்ணப்படுபவர்கள், அவங்கள என் கண்ணு பார்க்காது, அவங்களோட என் வாய் பேசாது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அந்த சார்ந்ததன் வண்ணம் அப்படிங்கிறதுனால இவங்களை நாம் சாரக்கூடாது என்பதால் இங்கனம் நமக்கு அறிவுறுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நீங்க இந்த பதிகத்தோட திருவாசகத்தில் உள்ள அச்சப்பத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல ரெண்டையும் நீங்க பொருத்தியே பார்க்கலாம். திருவாசகத்துல மற்றொரு இடத்துல கேட்டிருப்பாரு சதகத்துல, நீ திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய், உன் திருவடிய நினைக்கக்கூடிய பிறவியை கொடுப்ப, பவம்னா பிறவி. அடுத்து அந்த அடுத்த பாடல்ல பாக்கணும் அப்படின்னா, தில்லை வேந்தனை சேர்ந்திலாத துட்டரை, துட்டர்னா யாரு, துஷ்டர் இல்லையா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதனால துட்டரை அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, தூர்த்த வார்த்தை தொழும்பறை, தூர்த்த வார்த்தை அதாவது வஞ்சகமா பேசக்கூடியவங்க அவங்களையும் சொல்லி, அடுத்து பிளம்பு பேசும் தூர்த்த வார்த்தை தொழும்பறை, பிளம்பு பேசும் பிட்டரை சேர்த்தே படிக்கணும். பிட்டர் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களை எல்லாம் என்னுடைய கண்கள் பார்க்காது, அவங்க கூட என்னுடைய வாய் வந்து பேசாது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து முணு முடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்குது, அடியவர்களை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த பாடல்ல, இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்ய அரட்டரை அப்படின்னு சொல்றாரு. ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய இருளை எல்லாம் நீக்கக்கூடியவர், அருளே வடிவமானவர், ஞான திரளானவர், அந்த பெருமானுடைய அடியவர்கள் மேல் அன்பு செலுத்தாத துடுக்க, அது அரட்டர்னா துடுக்குத்தனமானவங்கன்னு பேரு. அடுத்து அரட்டு பேசும் அழுக்கரை அப்படின்னு சொல்றாரு. அரட்டுனா என்னது? துடுக்குதானே. அப்ப துடுக்குத்தனமா பேசக்கூடியவங்க. அழுக்குன்னா என்னது? மாசு. மனசுல நிறைய மாசு இருந்தா இறைவனையும் இறைவனை வழிபடுறவங்களையும் பத்தி தேவையில்லாம அவதூறு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கழுக்கராய பிரட்டரை அப்படின்னு, பிரஷ்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வடமொழியில நெறி தவறினவங்கன்னு அர்த்தம். கழு கழுக்கணக்க நிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அதான். அதனால அப்படிப்பட்டவர்களை நாம என்னுடைய கண்கள் காணாது, அவர்களோடு நான் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடி நம்ம இப்ப எல்லாருக்கூடையும் சகஜமா ஒரு நட்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், தவறில்ல, உலகியல் பூர்வமாக அது சரி. ஆனால் இறைவன் அருள் பெற வேண்டும் என்றால் அதற்கு எங்கனம் ஒழுக வேண்டும் என்பதை இவர் இந்த பதிகத்தின் மூலம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்து, செம்பன் அம்பலத்தாடிக்கு அல்லா சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அதாவது எம்பெருமானுக்கு அன்பர் அல்லாத சிணுக்கர், சிணுங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, அழுதுகிட்டே இருக்கிறவங்க, சுவாமியை நினைச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் ஞானசம்பந்த பெருமான் சொன்ன மாதிரி. அப்படி இல்லாம இவங்க எப்படி இருக்காங்களாம்? தேவையில்லாம அப்படியே இந்த சிணுங்கிக்கிட்டே இருக்கிறது, அழுகையோட இருக்கிறது, எந்த நேரமும் ஏதாவது சிலரை சொல்லுவாங்க தெரியுமா, அழுக அதாவது எப்போதும் அழணும், அழுகுவதற்கு ஒரு காரணம் இல்லைன்னா உருவாக்கி அழுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மிக மிக தவறு. அடுத்து என்ன சொல்றாரு? செத்தர் கொத்தை சிதம்பரை அப்படின்னு சொல்றாரு. அதாவது செதுக்குதல், அதாவது பிறரை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கணும். கொத்தைன்னா குருட்டுத்தன்மை. அடுத்து என்ன செய்றாங்க? சிதம்பரம்னா அறிவிரிகள், சீத்தைன்னா கீழ்மையானவர்கள், ஊத்தைனா ஊத்த வாயின்னு சொல்லுவோம்ல, வாயெல்லாம் அழுக்கு, அந்த வாயில அழுக்கு இருக்கும்போதுதான் தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். ஊத்தை பிணுக்கரை அப்படின்னு சொல்லியாச்சு. பிணக்கர் அப்படிங்கறதுதான் எதுகைக்காக இங்க பிணுக்கர் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி அறிவிலிகளை, கீழ்மக்களாகிய வாயில அழுக்கு நிறைய இருக்கு, சுவாமியும் அடியார்களையும் பழித்து பேசுபவர்கள், குருவை பழித்து பேசுபவர்கள், அவங்களையெல்லாம் என் கண்கள் காணாது, அவர்களோடு என் வாய் பேசாது. அடுத்து அடுத்த பாடல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில்லை கூத்துகந்து தீய நசிக்க வெண்ணீரதாடும் நமர்களை நணுகா நாய்கள் அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய ஆனந்த கூத்தை விரும்பி தீமைகள்லாம் அழிந்த தீய நசிக்க அப்படின்னு வருது இல்ல, தீமைகள்லாம் அழியும்படி வெந்நீற்றை அணியக்கூடிய நம்முடைய அடியவர்களை அணுகாதவர்களை நாய்கள் என்று காட்டுகின்றார். கண்டவர் எள்ளி நகையாடுற மாதிரி எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டே அலைகிறது அறிவிலிகள் அப்படின்னு சொல்ற, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆதர் அப்படின்னா அறிவிலிகள்னு அர்த்தம். அப்புறம் பேதவாத பிசுக்கர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசுக்கர்னா வலிமை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றது, வலிமையற்றவர்கள். அந்த வலிமை கட்டு மெலிகிறத பிசு பிசுத்தல் பிசுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருக்கு உறுதி எதுனா வலிமை தான். அந்த வலிமை இல்லைன்னா அவங்களெல்லாம் அப்படி சொல்றது. இதுல இந்த பதிகத்துல இந்த பாட்டுல யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, மீமாஞ்சகர், சாங்கியர், பாஞ்சராத்திரிகள் எல்லாரையும் அதுல சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அவங்களோட எல்லாம் அவங்களை நான் பார்க்க மாட்டேன், அவங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, சுவாமியுடைய திருவடிகளை சூடா திருவிழா உருவினார் அப்படின்னு சொல்றாரு. அம்பல தமுதே என்னும் சேடர் சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை அப்படின்னு சொல்லிட்டாரு. அடியோருடைய திருவடியை தன்னோட தலையில சூடி வழிபடாத, நல்லூலே இல்லாத, உயிரற்ற உடம்பு மாதிரி இருக்கக்கூடியவங்களை சாடரை, சாட்கை மூட சழக்கரை, சாடர் அப்படின்னா நிலை இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன சாட்கை அப்படின்னா, சாணாக பிடித்த கை அளவை உடைய சாண் மகன் சொல்லுவாங்க அவங்கள. மோட சளக்கரை, மோடுன்னா முரட்டுத்தன்மை, ஆக முரட முரட்டுத்தன்மையா இருக்கக்கூடிய சளக்கர்கள், அதான் பொய் பேசுபவர்கள். பிழைக்க பிட்க பேடரை. அடுத்து என்ன சொல்றாங்க? இது போல வயிறு வளர்க்கறதுக்காக, தன்னோட வயிறை வளர்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொல்லக்கூடியவங்க, அவங்க எல்லாம் ஆண்மையற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களை என்னோட கண் காணாது, அவங்களோட என்னோட வாயானது பேசாது என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அடுத்து தில்லை செல்வன் திருக்குறிப்பு அருளும். திருக்குறிப்பு அருளும் தில்லை, அதாவது எப்படி என்பார்கள், உருக்கி என் உள்ளத்து உள்ளே ஊரலன் தேரல் மாறா திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன்பால் செல்லும் செல்வில் அருக்கரை அள்ளல்வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை காணா கண் வாய் பேசாது அப்பேகளோடு அப்படின்னு சொல்றார். உள்ளத்தை உருக்கி அதுக்குள்ள உருகின்ற ஆனந்தமாகிய தேனின் பெருக்கு மாறாதபடி நடனத்தால தன்னோட உள்ள குறிப்பெல்லாம் அடியார்களுக்கு அருளக்கூடிய தில்லை பெருமான் இருக்கக்கூடிய பக்கம் செல்லும்.

வழிபடணும், அடியார்களை வழிபடணும். இந்த மூணு வழிபாடு நம்ம இந்த முக்கரணங்களால பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பாவமே சேராது, நம்ம பிறவிக்கு வரமாட்டோம், பிறவிக்கு வந்து துன்பப்பட மாட்டோம். பிறவியே துன்பம், அப்புறம் பிறவிக்கு வந்து வேற துன்பம் வினை பயனால. அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா அந்த முக்கரண வழிபாட்டை நாம் நன்றாக செய்ய வேண்டும். அப்ப இவங்க வந்து நாலு நாளும் தீவினைகளே மிகுதியாக பெருக்கர், பாவ பெருக்கர் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள என் கண் காணாது, அவங்களோட என் வாய் பேசாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தில்லை சொக்கர் செக்கர் ஒத்து, அவர் எப்படி இருக்காராம், இரவி நூறாயிரத்திரள், 100,000 சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தில்லை பெருமான். அவரை தில்லை சொக்கர்னே சொல்லியிருக்காரு. அம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா, அந்த பெருமானை அவர் அவர்தான் நமக்கு பரம்பொருள் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத செருக்கு உள்ளவங்க என்ன ஆவாங்க, எக்கரை கருத மாட்டா, எக்கரை குண்டாம் மெண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை, எல்லாரும் லிஸ்ட் போட்டு சொல்லியாச்சு. அவங்களையெல்லாம் என்னுடைய கண்கள் வந்து காணாது, வாய் அவர்களோடு பேசாது. விபூதி அணிஞ்சா அல்லது சிவச்சின்னங்கள் அணிந்து கொண்டு ஒரு அடியார் வந்தா கண்டு முட்டுன்னு சொல்றதும், சிவநாமத்தையோ அடியார் நாமத்தையோ நல்ல சைவ செய்திகளையோ காதல கேட்டா கேட்டு முட்டுன்னு சொல்லக்கூடிய சமணர்கள், அது மாதிரி புத்தர்கள் வந்து நிறைய பொய்யுரை சொல்பவர்கள். அதனால அப்படிப்பட்டவர்கள் சமண பௌத்தர்கள் எல்லாம் என்னுடைய கண்கள் காணாது, வாயும் அவங்களோட பேசாது என்று மிக அழகாக அதிலே எடுத்து சொல்லி இருக்கிறார். அடுத்து 9வது பாடல், அதுல என்ன சொல்லிட்டாரு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுத்தாரு, எச்சன் தலையை கொண்டு சென்றடித்து இடபம் ஏறி அச்சங்கொண்டு அமரர் ஓட நின்ற அம்பலவர் கல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண் வாய் பேசா அப்பேய்களோடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹோமகுண்டத்துல இருக்கும்போது யாருக்கு என்னென்ன தண்டனைகள்லாம் கொடுத்தாரு அந்த வேள்வி நடக்கும் போதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, சிவபெருமானை பற்றிய நூல்களை மட்டும்தான் கற்க வேண்டும், அந்த நூல்களை கல்லாதவர்கள் கீழ் மக்கள், அது தவிர பசு நூல்கள்னு சொன்னா சிறு தெய்வங்களை பரம்பொருளாக சொல்ல, எல்லா சிறு தெய்வத்துக்கும் ஒரு நூல் இருக்கும், அதுல அவங்க அதைத்தான் பரம்பொருளா சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியும், நேற்று நம்ம சிந்திச்சோம், சிறு தெய்வங்கள்லாம் பசுக்கள், சுவாமி ஒருத்தர் தான் பதி அப்படின்ட்டு, அவர் தான் அந்த பசுக்களுக்கும் பதி பசுபதின்னு பார்த்தோம். அதனால அவங்கள வணங்கினா நமக்கு முக்தி கிடைக்காது, பிறவிக்குத்தான் வருவோம். முக்தி வேணும்னா சிவபெருமானத்தான் வணங்கணும், பிறவி வேண்டாம்னு நினைக்கிறவங்க, ஞானம் வேணும் முக்தி வேணும்னு நினைக்கிறவங்க சிவபெருமானத்தான் வணங்கணும். அதனால பசுநூல் கற்க கூடாது அப்படிங்கறத நமக்கு தெளிவாக அதிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று. பிச்சர்னா பித்தர்கள்னு அர்த்தம். ஆக அவர்களோடு, அவர்களை என் கண் காணாது, அவர்களோடு என் வாய் பேசாது என்று சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, அம்பலவன் கொற்ற வாசலுக்கு ஆசை இல்லா தென்னரை, அந்த அழகாக அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த தலம், அது மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கணும், ஆசை இருக்கணும், ஆசை இல்லா தென்னரை என்று சொல்லி அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, தெருளா உள்ளத்து இருளரை, அவங்க மனசுல என்னதான் இருக்கும், இருள் தான் இருக்கும், தெளிவே இருக்காது அப்படிங்கிறதையும் நமக்கு அதுல, தெளிவற்ற மனசோட இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள், அப்புறம் பக்தியே இல்லாத முரட்டுத்தனமான அறிவை உடைய அறிவிலிகள், அவங்களுக்கு இருக்க அறிவுக்கு அறிவிலின்னு தான் பேர் அவங்களுக்கு, அவங்க அவங்களெல்லாம் சொல்லி அடுத்து வம்பு பேச்சுக்களையே எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, திட்டை முட்டை பெண்ணறை அப்படின்னா என்னன்னா, வம்பு பேச்சுக்களை பேசுறவங்கள ஆண்னே சொல்லக்கூடாது, அலிதான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணறைன்னு சொல்றார். ஆண் தன்மையற்ற பெண் போன்றவர் அப்படின்னா அலின்னு அர்த்தம். அவங்களெல்லாம் என்னுடைய கண்கள் காணாது, வாய் பேசாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ சிறப்புடைய அடியார் தில்லை செம்பன் அம்பலவர்க்கு ஆழம் உரைப்புடைய அடியார் கீழ் கீழ் உரைப்பர் சேவடி நீராடார் இறப்போடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பறை சொல்லியாச்சு. அதாவது சிவபெருமான வழிபட்டாதான் பிறவி நீங்கும், அடியவருக்கு அடியவரா இருக்கணும், அவங்களுடைய திருவடி துகளை அணியணும், அதெல்லாம் விட்டுட்டு சிவபெருமானையும் குருவையும் அந்த குரு லிங்க சங்கம பக்தின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் இகழக்கூடியவர்கள் நிந்திக்க கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
இறப்போட பிறப்பினுக்கு

இறக்க வேண்டியது பிறக்க வேண்டியது. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாருன்னு அப்பர் சுவாமி சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி இவங்க பிறந்துகிட்டே இருப்பாங்க, இறந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை, ஏன்னா அவங்களால எல்லாம் ஒரு பயனும் கிடையாது, அப்படிப்பட்டவர்களை எனது கண் காணாது, அவர்களோடு எனது வாய் பேசாது என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு இல்லையா சைவ எல்லப்ப நாவலர் நமக்கு அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இருக்கிறதுலே உயர்ந்த சமயம் எது? சைவம். அதுல நம்ம வழிபடக்கூடிய கடவுளை விட உயர்ந்த கடவுள் யாரும் கிடையாது. சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல், அவருக்கு மேல யாரும் கிடையாது, எல்லாருக்கும் மேலானவர் சிவபரம்பொருள். அதே மாதிரி நமது திருமந்திரத்திலையும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடி தேடி பார்த்தாச்சு அவருக்கு ஒப்பா யாருமே இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவபரம்பொருளை சிக்கன பிடித்து உய்ய வேண்டும். அப்படி என்றால் தான் நமக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திருவாசகத்துல சொல்வார்கள் அல்லவா, கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க, என் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்கன்னு சொல்றாரு இல்லையா, அத மாதிரி நாம இருக்கணும், அப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மேலேயும் அன்பு இருக்கணும், சிவத்தின் மேலேயும் அன்பு இருக்கணும், சிவன் அடியார்கள் மேலேயும் அன்பு இருக்கணும். ஈசனுக்கு அன்பில்லார் பேசுவதன் அறிவிலா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடு நீ. இது வந்து சிவஞான சித்தியார் கருத்து, அதான் சொல்லியிருக்க. அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்களுடைய சகவாசம் நமக்கு தேவையில்லை என்ற சித்தாந்த கருத்தை முழுமையாக இந்த பதிகம் முழுவதும் நமக்கு அவர் பட்டியல் போட்டு கொடுத்து கொண்டே போயிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். என்ன ஒரு அருமையான பதிகம் பாருங்க, இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். சரி, அது மாதிரி நிறைய பேதவாதங்கள்லாம் இருக்குன்னு அஞ்சாவது பாடல் பார்க்கும்போது நான் உங்கள்ட்ட சொன்னேன், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வாதம் செய்து இருக்கக்கூடிய அறிவிலிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பொன்னோ அதனால் செய்யப்பட்ட அணிகளும், அந்த பொன் இருக்கு அதுல இருந்து செய்யப்பட்ட நகை இருக்கு, அதே மாதிரி உயிரும் கடவுளும் அபேதம் அப்படின்னு வேத பொருள் உணரா வேதியர்கள் சொல்றாங்க. இறையும் உயிரும் வெளியும் இரியும் இருளும் போல பேதம் போல பேதம் அப்படின்னு சொல்றவங்க பேதவாதிகள். முதல்ல அபேதவாதிகளை பார்த்தோம், அப்புறம் பேதவாதிகளை பார்த்தோம். சொல்லும் பொருளும் மாதிரி பேதாபேதம் அப்படின்னு சில சமயத்துல உள்ளவங்க சொல்றாங்க. ஆனா சுத்தாத்து விதிகளாகிய சித்தாந்த சைவர்கள் தான் உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் வந்து அத்துவிதம் அப்படின்னு சொல்ற கலப்பினால் எல்லாத்தோடையும் உயிர்களோடையும் உலகத்துல இருக்க பொருள்களையும் கலப்பினால் ஒன்றாய் இருக்கின்றார், பொருள் தன்மையால் வேறாக இருப்பார், அவருக்கும் நமக்கும் வேற்றுமை எப்போதும் இருக்கு. அடுத்து இயக்கும் போது உடனாக இருக்கின்றார்னு அந்த அத்துவித நிலையை நமக்கு மிக அழகாக சொல்லும். இந்த கருத்தை நமக்கு சிவப்பிரகாசத்துல ஏழாவது பாடல்ல பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய் இருள் வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதா பேதமும் மின்றி பெருநூல் சொன்ன, பெருநூல்ங்கிறது சைவ சித்தாந்தம், பிரிவரும் அத்துவிதமாக. அந்த பாட்டை நீங்க எடுத்து இதோட ஒத்து பார்த்து கொள்ளலாம். நமக்கு இது வந்து மிக தெளிவாக இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறது. ஒரு அருமையான பதிகம், அந்த பதிகத்தை நீங்க கண்டிப்பாக எடுத்து தினந்தோறும் சிந்திக்கணும். அதுல சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆச்சாரத்தோட இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பேய்கள்லாம் நம்ம கிட்டேயே வராது. பேயடையா பிரிவெய்தும் என்று சொல்கிறார், வராது, இருந்தா ஓடி போயிரும்னு ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாரு. அதனால நாமளும் பேயாக வேண்டாம், நமக்கு வந்து பேயால் துன்பமும் வேண்டான்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். இப்ப நம்ம வந்து ஒரு பாடல்ல பார்த்தோம், உயிர் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டா இறைவனுடைய திருவடி கீழே அப்படின்னு சொல்லிட்டு, அதே கருத்து உள்ள ஒரு திருக்கோவையார் பாடலையும் உங்களுக்கு நினைவூட்ட பிரியப்படுறேன். திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை குருவளர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தல் கொண்டு ஓங்கு தெய்வ மறுவளர் மாலையோர் வள்ளியின் ஒல்கியன நடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே அப்படின்னு அந்த பாடல் வந்து நமக்கு மிக அழகாக இறைவனுடைய திருவடி கீழ்தான் நம்முடைய உயிரானது இருக்கும் என்பதை மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு நம்ம இந்த
பதிகத்தில் உள்ள எல்லா கருத்துக்களையும் இன்று நம்ம நல்லா நன்றாக அசை போட்டாயிற்று. இப்போது நாம் தெளிவாக இவர் ஒருவர் தான் நமக்கு பரம்பொருள் என்ற கருத்தை நம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். உயிர் வந்து உடல்ல ஒன்னா கலந்து நிற்கிறது மாதிரி அப்படின்ட்டு, அதாவது இறைவன் எல்லா இடத்துலயும் ஒன்றா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியும் இதுக்கு ஓமை கூறுவாங்க. உயிர் இல்லாம இந்த உடம்புக்கு இருப்பு கிடையாது, அது மாதிரி இறைவனோட கலப்பு இல்லாம எந்த பொருளும் கிடையாது அப்படிங்கறத நம்ம மனசுல தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு இந்த ஆகி ஆகின்னு சொல்றாருல, அதான் அந்த ஒன்றாதல் தன்மை எல்லாத்துலயும் அவர் இருப்பார் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அது போல அடுத்து மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையும் அல்லை அப்படின்னு பாடுவாரு நமது அப்பர் சுவாமிகள். அதான் அவர் வேறாக இருக்கிறது, கண்ணொளியும் சூரிய ஒளியும் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் உடனா இருக்கிறது கண்ணொளியும் ஆன்மபோதமும் போல அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம், எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமும் ஓதும் நாடு என்ற உண்மை விளக்க பாடல் நமக்கு இது. இறைவன் எல்லா நமக்கு உடனாக இருப்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறது என்று பார்க்கின்றோம். சரி, இத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இப்போது வாழ்த்து பாடல். வேதல் நூல் துறைகள் வாழி, விலங்கு நற்றவங்கள் வாழி, நீதம் ஆகமங்கள் வாழி, நீதி நூல் வல்லோர் வாழி, மோத விண்ணுலகு வாழி, புனரிசூழ் உலகம் எங்கும் மாதமும் மாறி பெய்து வன்மையோடு இனிது வாழி என்ற வாழ்த்து பாடலை சொல்லி அருமையான முறையிலே இன்று ஞானசம்பந்த பெருமானையும் அந்த பாடலங்கார பரிசின் என்ற பாடலின் மூலமாக நாம் இன்று சிந்தித்தோம். சைவர்கள் எல்லாரும் என்று கண்டிப்பாக அவரை வணங்க வேண்டும். ஆகையால் அதையே இறைவணக்க பாடலாக வைத்து அதன் மூலம் அவரை நாம் சிந்தித்தோம். அவருடைய பொற்பாதங்களையும் பணிந்து இந்த நிகழ்வு அருமையாக நடந்தமைக்கு திருவருளையும் குருவருளையும் வணங்கி அருமையான முறையில இந்த நிகழ்வை நமக்கு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதுகாரும் பொறுமையாக இதனை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மூன்றாம் பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் புற நீர்மை தாளம் மிஸ்ரச்சாப்பு.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு வன்பாரதார் பதங்காட்டும் பண் சீதாமன் பதிகேன் 86.

பெருமாளே ஒரு கார் போடணும் அப்படின்னு சொன்னா ஆக்சலரேஷன் வேணும், பிரேக் வேணும். ஆக்சலரேட்டர் மட்டும் இருந்து அதுல காலை வச்சு அழுத்திட்டு நேரம் போய்க்கா மோதிடும். அது அதை திருப்பணும், அது தேவையான போது அதோட ஸ்பீடை குறைக்கணும், அதை தேவையான போது நிறுத்தணும். ஆகவே முக்கியமா ரெண்டு வேணும், ஆக்சலரேஷன் பிரேக். இது ரெண்டே உலகத்துல மனிதனை கொடுத்துருக்காங்க. ஆசை என்பது ஆக்சலரேஷன். உலகத்துல ஈடுபட வேண்டும் என்றால் இது வேண்டும் அது வேண்டும் என்றால் ஆசை ஆசைப்பட்டு கொண்டே இருந்தால் எங்காவது போய் மோதி தலை உடஞ்சிடும். ஆகவே அச்சம் அதையும் கொடுத்துருக்காங்க. டிசையர் பியர், டிசையர்ங்கிறது ஆக்சலரேஷன், பியர் என்பது பிரேக். இது ரெண்டையும் கொடுத்தா மனித வாழ்க்கையில மனிதனை விட்டிருக்கிறார். இது இந்த உலக வாழ்க்கையில இருக்க இறையனுக்கு செல்லும் பொழுது என்ன ஆறுது, அது வந்து விளங்கி தோன்றுகின்றது. உலகில ஈடுபடப்பட வாசனை வடிவத்திலே இருக்கின்ற ஆசையானதும் தலைவிரித்து ஆடும். அந்த ஆசைக்கு நாம் ஆட்பட்டோம் என்று சொன்னால் இறையனை இழக்க வேண்டி வருது என்ற அச்சமும் தலைவிரித்து அச்சுறுத்தும். இருவினையனை ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் இணையேனே இருதலையே. இரு தலை என்றால் இரண்டு பக்கம், தலை என்பது பக்கம். பெருமானே எதை இடது கையை பிடிச்சு ஒருத்தர் இழுக்கிறாங்க, வலது கையை பிடிச்சு ஒருத்தர் இழுக்கிறாங்க. அப்ப என்னால தீண்டு போகின்ற நிலையில நான் இருக்கிறேன். ஐம்புல ஆசை என்பதே என்னை ஒரு பக்கம் இருக்கின்றது. அந்த ஆசைக்கு இடம் கொடுத்தா என்று சொன்னால் இறைவர்களை இழக்க வேண்டி வரும் என்ற அச்சம் என்பது இன்னொரு கையை பிடிச்சு இந்த பக்கம் இருக்குது. ஆகவே நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் போக முடியாமல் தவிக்கின்றேன். ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் இணையேறி இருதலையே. அஞ்சோடு அஞ்சு என்பது இங்க வந்து எண் ஆகுவே, அஞ்சு என்ற எண் வந்து ஐந்தாக இருக்கின்ற ஐந்துல ஆசையை ஆகுவேன்றது எண் ஆகுவே. ஐந்தாகின்ற ஐந்துல ஆசையும் அந்த ஆசை வயப்பட்டால் இறைவன் திருநிலை இழக்க வேண்டியதுமே என்ற அறிவு காட்டுகின்ற அச்சமும் அந்த இரண்டும் என்னை வெவ்வேறு பக்கங்களிலே மாறுபட்டு இடிக்கின்றன. அப்படி இடிப்பதனாலே பெருமானே என்னுடைய நான் ஈட்டி வைத்திருக்கின்ற பெரிய தீவினையை உன்னுடைய திருவருள் எவ்வண்ணம் தீர்த்தருளுமோ என்று அதனை கருதி நான் வேர்க்கின்றேன். வேர்த்தல் என்பது தளர்ந்து போதல். அச்சத்தினாலே வேர்த்தல் உண்டு, ஒரு காரியம் அசாத்தியம் என்ற கருத்தினாலே தளர்ந்து போதல் உண்டு. அப்போது வேர்வை வேர்வை என்பது அச்சத்தினாலும் ஏற்படும் என்று பார்த்தீங்க. வேர்த்தல் என்றால் தளர்ந்து போதல். இங்கு அப்ப தீர்க்கின்ற வாரி என் பிழையை நீ சீருள் என்கொள், என் பிழையை என் சீருள் தீர்க்கின்றவாறு என்கொள் எவ்வாறு, என்கொள் என்பதற்கு எவ்வண்ணம் எவ்வாறு. என்ன நான் ஈட்டி வைத்திருப்பது மூட்டா மூட்டைய பெரிய தீவினைகள். அந்த தீவினைகள் எல்லாம் என் திருவருள் தீர்க்கும், ஆனால் அது எவ்வண்ணம் தீர்க்குமோ, அந்த விரைப்பயனை ஊட்டி அதை நான் பின்பற்று தீர்க்குமோ, அந்த விரைப்பயெல்லாம் வெளி செய்து தீர்க்குமோ, இன்று தீர்க்குமோ நாளைக்குத்தான் தீர்க்குமோ, அது என்றுதான் தீர்க்குமோ என்று அது தீர்க்கும் ஐயமில்லை. ஆனால் அதற்குள் நான் என்ன அறியணும், அது எவ்வாறு தீர்க்குமோ. என் பிழையை என் சீருள் தீர்க்கின்றவாறு என்கொள் என்று ஏற்கின்ற என்னை என்று கலந்து போகின்ற அச்சமுற்று வியர்த்து கலந்து போகின்ற என்னை விடுதி கண்டாய். அந்த அஞ்சு கொண்டே சாகின்ற என்னை நீயும் விட்டு விட்டாய் என்று சொன்னால் சமாதிதான். அப்ப நீ விடமாட்டேன் கவலைப்படாதே என்றாலும் சொல்ல வேண்டும். அஞ்சேழு வெந்நீர் அருகைக்கடில வீரதானத்துறை அம்மானே. கைத்தொழில் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கே, பயப்பட வேண்டாம்னு ஒரு வார்த்தையாக சொல்ல வேண்டாமா. பெருமான் வந்து விட்டுவிடா விட்டுவிடாதீர்கள். அந்த பெருமானுடைய திருவருள் நான் ஈட்டி வைத்திருக்கின்ற தீவினையை எவ்வண்ணம் தீர்க்குமோ என்று நான் அஞ்சுவதற்கு காரணம் என்னுடைய இப்போதைய நிலை என்ன, எப்படிப்பட்ட நிலை, ஐந்தினுடைய ஆங்கிலம் வைத்த ஆசை ஒரு பக்கம் இழுக்கவோ, அது குறித்த அச்சம் ஒரு பக்கம் இழுக்கவோ, நான் இரண்டும் கெட்டதாக இருக்கின்ற நிலையே. இப்படி நான் தெளிவாக பெருமான் திருவருளை நாடி சென்றுவிடுவேன் என்று சொன்னால் பெருமான் திருவருள் என்னுடைய தீவினை தீர்த்தருளும் என்று நான் உறுதியாக வந்து அஞ்சாதிருப்பேன். ஆனால் ஐம்புல ஆசையும் ஒரு பக்கம் இழுப்பதனாலே இப்படிப்பட்ட நன்றியில்லாத என்னுடைய தீவினையை பெருமான் இன்றைக்கு வேண்டாம் பிறகு பறத்துக் கொள்ளலாம் என்று நிறுத்திவிட்டால் என்ன பண்ணுவது. பெருமான் அப்படி நினைச்சிட்டா என்ன பண்றது, நம்ம ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதும் இந்த தப்புக்கெல்லாம் சாமி நம்ம தண்டிச்சா என்ன பண்றது நினைச்சாலே உயிர் போயிடும். அப்படிதான் நினைக்கணும். என்று அஞ்சுகின்றார்.
பெருமானை இங்கு பங்குவாக நான் அறிந்து கொண்டிருப்பதனாலே என்னுடைய தவறுகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு என்னை தண்டிக்க ஆரம்பித்தால் நான் என்னவாவே என் திருவள்ளு என்னுடைய சீதனையை எப்போது தீர்க்கும் என்று நான் அஞ்சுகின்றேன். அப்படி அஞ்சு சாகின்ற என்னை நீயும் கைவிட்டு விட வேண்டாம். பெருமானை விழிக்கும் போது இரவார் வெறுவ ஆர்க்கின்ற பாவிகளை உத்தர கோஷம் உழைக்கிறது என்று இரவார் வெறுவ இரவார் என்பது இரவ மகாதவர் என்று இரவாரி விடுமினே என்று அபூர்வமாக சொல்ற சிவநெறியிலே பொருந்தாதவர்கள் விரவாதம். அந்த விரவாதவர்களை விடுமினே நீங்கள் விட்டுழியுங்கள். ஒரு நட்பு காரணமாக அவங்கள்ட்ட அவங்க அவங்களுக்கு தேவையில்லாம குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே வாங்கி சாப்பிட்டு அங்கே அப்படின்னு இருக்க கூடாது. நாம கிளியரா வந்து நம்ம அடியார்களோட தான் நம்ம இணக்கத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இந்த பொது மக்களோட எந்த தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆனா நம்ம வந்து உலகியல் கருதி என்ன பண்றோம், உலகியல் நாகரிகிறது பொதுமக்களோடும் வழிகின்றோம். அதெல்லாம் நமக்கு தெரிய தீங்குதான் உண்மையில. உண்மையாகவே திருமுறை கட்டை வெளியிலே நாம் உழுத வேண்டும். ஒரு நிமிடம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இந்த பொதுமக்கள் பொதுமக்கள்னா காட்லெஸ் பொதுமக்கள் வேறு காட்லெஸ் பீப்புள் கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த அவர்கள்ட்ட நாகரிகம் தெரிஞ்சு நம்ம பழைய வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் இரவாறு விடுதியே அந்த இரவார் வெறுவ ஆர்க்கின்றது எது அப்படின்னு கேட்டா இந்த விஷமம் இரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை ஆர்க்கின்ற ஆரவாரிக்கின்ற ஒலி செய்கின்ற தார் என்பது மாலை. ஒலி செய்கின்ற மாலையை அணிந்திருக்கின்றது பெருமான் ஏறி வருகின்ற எருது. நடையுடைய நள்ளிருது ஒன்று ஊர்வான் என்று சொன்னார். அவன் நல்ல கம்பீரமான நடை கொண்டதும் நல்ல என்றால் பெரியதுமாகின்ற ஒரு எருதின ரிஷபத்தினை மழ விடை அது எந்த

தகாதவர்கள் யாருடன் நாம் பொருந்த கூடாதோ, எது இந்த ஐம்பது ஆசையும் தான் நம்ம பொருந்த தகாதவை. அடியார்கள் பொருந்த தகாதவை என்பது அடியார்களுக்கு எது என்ன என்றைக்குமே நம்ம எழுபத்தி நாயனார் புராணத்துல சொல்றார். அடியாருக்கு என்று அம்பலவானவர்கள் அடியாருக்கு என்று விளையூர் என்பதே களிறுதான் அப்படி சொல்றார். களிறு என்பது என்னன்னா ஐம்பது ஆசை, ஐம்பது ஆசைதான் களிறு என்று சொல்வார்கள். ஆணை உரித்த வகை அடியோடும் ஈழப்பதோ என்று சொல்ற பெருமான் உரித்த அந்த களிறே போலும் இது என்று சொல்லி எரிபத்தர் என்ன பண்ணார், அஞ்சாவது அதனுடைய விதிக்கையை வெட்டினார் என்று படிக்கின்றோம். அது அவரே அந்த யானையை வெட்டுவதற்கு ஒரு சினம் வேண்டும். அடியார்கள் சினமற்றவர்கள், அடியார்கள் ஆசையற்றவர்கள், அவர்களுக்கு சினமும் கிடையாது. ஆனால் ஒரு எடுத்துக்கொண்ட செயல் சிவகாமி ஆண்டாருக்கு துன்பம் விளைவித்தது. இந்த யானை, இந்த யானையை வெட்ட வேண்டும், யானையை வெட்ட வேண்டும் என்று சொல்ல யானையிடம் கோபித்துக் கொள்ள வேண்டும், கோபம் வர வேண்டும் என்று சொன்னால் குறித்த அந்த கழிவு இதுதான் என்று நினைத்தார். அவ இறைவனை கொல்ல வந்த கழிவு, இறைவனை கொல்லவர்கள் என்ன, இறை உணர்வினை கொல்லவர்கள் தான் இறைவனை கொல்லவர்கள் என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கேன். இறை உணர்வினை கொல்ல வருகின்ற கழிவு என்பது என்னன்னு கேட்டா, இது ஐம்பது ஆசைதான். ஆகவே அதுவே இந்த விளைவாக வந்திருக்கு என்று சொல்லி குருவள்ளம் பிறந்த இருபத்தி ரெண்டு பண்ணாரு, ஒரே வெட்ட வெட்டினார் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு அடியார்கள் வெட்ட வேண்டும். அவ்வாறு அம்பலவானனுடைய அடியார்களுக்கு இடையே ஒரு திருமணம் கட்டி பாருங்க. என்றைக்கும் வழியிடை ஊரு, வழியிடை வழி என்பது சிவலோகத்தில் செல்கின்ற வழி. அப்ப பெருமானை சென்று அடைகின்ற நன் நெறி, அந்த நெறிக்கிலே நெறியிலே இடையூறாக வருவது என்பது ஐம்பது ஆசையாகின்ற கழிவுதான் கழிச்சினையே பார்த்தார். இருவரோடு மூவரை கொன்று நின்றார் என்று சொன்னார் பின்னாடி. அந்த கழிச்சினை செலுத்துகின்றவர்கள் ஐந்து பாகர்கள், அதான் ஐம்புலன்கள். அந்த அல்ல இருவர் என்றும் மூவர் என்றும் விசை கொண்டார் இருவர், கீழே செல்கின்ற மூவர் விசை கொண்டார் இருவர் தான் கண்ணும் காது. அதனை கீழே நடந்து அழைத்து செல்கின்ற மூவர் தான் ஏழைய மூன்று புலன்களும். இந்த இரண்டுக்கும் மூன்றையும் பிரித்ததான் சாத்திரங்கள். ஒருவரையும் அல்லாது உடனாதுள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளே இருந்து இருவரையும் மூவரையும் என்மையே அஞ்சுங்கிறது பிரித்து சொல்றாருங்க. அப்ப ரெண்டு ரொம்ப அஞ்சு பேர்ல ரொம்ப மோசமானவங்க ரெண்டு பேர், கண்ணும் காதும். ஐவரிலே மிகவும் கொடியவர்கள் யாரு, கண்ணும் காதுமாகின்ற இருவர்கள் மிக கொடியவர்கள், ஏனையவர்கள் கொஞ்சம் அடங்கினவர்கள். இருவரையும் மூவரையும் என்மேல் ஏறி இல்லாத தரவருத்தாக்கி இல்லை. ஆகவே பெருமானே, நீ ஏறி வருகின்ற விடையானது இரவலாகின்ற ஐம்புல கல்வர்கள் அஞ்சு ஓடும்படியாக மணி ஓசி காட்டுகின்றது. ரிடவத்தினுடைய மணி ஓசையை கேட்டாலே அந்த பகுதியில் அஞ்சு ஓடுவாங்க. அப்படிப்பட்ட விடையின் மீது வருகின்ற நீ வந்தும் இந்த ஐம்புல கல்வராலே நான் சிரமப்படலாமா? அருணாச்சல ஸ்திதி பஞ்சகம்னு ஒரு நூல் ரமண மகர்ஷி எழுதியிருக்கிறார். திருவாசகத்தை வைத்து எழுதியிருக்கிறார்கள். அக்ஷர மனமாலை என்று ஒரு நூல் அல்ல, ஐந்து நூல்கள் ஒரு நூல். அவர் சொல்றாரு, ஐம்புல கல்வர் அகத்தில் புகும்போது அகத்தில் நீ இளையோ. ஐம்புல கல்வர்கள் அந்த திருடர்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டுக்குரிய தலைவனாகின்ற நீ வீட்டில் இல்லாமல் வெளியில் சென்றிருந்தாயா? பெருமான் இந்த வீட்டில் இல்லாமல் வெளியில் சென்றது என்றுமே இல்லை. பெருமான் உள்ளமாகின்ற வீட்டில எப்போது இருக்கிறார்? இல்ல, நம்ம வெளியில ஒரு வேலையா போயிட்டு வருவோம், வீட்டை குடுத்தவர் போல. வீட்டுக்கு தலைவனாகின்ற நீ வெளியில் சென்றிருந்தால் தானே அந்த கல்வர்கள் நுழைந்து என்னை துன்புறுத்த முடியும். வீட்டு தலைவராகின்ற நீ வெளியில் செல்லாத போது அவர்கள் எவ்வாறு துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்லு கேட்கிறார். ஐம்புல கல்வர் அகத்தில் துகும்போது அகத்தில் நீ இளையோ என்று கேட்கிறார். அப்புறம் அப்படி கேட்கிறாரு, அவர்களே வலியுறுத்தால கேள்விக்குறி, பெருமானே உன்னை விட அவர்கள் தான் பலசாலிகளா, அவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்களே, இவ்வாறெல்லாம் இதைவிட விண்ணப்பிக்க வேண்டும், முறையிட வேண்டும், மோத வேண்டும். அவர் வந்து இந்த ஐம்புல கல்வருடைய சேர்த்தை நிறுத்தம் தப்ப வேண்டும் என்று சொன்னால், பெருமானே உன் கருணையிலும் அவருடைய வன்மையானது வலியதா, அவர்களிடத்திலே என்னை நீ கைவிட்டு விடுவாயா, அவர்களை நீ அழிக்கலாம் என்று சொல்லி நீ என்னை அவர்களிடம் காட்சி கொடுத்து விடுவாயா, இல்லை உன்னுடைய உடைவை பொருளாகின்ற என்னை நீ அவம்பி பாதுகாத்துக் கொள்வாயா என்று பெருமாள் அவருடைய கருணை துறக்கும் வண்ணம் முறையிட வேண்டும். அவ்வாறு முறையிடுவதுதான் இங்கே குறிப்பினாலே முறையிடுகின்றார். இரவார் வெறுத ஆர்க்கின்ற பார்விடை என்றால், பொருந்த கூடாத வளைவுகள் அஞ்சும் வண்ணம் ஒலிக்கின்ற கழுத்திலே அணிந்திருக்கின்ற மணி மாலை, மணி என்பது ஓசை தருகின்ற மணி, அந்த மணிகளால் ஆகின்ற மாலை பார் என்பது மாலை, மாலை அணிந்திருக்கின்ற விடை மீது வருகின்ற பெருமானே, இரவார் வெறுவ ஆர்க்கின்ற பார்விடை உத்தரவாதம் இருக்கிறது. என்னை அஞ்சோடு அச்சம் ஈர்க்கின்ற இரு தலையே இரு பக்கங்களும் இருப்பதனாலே நான் என் வினையை என் பிழையை நீ சீருள் திருக்கின்றவாறு என்பது என்று வேர்க்கின்றேன். இவ்வாறு வேர்க்கின்ற என்னை விடலாம், அஞ்சுகின்ற ஒருவரே கைவிடக்கூடாது. அஞ்சாவது அசால்தான் இருக்கிறவங்களா அவனுக்கு அச்சம் ஏற்படுத்தி ஆட்கொள்ளலாம், ஆனால் அஞ்சு கொண்டே இருக்கின்ற என்னை பயந்த குழந்தைய கதவு சாத்தி தள்ளப்படவில்லை இல்லையா? அதே அஞ்சுகின்ற என்னை கைவிடக்கூடாது, வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் கைவிட்டு விடாதே.
இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பத்து இணைப்பிரிந்த இருதலையே.

0: உலகிற்கு ஒருதலை வா, மண்ணும் உத்தர கோஷமங்கைக்கரசே, ஒருதலை முதலை வெல்வலம் ஏந்தி ஒளிபவரே. இருதலை கொள்ளி, கொள்ளி என்பது ஒரு குச்சி, குச்சி குச்சி என்பதா குச்சினாச்சு. அந்த குச்சி ஒரு மரக்குச்சி, அந்த மரக்குச்சியினுடைய இரண்டு பக்கத்திலே நெருப்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நெருப்பு பிடித்துக் கொள்வதற்கு முன்பாக அதனை ஒரு எறும்பு பற்றியது. இப்பொழுது அந்த குச்சியை கைவிட்டு விட்டு வேறு இடத்திற்கு செல்லலாம், விரும்பிய இடத்திற்கு செல்லலாம்னு அந்த எறும்பு நினைக்கின்றது. ஒரு பக்கம் போனா அங்க நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த சூடு வந்து வேலியில் பட்டவுடனே இந்த பக்கம் போனா ஆபத்து, எதிர்பக்கமா போவோம் அப்படின்னு போகுது. எதிர்பக்கம் போனா அங்கேயும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆடு கிளி அப்படின்னு ஒரு ஆட்டம், அதுல எந்த பக்கம் போனாலும் கிளியினால் வெட்டப்படுகின்ற நிலை ஒரு ஆட்டுக்கு வந்ததுன்னா அது வெட்டுப்படும். அதோட ஆட்டம் பிளஸ் அதே போல இந்த எறும்பானது இருதலை கொள்ளியின் உள் எறும்பு வெட்டு, இரண்டு தலைதான் பக்கம், இரண்டு பக்கங்களிலும் எரிகின்ற கொள்ளி, கொள்ளி என்பது எரிகின்ற குச்சி, இரண்டு பக்கங்களிலும் எரிகின்ற ஒரு குச்சியிலே இருக்கின்ற ஒரு எறும்பானது எந்த பக்கமும் கடந்து செல்ல முடியாது. கவித்தரை போல முன் பாட்டிலே சொன்னார், இரு பக்கமும் என்னை அச்சம் இருக்கின்றன. ஐந்தின் மேல் வைத்த ஆசையும் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு அச்சமும், இவ்வாறு இரண்டு தடைகள் இருக்கின்றன. இரண்டு தடைகளும் இரண்டு பக்கமும் இருப்பதனாலே எந்த பக்கமும் செல்ல முடியாது இருக்கின்றது. அச்சம் இருப்பதனாலே இறைவனுக்கு செல்லலாம் என்று சொன்னால் ஆசை இந்த பக்கம் இருக்கின்றது. அந்த அச்சம் என்ன சொல்லுகின்றது, உலகியல் ஆசையின் காட்டி இருக்கிறது, உலகியல் உலகியல் ஆசை என்பதுதான் அங்கு இருக்கின்ற வெப்பம். ஒரு சிரமமான ஒரு உண்மை, அதாவது இறைவனை இறக்க வேண்டி வரும் என்பது ஐம்புல ஆகையின் இடத்துல செல்கின்ற போது வெப்பம். ஆகவே அந்த வெப்பத்தினுக்கு அஞ்சு அதை தீர்க்காது இருக்கின்றார். அதே சமயத்தில் இறைவனை நாடும் போது ஐம்புல ஆசை இறக்க வேண்டி வரும் என்ற ஒரு வெப்பம் இங்க இருக்கு. வெப்பம் என்பது ஒரு அச்சுறுத்தல். அப்ப ஐம்புல ஆசை நீங்க பத்திருப்பதனாலதான் இந்த வெப்பமானது அறியப்படுகின்றது, இல்லை என்றால் இந்த வெப்பம் அறியப்படாது. வெப்பத்தை மீறி இங்கு செல்லலாம், அதற்கு கசு வேணும். அப்ப ஐம்புல ஆசையை இறக்க வேண்டி வரும் என்ற வெம்மையை இது காட்டுகின்றது. ஏன்னா இறைவன் வந்து எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு சொல்ல மாட்டார். இறைவனுக்கென்றே நன்மை ஒழித்தாருடைய இறைவன் செய்ய மாட்டார். திருமுறைகள் காட்டுகின்றன, அறவே நின்னை சார்ந்தடியார் மற்றும் அறியாதார், சிறவே செய்து வழிவந்து சிவனை நின்னை சேர்ந்தாரு. பெருமானுக்கென்றே நம்மை வந்து முழுவதுமாக கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அப்படியே ஒப்படைத்தால்தான் அவர்கள் சிறப்பான அந்த சிறப்புக்குரிய பூஜனைகளை எல்லாம் செய்து பெருமானை சேர்வார்கள். இல்லை என்றால் பெருமானை சேர்ந்த என்று இல்லை. ஆகவே கொஞ்சம் அந்த வாசனாவளம் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், இறையல் என்பது நம்மை விரட்டிவிடும். அது இறையல் இந்த பகுதியில் விரட்டுகின்றது, உலகில் அந்த பகுதியில் விரட்டுகின்றது. சிரமமான உருவம் புரிஞ்சுக்கணும். இறைவனை நாடும் பொழுது வாசனாமலம் ஆகின்ற ஐம்பது ஆசை இருப்பதனால இறை எனக்கு தக்கவன் அல்லன் என்று சொல்லி ஒரு உண்மையை கட்டி விரட்டுகின்றது. ஐம்பது ஆசையை தீர்க்கலாம் என்று சென்றால் நீ பெற்றவர்களை இறக்க வேண்டும் என்று சொல்லி அது விரட்டுகின்றது. ஆகவே இது தீர்த்தால் இல்லை, அந்த தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே, அதாவது உடைமை என்ற வைப்பாடு, அது தீத்தல் என்ற குற்றம் கிடையாது, தூய்த்தலாகும் என்ற எண்ணமாகின்ற குற்றம், அது தீர்த்ததற்கு ஏற்ப பாவத்தினை விளைவிக்கும் என்று வருகின்றோம். அந்த குற்றத்தினால் இப்போது வருகின்றோம் என்று விடுதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து இனி பிரிந்த விடுதலையேனே, அவ்வாறு சென்று சேர வேண்டிய இறைவனாகின்ற கோல் அதனை சென்று சேர முடியாது, பிரிந்திருக்கின்ற என்னை விடுதலையே என்று சொன்னார். விடுதலை என்று சொன்னால் தலை என்பது தலையெடுத்து இருக்கின்ற குஞ்சி குடுமிக்கு ஆகி வருகின்றது. குடுமி எப்போதுமே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அந்த குடுமி கட்டப்படாதது பிரிந்து இருப்பதுதான் விரிதலை. அந்த விரிதலை என்பது அறியாமையும் காட்டும். பொதுவாக கூந்தலை வந்து பின்னாது இருக்கக்கூடாது, கூந்தலை அவிழ்த்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது குற்றம். என்ன கூந்தலை அவிழ்த்து விடக்கூடாது குழந்தா, அது விரிதலைன்னு சொல்லுவாங்க, அது அறியாமை. அதுக்கு அது அது தானாக விரிகின்றது சொன்ன இங்கும் அங்கும் ஓடி அலமருதல் விரிகின்றது. ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட், ஒருவர் வந்து இங்க இருந்து உடனே தொழிலாகி ஒருவனுக்கு அமைந்துவிட்டது என்று சொன்னால் அவனுக்கு தன்னுடைய கூந்தலை விடுவதற்கும் நேரம் கிடையாது. இங்க இருந்து ஓடிக்கிட்டே இருந்தா கூந்தலை எங்க முடிவது, கூந்தலை விடுவதற்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஐம்புல வேடர்கள் இங்கும் அழைப்பதனால நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. ஐம்புல கல்வர்கள் இங்கும் இங்கும் அழைப்பதனாலே சிந்தனையாகின்ற கூந்தலை கட்டுவதற்கும் விடுதலையை விடுதி கண்டா இவ்வாறு குந்திருக்கின்ற எண்ணெய் விடக்கூடாது. அடைந்திருப்பதனாலே அந்த ஐந்து பத்திருப்பினாலே தன் காரணமாகவே நினைத்திருந்த உன்னை பிரிந்திருக்கின்ற பிரிந்தும் பிரிந்து பிரிந்த விடுதலையே பிரிந்து ஐம்பது கிழவா அழைக்கப்படுகின்ற துன்பத்திற்கு உள்ளாதவர்கள். விடுதலை என்பது அந்த துன்பத்தினாலே அலைந்து இங்கும் வந்தும் அளமடுகின்ற நிலையை காட்டுகின்றது. உன்னை பிரிந்ததினாலே இப்ப என்னாச்சு, என்னுடைய துன்பம் உறுதியாகிவிட்டது. விரிதலை ஏனை பெருமானே இவ்வாறு துன்புகின்றதை விட வேண்டாம், என்னை நீ காத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம், உன்னுடைய பொருள் நான் தன்னுடைய பொருள் துன்புறுமாறு ஒரு விடக்கூடாது. தன்னுடைய பொருளை கஷ்டப்படுறாங்க விடக்கூடாது. ரொம்ப பாடம் வந்ததுன்னா ஸ்கூல்ல நிற்கணும், படிக்க வேணாம், படிச்சுட்டு போறோம் படுத்துக்கணும். எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பழங்காலத்துல, நீங்களும் சொல்ல அப்படி இருந்தும் நாங்க நல்லா படிச்சுதான் வாங்கிடுவோம். கண்ணு வலிக்கும் படிச்சு எங்க அம்மா என்ன சாப்பிடலாம் தூங்கிதான் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து படிக்கவே சொல்லி அப்படிப்பட்டது அல்ல அம்மா. இந்த காலத்து அம்மாக்கள் எல்லாம் படி படிக்கிறாங்க. விடுதலை ஏனி விடுதிகின்றாய், என் மூலகுக்கு ஒரு தலைவா, பெரிய மூலகங்களுக்கும் ஒரே தலைவன் இறைவன் தான். ஆகவே பெருமானே நான் வேறு எங்கும் சொல்ல முடியாது. நாலு தலைவர்கள் இருப்பார்கள் சொன்னா இவர் இல்லைன்னா இன்னும் போனான். ஆனா மூன்று உலகங்களுக்கும் ஒப்பற்ற இறைவன் ஒருவன் தான் தலைவன். ஆகவே என்னால் துணை என்று கருதப்படுகின்ற தொடப்படுகின்ற ஒன்றுவாகின்ற உன்னை தவிர வேறு யாரிடமும் விண்ணப்பிக்கவும் முடியாது. என் மூவருக்கு ஒரு தலைவா, அனைவரையும் காக்க கடவிய நீ, உன் அருட்கூடிய நிழலுக்குள் நானும் வருகின்றேன் என்று உணர்ந்து என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிக்கும். என் மூவருக்கு ஒரு தலை ஊரன் மட்டும் யாவருக்கும் ஊதியம், எல்லோருக்கும் ஊரன் ஊதியமா இருக்கிறதுனால எல்லோரையும் காக்க கடவியவன் என்று பார்க்கின்றோம். என் மூவருக்கு ஒரு தலைவாக இருக்கிறதுனால என்னையும் நீ காக்க கடவியவன், கடவை பாடு கொண்டவன். என் மூவருக்கு ஒரு தலைவா, மண்ணும் உத்தர கோத முங்கைக்கு அரசே, பொருது அலை மூ விலை வேல் பலன் என்று சொல்லிபவனே. பொருது அலை, பொருது ஒரிட்டு அலை துன்புறுத்துகின்ற, பகைவர்களோடு ஒரிட்டு அவர்களை துன்புறுத்துகின்ற அலை துன்புறுத்துகின்ற அலை, அலை மூ விலை என்பது வினைத்தொகை அழைக்கின்ற ஊருகா என்பதை போல அலை வேன். பொருது பகைவரோடு போரிட்டு இறைவனுக்கு பலன் என்பது மும்மலம் தான். மும்மலமாவது முப்புறமாவது மும்மல காரியம். முப்புறம் என்பது அப்படி சென்றதை ஆதி புராணன் முப்புறம் செற்றனர் என்பவர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் செற்றனை அறிவாரே. பெருமானந்த புறங்களை வென்ற அந்த தன்மையினுடைய அருளினை யார் அறிவார்கள்? என்ன காரணம், அது அறிகின்ற நிலையிலே ஜீவபோதனை போய்விடுகின்றது. நம்முடைய மும்மல காரியமாகின்ற மூன்று சரீரங்களை தான் பெருமான் முப்புறங்களாக எரித்தொள்கின்றார் பெருமானே. ஆக பெருமானுக்கு பகை என்பது இந்த மும்மலங்கள் தான். மும்மலங்களாகின்ற பகைகளை பெருமான் அழைக்கின்றான், துன்புறுத்துகின்றான். பொருள் அலை மூவிலை வேல், மூன்று தலை சூலம். மூவிலை வேல் என்பது முத்தலை சூலம், இலை என்பது அதனுடைய தலை பாயிண்ட் தான் இலை. அது மூன்று பாயிண்ட் கூர்ப்புகளை கொண்ட மூவிலை வேல் தலை சூலம், அதனை வலன் ஏந்தி வலதுகையிலே ஏந்தி சொல்கின்றவனே. பெருமான் வலதுகையிலே படையிலே எடுத்து சொல்கின்றார் என்று சொன்னார். பகவர் மீது பயன்படுத்துவதற்காக பெருமான் ரெடியா இருக்கிறார். குருநாதராகின்ற பெருமான் இருக்கிறாரு, ரெடியா இருக்கார். நம்முடைய மும்மல பகையோடு கொள்வதற்கு ஆயத்தமாக தயாராக இருக்கிறார். அவ்வாறு தயாராக திகர்ல கைய வச்சுட்டு நீ ஏ சுற்றுமாவர்கள் கேட்கிறார். அது ஒரு குறிப்பு. பொருளை மூவிலை வேல் வலம் என்று வலதுகையிலே தூக்கிக் கொண்டு சொல்கின்ற பெருமானே, இந்த வேலினை என் மீது விட வேண்டாம். கடல் வந்து பொங்கி மதுரையை அழிப்பதற்காக வந்தது. அப்போது அந்த கடல் பொங்கி மதுரையை அழித்து விடும் என்பதனால சித்தர் என்ற இறைவன் தன்னுடைய குமாரனாகின்ற குருகுமார சுவாமிகளை கடவிலே தோன்றி, நீ விழித்துக்கொள், கடல் உன்னுடைய மதுரையை கொள்ளப் போகின்றது. இறை உன்னுடைய தகப்பனார் சுந்தரபாண்டியன் உனக்கு கொடுத்த அந்த வேலினை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அவர் என்ன பண்றது, தூக்க கழகம் தன்னை அலம்பிக்கிட்டு வேலை எடுத்துக்கிட்டு வராரு. வேலை எடுத்துட்டு கடல் தொங்கிக்கிட்டு வருது. பெரிய பல தென்னமரம் உயரத்துக்கு கடல் தொங்கிக் கொண்டு எங்க வரைக்கும் இந்த கடல் மதுரைக்கு வந்து விட்டது. இன்னும் சிறிது நேரத்துல மதுரைக்குள் நுழைந்து மதுரையே மூழ்கடித்து விடும். அந்த கடலுடைய அழகை பார்த்து நிக்கிறாரு யாரு, சுந்தரகுமார பாண்டியன். அப்போது கனவிலே வந்த சித்தர் நேரிலே வருகின்றார். வந்து என்ன உக்ரா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய், கையில இருக்கின்ற வேலினை தூக்கி எரி அடிக்கிறார். கையில இருக்கின்ற வேலினை தூக்கி எரி, அதே போல எங்க குண்டாவது கேட்கிறார், கையில வேலை வச்சுட்டு இருக்கிறையே அதை என்னுடைய பகை எங்க முன்னல பகை மீது தூக்கி எரி. பொருதலை மூவிலை வேல் வளம் ஏந்தி பிடிகின்ற பெருமானே, பார்க்கின்ற பார்வையை உத்தர கோஷம் கேட்கிறதே என்பதை போல கையிலே வேலை ஏந்தி கொண்டு தக்க இடத்திலே பயன்படுத்தலாம் என்று சுவாமி பேசிட்டு தகுந்த இடம் என்னுடைய மும்மல பகைதான். ஆகவே என்னுடைய மும்மல பகை மீது உன்னுடைய வேலினை நீ எரிந்து விடுவாயாக. பொருதலை மூவிலை வேல் வளம் ஏந்தி பொலிபவனே விளங்குகின்றவனே.
1: உத்தர கோஷமங்கைக்கரசே, வலி நின்ற பின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே,
0: முன் பாடல்ல சொன்னது பொருள்ல இந்த பாடல்ல திறந்து வருது. சொன்ன பொருள் சரிங்கிறத அடுத்த பாடல்ல சொன்னார். வலிமின்ற தின்சிலையால் எரிப்பாய் புறம் மாறுபட்டு வலிமின்ற வலிமை பொருந்திய நிச்சல் பொருந்துதல். வலிமை பொருந்திய தின் சிலை என்றால் செறிந்த சிலை. செறிவுடைமை என்பது மலைகளுக்கு இயற்கை. செறிவு திண்மை என்பது மலைகளுக்கு இயற்கை. அதான் இந்த பூமியாகின்ற இந்த உருளுகின்ற ஒரு திகிரி, அந்த திகிரியிலே ஆணி அடிப்பதை போல மலைகள் விளங்குகின்றன என்று புராணங்கள் சொல்கின்றன. பூமி விலை விளையாது இருப்பதற்கு ஆணி அடித்ததை போல மலைகளானவை, மலைகள்லாம் ஆணிகள் போல விளங்குகின்றன, திண்மை கொண்டவை. அந்த தின் சிலை என்பது வேறு மலையாகின்ற சிலை, பெண்மலையாகின்ற சிலை. அது பூமியானது நிலை திரழாது ஆணி அடித்ததை போல காக்கின்ற உண்மையான வலிமையான சிலை. அந்த சிலையினாலே புறமெறி மலிந்த தின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே மாறுபட்டே பகைமை கொண்டு தோரிட்டு புறமெறி புறத்தோடு மாறுபட்டே புறத்தோடு என்ற மூன்றாவது மறைந்திருக்கின்றது. மூன்றாவது தொகை புறத்தோடு மாறுபட்டே தோரிட வந்த புறங்களோடு கூட சிறந்து கொண்டு அதனுடைய மாறுபட்டு எரித்தா இடத்தையும் எரித்தொள்ளினார் என்பதனாலே முன்பு வேலினை கையில ஏந்தி இருப்பது இந்த முப்புறங்களை எரிப்பதற்காக என்கின்ற அந்த துணியானதும் இருக்கு. ஆகிய பெருமானை அவ்வாறு செய்தி பூம்பையில் உத்தர கோதம் கேட்க அரசு. எப்படிப்பட்ட பூம்பையில் அழகான பொழில்கள் பூக்கள் பூத்திருக்கின்ற சொலைகள் கொண்ட உத்தர கோதம் கேட்கிற அரசு. அலி தேர் விளறி ஒளி நின்ற பூம்பொழில். அலி என்றால் வண்டு, தேர்தல் ஆராய்தல். வண்டுகள் ஆராய்கின்ற விளறி, விளறி என்பது ஒரு பண், ஒரு ராகம். நம்ம சொல்றோம் பல பெண்கள், தளம் போன்ற பெண்கள், கட்டப்பாடை போன்ற பெண்கள். பழங்காலத்திலே பெண்களை தேவார பெயர் இல்லாமல் தமிழ் தேவாரத்துல தமிழ் பெயர் தவிர பெயர்களும் உண்டு, ராகம் தமிழ் பெயர் இல்லை. ஆனா அறிஞர் தமிழ் பெயர் விளறி என்று நெய்தல் இணைக்குரிய பண், நெய்தல் இணைக்குரிய ஒரு பண். கடலை சார்ந்த இடத்திலே மீனவர்கள் பாடுகின்ற ஒரு ராகம். அந்த ராகத்தினை இந்த வண்டுகள் தெரிவி இன்று விளச்சுகின்ற தொழில்களை கொண்ட உத்தர கோசமங்கை. ஏன் அந்த விளரிய சொன்னு கேட்டா, உத்தர கோசமங்கை கடற்கரை தளம், உத்தர கோசமங்கை என்பதெல்லாம் நெய்தல் தளம். அது உத்தர கோசமங்கையில அந்த தொழில ஊதுகின்ற வண்டு அங்கிருக்கின்ற மக்கள் ஊதுகின்ற அந்த பணியை கேட்டு ஊதும் வண்டி கண்டாவுக்கு அறிவு. அது மருதத்தினைக்குரிய பண்ணினை இங்கிருக்கின்ற வண்டு ஊதும் திருடமுருதூர்ல. ஆனா நெய்தல் தினைக்குரிய பண்ணினை அங்கிருக்கிற வண்டு ஊதும் விளறி அந்த பண்ணினை இருந்தது. அழிவேர் விளறி ஒளி நின்ற ஒளி செய்கின்ற பூங்குழல் உத்தர கோசம் இருக்கிறதே. ஒளிகின்ற நின்றால் புகுதப்பெற்று அருளோடு விளங்குகின்ற அதின் தாழ் தாளின்கண் புகுதப்பெற்று. புகுதப்பெற்று என்பது ரெண்டு விதமா சொல்லலாம். நெருங்கினார் அவ்வாறு நெருங்கிய இருந்து ஒரு பொருள் புகுதப்பெறுதல். அடைக்கலமாக புகுதப்பெறுதல் பெருமான் திருவடியே துணை என்று அடைக்கலம் புகுதல். புகுதல் என்பது அடைக்கலம் புகுதல் என்று ஒரு பொருள். ஆகவே பெருமானுக்கு தொண்டு செய்யும் எண்ணம் நெருங்கப்பெற்று என்ற ஒரு பொருள். பெருமான் திருவடியை அல்லால் துணை வேறு இல்லை என்று சொல்லி அதனிடத்திலே அடைக்கலம் புகுதல். அடைக்கலம் எவ்வாறு பூந்தார்? அதனிடத்திலே இந்த உயிர் உடல் உடைமை அனைத்தும் அதற்கு கொடுத்து பூந்தார். இதே என்ற ஆவியும் உடலும் உடனே எல்லாரும் குந்தே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குந்திலையோ என்று இவ்வாறு என்னுடைய உடல் உடைமை உயிர் ஆகிய மூன்றையும் எனக்கு கொடுத்தனர் அடைக்கலம் புகுந்தும் புகுதப்பெற்றும் என்ற ஒரு உண்மை அங்கு மறைந்திருக்கின்றது. அந்த உண்மை வந்து செயல் கருதி டிராப் ஆயிடுச்சு. புகுதப்பெற்றும் ஆக்கையை போக்கப்பெற்று ஒளிகின்ற நின்றால் புகுதப்பெற்றும் ஆக்கையை போக்கப்பெற்று மெழுகின்ற எண்ணெய். ஆக்கையை போக்கப்பெற்று மெழுகின்ற எண்ணெய் என்று சொன்னால் மெழுகின்ற எண்ணெய், பலகின்ற எண்ணெய். பெருமானை இவ்வாறு உன்னிடத்திலே என்னை முழுவதும் ஒப்படைத்தும் உனக்கு அருகிலே வந்து தொண்டு செய்கின்ற பாக்கியத்தை பெற்றும் இப்பொழுது பிரிந்திருக்கின்றேன். ஆக்கையை போக்கப்பெறுதல், போக்கப்பெறுதல் நீக்கப்பெறுதல். உடலையிலே உன்னை பிரிந்திருக்கின்றேன். இப்போ உள்ளத்தலையிலே உன்னை விரும்புகின்றேன். அந்த உள்ளத்தலையிலே விரும்புதல் எந்த அளவிலே இருக்கிறது வருகின்ற பறவைகளை சொல்லப்படுற இப்ப கரெக்டா அப்படியே சிரிக்க வருவோம். உள்ளத்தாலே உன்னை பிரியவில்லை, ஆனால் உள்ளத்தாலே முழுவதும் பிரிந்தவில்லை. அதற்கு காரணம் உடலிலே பிரிந்திருக்கின்றேன். அப்ப உடலிலே பிரிந்தது உள்ளத்தினாலே முழுவதும் பிரிந்தாமைக்கு ஒரு காரணமாக ஆகும். உடல் அளவிலும் கூட இறைவனை பிரியக்கூடாது, உடலிடம் உண்டா என்று சொல்ல வேண்டும். உடல் அளவிலும் கூட இறைவனை விட்டு பிரிவு என்பது தவறு. ஏன்னா உடம்போ அவங்கதான் இருக்கும். உடல் அளவிலேயும் இறைவனை பிரிதல் என்பது உள்ளம் சிறிதான் இறைவனை விடுபடும் என்ற நிலைக்கு கொண்டு சென்று வரும் பலர்கள் சொல்றாரு. ஆகவே ஆக்கையை போக்கப்பெற்று ஆக்க அளவிலே நின்று நீங்கி வருகின்றது. விடுதி கண்டாய், என்னை கைவிட்டு விடாதே, மீண்டும் என்னை உன்னுடைய திருவிடிகளை காட்டி அருகிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். காட்டியை போக்கம் பெற்று வெளிகின்றேன் நீ விடுதி கண்டால் வலிதேர் இளறி வெளிவின்ற பூங்கொழில் உத்தர கோபம் கிடைத்தென்று விளங்கிவிட்டார். வலிந்த தின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே புறத்தொழு மாறுபட்டு போர் மறைந்து வலிந்த தின்சிலையினாலே வலிவை புரிந்திய செறிவு புரிந்திய மலையாகின்ற வில்லினாலே சிலை என்பதனாலே மலை என்பது காணப்படுகிறது. மலையாகின்ற வில்லினாலே ஞானமாகின்ற வில்லினாலே அஞ்ஞானமாகின்ற உட்புறங்களை அவற்றோடு மறைந்து பொறித்தெடுத்த பெருமானே அவ்வாறு என்னுடைய அறியாமையை நீ நீக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து காக்கையை போக்க பெற்று என்பதற்கு வேறுதாக சிந்தித்து பொருள் செய்யலாம். உடம்பளவிலே என்னை உள்ளிருந்து நீக்கி இருக்கின்றா. என்ன காரணம்னா சிந்தைக்கு வருகைன்னு சொல்லிட்டார். பெருமான் வந்து அந்த நெருப்பிலே ஏனையோர் விழுவதற்கு அனுமதித்து நான் விடாத வண்ணம் பெருமானை என்ன பண்ணிட்டாரு, சிந்தைக்கு வாங்க சொல்லிட்டார். அவர் சொன்னதை மீறி விட முடியாது. குருநாதர் மேல ஒரு குற்றமும் இல்ல. குருநாதர் அந்த இல்லாத குற்றத்தை விட்டதாக கற்றுக் கொள்வார். பெருமான் இவ்வாறு சொன்னதே நாம் உயிர்விடுவதற்கு அஞ்சுவோம் என்று கருதி என்று அவர் இல்லாததை கற்பனை பண்ணி சொல்றார். ஆனா உண்மையில உலகின் நன்மை கருதிதான் இறைவன் அவரை நிறுத்தினான் என்று பார்க்கின்றோம். அப்பர் பெருமான் கைதை காட்சியை நிறுத்தியதும் நம்ம குருநாதருக்கு பிள்ளைக்கு வாங்க சொன்னதும் அந்த நிறுத்ததெல்லாம் இறைவனுடைய திருவுள்ளம். அவர்களுக்கு தகுதி இல்லை என்று பொருள் இல்ல. ஆனால் அவர்கள் எல்லா குற்றத்தையும் நம் மீது கற்பித்துக் கொள்வார்கள். மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் அடியார்கள். அவர்கள் வந்து இறைவனை பிரிவதற்கு தங்களையே காரணமாக கருதுவார்கள். மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் தான் நல்ல குற்றத்தெல்லாம் பெருமாள் போகும். இதான் அவர்களுக்கு நமக்கு இருக்க வேறுபாடு. ஆகவே பெருமான் பெருமானை உடலிலே உள்ளபிருந்து சிறிது காலம் பிரித்து வைத்திருக்கின்றா என்று ஒரு பொருள். ஆக்கையை போக்க பெற்றும் என்று அந்த ஒரு உண்மையை வரவேற்றுக் கொண்டால் பெருமானே உன்னை அடைக்கலமாக கொண்டும் உன்னை சரணாக அடைந்த காலத்திலே என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரும் மட்டும் இல்லாமல் இந்த உடம்பினையும் உன்னிடத்திலே நான் அடைக்கலமாக கொடுக்கும். இந்த உடம்பினை உங்களுக்கு அடைக்கலமாக கொடுத்தோ உன்னுடைய அடைக்கலத்தினாகின்ற உடம்பினை என்னுடைய பொருள் என்று நினைத்து நீ துணைக்கு வா என்று எவ்வாறு சொல்லலாம் என்று பொருள். உண்மையான பொருள் அப்படின்னா பெருமான் நீ துணைக்கு வா சொல்லிட்டார். உடம்புல சுமந்துகிட்டு துணைக்கு வரணும் இல்ல. அப்பொழுது பெருமானுடையது என்று தன்னை உடம்பையும் கொடுத்து விட்டார். கொடுத்த உடம்பையை பெருமான் என்ன சொன்னாரு, இது உன் உடம்புதான் எடுத்து வாங்க சொல்லாமே சொன்னார்ல. ஆகவே நின்றால் நின்றால் அந்த பூரப் பெறுகின்ற காலத்திலே ஆட்டையை போக்கப்பெற்றும் உன் வசமாக ஒப்படைக்கும் அப்படின்னு ஒரு பொருள். போக்கப்பெறுதல் நீக்கப்பெறுதல் என்ற பொருள் முதல்ல சொன்னோம். போக்கப்பெறுதல் கொடுக்கப்பெறுதல் என்ற பொருள் என்று சொன்னோம். பெருமானை உன் வசமாக என்னுடைய உடம்பினையும் கொடுக்கும். அவர் யாரும் கொடுப்பதில்லை. அந்த உடம்பின் மீது இருக்கிற பற்றி கடனா கொடுப்பதில்லை. அந்த குருநாதர் இந்த பற்றி கிடையாது. அந்த நாவியும் உடலும் உடனே இல்லாமல் கொண்டாங்க சொல்ற அந்த உடம்பினையும் கொடுத்தோம். நீ என்ன பண்ணினாய், கொடுக்கப்பட்ட பொருளை உன்னோடு நீ சேர்த்துக் கொண்டு கைலாயத்துக்கு கொண்டு செல்லாமல் உனக்கென்று கொடுக்கப்பட்ட பொருளை நான் சுமந்து கொண்டு திண்ணைக்கு வர வேண்டும் என்று விரித்து விட்டாயே என்று நின்றால் விடுதப்பட்டு ஆட்டையை போக்கப்பெற்று வெளிகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய். வலிதேர் விளவே வருகின்ற கும்பலில் உத்தர கோஷம் உங்கை கலசே வலிவிந்து திம்சலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்தது முதல் திருமுறை பண் யாழக்குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: என்ன மாதவம். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழம்பஞ்சுர பண்ணில் அமைந்த 5வது திருப்பதிகம் திருஆரூர் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 51வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 43வது திருப்பதிகம். திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அறிவித்து அன்புறுதல் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: வாழ்நிலா பொருளே ஒளிபுரிந்திய நிலவியிருக்கின்ற பொருள் பெருமானி

ஒரு பார்ப்பு, பார்ப்புன்னா முட்டை, முட்டையா இருக்குது கொஞ்ச நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது அப்படியே இந்த அரகாத்து அரகாத்து அது குஞ்சா மாறுது. அப்போ முட்டையா இருக்கிறதுல இருந்து எப்படி மாறுது, குஞ்சாக மாறுது. அது போல நான் இப்பொழுது உன்னை காண முடியாத வெறும் முட்டையா இருக்கிறேன், காணுகின்ற குஞ்சாக என்னைக்குப்பா ஆகுவேன். ஆமா, நீங்க கோழி முட்டை போட்டதுன்னா முட்டை என்ன வந்து கோழியா தாய பாக்குதா, இது போய் அப்படிங்கிறத போட்டுதா இல்ல, இது குஞ்ச ஆன உடனே பாருங்களேன் அது போகும்போதே என்ன சின்ன சின்ன கூட கூட கூட அது ஒரு குத்து குத்துச்சுன்னா இது குத்தும். அப்போ முட்டையா இருக்கிற வரைக்கும் காண முடியாது, அது குஞ்சான பிறகு நம்ம தாய் தான் அப்படின்னு கூடவே குஞ்சு குஞ்சுன்னு ஓடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா பெருங்கோழியாக ஆன போது அப்புறமேல அதை எதுக்குமே தவிர, அது வரைக்கும் தாய் கோழி எங்க போகுதோ அங்க போகும், எங்க நிக்குதோ அங்க நிக்கும், எங்க பாக்குதோ அங்க பாக்கும். இங்கோர் பார்ப்பேன, பார்ப்பேன்னா குஞ்சு. அப்ப இதுவரை முட்டையா இருந்த ஒன்று இப்பொழுது குஞ்சாக வந்து இருப்பது போல, பெருமானி நான் இதுவரைக்கும் முட்டையா இருக்கனே, நான் குஞ்சாக மாறி உன்னை காண வேணாமா, காண வேணாமா. இங்கோர் பார்ப்பேன, சரிப்பா அது முட்டை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அந்த அந்த அந்த இதே உடைச்சுக்குது, எதை மேல் இருக்கிற ஓட்டை உடைச்சுக்குது, உடைச்சதுதான் குஞ்சா வருது. அது போல இந்த உடம்பை விட்டாதான் அந்த உடம்புல பார்க்கலாம், ஞான உடம்பு கொண்டுதான் பார்க்கலாம். அதனால இந்த உடம்பை நான் என்று விடுவனும், அந்த ஞான உடம்பை நான் என்று பெறுவனும், அன்று உன்னை காண்பனும், என்னைக்குப்பா இதெல்லாம் தக்கிறது என்று நடப்பது என்று நான் சொல்ல பாருங்க திருவாசகத்தில்.

தூய்மையான உடம்பும் கூட. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இன்றைக்கு இருந்தாரி நாளைக்கு இருப்பர் என்று என்ன ஓதிடம் இல்லையே தாய்மான். இன்னைக்கு இருப்பாங்கன்னு நாளைக்கு இருப்பாங்கன்னு என்னப்பா திடம் இருக்குது? அப்படி இருக்கும்போது இந்த உடம்ப நான் எதுக்கு வளர்க்கணும்? மைசூர் சாண்டலோடு போட்டு அதுக்கு மேல புள்ள ஹேண்ட் போட்டுமா ஆஃப் ஹேண்ட் போட்டுமான்னு போட்டு டை கட்டி இது கட்டி எல்லாம் எதுக்குப்பா? அது வீண் தானே என்ன.

அருந்திரர் அவங்க எல்லாம் ஒருத்தர் கொடுத்தது. நம்முடைய அந்த பழைய பேராசிரியர்கள் நம்ம அருளாசிரியர்களோடு ஒருங்கு வைத்து என்பது அநேகமாக தாய்மானாரோடு நமக்கு முடிந்து போகும். அந்த திருமுறை ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற அந்த அந்த அருளாளருடைய பாரம்பரியத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் தாய்மானார் வரைக்கும் அப்படியே அதுக்கப்புறம் அப்படியேதான் அந்த அளவுக்கு போய் நெருங்கி ஒன்னும் அப்படியே முடியல முடியல. சிவம் அதோடு இருக்கான் அவ்வளவா. அதனால பானனில் படித்தாக்கையை விட்டு இந்த பொய்மையான அந்த உடம்பை விட்டு விட்டு உனை பூணுமாறியேன் பூலன் போற்றியே பூணுமாறு பூணுமாறுனா உன்னையே அப்படியே அருகிருந்து காணுமாறு. பூணுதல்னா உன்னையே நினைந்து கொண்டிருப்பது. இந்த பூணுதல்ங்கிறது எங்க வருது? திருக்குறள் ஒண்ணு வருதா? பத்து குறள் முதல்ல கடவுள் வாழ்த்து என்ன இருக்குது? முதல்ல அகர முதல் எழுத்து இல்லாம கற்றலாத பையன் மலர் திசையை நான் மலர் சேர்ந்தார். அப்புறம் வேண்டுதல் வேண்டாம் இல்லாம யாண்டு மட்டும் சேர்ந்ததுல இறைவன் பொது சேர்ப்பு புரிந்தார் மாற்று போலில் புரிய குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை அறவாடி அந்த தால் சேர்ந்தாக்கல பிறவாடி நீந்திரது. அப்புறம் அது தாலை வணங்காத்தலை. அப்புறம் பெரிய பெருங்க அது கடைசி குரல் பெரிய பெருங்க நீந்து நீந்தர் இருக்க செந்தன்மை கொண்டொடுகிறான். அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற எவ்விற்கும் செந்தன்மை கொண்டொடுகிறார். இன்னொரு கூடுதல் இருக்கு எனக்கு ஞாபகம் அல்ல. நீத்தார் பெருமையா இருக்கோ நீத்தார் பெருமை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிட்டு உள்ளது. இங்க ஞாபகத்துக்கு வருது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். பூணுதல் அணியறதுன்னு தெரியுது முதல் அணியிடும் சற்று அணியிடும். அது போல இங்க இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு. அவங்க பெருமை உலகத்தில் பெருத்தினது ஐயா அறத்தை போய் எப்படி பூணுதல்? இப்ப வாய்மை அப்படிங்கறத வாய்மைனா வாய்மை பேசலாம். வாய்மைங்கிறத ஏ சார் கையில மோதரமா அணியலாமா அல்லது கடிகாரமா கட்டலாமா காதல கடுக்கனா போட்டுக்கலாமா பெண்பாளார வந்தா மூக்குத்தியா போட்டுக்கலாமா வளையலா போட்டுக்கலாமா? அட என்னைய அறத்தை போய் இப்படியா போட்டுக்கிறது? அது அறம்னா தர்மம் இதல்லையா கோட்பாடு இல்லையா அப்படின்னாரு. என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? இருமை வகதிரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு. அவர் பெருமை தான் உலகத்திலேயே பெருமை அப்படின்னா அங்க பூண்டார் அப்படின்னா அறம்ங்கிற ஒண்ணை போய் நம்ம அணியாக ஆக்க முடியுமா அணியாக நம்ம அணிய முடியுமா? பூண்டார் பரிமையல்லகர் சிங்கம் பரிமையல்லகர் இவாடா ராஜா உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்னார். ஐயா அந்த பூணுதல்னு வருதே பூணுதல்னா மோதிரத்தை பூணலாம் கடுக்கனா பூணலாம் மூகுத்தியா பூணலாம் வளையலா பூணலாம். இந்த அறம் என்ற ஒன்றை எப்படி சாமி பூணுவது? அது வந்து ஒரு ஒரு அருவம் அல்ல உருவமா இல்லையே அது எப்படி பூணுது? படிச்சா திருக்குறள் பரிமையாளர் படிக்கிறியா? அப்பதான் யோகியதை தெரியும். பூணுதல் விரதமாக கோரல் சிங்கமான விரதமாக என்னது அறம் என்ற ஒன்றையே தான் கடைபிடிக்கிறது விரதமாக வச்சிருப்பாங்க. இங்க விரதமாக கொள்ளுதல் அறத்தோடு வாழ்வதையே விரதமாக கொள்ளுதல் இங்க விரதமாக கொள்ளுதல் பூணுதல்

படிச்சு பாருங்க, படிமேல் உடல் பிரதமா உடல். இந்த மாதிரி பூணுமாரியன் பூலன் போர்த்தியே. சரி, இந்த ஆக்கதான், இந்த உடம்பு தான் நிலை இல்லாதுன்னு தெரியுது, இதை விட்டா தேவலாம்னு தெரியுது, ஆனா ஏமன செய்யலன்னாரு. புலன் போர்த்தியே, நான் இப்ப இருக்கிற இந்த ஐந்து பொறிகளும் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டே இருக்கிறேன். கண்ணு வாடாராஜா அப்படின்னு நான் சொல்றேன், அண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணிட்டோம் அப்பா அப்படின்னு சொன்னா இந்த கண் என்ன பண்ணுது, என்ன ஒளியும் ஒளியும் வையி இந்த காது ஓதாமூர்த்தி பாடுறாங்கடா, இற அருமையான பாட்டா, ஏழி தயாய் இசைப்பயனாய் இங்க டிவி பார்த்து இதை கேட்போம் அப்படிங்கிறது. இந்த புலன் போற்றி, இந்த பொறிகள் வயப்பட்டு நான் போனதுனாலே பெருமானே உன்னை நான் பூணுமாரியே பூணுமாறியே உன்னையே நீம்படியான விரதத்தை நான் கொள்ள முடியாமல் போனேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்.

போற்றி என்றும் உன்னை போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி இதெல்லாம் கொஞ்சமா சொன்னார். போற்றி திருவள்ள போற்றியே சொன்னார். போற்றி திருவள்ள ஒரு நூலாவே ஆக்கிட்டு அந்த போற்றி என்றும் பூரண்டும் புகழ்ந்தும் நின்று. இந்த புரளுதல் என்பது ரொம்ப அதீத அன்பினால வர்றது, அன்பினால வர்றது. புரளுதல் என்பது இப்ப வந்து அது வந்து பெருமானி நீயா உன்னை கண்டா என்று சொன்னா தான் நினைச்சு கீழே படாரன்னு விழுறது இல்ல, தன்னை மறந்து விழுந்தது, விழுந்து பெருமானே பெருமானே பெருமானு சொல்லிக்கிட்டே உருளுவது. அது வந்து தன்னுடைய அன்பினுடைய மிக சிகரத்துல உச்சியில இருக்கவங்களுக்கு வரும். போற்றி என்றும் பூரண்டும் பூகண்டும் நின்று ஆற்றல் மிக்க அன்பாரழைக்கின்றேன். ஆற்றல் மிக்க அன்புனர் என்ன ஆற்றல் மிக்கனா, பல அன்பு என்னன்னு கேட்டா இருந்து ஒரு சமயத்துல மாறும். இப்ப நாம கூட அம்மா அப்பா மேல வச்ச அன்பு எப்ப கொஞ்சம் இருக்கு, நான்காவது நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசுல வச்ச அன்புல விட பின்னால போக போக போக போக பிளஸ் டூ படிக்கும் போது காலேஜ் போகும்போது அம்மா அப்பா அன்பா இருக்குது. சிவ சிவ மாசரு பொன்னே வலம்புரி முத்தேன்னு கூட்டான். அப்ப இந்த அன்பு என்னன்னு கேட்டா ஒரு கால எல்லையில இருக்கிற அன்பு. ஆனால் பெருமானி உன்னிடத்தில் இறவா

அங்க போயிடுங்க. அப்போ ஆற்றல் மிக்க அன்பு என்பது திருவாசகம். அதுக்கு சீக்குவல் டு சுந்தரமூர்த்தி எல்லாம் ஒரு எழுத கூடாது. நீ உனக்கு எல்லாம் தெரியும், மக்கு பயில கூட தூசில் தூசில். ஆற்றல் மிக்க அன்பு சீக்குவல் டு இரவாத இன்ப அன்பு. இதுவும் திருமுறை, அதுவும் திருமுறை. இது எட்டாம் திருமுறை, அது பன்னாம் திருமுறை. சிவ சிவ கை வைக்க முடியுமா இவனால இதுக்கு இந்த உரைக்கு? அப்படி ஆற்றல் மிக்க அன்புனா ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போற அன்பெல்லாம் ஆற்றல் இல்லாத அன்பு. நம்ம அன்பு, நம்ம அன்பு.

0: நினைக்கிற சாமி. ஆனா எனக்கு அப்படி அருகது இல்லைன்னா மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமி வேண்டும். அது ஆற்றல் மிக்க அன்பு. இப்பவும் எனக்கு அன்பு வேண்டும், ஒரு கால் எனக்கு மீண்டும் பிறக்க முடியாத நிலைமை வந்தாலும் அப்பவும் தொடர்ந்து அன்பு வேணும். அது ஆற்றல் மிக்க அன்பு. சீக்கல் டு இரவாத இன்பம். அருமையா திருமுறைக்கு திருமுறை உரையா எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் கூட இப்ப நம்ம சொல்றேன் என்னன்னு, இது மாதிரி எங்க பக்கத்துல எழுதியிருந்தா நல்லது. என்ன இரவாத இன்ப அன்பு என்று எங்க பொண்ணும் திருவாசகத்துல பொண்ணும் திருவா அந்த பெரிய புராணத்துல இரவாத இன்பம்னா ஆற்றல் மிக்க அன்பு என்று பொண்ணு போட்டாதான். இந்த கண்ண பட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம், இந்த திருமுறை இந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம், அந்த திருமுறை 8 12 அப்படி போலாம். என்ன பண்றது இதுல இல்ல எழு போடல. இப்ப சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது. இப்ப எவ்வளவுதான் ஞானம், ரொம்ப ஞானமே இருக்கு. எனவே ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். என்ன ஆற்றல்? இரவாத அன்பு. அது இன்ப அன்பு. அந்த அன்பு கொண்டு அழைக்கலையே பெருமானி. ஏற்று வந்ததில் தாமரை தாடுறும் கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கையே. ஏற்று வந்ததில் தாமரை தாடுறும் கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கையே. யமுன் என்ன பண்ணா, முதல்ல செஞ்ச உடனே அதை வந்து உதவி செஞ்சுட்டான். பிறகு வந்து பெருமான் சொன்ன உடனே வந்து பெருமானி என்று சொன்ன என்ன, அவ்வளவுதான் அந்த அன்பு கொஞ்சம் தேரம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்க அந்த அன்பு போயிட்டுது அல்லவா? ஏன் அவன் கடமை அவன் போக்குவரத்து போயிட்டு இல்லைங்களா? இப்ப கூட நான் சொல்றது உண்டு, வயசு வந்துட்டா பிள்ளைங்க வந்து நம்ம நினைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க மனைவி அவங்க குழந்தை அவங்க அப்படி வந்துடுது, அப்புறம் அதுக்கு அன்பு செலுத்து அதுக்கு வேண்டிய செலுத்த போறது. உன்னை நினைக்க அவன் துறக்கல, அவன் தலையெழுத்து அவன் அதுல அப்படியே ஒன்றுனாத்தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியுது. அதனால என்ன பண்றான், அதே இருக்கிறான் உனக்கு அப்ப இருந்த மாதிரியா இருக்கலாம். அப்போ தான் உண்டு, தான் பொண்டாட்டி ஆச்சு, தான் ஆச்சு அப்படின்னு. 25 ஆண்டுகளுக்கு முன்ன நீ அதை கேளுங்க, இப்ப சொல்லிய நீ ரொம்ப அப்படியே வந்து 25 இப்ப வயசு உனக்கு என்ன 60, நீ ஒரு 40 ஆண்டுக்கு முன்ன நீ ஒன்றில் அன்பு ஊறும் போது இன்னொன்று அன்பு தானா நிகழ்ந்து போகும். அது இயற்கை. இப்ப இவங்களுக்கெல்லாம் பாருங்க, இப்ப என்னன்னா அருள்ங்கிற ஒன்றில் அப்படியே வந்த உடனே மற்றதுல கொள்ளேன் புறந்தரம் மாலையன் வாழ்வுங்கிறாங்க. இதுல அங்க போனதுனால அங்க போவாத்தனால மேலவை தேர்தல் வருத, எம்எல்சி எல்லாம் வருதாம் இல்ல, இருந்தே கும்பிட போட்டு வாங்க. ஏன் என்னைக்காவது நம்மளை கொண்டாந்து வைக்க உட்கார வைக்க மாட்டானா? அதனால ஏன் இந்த எம்எல்சிங்கிறது அவங்க கொள்ளேன் புரந்தரம் மால் அயன் வாழ்வு. ஐயா இங்க பிரம்ம பதவி கொஞ்சம் இப்ப அவரு ஆட்டம் கண்டிருக்கு, பிரம்மா அடுத்தது உங்களைதான் போடலாம் படைப்பு தொழில் சொன்னவன்னு. வேணாப்பா இந்திர பதவி சார், ரொம்ப ஊர்வச்சு அந்த காமதேனு கற்பதை சுவைக்கலான்னு தூக்கியிருப்ப. ஏன் இந்த இறையன்பு என்ற ஒன்றில் ஊன்ற ஊன்ற அது தானா நிறைந்த. அது போல அவர் அவர்களுக்கு தான் தான் கல்யாணம் பண்ண உடனே மாசர் பண்ணி வளமுரிமை தேங்குது. 2 வருஷத்துக்கு பண்ண என்ன பண்றது, குவா குவா சத்தம் வந்துடுது இல்லைங்களா? இந்த குவா குவா சத்தம் உடனே என்ன பண்றது, தந்தை மகர் காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பது, மான் தந்தை காற்று நன்றி இவன் தந்தை என்ன ஒருத்தான் அப்படி போடுது, அப்படி போடுது. என்ன பண்றதப்பா? ஆதலால் தான் இந்த அன்பெல்லாம் இறக்கும் அன்பு, இரவாத இன்ப அன்பு. அப்ப அன்பு என்பது ஒரு காலத்தில் நம்ம உலகியல்ல தோன்றும் வளரும் இறக்கவும் செய்யும். ஒழிஞ்ச என்னப்பா உங்க அப்பா வந்திருக்கா அப்படின்னு, அவர் எதோ வந்துட்டு போவாருப்பா திருவண்ணாமலைக்கு அடிக்கிட்டு வருவார், அவரு தாய் பார்த்துட்டு போவாருப்பா நீ ஒண்ணு இல்லப்பா. உங்க அப்பா ஐயா தம்பி ஊர்ல இருக்காரான்னு கேட்டா இருக்காருன்னு சொன்னேன், அதையே சொன்ன நீ
1: மக்கார்களை தெரியலன்னு சொல்லக்கூடாது. அவர் அடிக்கிறவரோ திருவாரப்போ வரப்போ அவருக்கு இன்னுமே அவ்வளவுதான். நமக்கு அப்படியா தீர்ந்து போயிட்டு ஒழுங்கிதான். எனவேதான் இறவாத இன்ப அன்பு அந்த அருமையான சொல், ஆற்றல் மிக்க அன்பு திருவாக்கம். இதெல்லாம் நம்ம என்னைக்கு படிக்கணும் இப்ப இது மாதிரி படிக்கிறதுனால. அதனாலதான் இந்த பாடமா படிக்கும் போதுதான் என் யோகிதையா படிக்கிறோம். சொற்பொழிவு ஆனா ஊர்மாரிக்கு இப்ப எல்லாம் சிவகாசியெல்லாம் சொற்பொழிவே வேணாங்கிறாங்க. சும்மா ஒரு கதையை வச்சுட்டு கதை விட்டுட்டு போகணுங்க, எங்களுக்கு வரிசையா நடத்தினியா பாடம், அப்பதான் யோகியதையா படிக்கணும். சொற்ப இதே நீங்க திருவாசகம் எனக்கு இதே தலைப்பு கொடுங்க, கைமாறு கொடுத்தல் தலைப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கைமாறு வேண்டாம் கிடப்பாரு அங்க போய் இங்க போய் சொல்லிட்டு சரி மணி ஆயிட்டது வணக்கம் நன்றின்னு அவ்வளவுதான். யோகியதையா பத்து பாட்டு சொல்லுவணும் சொல்ல மாட்டேன். தப்பித்தர கடைசியில சொல்லும்போது நீங்க பத்துடையீர் ஈசன் பட அடியீர் பாங்குடையீர் நான் புத்தடியோம் புண்ணை துவித்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தனை எத்தனை கேட்டீங்கன்னு அதுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு போவேன். நீ யோகியதையா பத்து பாட்டு சொல்லிட்டான்னாதான் சொல்லுவேன். அது இந்த முற்றோதலால் தான் கிடைக்கிறது, அல்லது இந்த மாதிரி முழுமையாக கேட்க வேண்டும் என்று பலருக்கு எண்ணம் வருவதனால கிடைக்கும். முழுமையா படிக்கணும். சிவம் ஏதோ இதெல்லாம் நம்ம பெருமான் ஆட்கொள்ளுகின்ற அவனுடைய ஆற்றல் மிக்க அருள் அல்லவா, ஆற்றல் மிக்க அருள். ஏற்று வந்ததிர் தாமரைத்தாளுரும் கூற்றமன்னதோர் கொள்கையின் கொள்கையே கொள்ளும் கில்லனை இவன் அன்பரில் கூய்ப்பனி கல்லும் பண்டும் ராமலர் கொன்றையான் தள்ளும் கீழுளும் மேருளும் யாவுளும் எள்ளும் பொய்ந்தையும் போல் நின்ற எந்த கொள்ளும் கில்லனை அன்பரில் கூய்ப்பனி அன்பரில் கூய் பனி கொள்ளும் கில்லனை அடாதான் மாத்திக்கணும் அல்லவா. எப்படி ஏனைய அன்பர்களை நீ அப்படி அரவணைச்சு செல்கிறாயோ அது போல இந்த பாழா போன என்னையும் ஒரு அன்பர் போல என்னை குவி என்னை பணி கொள்ளணும். எப்பா யாரங்க பாக்குறது மணிவாசகரா? ஆமா அடியேன். இங்க வா நிலை பெறுமாறு என்னுதியில் நினைப்பு இருக்குதா? ஆமா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனிந்து ஏற்றி போழ்ந்து பாடணும் தெரியுதா? சரி அப்படி என்னை போய் பணி சொல்லிப்பா, கூப்பிட்டு சொல்லுப்பா, இல்லைன்னா நான் எங்கேயோ போய் தொலைகிறேன்ப்பா. இங்கே பண்ண எங்கடா போறாங்க? இங்க வா. என்ன பண்ணணும்? கையில என்ன வச்சிருக்க? விளக்க மாதிரி வச்சிருக்கியா? கூப்பிட்டு ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்ல, போய் எடுத்துட்டு வா. தண்ணி பைப்பில் புடி தேடி எங்கே ரெண்டு கோலம் போடேன் பார்ப்போம். செஞ்சுட்டியா? இப்ப எப்படி இருப்பத்தி அந்த இடம் கோயில் நம்ம மூட அப்படி வச்சிருக்கல, கோயில பிடிச்சுக்கணும். குளிச்சுட்டியா? இப்ப குளிச்சுடா, குளிச்சுட்டு பூ கூட இருக்குதா? இருக்குது. இன்று இப்படி அன்பரில் கூய் பணி கொள்ளும் அன்பராக என்னை வைத்து என்னை பணி என்னுடைய பணி எனக்கு கட்டளை எடுத்து அப்படி செய்ப்பான். இப்படியாக அன்பரில் குய்பணி கொள்ளணும். எப்படிப்பட்ட பெருமானி நீ எப்படி இருக்கிற? கல்லும் பண்டும் ராமலர் கொன்றையான் அடியப்பா. கொன்றை மலர் நீ அணிஞ்சிருக்கியப்பா, அதுல வந்து பண்டுகள் என்னைக்குமே நீங்காது. ஏன்? அதுல இருக்கிற தேன் என்னைக்கு நீங்காம இருப்பதுனால. எனவே உன் கொன்றையில தேனும் நீங்கா பண்டுகளும் நீங்கா. அந்த தேன் எப்படி இருக்கும்னாரு, எஞ்சிய தேனெல்லாம் போய் வாய் வச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா இந்த தேன் நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் எப்படி இந்த தேன் இருக்கும், அந்த தேன்லாம் வாயில தான் இனிக்கும். இது அனைத்து எலும்பு உள்ளக அனைத்து எலும்பு உள்ளக எல்லா நரம்புகளும் அப்படியே உள்ளத்தில் நெகிடுமா. எது இந்த தேன்? அந்த தேன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துடும். ஐயா உங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, தேன் இந்த பக்கத்துல திரும்ப கூடாது. அப்ப என்ன ஆச்சு? ரெண்டாவது தேன் வந்து ரொம்ப சாப்பிட்டாலும் மலத்தை கட்டும், மீனும் குறையினும் நோய் செய்யும். ஆனா இந்த தேன் ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொட்டி அப்படியே சொன்ன. அதனால பெருமானுடைய அந்த கொண்டை மலர் இருக்கிற அந்த இதுன்ன கல்லும் பண்டும் அறாமலர் கொண்டையான். அங்க கல்லுங்கிறது இங்க தேன், தேனும் அப்படியே இருப்பதனால அங்க இருக்கிற வண்டுகளும் அகலாக இருக்கும். அப்படியே சுத்தி சுத்தி அங்க வந்துட்டே இருக்கும். எனவே கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையான், நல்லும் கீழூளும் மேலூளும் யாவூளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. இந்த கீருலகம் மேலுலகம் எந்த உலகமாயிருந்தாலும் அங்காங்க இருக்கிற எல்லா பொருள்களிலும் எங்க பெருமான் இருக்கிறான். இருக்கிறான்னு காட்ட முடியலையே சார் அப்படின்னாரு. ஆனா காட்ட முடியாது இல்லையா, இருப்பான். இப்படி ஒரு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டாங்கல்ல, அப்பா பிள்ளை சண்டை போட்டுட்டாங்களா இங்க? அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டா. திருவண்ணாமலை வந்து ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள சண்டை இல்ல, ரெண்டு பேரும் காண்பதற்கு முயன்றாங்க முடியல அல்லவா, சண்டை எங்க போட்டுட்டாங்க இல்ல இல்ல இல்ல. இது அடிகானது முடிகானது ரொம்ப நாள் போச்சு. ஏண்டா தம்பி பாத்தியாடா திருவழி இல்லப்பா, ஏப்ப நீங்கப்பா, நானும் இல்லப்பா. பிரகலாதனும் இரணியனும் ஆமா உண்டா இல்லையாங்கிறத தகராறு பண்ணிட்டது என்னது? ஓ சைவத்திய அதனால ஆக்கிறது. ஏடா நீ சொல்லியடா உங்க நாராயணன் எங்கப்பா இருக்கிறார் அப்படின்னாரு. தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் நீ சொல்லும் சொல்லிலும் உளன் காற்றா பேன அப்படின்னாரு. காட்டா என்ன அவர் காண வேண்டிய இடத்துல காட்டுவாரா விரும்பினாரு. ஆமா உங்க பேர் ஒரு உதவ ஒண்ணு கொடுத்தான் அப்படியே. அதெல்லாம் ரொம்ப அருமையா வர்ணிச்சு. ஆனா அந்த இரணியன் வதைப்படலாம் வால்மீகியில் இல்லை, கம்பர் தானா சேர்த்துக்கிட்டது. பல செய்திகள் தாம் புதுசா சேர்த்துக்கிட்டது. ஏன்னா அது செய்யலாம். வடிநூலாசிரியன் முதல்நூலுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு வடிநூலாசிரியர் செய்கின்ற பொழுது தான் சில இண்டிமையாத கருத்துக்களை ஏற்றுக்கலாம்னு இலக்கணம் இருக்குது. அதன்படி கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து அங்க இல்ல. ஆனா எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டா விபீஷன் கூப்பிட்டார். விபீஷன் சொன்ன விபீஷன் படப்பட நீ ஆச்சு உங்க ராமநாதி பதிச்சு என் பூஞ்சல் முடிக்காட்டார். அண்ணா இது மாதிரி அடம் பண்ணி சில பேர்லாம் இருந்து போயிருக்கு, எத்தனையோ பேர் போனாங்கன்னா அப்ப இருந்ததுல இரணியன்னு ஒரண்ணா அவன் கதைய கேளுன்னா என்று சொல்லி விபீஷன் சொல்ற மாதிரி கொண்டாந்து திணிச்சார் கம்பர். அதனால கொண்டாந்து திணிச்சு இரணியன் வதைப்படுது. அதெல்லாம் அந்த மந்திரத்தை சொன்னார். மந்திரத்து வைணவர்களுக்கு உயிர விடுற மந்திரம் அந்த நாராயணா அப்படிங்கிறது. ஓம் நமோ நாராயணாய. அது அப்படி நாம் எப்படி திருவேந்தெழுத்து அப்படி உயிர் விடுறோமோ அது போல் நல்ல படுத்த வைணவர்கள் இந்த மந்திரத்தில் அப்படியே இருப்பாங்க, அப்படியே கண்ண மூடிட மாட்டாங்களாம். ஓம் நமோ நாராயண. ராமாயணத்திலேயே வச்சு பேசுனது அதெல்லாம் அதான் அந்த அதனால தான் அந்த ராமாயணத்தெல்லாம் நீங்க எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கப்பருடைய அந்த அமைப்பு பெருமான் கொடுத்த திருவருள். அதனால இதை சொல்லுகின்ற பொழுது காமம் யாவையும் தருவதும் அதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம். அப்புறமா எனக்கு மறந்தாலும் மறக்கணும் மறக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா இந்த இந்த நாராயணன் என்ன செய்வார், இந்த நாராயணாயங்கிற மந்திரம் என்ன தெரியுமா, நீ என்ன வேண்டுகளை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். கம்பராமாயணத்துக்கு அப்பர் சுவாமிகள் தேவாரம் எழுதுறான். என்னதுன்னா காமம் யாவையும் தருவதும் ஈக்குவல் டு காமம்னா அவனவன் என்னென்ன வேண்டுகிறானோ அத்தனையும் தருவதுன்னு அர்த்தம். சீக்குவல் டு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஏன் கம்பராமாயணத்துக்கு திருநாவுக்கரசர் ஒரு சொல்லக்கூடாத சொல்ல மாட்டான ஒருத்தனும். அதுலயும் நாங்க கம்பரை சொல்லுவோம், கம்பர் சொல்றதும் எங்க சிவபுராணத்தையும் மட்டும் சொல்ல மாட்டோம். கண்டு முட்டு கேட்டுங்க. இங்கேயா கம்பராமாயணத்துல எங்கேயாவது சிவபுராணமும் திருமுறை எங்கேயாவது ஒண்ணு வந்திருக்க? கிடையாது. மூச்சு படியாத எங்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. காமும் யாவையும் தரும். நீ என்னென்ன விரும்பி அத்தனையும் தரும். நர்த்தி கொள்ளு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்ட கம்பரமாயணத்துக்கு நாவுக்கருத்தர் விளக்கம். அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும், இந்த உலகத்த என்னென்ன உனக்கு வேணுமோ அத்தனையும் தருவதும் இந்த மந்திரம். சரி, ஒரு கால எல்லையில இதை தாண்டி எனக்கு இதெல்லாம் போதும் சாமி, நான் இங்க மேலுலகம் போனா தேவலாம் நினைக்கிறியா, அதுவும் தரும். எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, அதான் ஒரு அதுக்கு. அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும் சீக்குவல் டு எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. சரிங்களா, கம்பராமாயணத்துக்கு முன்ன நாவுக்கரசர் உரை முதலடிக்கு, இரண்டாவது அடிக்கு உரை யாரு, ஞான சம்பந்தர் உரை. அப்பதும் கடந்தால் தேம ஊடுரை செய்வதும் செந்தடல் முகந்த ஓம வேள்வியின் உருவதம் வைப்பதும். அப்பா, எத்தனையோ வேள்வி செய்தனுடைய பயனை இந்த ஒரு மந்திரம் சொல்லும். ஒரு மந்திரம் அதுக்கு போகும்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: கேட்டாரும் அறியாதான். மாணிக்க வாசகர் திருவாசகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய அன்னை பத்து.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 62 பதிகம் 2 பாடல் ஊனாகி உயிராகி. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆனைக்கா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருச்சோபுரம் பண் பழந்தக்கராகும். திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கோட்டாறு. பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய். திருமடத்தில் இருந்தவாறு அருளி செய்த பதிகம். பண் கௌசிகம். திருச்சிற்றம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அரசிற்கரைப்புத்தூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமஃ சிவாய்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு அதிகை வீரட்டம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திருநள்ளார் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு நீடூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கேசி, இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவார்த்தை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு இயமம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

குணமதுரல் மதி போய் கனக செய்ய நிலவுமாடமதில் குடை தழுகு வாசமலி செறிப்பொழில் சுலாவு வளர் சுலாதி வளர் சிறகுர சுரே.

மேலாதார் திரள் களைக்கனல் செழுமுலைக்குரியவர் சினத்தேருதான் இது கழுவினார் என இடிகொள் மாமுரசதிருல் புகலியர் அறிவல் கூர்ந்த வசுல் தரவு கவுனியர் வசுல் தர கவுனியர் தம் சீர் முதல்வல் புகலியர் அறிவல் தாழ் முறை வந்து அடையலர் நக

சீரணையனுக்கு சைவ சிகாமணியே வேணுக்கோனை செய்தபத்தால் விதி வாய்ந்த செழுமுலையார் அவனுடைய செம்பொழு.

கவிஞல புகழி கவிஞல புகழி கவிஞல் பயில் சென் தமிழாகரும்

அடிபரவு குணமேதை கவுனியரேகள் குலதீப சுபசரிதல் அடியே நதி இடரு முழுதும் அறவீசு தமிழ் விரகல் அணியால புகலினகரை அணைய

கொச்சை வயல் தல் குறை கழக்கே வெச்சே அடிமை செய்யப்பற்றே அறிந்து அறிதருள் பொருள்.

பிறை போய் செறிதரு பைகொழில் மாளிகை கதவுள் திகழ்ச்சி திருவளர் சண்பையில் மாடலை கடலுள் கழி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: தேவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகள் சைவத்தை நிலைநாட்டியதை பற்றியும் அவர் புராணமும். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: விஞ்ஞான சம்பந்தருடைய முக்கியமான பகுதி என் நெஞ்சை கொள்ளை கொண்டது மதுரை நிகழ்ச்சி, அதனை உங்களுக்கு சொல்லி பாடி காட்டினேன். திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். திருவதிகை வீரட்டானத்திலே அவர் குற்றாயினவாறு திருப்பதிகம் பாடி தன்னுடைய சூளை நோயை தீர்த்து கொண்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அந்த பதிகத்தின் கடைசி பாடல் வரையிலும் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய் என்று அவர் பாடியிருக்கிறார். அப்ப கடைசி பாட்டு வரலையும் அவருக்கு அந்த சூளை நோய் என்ற, அதாவது ஒரு வயிற்று நோய், சூளை நோய் என்பது ஒரு வயிற்று நோய், அது அவருக்கு தீரவில்லை என்பது அவருடைய திருவாக்கு அல்லவா? ஆமா. அப்ப பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் பெருமான் எப்படி அவருக்கு இந்த சூளை நோய் தீர்ந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழலாம் அல்லவா? எழலாம். இப்ப பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் சொன்னது தப்பா? கிடையாது. 100க்கு 200 மார்க் அவர் சொன்னது ரைட்டு. எப்படி என்றால், நோய் தீர்த்தான் என்று வருவது பிறவி நோயையும் சொல்லக்கூடும் அல்லவா? பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானே, பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் பரவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று சொல்லுவது இந்த வயிற்று நோயை இருக்காத பிறவி நோயையும் சொல்லியிருக்க கூடும் அல்லவா? அது சூளை நோய் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலே ஒரு இடத்துல சூளை நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டான் என்று அவர் பாடியிருக்கிறார். இதனை நன்றாக வடிகட்டி படித்து விட்டால் சேர்க்கிறார் பெருமாள். எழுத்து எழுத்தாக எண்ணி படித்திருக்கிறார் தேவாரத்தை. பிள்ளைக்கூத்தனுடைய திருவருளினாலே அவர் பெரிய புராணம் பாடினார் என்பது ஒரு பகுதி, அதனை நாம மறுக்கவில்லை. ஆனால் தேவாரத்தை நன்றாக ஆராய்ந்துதான் அவர் எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய தீர்ப்பு. ஆமா, ஒரே ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 7000 பாட்டுல ஒரு இடத்துலதான் சூளை நோய் தீர்த்தான் என்று பர்டிகுலரா சொல்றார் அவர். இதனை கண்டுபிடித்தார் சேர்க்கிறார் பெருமான். அப்படித்தான் கண்டுபிடித்தான் தீர்த்து விட்டார்னு எழுதிவிட்டார். சேக்கிரதாருடைய ஆராய்ச்சியினுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கிறது பாத்தீங்களா? ஒரு சரித்திரத்தை எழுதும்போது கண்ணாபினான் எழுதிவிடலாம், ஒழுங்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த திருப்பாடல் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

கருத்துக்கு பொருள் தெரியறது தப்பு இல்லையா? பொருள் தெரியும் போது அந்த உணர்ச்சி வரும்போது நமக்கு பாடம் வர மாட்டேங்குது. என்னுடைய வாத்தியார் கூட அப்படித்தான் பொருள் உணர்ச்சியில வந்து பாட முடியாமலே போனார். எனக்கும் அப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறேன் இல்லையா? பொருள் தெரியாம எப்படி வேணாலும் பாட்டிட்டு போயிட்டா இந்த வம்பே கிடையாது.

0: பகுதிதான், இந்த ஒரு இடத்திலேதான். அப்பர் சுவாமியுடைய வாக்கினால எனக்கு சூறை நோயை அவன் தீர்த்து விட்டான் என்று எழுதி வைத்திருக்கிறார். இதனை சரியாக பார்த்த கேட்கிறார் பெருமான். சரி, கடைசி பாட்டு வரைக்கும் அவருக்கு தீரல, ஆனா கடைசியில தீர்த்து விட்டான் என்பவர் பாதிக்கினால தீர்ந்து போச்சுன்னு எழுதி. இதுதான் சேக்கையாருடைய தெய்வத்தன்மையை நாம் உணர முடிகிறது. சரி, இவர் சமண சமயத்தில் இருந்தார் அல்லவா?
1: ஆமா.
0: நம்ம சமயத்துல இல்லாததையா அங்க போய் பார்த்தார்? இல்ல, எல்லா சமயத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அந்த சமயத்துக்கு போனார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அது நமக்கு தேவையில்லைதான். இப்ப நாம கூட அந்த சமயத்துல அப்படி செய்யறாம்பார், இந்த சமயத்துல அப்படி செய்யறாம்பார், சைவ சமயத்துல இல்லை பார் அப்படின்னு சொல்லுவது கூட அவ்வளவு நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பெரும் சமயம், பெரும் தெய்வம், இதனை வழிபடுகிறோம் நாம். இதுல எந்த விதமான குற்றமும் இல்லைன்னு என்னுடைய சித்தறிவே சொல்லுகிறது. என்னை விட பேரறிவு நிறைய உண்டல்லவா? அல்லவா? ஆமா, பெரும் தெய்வமாகிய சிவனை வழிபடுகிற நமக்கு எந்த குறையும் இல்லை. ஆக இவர் என்ன செய்தார்? வேறு ஒரு சமயத்துக்கு போனார். இவருடைய தமக்கையினுடைய வேண்டுகோளுக்கு இறங்கித்தான் இவன் இவருக்கு சூளை நோயை கொடுத்து திருப்பி விட்டான். அந்த மாதிரி இப்பவும் செய்திருந்தான்னா ரொம்ப பேரை திருப்ப வேண்டியிருக்கு. அப்பவாது திருநாவுக்கரசு ஒருத்தரை மாத்திரம் திருத்தினான், இப்ப ரொம்ப பேர் அப்படி திருப்ப வேண்டியிருக்கு. எப்படி சூளை நோயை கொடுத்து அவர்களை எல்லாம் திருப்புவானோ பார்த்துக் கொள்ளலாம். சைவன்களையே திருத்த வேண்டியிருக்கு, அதுதான் அதில் ஆச்சரியம். வேறொரு சமயத்தவனை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சைவங்கள்லயே எத்தனை பேர் திருநீர் பூசாதவன், ருத்ராட்சம் போடாதவன், கோயிலுக்கு போகாதவன், கோயிலுக்கு போறவனை திட்டுறவன், ருத்ராட்சம் போடுறவனை திட்டுறவன், விபூதியை பூசினவன் நம்ம சைவன்லயே இருக்கான் இல்லையா? அவனை திருத்தினா சரிதான் என்று நான் கேட்டுகிறேன். நான் சொல்வதில் எதுன்னு சுடு சொல்லி இருந்தால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, அந்த பல்லவன் என்ன செய்கிறான்? இவன் ஏதோ பொய் சொல்லிவிட்டு, இந்த அவருக்கு மருள் நீக்கியார் என்று பேர் அங்கே. மருள் நீக்கியார் என்பது இங்க தகப்பனார் வச்ச பேர். அங்க வந்து தர்மசேனன் போய் சொல்லிட்டு போயிட்டான், அவனை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு. அங்க இருந்து எல்லோரும் வந்தார்கள். அவன் அரசன் உங்களை அழைக்கிறான், நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்ட போது, இவர் அற்புதமான திருத்தாண்டன் ஒன்று, நாமார்க்கும் குடியல்லோ. ஒரு அரசனுடைய அழைப்பை இப்படி மறுக்க முடியுமா? அந்த தைரியம் நமக்கு உண்டா? நாமார்க்கும் குடியல், நமனை அஞ்சோ, நான் யமனுக்கும் அஞ்ச மாட்டேன், நரகத்தில் இடர்படோம் என்று பாடுகிறார்கள். அது அப்படி இருப்பது தவறு என்று சில பேர்கள் எழுதியிருக்கிறார்கள். இடப்படும், அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன், அந்த ஸ்பாட்டுக்கே எனக்கு வேலை இல்லை, நரகத்துக்கே நான் போக வேண்டிய வேலை எனக்கு கிடையாது, ஏன் அவ்வளவு பெரிய பாபத்தை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிவிடுறாரு. இடப்படும் அங்க போய் இடர் இல்லைன்னு பொருள். இடப்படும்னா அந்த இடத்துல ஸ்பாட்டே எனக்கு வேலை இல்லைன்னு சுவாமி. நரகத்தில் இடப்படும், ஏமாப்போ பிணி அறியும் பணிவோ மல்லோ, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரம். சிவனுடைய கை இப்படி கும்பிட்ட கோலத்தோடு கிடையாது என்று சொல்லுவார்கள். ஏன்? அவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை, அதனால அவனுக்கு கும்பிட வேண்டிய தேவையே இல்லை இல்லையா? சிவனுடைய உருவத்துல எத்தனையோ உருவத்துல, அதாவது 64 உருவமே என்னமோ இருக்கிறது சிவனுக்கு. அந்த 64 உருவத்துக்கும் பாம்பன் சாமி அட்டாட்டக நிலையோ என்னமோன்னு ஒரு பாடல்கள் பாடியிருக்கிறார். அட்டாட்டக நிலை என்று அதுக்கு நினைக்கிறேன், நான் சின்ன பிள்ளையில படித்தது. அந்த 64 உருவத்தினேயும் இப்படி கும்பிட்ட கையோடு கிடையாது. சேர்ந்தறியா கையானை என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாம் ஆர்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன், தங்கவன் குழைவோர் காதில் கோமார்க்கே, நாம் என்றும் ஆளா என்றும் மீளா ஆளாய் என்று சொல்லுகிறார்.

தன்மை இந்த பாட்டுல இருக்கிறது. ஓடா, இந்த ஊர்ல இருக்கிற சமைக்க இன்னும் மறக்கல, பிச்சை போடுவதற்கும் மறக்கல, தாயேன்னு கைய நீட்டினா ஒரு சோறு போட்டு விடுவார்கள் இல்லையா. கிலோ 20 ரூபாய் விற்கிற காலத்துல கூட அன்னதானம் போட்டுக் கொண்டுதானே இருக்கிறார்கள். இந்த நாட்டின் சொத்து அது, இந்த தர்மம் இல்லையா. சிதம்பரத்துல ஒரு சாமியார் இருந்தார், 10 மணிக்கு இப்படி கைய நீட்டுவாரு ஒரு வீட்டுல, ஒரு பிடி அந்த ஒரு உருண்டை பட்டா அதை சாப்பிட்டு போயிடுவாரு, அடுத்த உருண்டை வாங்க மாட்டார். ஆமா, அப்படி கைய நீட்டு தாயின்னு கூப்பிட மாட்டார். 10 மணிக்கு இந்த சாமியார் வருவாரான்னு எல்லாரும் சாதத்தை பிசைஞ்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த வீதிக்கு வருவாருன்னு தெரியாது. கைய நீட்டுவார், ஒரு உருண்டை அப்படி வைப்பார்கள். சில தாய்கள் என்ன பண்ணுவா, நல்லா பெரிய உருண்டையா உருட்டி வச்சு போடுவா, ஒரு உருண்டை தானே சாப்பிடுவாரு அப்படின்னு அதை சாப்பிடுவார். சாக்கடை தண்ணி இருக்கு பாருங்க, சாக்கடை தண்ணி அதை எடுத்து குடிப்பாரு. அவர் உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா, பவுன் மாதிரி இருந்தது அந்த உடம்பு. சாக்கடை தண்ணியை நாம சுவாசிச்சாலே நமக்கு கெடுதல்னு சொல்றான், அதை மெரிச்சாலே தப்புன்னு சொல்றான். அதை குடித்ததை நான் பார்த்திருக்கிறேன், கதையல்ல புராணம் அல்ல, நான் பார்த்தேன். தூக்கம் வந்ததுன்னா தெருவுல படுத்து தூங்குவார், நடு ரோட்ல கார் வந்ததுன்னா அப்படியே திரும்பிட்டு போவான், யாரும் எழுப்ப மாட்டான் அவரை. ஆமா, ஒரு நாள் திடீர்னு அந்த சாமி மறைஞ்சு போயிட்டார். தேடினாங்க எல்லாரும், இன்னும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் அப்படில தன்னுடைய உடலை எப்படியோ மறைத்துக் கொண்டு விட்டார் அவர். அப்படி ஒரு பெரிய மகான்கள் வாழ்ந்த நாடு, வாழ்கின்ற நாடு இது அல்லவா, அதைத்தான் சொல்ற

நமக்கு சொந்தம் இல்லை, இப்ப திண்ணையே கிடையாது. அதையும் இவன் சோத்துக்கு சேர்த்து கட்டுறான். விட்டு திண்ணை உண்டும் பார் பட்டினை தெரியும். திண்ணையில படுத்தா எழுப்ப மாட்டான், அல்லது சத்திரம் சாப்பிடின்னு முன்ன வச்சிருந்தான். ஐயா இப்ப சத்திரம் கிடையாது, அன்ன சத்திரம்னு வச்சோம்னா நானும் நீங்களும் போய் சாப்பிட்டுட்டீங்க, பிச்சைக்காரன் ஒண்ணும் கிடைக்காது இல்லையா? ஆமா, சத்திரங்கள்லாம் இருந்த நாடு தானே இது. இன்னைக்கு இருக்கா குங்குவா சத்திரத்துக்கு அண்ணாண்ட எவ்வளவு பெரிய சத்திரம், அத்தனை பேரும் சாப்பிட்டு இருக்கா? அப்படி தர்மம் தழைத்த நாடு இது. புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாய், தரையில படுத்து தூங்குவேன், பூமி தேவி நீ போடா ஏழைன்னு என்னை பிறத்து தள்ளிவிட மாட்டாள். அப்பர் சாமியினுடைய வாக்கு. பொய் சொல்ற நினைப்பாயோ, இல்லை மெய்யே அப்படின்னு சொல்றாரு. புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் பொய்யல்லை மெய்யே. இவ்வளவு தைரியம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இகளுடைய விடையுடையான் ஏற்றுக் கொண்டான். விடையுடையான் சிவன், அவன் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது.

என்பது பட்டு ஆடை, பொன் ஆபரணம் ஏழைகளுக்கு கிடையாது, அது அரசன் பூண்டிருப்பான். அவன் துகில் உடுத்து பொன் பூண்டு திரிவான் என்று சொல்ல முடியுமா அவனை? மகாராஜா எழுந்து வந்தார்கள், பவனி வந்தார்கள் என்று சொல்வனை திரிகிறவன் என்று சொல்லுகிறார் இவர். ஒரு அரசனை பார்த்து சொல்லுகிறார் அந்த அந்த உணர்வு இல்லையா, துகில் உடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ சற்றோமே.

இணைவோம் அல்லோ. இடிநிலத்தில் எமக்கு எதிராவாரும் இல்லை. எனக்கு எதிர் யாரும் கிடையாது, எனக்கு நான் தான். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோ. சிவபெருமான் திருவடிகே சேரப்பெற்றோம். ஒன்றினார் குறையுடையோம் அல்லோ.

முக்கியம். அவனுடைய திருவடியை நான் சேர்ந்து விட்டேன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, ஒரு குற்றமும் எனக்கு கிடையாது. ஆக நாமளும் அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டால் எந்த குறைவும் நமக்கு இருக்காது அல்லவா, எந்த குற்றமும் நமக்கு இருக்காது அல்லவா. நிச்சயம் நான் சிவனையேத்தான் வணங்குறேன், எனக்கு வயசு 78 வந்து எந்த குறைவும் இல்லை. ஏதோ உடல்ல சிறு குறைகள் இருந்தாலும் கூட அதற்காக நான் பொருட்படுத்துவதே கிடையாது. 78 வயசு நான் பாடிக்கிட்டு இருக்கேன், என்ன குறை இருக்கிறது எனக்கு? எனக்கு குலதெய்வமே அம்பாள் தான், இருந்தாலும் கூட நான் குங்குமம் கூட வைக்கிறது இல்லை. ஆனா குங்குமம் வைக்கிறது தப்பு என்று நான் சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இப்ப சிவபெருமான் திருவடியே மாத்த நான் பிடித்துக் கொண்டிருந்தாலும் நான் அதுக்காக ஒன்னும் குறை இல்லையே, இல்லையா? ஆமா, அவன் ஏறி நிறைந்தனையே செல்வன், இன்பமே வடிவானவன், என்ன குறை? கிடையாது, ஒரு குறையும் இல்லை. மன அமைதியோடு இருக்கு, இது ஒண்ணு போறாதா? சாப்பிட்டு படுத்தன்னு நல்லபடி நபடி தூங்கிடுவேன், எந்த குறையும் என் மனசுல வர்றதே கிடையாது. காரணம் என்ன? அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம்.

சிவபெருமான் திருவதியை தேட பெற்றோம். ஒன்றினார் குறைவுடையோமார் கோடி ஒன்றினார் தலை மாலை அணிந்த சன்னி புண்ணியமே நன்னிய புண்ணியத்துள்ளோமே. நாம் புண்ணியவானாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பர்தான். அதத்தான் திருஞான சம்பந்தர் சொல்லும் போது சொல்லுவார், என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவன் இன்பமாக இருப்பான், துன்பமே அறிய மாட்டான். அது மாத்திரம் இல்ல, கையில பொருள் இருந்தா அவன் வந்து புண்ணியவானாவாகவா இருப்பான், கையில பொருள் வந்துட்டா புண்ணியவானாகவா இருப்பான். நீங்க என்றீங்க, நல்லா இருக்கு. குடிக்கிறதும் குட்டிய விரட்டுறதும் தான் தொழிலா இருப்பான் இல்லையா? அதனால்தான் துறவர்கள் செல்வத்தை வெறுத்தார்கள். அதனால்தான் செல்வத்திற்கு வெறுக்கை என்று ஒரு பேரும் உண்டு இல்லையா? செல்வத்திற்கு மாடு என்றும் ஒரு பொருள் உண்டு. அதுதான் அப்ப இந்த காலத்துல என்ன அவனுக்கு இருக்குன்னா எனக்கு 1000 மாடு இருக்குமா, அதனால அதுக்கு மாடுன்னு வெறுக்கை என்று பேர். துறவியர்கள் வெறுத்ததுனால செல்வத்திற்கு வெறுக்கை என்று பேர் இல்லவா? செல்வம் வேண்டியதுதான். நம்ம செல்வத்துல நமக்கு ஆசை இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. புறத்தியா வீட்டு பணத்துல புறத்தியா வீட்டு இன்பத்துல நமக்கு ஆசை இருப்பது தவறு. அதனாலதானே நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ. ஆமா, எந்த வகையிலையாவது புறத்தியானோட சொத்தை நாம எப்படியா அபகரிக்கலாமா? இதுதானே நோக்கம். அதனாலதான் அவர் சொன்னார், பொண்ணும் பெறுவார்கள் அவன் புண்ணியவானாகவும் இருப்பான் அப்படின்னு எழுதி வச்சார் திருஞான சம்பந்தர். தன்னடைந்தார்க்கு நல்ல கருத்துக்கள் அத்தனை இசையாக வந்ததையா? இந்த கருத்துக்கள் அனைத்தும் வெறும் வசனமா வல்லிய, இசையாக சொல்லி வைத்த பெரியோர்கள் நமது சமுதாயம் அப்படி அல்லவா? ஆமா, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, தன்னடைந்த மதிப்பிற

வரமாட்டார் போல இருக்கு. நாம வெறுமா போனா பல்லவன் பிடித்துக் கொள்வான். ஏய் பைத்தியக்காரங்களா, போயும் கூட பிடித்துக் கொண்டு வர முடியலையா? ஐயா இங்க வரலன்னா பல்லவன் எங்களை ஒறுப்பான் ஐயா. ஓஹோ, என்னால நீங்க அடி வாங்க வேண்டாம், என்னால ஒரு உயிர் துன்பப்பட்டதுன்னு வேண்டாம் அப்படின்னு எண்ணினார் பரம கருணாமூர்த்தி அப்பர். வரண்டா போயிட்டு போயிருக்கலாமா அப்படின்னு நாம எண்ணுவோம். என்னால ஒருத்தன் அடி வாங்க வேண்டாம், நான் வருகிறேன் அப்பான்னு போயிட்டார். போனவன் நினைச்சு பார்த்தானா, அங்க போனவன் அவன் நினைச்சு பார்த்தானா, என்னடா இங்க இருந்தான் போனான். நாம கூட நினைச்சா வேற ஒரு மதத்துக்கும் போகலாமே. ஆக யாராவது தடுக்க முடியுமா? முடியாது தானே. அந்த மாதிரி இருந்தான் போனான் அப்படின்னு விட்டுருக்கலாம் அல்லவா? என்ன செய்தான் பாத்தீங்களா? இந்த தமிழ் மதத்துக்கு முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா? ஜீவகாருண்யம். ஆமா, அவன் எறும்ப கொல்ல மாட்டான், ஈய கொல்ல மாட்டான். அதனால தெருவுல நடந்து போகும்போது தொடப்ப கட்டையினால தூக்கி கூட்ட மாட்டான். தொடப்ப கட்டையினால கூட்டினாலும் அது ஒரு அது இந்த எறும்பு மேல பட்டதுன்னா செத்து போயிடும். அதனால என்ன பண்ணுவான், மயில் பீலிகையினால அப்படி கூட்டிட்டு அது மேல நடப்பான். அப்ப அவ்வளவு ஜீவகாருண்யம், அவ்வளவு ஜீவகாருண்யமாக இருக்கிற ஒரு தன் இவரை தூக்கி நீச்சறையில போட்டு சுடுறான்ட்டான். நீச்சறையில சுண்ணாம்பு காலவாயிட்டு பாருங்க, அதுல தூக்கி போட்டு மேல சுட்டு போடுவோம். ஒரு எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம்னு சொல்லுகிற ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயத்துக்கு தலைவனாக வர வேண்டியவனை ஒரு மனிதனை நீச்சறையில விட்டுட்டு அவனை கொல்லுடான்னு சொல்லிவிட்டான். நான் தான் தேவாரம் பாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுக்கே உங்களுக்கு தெரியும், 50 வருஷமா நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நான் ஒன்னும் தப்பு பண்ண வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஒரு ஒயின் ஷாப்ல போய் ஒரு பாட்டில் வாங்கி விட்டேன்னு வச்சுங்க. ஒருத்தர் பார்த்துட்டார், என்னங்க தருமபுர சாமிநாதன் ஒயின் ஷாப்ல இருந்து வந்த. நான் ஒரு நாள் பூந்தமதிக்கு போனேன், தெருவில் போயிட்டு இருந்தேன், மழை வந்து ஓடி போய் ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ஒயின் ஷாப் எனக்கு அப்படியே உடம்பு துடிச்சு போச்சு. நான் வெளியே வரும்போது இந்த மிருதங்கக்காரர் பார்த்துட்டாரு, ஐயா ஐயா தருமபுர சாமிநாதன் ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ட்டாருன்னா, 50 வருஷமா நான் தேவாரம் பாடினதெல்லாம் தொலைஞ்சு அல்லவா? ஐயோ நம்மளை யாரும் பாத்துறக்கூடாதுன்னு பயந்து அடுத்த நிமிஷமே மழையில நனைஞ்சாலும் சரி வெளியே ஓடிட்டேன். நல்ல வேலையா ஒத்துருப்பா இல்லவா? ஆமா, அந்த மாதிரி என்ன பண்ணினா, எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம் சொல்லிட்டு ஒரு பெரிய மனிதனே கிணற்றறையில தூக்கி போட்டான். அப்பா என்ன விட்டுடுறா, நான் இனிமே சைவ சமயத்துக்கு போக மாட்டேன், நான் ஒரு சமுதாயத்திலேயே இருந்துடுறேன், நான் சமணனாகவே இருந்துடுறேன், நான் வேட்டி கட்டிக்கல. சமணன்கள் முக்கியமான சமணங்கள் வேட்டி கட்ட மாட்டான், ஆடை இல்லாமலே இருப்பான். இப்பவும் என்னமோ ஒரு ஊர்ல அப்படி இருக்காங்க. என்ன ஊருங்கிறது, என்னமோ பாலான்னு வரும், சரவண பல்லவா என்னமோ ஒரு ஊர்ல. நான் பார்த்தேன், நான் அவனை பார்க்கணும்னு போகல, போனேன் அங்க அவர் பார்த்தேன், ஆடை இல்லாமே இருப்பான். அந்த மாதிரிதான் இருந்தார் திருநாவுக்கரசர், இருந்தேன்னு பின்னால பாடி வைக்கிறார். அந்த பாட்டுகளை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லவா? கிடையாது, பேசாம இருந்துட்டார். நீச்சறையில தூக்கி போட்டான். எத்தனை நாள் இருந்தார் தெரியுமா? ஒரு நாள்லயே அது கருகி போயிடும் அந்த உடம்பு. 7 நாள் போட்டு பரணி திறந்து பார்த்தான்னு சேக்கிடார் பெருமான் எழுதி வைக்கிறார். என்ன பண்ணினார் தெரியுமா? கிடையாது, அற்புதமான திருப்பதிகம் ஒன்னு பாடினார். இந்த திருப்பதிகம் இருக்கிறது, நான் இப்போது உங்களுக்கு பாடி காட்டுவேன்.

0: குற்றமற்ற வீணை அங்க ஒலி கேட்டது எனக்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருநாரையூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண் பழம்பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

புகழ் செம்மை பெற்ற திருநாரையூர்தானே தேசம் உறப்புகள்.

திகழ் சோலை சூழ்ந்த திருநாரையூர் தானே, சோலை சூழ்ந்த திருநாரையூர் தேமரு.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இது மாதிரி கையுடைய முடியாதான் திருநாங்கிறது ஒரு மாற்றம் இருக்கு. எதுன்னு
3: சொல்லிடல் கேட்டல் பார்த்தோம்
2: வல்லமையோடு சொல்லணும், வல்லமையோடு கேட்கணும். அது என்ன வல்லமையோடு சொல்றது? கேட்டா சொல்லிய பாட்டின் பொருள் வல்லமைன்னு கேட்டா பாட்டை பொருள் அதுபோல நீங்க ஓராமட்டும் அறிந்தவங்க அந்த அத்தியா படிச்சுங்க. நீங்க எல்லாம் இங்கேதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அரியன் பிற்பட்டு இங்க சுத்தி எங்க தெரியும் தொடங்கி எங்க சுத்தி திருமணம் பிற்பட்டு ஒரு பாடியாளர்களுக்கு
3: Yeah. Yeah. ஒரு பொன் வந்து அப்ப
0: To Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திருவேழிமிழலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேர்சை

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். கனிய நினைவோடு நாள்தோறும் காதல் படும் அடியார்க்கு இனியன் இனி ஒரு இன்ன ஆங்கு இளம் எவரும் வணங்கும் பணி வெண் பிறை நறுங்கொன்றை சடைபலி தேர் இயற்கை முனிவன் சிறுவன் பெருவெங்கோல் யானை முகத்தவனே. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, அன்னை தாண்டிமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமுடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய திருவடியை அடியன் மனமொழி மெய்யினால் வணங்கிக் கொண்டு, சைவத்தினுடைய அனைத்து உண்மைகளையும் உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காக அரிய தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவ ஓஆர்ஜி அமைப்பினுடைய பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டுபிடித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க, குற்றவாளிகளுடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற அந்த அருள் நூலினை இன்று நாம் சிந்தனையை நிறைவு செய்ய இருக்கின்றோம் என்று 10வது அதிகாரமாகிய அனைந்தோர் தன்மையிலே வருகின்ற இறுதியாக இருக்கின்ற 8 பாடல்களோடு இந்த நூலை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த அனைந்தோர் தன்மை பற்றிய செய்திகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். பரம்பொருளாகிய எம்பெருமானுடைய 3 திருக்கண்களுக்கு இணையாக 3 புராணங்கள் சொல்வது உண்டு. அதே எம்பெருமானுடைய இடது திருக்கண்ணுக்கு இணையாக திருவிளையாடல் புராணத்தை சொல்வது உண்டு. அந்த திருவிளையாடல் புராணத்தில் விருத்த குமார பாலரான படலத்திலே விருபாக்கனானவன் தன்னுடைய ஒரே மகளை தன் இல்லத்தின் முன்பாக இருந்து யாசகம் கேட்ட ஒருவனுக்கு திடீரென்று மனம் முடித்து கொடுக்கிறான். அதை சொல்லுகின்ற பொழுது சுத்த செய்வராகிய பரஞ்சோதி முனிவர் விதி வழி மதி என புலர்ந்தது அப்படிங்கிறார். அந்த விதி வழியே அவர் மதி சென்றது. எனவே நம்முடைய சைவத்தின் கண்ணே ஒருவருடைய உணர்வு அவருடைய மதியை பொறுத்து அமையும். அந்த மதியானது அவரது விதியின்படியே அணையும். இந்த விதியின்படினால் அந்த மதி தொழிற்படும். சண்டீஸ்வர நாயனார் புராணத்திலே பார்க்கிறோம், விசாரசம்மரானவர் வீதி வழியே செல்லுகின்ற பொழுது அந்த திருக்குமரருக்கு மட்டும்தான் அந்த ஆயன் பசுவை அடித்ததை கண்டு மனம் பதைத்தது. எத்தனையோர்கள் கண் முன்னாலே அந்த ஆயன் பசுவை அடித்திருக்கலாம், ஆனால் அவருக்கு மட்டும் மனம் பதைத்தது. அதுதான் திருவுருள். அதை கண்டு மனம் பதைத்த பின்பு பசுக்களை ஏற்கிறார். அந்த பசுக்களானது நிறைய மடுவிலே இருந்து பாலைத்தானே ஊக்கிறது. அது கண்டு அவரது விதி பூர்வ ஜென்ம தொடர்ச்சியின் காரணத்தினாலே இந்த பாலினை வைத்து நாம் பூசணி செய்வோம் என்று அது மதி செல்கிறோம். ஆகினாலே ஒருவருடைய மதியானது அவர்கள் விதியின்படியே தொழிற்படும். இதை வைத்துத்தான் நம்முடைய சைவ சமயத்திலே இறை உணர்வு உள்ளவர்களுக்கும் இறை உணர்வு இல்லாதவர்களுக்கும் அந்த மதியை பொறுத்து என்று சொல்லி காட்டுகிறார். மானுடராக பிறந்தவர் இறைவனை வணங்குவதும் இறைவனே இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகத்தன்மையும் அது பூர்வ ஜென்மத்திலே செய்த வினையினுடைய ஒரு பலன். அந்த மதி அப்படித்தான் செய்யும். நம்முடைய சைவத்தின் கண்ணே நாத்திகன் என்பது யார், ஆத்திகன் என்பது யார் என்பதற்கு அழகாக வரையறை செய்து நூல் வைத்திருக்கிறார்கள். இதிலே ஒரு பழைய பாடல் ஒன்று, யார் நாத்திகர் யார் ஆத்திகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழம்பாடல் அருமையான ஒரு பாடல். இந்த திருப்பாடலை சொல்லுகின்ற பொழுது சாக்கிய நாயனார் புராணத்திலே வருகின்ற செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் என்ற அந்த திருப்பாடலை வைத்து இந்த பழம் பாடல் வந்து ஏற்கனவே சொல்லுகிறது. பொன்னுலகம் வெண்ணரகம் புண்ணிய பாவம் புரிவார் நின்மலனு உண்டென்று நிச்சயித்தார் நிலையே ஆத்திகரே. யார் கண்டார் அம்மையே பலம் என்பார் நாத்திகரே என்று உழத்துள்ளாடு. நர்மியா சொல்றார், பொன்னுலகம் வெண்ணரகம் பயன் சொர்க்கமும் நரகமும் புண்ணிய பாபம் அந்த செய்வினை பயன் சொல்லப்பட்டது. செய்வினை புரிவார் செய்பவன், நின்மலன் இவைகளையெல்லாம் சேர்ப்பவன், உண்டென்று நிச்சயித்தார் நிலையே ஆத்திகரே. இவைகளெல்லாம் உண்டும் என சொல்லுபவர்கள் ஆத்திகர்கள். யார் கண்டார் அம்மை பலன் என்பார் நாத்திகரே என்று உளத்துள் நாடு. எனவே செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் இந்த நான்கிலே நம்பிக்கை கொண்டவர்கள்தான் ஆத்திகர்கள் அல்லாதோர் நாத்திகர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. சைவர்களாகிய நமக்கு நம்முடைய ஒவ்வொரு வினைக்கும் அங்கே பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் கொண்டிருக்கின்றது. அந்த சொர்க்கத்திற்கும் மேலான இன்பம் கொண்டிருக்கின்றது, சிவானுபவ இன்பம். அந்த பரபோகத்தை தான் தூக்க வேண்டும். அதான் பரபோகம் தூய்ப்பித்து என்று கந்தர்களின் வென்பாலே குமரகுருகர் சுவாமி குறிப்பிட்டார். பரபோகம் மேலான இன்பம். அது தவிர மற்றைய இன்பங்கள் எல்லாம் நமக்கு சுகம்போல் தெரிந்து பின்னே கீழேயும் தள்ளிவிடக்கூடும். இது எதுபோல் என்பதை குமரகுருகர் சுவாமிகள் நீதி நெறி விளக்கம் என்கின்ற நூலில் சொல்லி காட்டுகிறார். இந்த மாயாகாரி அந்த போகப் பொருள்கள் எல்லாம் நமக்கு அனுபவிக்கும் போது சுகம் போலத்தான் தெரியும், ஆனால் அதுவே நமக்கு பெரிய துன்பத்திற்கு காரணமாகிவிடும், பிறப்புக்கு வித்து விட்டு விடும்பார். குமரகுருகர் சுவாமி நீதி நேர் விளக்கத்தில் சொல்லி காட்டுறார். ஒரு உதாரணத்தை சொல்றார். கவயமானு ஒரு விலங்கு இருக்கிறது. சைவர்கள் எல்லாம் அசனமான என்ன கவயமான என்னன்னு தெரிஞ்சுவிடணும். அசனமா என்பது ஓசை கட்டி இறக்கக்கூடிய ஒன்று. கவயமா என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கு என்ன செய்யும்? மான் போன்றிருக்கும். அது என்ன செய்யும்? யாரை கண்டாலும் அவர்கள் உடம்பிலே வந்து தன்னுடைய நாக்கினாலே நக்கி கொடுக்கும். அது நக்கி கொடுக்கின்ற போது என்ன சுகம் இருக்கும் என்றால், செம்பஞ்சு குழம்பை மயிலிறகை வைத்து மேனிலே தடவினால் எப்படி இதமாக குளுமையாக இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த கவயமா நக்கி கொடுக்கும் போது. ஒரு 4 மாதம் கழிந்த பின்பு எந்தெந்த இடங்களிலே அந்த கவயமா நக்கியதோ அது நாக்குப்பட்ட இடமெல்லாம் சூடு வைத்து பொத்து விழுவதைப் போல தோல் அப்படியே கருகி கீழே விழுந்து இரத்தம் அப்படியே உறைந்து மரணத்தை அழிவிடுவோம். அதில் சுகமாக தான் இருந்தது. அதுதான் பெரிய ஒரு மரணத்துக்கு இடையில் குமரகுரு சாமி சொல்றார். தீயன நல்லனாக நாவின் புற நக்கி கொல்லும் கவயமா போல். ஆகையினாலே இந்த கருவிகரணங்கள் இந்த மாயாகாரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லதா போலத்தான் தெரிகிறது, ஆனால் அவைகளெல்லாம் பிற்காலத்தே ஆன்மாவுக்கு கேட்டினை விளைவித்து விடக்கூடும். எப்பொழுதுமே ஆன்மாக்களாகிய நான் இறைவனால் கொடுக்க எதையும் போகம் துடிக்கலாம், அது ஒன்றும் செய்யாது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நிலை அதுதான். திருநாகை காரணம் அந்த பதிகத்தில் என்னென்னவோ கேட்கிறார். பட்டு பீராம்பரன் கேட்கிறார், ஒரு கவரி கேட்கிறார், கரிமிரவு நெய்சோறும் உப்போது வேணும்னு கேட்கிறார். என்னவோ கேட்டார், பெற்றார், அனுபவித்தார், ஆனால் அது அவருக்கு மாயை உட்படுத்தவில்லை. ஏனெனில் சிவம் கொடுத்தது. இதே போன்று நாம் மேலான அந்த வீட்டின்பத்தையும் சிவத்திடம் இருந்து பெற்றால் அந்த பரபோகம்தான் ஆன்மாவுக்கு நிலையானது, அதுவே பேரின்பம் பயப்பது. ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆன்மாக்களாக நம்முடைய மலம் தீர்வதற்கு நம்மை பிறப்பிலேயே அழுத்துபவர், மாயையிலே அழுத்துபவர் எம்பெருமான் தான். அதே பெருமான் தான் அந்த பிறவி துன்பத்திலே இருந்து நீக்கி உயிர்களுக்கு மேலான வீட்டின்பத்திலே அமர்த்துகிறான். இதை நம்ம உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோக பஞ்சமத்தில் சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்று நிரூபிக்கின்ற இடத்துல சொல்லப்படுகிறது. ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின். சிவத்தை அறிவதற்குரிய சிவஞானத்தையும் வீடு வீட்டையும் தரவல்ல ஒரே ஒருவர் சிவபெருமான் ஒருவன் தான். இதை நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11 திருமறையிலே வருகிறார். விநாயகர் இரட்டைமணி மாலையிலே சொல்லி காட்டுறார். அல்லல்களைந்தான் அவனே பிறப்பறுக்க முடியும், பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் இல்லை, வேற எந்த கடவுளாரும் இது இயலாது. அல்லல்களைந்தான் தன் அம்பன் உலகத்தின் எல்லை புகுவிப்பான். தன்னுடைய சிவலோகத்திலே புகுவித்து சிவபோகத்தை தூக்கும்படியாக செய்வான். ஆகையினாலே மேலான எம்பெருமானுடைய அந்த திருவருளுக்கு உட்பட்ட அந்த ஆன்மாக்கள் எல்லாம் தான் அந்த பரபோகத்தை தூக்கின்ற போது அந்த நிலையினை எய்துகின்ற பொழுது அது இறைவனே தந்தது என்று இறைவனையே வணங்கி நிற்பார்கள். மனவாசனை மீளவும் தாக்க முடியாதபடி தான் மீளவும் அந்த சரீர நிலையிலும் ஆலய வழிபாட்டிலும் தொடர்ந்து நிற்பார்கள். ஆகையினாலே இந்த அனைந்தோர் தன்மையிலே இந்த தலைப்பின் கீழ் நாம் சிந்தனை செய்வதற்காக கொற்றவனுடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த அனைந்தோர் தன்மையிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் எந்தெந்த நிலையிலெல்லாம் இருப்பார்கள் என்பதை அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதில் 92வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு 6வது திருமுறை 95வது பதிகம் பொதுப்பதிகம் 2வது திருப்பாடல் வெம்ப வருகிற்பதன்று கூற்ற நம்மேல் வெய்ய வினைப்பகையும் பையனையும் எம் பரிவு தீர்ந்தோம் இடுக்கன் இல்லோம் எங்களில் என் ஞாயிறு எளியோம் அல்லோம் அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனெஞ்சும் ஆட்டு உகந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே. அருமையான ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். அந்த நிரதிசய இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது ஒரு பெரும் கழிப்பு ஏற்படும். அப்படி பெருங்கழிப்பு இருக்கின்ற பொழுது பரமசிவனது கழுத்திலே இருந்த பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமான காஞ்சி புராணத்தில் இதுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஒருவன் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விட்டால் எதற்கும் அஞ்சுவதில்லை. கருடனை கண்டு அஞ்சுகிற நிழலை கண்டே அஞ்சுகின்ற ஞாபகம் அந்த கருடனை பார்த்து சௌக்கியமாக கேட்டது. இது எந்த நிலையிலே வந்தது என்பதை காஞ்சி புராணத்திலே கண்டுகொள்கிறேன். எனவே அந்த பெருங்கழிப்பில் என்ன இனி எதுவும் ஒன்று செய்ய இயலாது அப்படிங்கிறார். வெம்ப வருகிற்பதன்று கூற்றம் நம்மே என்ன இனி யமன் அண்டுவது இல்லை. இந்த யமன் யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடணும். இந்த யமனை பற்றிய ஒரு லேசான செய்தி. இந்த யமன் என சொல்லக்கூடியவனுக்கு நடுவன் என்று பெயர். வேண்டியவன் வேண்டாதவன் பணக்காரன் சிறிய வயது பெரிய வயது ஆண் பெண் எந்த பாகுபாடும் கிடையாது. இரண்டாவது அவனுக்கு கூற்றுவன் பேரு. உடம்பிலே இருக்கின்ற உயிரை பிரித்து கூ செய்கின்ற காரணத்தினாலே கூற்றுவன் பேரு. அந்த யமனுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது யமனின்னு பேரு. செய்தி தெரிஞ்சுக்கிடணும். அவன் தென்திசையிலே இருக்கிறான். ஆகையினாலே தென்திசைக்கோ என்று சொல்லப்படுகிறது. அனுஷ்டானம் பண்ணுகின்ற பொழுது இந்த திக்குக்கு நாம் வணக்கம் சொல்லுகின்ற பொழுது யமகாய நமக என்று அவன் தென்திசையை நோக்கி அவன் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். யமலோகத்தில் அந்த சிம்மாசனத்துக்கு கீழே நெருப்பாறு ஓடும். சிம்மாசனத்துக்கு மேலே ஒரு பெரிய மலை குதிரையினுடைய ஒரு முடியிலே கட்டி தொங்கப்படப்பட்டிருக்கும். இவன் நடுவு நிலைமை தவறினால் அந்த குதிரையினுடைய முடி அருந்து விடும். இவன் தலையிலே விடும். கீழே கவிழ்ந்து நெருப்பாறுக்குள்ளே விழுந்துருவான். அதனால தான் நடுவு நிலைமை தவறுவது இல்லை. அதனாலே அவன் நடுநிலையே கவடை பிடிச்சுத்தான் ஆகணும். அவன் எருமையிலே வருகின்றான். அவன் நிறம் கருப்பு. ஏன்னா நாம் அவனை இதுவரை பார்த்ததில்லை. சிவனடியார்களாக நாம் அவனை இன்னும் பார்க்க போவதில்லை. கருப்பு நிறமுடையவன் உருட்டு மீசை வைத்திருப்பான். அகட்டு குரலோடு சூரத்தையும் தண்டத்தையும் வைத்திருப்பான். அவன் உயிர்களை எடுக்க வருகின்ற பொழுது எப்படி வருவான் என்பது நூல்களிலே ஒரு பழைய பாடலில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் எவ்வளவு வலிமை உடையவன் என்று தெரிவதற்காக இந்த சிந்தனையை சொல்லுகிறேன். எப்போதாயினும் கூற்றுவன் வருவன். அவன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான் பொருளும் போகான். நான் பங்களா வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், ஆடை ஆபரணங்கள் ரொக்கமா பணம் வச்சிருக்கேன், தங்க நகை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வாடா. நீ உயிர் மட்டும் வேணும். போற்றவும் போகான் பொருளும் போகான் புகழ் சாற்றவும் போகான் தமரொடும் போகான். எங்கான மனைவியையும் கூட கொண்டு போ. எனக்கு வேண்டியது நீ ஒருத்தன் தான். யாரையும் கூட கொண்டு போட மாட்டான். நல்லார் என்னான் அவன் நல்லவன் வள்ளலே ஆனாலும் சரிதான். நல்லார் என்னான் நல்குறவரியான் தீயார் என்னான் செல்வர் என்னான் தரியான் ஒரு கணத்தோன் ஒரு கணம் கூட கொஞ்சம் தான் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கான அதெல்லாம் கிடையாது. எப்படி தரியான் ஒரு கணத்து அருகனானான் உயிர் கொடு போவான், உடல் கொடு போகான், உயிரை மட்டும்தான் கொண்டு போவான், உடம்ப போட்டு போயிடுவான், ஏதுக்கு அழுவீர் ஏழை மாண்டுகாள். அதனாலே அவன் வலிமையுடையவன், அப்பேற்பட்ட வலிமையுடைய அவன் இனி என் பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா இறைவனது ஆணை என்ன ஆணையிட்டு இருக்கிறார், அடியார் பக்கம் செல்லாதே. ஆகையினாலே தான் அப்பர் சுவாமிகளும் அங்கே ஆணையிட்டார், காலபாச குறுந்தொகையில் அடியார் பக்கம் செல்லேயே. வெம்ப வருகிறதென்று கூற்றம் நம்மேல் வெய்ய வினைப்பவையும் பையன் நையும். நம்முடைய பிறப்புக்கு வித்து நாம் செய்கின்ற வினை, அந்த வினை என்னதான் இருந்து அனுபவித்தாலும் ஆகாமியம் ஏறி கொண்டு இருக்கும். ஆனால் சிவனை அணைந்தவர்களுக்கு அந்த வினைகளை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவார், நில் பேலன்ஸ் ஆகி விடுவார். ஆகையினாலே வெய்ய வினைப்பகையும் பையனையும், பையனையும்னா ஒருபோதும் அந்த வினை விளையாது. இந்த பையன் என்று சொல்லுக்கு பொருள் என்னன்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார், மெல்ல மெல்ல பாயும் தண்ணி கல்லும் குளிர பாயும், அதுதான் நிலம் குளிர்ந்து இருக்கும். இதே மாதிரி ஒருவருக்கு காய்ச்சல்னா படிப்படியாக குறையணும், 104 103 102 இப்படி வரணும். மாத்திரை போட்ட உடனே குறைஞ்சிட்டுன்னா அந்த மருந்து வேகம் போன பிறகு காய்ச்சல் திரும்பி வரும். எனவே எந்த நோயும் எந்த அளவிலே ஏறியதோ அந்த அளவிலே இறங்கணும். நாமெல்லாம் பைய பைய ஒவ்வொரு பிறவிலும் வினையை ஈட்டி இருக்கிறோம். ஆனால் அந்த வினையெல்லாம் பைய தே நையும் என்றால் இல்லாமல் ஆகிவிடும். எம்பறிவு தீர்ந்தோம், எம்பறிவு காமம் வெகுளி மயக்கம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் தீர்ந்தோம். இடுக்கண் இல்லோம், ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆத்மிகம் என சொல்லக்கூடிய அந்த துன்பமும் இல்லோம். எங்களில் என் ஞாயிறு எளியோம் அல்லோம், எங்களில் என் ஞாயிறு. என்னுடைய பொருள் என்ன, திருவும்பாவையிலே வருகிறது எங்களில் என் ஞாயிறு. இப்பொருள் என்ன என்றால், உயிர்களாகிய நம்மை இயக்குவது சூரியன். அதிகாலையிலே சூரியன் வரும் முன்பாக எழுகிறோம், சூரியன் இருக்கின்றவரை உழைக்கிறோம் உண்கிறோம் ஈட்டுகிறோம், சூரியன் அஸ்தமித்த பின்பு நாமெல்லாம் ஓய்ந்து வந்து விடுகிறோம். எனவே ஆன்மாக்களை செயல்படுத்துவது இயக்குவது சூரியன் தான். இங்கே அமெரிக்காவில் இரவு, இங்கே பகல், அங்கு இரவு இந்த பகல் என சொல்லுகின்ற பொழுது பகலாக இருக்கிற இங்கு நாம வேலை செய்வோம், இரவாக இருக்கிற அங்கே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஆன்மாவை இயக்குவதும் ஓய்வுபடியாக செய்வதும் இந்த சூரியன். எனவே உயிர்கள் உயிர்களை செயல்பட செய்வது. இரண்டாவது கால நிர்ணயம் செய்வது, சௌரம் பஞ்சாமம், அது இந்த சூரியனை வைத்து. அது அவனால் காரணத்தினாலே நம்மை இயக்குவது அந்த சூரிய ஒளி. இரண்டாவது வைத்திய ரீதியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், சூரிய ஒளி இல்லா இடத்தில் வைத்தியனுக்கு வேலை அதிகம். இது ஒரு ஆங்கில பழமொழி, சூரிய ஒளி இல்லாத இடத்தில் வைத்தியனுக்கு வேலை அதிகம். அப்ப என்ன அர்த்தம், நோய்களை கொடுக்கணும்னா அவன் தன் கதிர்களை ஒடுக்கிக் கொள்வான். ஆக அந்த இன்பத்துக்கும் அவன் காரணமாக இருக்கிறான், இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறான். இனி என்னை அது இயக்குவது இல்லை, அது எழுந்தால் என்ன எழாவிட்டால் என்ன. எனவே நான் இப்பொழுது சிவனது வயப்பட்டு விட்டேன், என்னை ஒன்றும் எதுவும் இயக்க இயலாது. அதனால் தான் எங்களில் என் ஞாயிறு எழியோம் அல்லோம், அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வாணர் வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே. இப்படியெல்லாம் அவர் அந்த இருமாப்பிலே சொல்வதற்கு காரணம் என்ன, என்னுடைய சிந்தையிலே சிவம் இருக்கின்றான், என்னிடம் நிறைந்து சிவம் இருக்கிறான். எப்பொழுதுமே ஒரு ஆன்மாவிடத்தே சிவம் நிறைந்திருந்தால் எந்த துன்பமும் அண்டார். பாரத கதையில அர்ச்சுனன் தவம் பண்ண போறான், அர்ச்சுனன் தவம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்று விட்டால் வெல்ல முடியாது என்பதற்காக துரியோதனனானவன் பகாசுரன் என்பனை அழைத்து அர்ச்சுனன் கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனை கொன்று வாங்குறார். அப்போ அவனது ஏவலினாலே செல்லுகின்ற பகாசுரன் ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்து அர்ச்சுனன் தவம் செய்கிற இடத்துக்கு போறார். அப்படி தவம் செய்கின்ற இடத்திற்கு போகின்ற பொழுது அந்த அர்ச்சுனன் தவம் எப்படி செய்தான் தெரியுமா, வில்லி பாரதத்தில் அர்ச்சுனன் அந்த தவக்கோலம் சொல்லப்படுகிறது. ஆசுயில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின்படியும் எழுத்து ஐந்தும் கூறி அர்ஜுனன் அஞ்செழுத்தையே மனதிலே நிறைத்து பூசினான் வடிவம் எல்லாம் விபூதியாய் பாதத்தில் இருந்து உச்சி வரைக்கும் விபூதி பூசினான் வடிவம் எல்லாம் விபூதியாய் அப்பூதியினை புரிந்த சடைபுறத்தே சேர்த்தான் தேசினால் அப்பொறுப்பின் சிகரம் மேவும் சிவன் இவனே போலும் என தேவரெல்லாம் பேசினார். அர்ஜுனனுடைய மேனியிலே இருக்கின்ற திருநீரை கண்டு இவன் மெய்யெல்லாம் வெந்நீர் சந்தித்த மேனியனாக சிவமோ என்று தேவர்கள் வியந்தார்களாம். வரி சிலைக்கை விசையன் பூண்ட பெருந்தவத்தி நிலை சிலர்க்கு பேசலாமோ. அவன் நிலையை பற்றி நான் சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறார்? அவன் மனதிலே அவர் சிந்தையிலே என்ன இறைந்தது? இதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அர்ச்சனனை காத்தது. கூற்றினை உதைத்த பாதமும் உடுத்த குஞ்சரத்தின் உருவையும் சிவபெருமானுடைய திருவடியும் அவர் இடையிலே உடுத்தி இருக்கின்ற அந்த யானை அந்த போர்த்தி இருந்த யானை தோலையும் அணிந்த நீற்றொளி பரவும் நிலவுயழும் வடிவும் நிலா வெயில் அனல் மொழி விழியும் ஆறு அறல் பரவும் கொன்றைவார் சடையும் கங்கையும் சந்திரனும் தங்கி இருக்கின்ற சடைமுடியையும் அல்லதை யாவும் கருதான் மாற்றம் ஒன்று இன்று நின்றான் வரைபோல் வஜ்ராயுதன் திருமகனும். ஆக எம்பெருமானுடைய திருமேனியை மனதிலே அப்படியே கருத்தாக வைத்துக் கொண்டு அசைவற்று இருந்தான் வஜ்ராயுதன் திருமகன். இப்படி இருந்த காரணத்தினாலே தான் அவனை காக்க வேண்டும் என்று நம்முடைய பெருமானும் பெருமாட்டியும் அங்கே வேடர் கோலத்திலே வந்து நம் அர்ஜுனனை காத்த சம்பவம் கொடுத்துட்டேன். ஆகையினாலே யாருடைய சிந்தையிலே சிவம் இருக்கின்றார்களோ அவர்களை எந்த ஒரு இன்னரும் எந்த ஒரு இடரும் அடைவது இல்லை. அதைத்தான் இங்கே பெருங்களிப்பாக நம்முடைய நாவுக்கரசி சுவாமி நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அடுத்து 93வது திருப்பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை அந்த மணிக்கணும் 5வது திருமுறை 12வது பதிகம் திருவீழி மிளலை பதிகத்திலே 5வது திருப்பாட்டு எடுத்த வெல்கொடி ஏருடையான் தமர் உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சையே கெடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினை விடுத்து போவது வீழி மிளலைக்கு. இறைவனது பெருங்கருணைக்கு ஆட்பட்ட இந்த ஆன்மாக்கள் சிவனை அணைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அகப்பற்றும் புறப்பற்றும் அறுத்து தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், அதான் ரொம்ப முக்கியம், தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அழகாக சொல்கிறார்கள். எடுத்த வெல்கொடி ஏருடையான் தமர் சிவனுக்கு அணுக்கமான அந்த அணைந்தவர்கள் எல்லாம் உடுப்பர் கோவணம் கோவணம் ஒன்றையே உடுப்ப உண்பது பிச்சையே அங்கே பிச்சு ஏற்று உண்பார்கள். இது மணிவாசகரது நிலை. திருவாரூர புராணத்தில் இந்த செய்தி அழகாக சொல்லப்படுகிறது. உபதேசம் பெற்றுட்டார் அப்படியே தன்னிடம் இருக்கின்ற பாசங்கள் எல்லாம் தன்னை விட்டு பறந்து சென்று இணையார் திருவடியன் தலைமையில் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்து விழுந்தேன் எல்லாத்தையும் கலைந்தார். அமைச்சர் கோலத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோவணத்தையும் கட்டி கொண்டு கையிலே ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டார். இது மணிவாசகர் நிலை. ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம்தான் மதுரைக்கு போக திரும்ப அரிமர்த்தன பாண்டியன் அழைப்பின் பேர மதுரைக்கு போகும் பொழுதுதான் நீ அமைச்சனாக மதுரைக்கு போக வேண்டும் ஆகையினாலே இதை தரித்துக்கொள் என்று சொல்லி மணிவாசகருக்கு மீளமும் அமைச்சர் கோலம் கூண்டு விட்டார். ஆகையினாலே தான் மார்கழி திருவாதிரை உற்சவத்திலே மணிவாசகர் பிறந்தகையை ஒரு நாள் அவரை அமைச்சர் கோலத்திலே வைத்து வழிபாடு செய்வது உண்டு சில ஆலயங்களிலே. மணிவாசகர் தான் இருந்த நிலையினை அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி ஓடும் கவந்தியுமே பொருள் என்று, எப்படி குலாபத்தில் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். ஓடும் கவந்தியுமே உறவு என்று ஓடும் திருவோடும் கவந்தியும் திரு கோவணம் இந்த ரெண்டு தான் எனக்கு ஓடியது உண்டி பிச்சை எடுப்பதற்கு கோவணம் எதற்கு அதுவும் மிகை மணிவாசகர் சொல்லியிருக்க என்னை காண்பதற்கு பெண்கள் கூசுவார்கள் ஆகையினாலே கோவணத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தாராம். ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என்று தெளிந்து அவர்களுக்கு வேண்டிய தேட வேண்டிய நாட வேண்டிய அடைய வேண்டிய பொருள் எது என்றால் சிவம் ஒன்றே உண்டு. அதைத்தான் அழகா சொல்றார். உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சை. இந்த பிச்சை என சொல்லுகின்ற பொழுது இது உண்டி பிச்சை. ஞான சம்பந்தர் பெருமானிடம் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் உண்டி பிச்சை உண்டவர்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உண்டி பிச்சை, திரு கச்சியுமே சிவபெருமானே கொண்டு வந்து ஏற்றுக் கொடுத்தார். உண்டி பிச்சை என்றால் அந்த உச்சி வேலை வருகின்ற பொழுது 11 மணி அளவுக்கு மேலே பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வீதி வழியாக வரணும். சமைத்து எடுத்து முடித்த பெண்கள் இந்த உண்டி பிச்சைக்கு வருபவர்களுக்காக காத்திருப்பார்கள். காத்திருந்து அந்த உண்டி பிச்சை வருபவரிடம் அந்த உண்டி பிச்சையை போடுதல் வேண்டும். வருகின்ற அந்த சிவனடியார்கள் எந்த இல்லத்தின் முன் நிற்க மாட்டார்கள், விஜயாந்தேவி என்று கேட்க மாட்டார்கள், சென்று கொண்டே இருப்பார்கள். கொண்டு வந்து போடணும், கிடைச்சா உண்டு இல்லைன்னா இல்லை. இந்த உண்டி பிச்சை இட்ட பின்புதான் அந்த இல்லத்திலே சமைத்த உணவை அவர்கள் எடுத்தல் வேண்டும் என்று விதி இருக்கிறது. இது நம்முடைய பெரிய புராணத்திலேயே சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தருடைய அடியார்கள் உண்டி பிச்சை ஏற்றவர்கள் என்று பெரிய புராணத்திலே வரப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்த உண்டி பிச்சையை தான் எடுத்து வந்து நம்முடைய கச்சூர்லே நம்முடைய பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்தார். ஆகையினால் இது உண்டி பிச்சை என்பது நாம் இந்த உலகிலே நினைக்கின்ற இந்த பிச்சை அன்று. இதுக்கு பேர் உண்டி பிச்சை. ஆகையினாலே அந்த உண்டி பிச்சை மட்டும் இருப்பார்கள். உடுப்பர் அதுல இன்னொரு விதி, 12 மணி அளவிலே அந்த உண்டி பிச்சை வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதும் யார் எவர் என்றும் பாராது கண்டிப்பாக அவர்களுக்கு பிச்சையிடுதல் வேண்டும் என்று பிச்சா விதியிலும் இருக்கிறது. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. உடுப்பர் கோபணம் உண்பது பிச்சையே கெடுப்பதாவது கேளின் ரவழ்வினை. தன்னிடம் இருக்கின்ற அந்த வினைகளை எல்லாம் நசியும்படியாக செய்வார். விடுத்து போவது விடுத்து கொட்டு எது, தன்னுடைய அகப்பற்று புறப்பட்டு விடுத்து எங்கு போகலாம், வீடு விடலைக்கு. எனவே அவர்களெல்லாம் அகப்பற்றும் புறப்பற்றையும் விட்டு அவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் எப்படின்னா இந்த அனைந்தோர் தன்மை என சொல்லக்கூடியவர்கள் இந்த மேலான இன்பத்தை அம்மையிலே சென்று மட்டும் அனுபவிப்பதில்லை, இம்மையிலேயே அந்த மேலான இன்பத்தை அனுபவிக்கின்ற தகுதியிலே இந்த நிலைமையிலே இருப்பார்கள் என்று அழகாக அந்த அனைந்தோர்கள் எந்த தன்மையிலே இருப்பார்கள் என்று நாமக்கரசி சுவாமிகள் கூறிய அந்த திருவாக்கிலே வைத்து நாம் பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: திருச்சிற்றம்பலம் அற்புத 10.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: பத்தாபூர்த்தி பவனை போற்றி. பத்தாபூர்த்தி என்றால் உயிர்களுக்கு அன்பை தருபவன். உயிர்களுக்கு அன்பை தருபவன். அன்பு பக்தி என்பது ரெண்டு ஒண்ணுதான். அன்புங்கிறது தன்மொழி, பக்திங்கிறது வடமொழி. வடமொழி தானே வழங்கிக்கிட்டு இருக்குது. வடமொழி வேண்டாம் வேண்டாங்க. கவர்னர் வந்தாரு, கடம்பர் கோயிலுக்கு வந்தாரு கவர்னர். பயபக்தியுடன் சாமி கும்பிட்டு அன்புடன் கும்பிட்டான்னு எழுதுறது இல்ல, பயபக்தியுடன் சாமி அப்படிதான் எழுதுற. இந்த வடமொழிதான் வழங்குது. வடமொழிதான் வழங்கு, தென்மொழி அல்ல. அதனால பக்தி என்பது உயிர்களுக்கு இருப்பது. அந்த பக்தியின் மூலமாக சிவனை உயிர்கள் அடையும். அந்த பக்தியை கொடுப்பதினாலும், அந்த பக்தியுடைய மெய்யன்பர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருப்பதனால இவனுக்கு பக்தன் பக்தன் என்று பேர். ஆறு சிவருமானுக்கு பக்தன். இதெல்லாம் புரியுதா? பக்தர்களுக்கெல்லாம் தலைவருக்கு என்ன பேரு? பக்தர். பவனை போற்றி. பவன் என்றால் உயிர்களுக்கு உடம்பை தோற்றுவிப்பவன். பவம்னா பிறப்பு. பவம் என்றால் பிறப்பு.
3: பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி விண்ணோர் விருமான்
2: என்பது திருச்சிதம். பவம்னா பிறப்பு. அந்த பிறப்பை உண்டு பண்ணக்கூடிய உயிர்களுக்கு உண்டு பண்ணக்கூடியவன். அதனால அவருக்கு பவன், பவன் என்று அவனுக்கு. அது இந்த அஷ்டபுஞ்சாத்திரத்துல ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா அப்படின்னு.
3: பவனு நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்படுமே
2: என்பது திருநாவுக்கரசர். ஏன்னா பவன் என்பது சிவபெருமானுடைய நாமங்களிலே ஒரு சிறந்தனம். அதனால பவாய தேவாயனமும் சர்வாய தேவாயனமும்னு அர்ச்சனம். பவம் என்றால் பரப்பை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவோம்.
3: பெரியாய் போற்றி பிரானை போற்றி.
2: பெரியாய் போற்றி பிரானை போற்றி என்றால் பெரியாய் என்று சொன்னால் அவனுக்கு மேல யாரும் பெரியவன் இல்லாத பெரியவனாக.
3: பெரியாய் என்றால் அவன் பெரியவன் என்றால் அப்புறம் எல்லாரும் சிறியவன். அவன் பெரியவன். பெரியவன் செனாப்பள்ளியை பேணுவார் அரிய என்றுலாம் அங்கிருப்பாளே என்பது அப்பர தேவாரம். அதனாலே அவன் தான் பெரியவன், மற்றவர்கள் எல்லாம் சிறியவன்.
2: பெரியாய் போற்றி. பிரானை போற்றி. பிரான் என்றால் உயிர்களோடு கலந்து இருப்பவன். பிரியாமல் இருப்பவனுக்கு பெறான் பேர். பெறான் என்றால் தலைவன் என்பதும் பொருள். எம்பிரான் தம்பிரான் அப்படிலாம் வருது அல்லவா? அல்ல, பெறான் என்றால் எமது. எம்பிரான் என்றால் எமது தலைவன்.
3: எம்பிரான் சம்பந்தம் அடியார்க்கும் அடியேன்
2: என்று. அதனாலே பெறான் என்றால் தலைவன் என்பது. அரியாய் போற்றி அமலா போற்றி. அரியாயின்னா மிக அரிய பொருளாக இருப்பான். அரிய பொருள். அரிய பொருளா கிடைக்காத, ரொம்ப அரிசியா அது கிடைக்கிறது, ரொம்ப அரிசி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதனாலே இது வந்து கிடைத்தற்கு அருமையாக இருப்பதனாலே அரிய பொருள். அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே என்று பாடுவார். அதனாலே அரியவனாக இருப்பவன் தெரிவதற்கு அருமையா இருக்கிறா, கிடைப்பதற்கு அருமையா இருக்கிறா, அடைவதற்கு அருமையாக இருக்கிறா. அதனால ரொம்ப இந்த கிராக்கி பண்ற சாமியில சிவன் ஒருவன் தான் ரொம்ப கிராக்கி. மத்த சாமி எல்லாம் வந்துடும், அதிகபட்சம் வந்துடும். இந்த சாமி ஒண்ணுதான் கிராக்கி. கிராக்கினா சாமான்யமா வெளிப்படுறது கிடையாது. சாமான்யமா வெளிப்படுறது கிடையாது. எங்கயாவது சிவனை கனவுல கண்டேன், வந்தேன், போனேன், பார்த்தேன்னு யாராச்சும் சொல்ற? ஒருத்தரும் சொல்ல. புஸ்தகத்துலதான் படிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்குமே தவிர, வெளியில வந்தேன் போனேன் கண்டேன்.

தெரியல, இருக்கிறது தெரியலே. உயிர் அறிய பொருள், உயிர் உயிர் அறிய பொருள். அதனாலதான் என்ன சொல்றேன், ஒரு முக்கியமான ஒரு வீரமா பேசும்போது உயிரே போனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, உயிரே இவன் பார்த்தது இல்லை, போகும்போது உனக்கு தெரியாது சொல்லிட்டா போகுது. அதனாலே உயிர் அறிய பொருளாக இருக்கிறது, உயிர் அறிய பொருள். காண முடியாது, யாராவது உயிரை கண்டிருக்கிறானா இதுவரையும் கண்டது. அந்த உயிருக்கு உயிராக இருப்போர் கிடக்கும். ஓ, இப்ப காற்றை பார்க்க முடியல, காற்றை கற்று வீசுகிற தெரியுது, கண்ணுக்கு தெரியுத, காற்றுக்குள்ள கடவுள் இருக்கிறார். ஆமையா, காற்றாகி எங்குமே சொல்லல, எல்லாமே அப்பர் சொன்னது, மாணிக்கார் சொன்னது, கச்சியப்பர் சொன்னது, சேக்கலார் சொன்னது, இப்படித்தான் சொல்லுவேன். தவிர நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன தெரியும், தெரியுமா? காற்றை காண முடியவில்லை, காண முடியவில்லை என்றால் அது வீசுகிறது பரிசத்தினாலே அறிகிறோம், பரிசத்தினாலே அறிகிறோம். ஆனால் காற்றுக்கு உள்ளே கடவுள் இருக்கிறார், காற்றையே காண முடியவில்லையே, காற்றுக்குள்ள இருக்கிற கடவுளை எப்படி பார்க்க விளங்குத, உயிரை பார்க்க முடியல, உயிருக்குள்ள இருக்கிற கடவுளை காண முடியாது, காற்றை பார்க்க முடியவில்லை, எது பார்க்க முடியாத பொருளா இருக்குதோ அதுக்குள்ள கடவுள் இருக்கிறான். இதுதான் பெரிய ஒரு சிக்கலா, எது நம்மால பார்க்க முடியாத பொருளா இருக்குதோ அதுக்குள்ள உயிர் ஒழிஞ்சுக்கிட்டான, நம்ம என்னமா பார்க்கணும். அதைத்தான் சொன்னார் அப்பர் சுவாமி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி. நம்முடைய பெரியவங்க என்ன அருமையா விஷயங்களே, ஞான செய்திகளே எந்த அளவுக்கு. அதனாலே அரிய பொருள் என்று சொன்னால் காண முடியாதது, சாமான்யமாக அற்ப நம்முடைய அறிவினாலே அறிய முடியாததாக இருப்பதனாலே அவன் அறியும், அறிய முடியாமல் இருப்பதனாலே அறியவும். அறிய என்பது எந்த ரான, அது பெரிய ரான, பெரிய ரானா இருக்குது, முடியாமல் இருப்பதனால அரிய பொருளா, இது சின்ன ரானா அது பெரிய ரான், அறிய முடியும். அறிவு, அறிவு அறிவினாலே நம்முடைய சிற்றறிவினாலே அறிய முடியாததாக இருப்பதனாலே அது அறிய பொருள். அப்படி அப்படி எழுதும் சில முக்கியமான செய்திகள் வரும்போது குறிப்பு எழுதி வச்சுக்கணும், எல்லாம் படிச்ச உள்ளதனே. ஆனா அந்த ஆர்வம் அல்ல, ஏன்னா இந்த சமாச்சாரம் இந்த செய்திகள்லாம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்காது, நினைவு வரும்போதுதான் இப்ப இந்த சொல்லலாம் சொல்லலாம்னு நான் வரல, அங்க இருந்து நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி சொல்லுவோம், அந்த இடத்துக்கு அப்படி சொல்லுவோம்னு நினைச்சுக்கிட்டு வரல. குறிப்பு எழுதி வச்சுக்கணும், ஏன்னா திருவாசகவரி உரையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறனா சாமானி திருவாசகத்தை இந்த அளவுக்கு கீழே இறக்கி சுவைக்கிறா அப்படின்னு சொல்ல முடியாது. அது சாமானி, அது நல்ல கல்வி அறிவு, கேள்வி அறிவு, ஞானம் பக்தி உள்ளவர்களாலே உணரப்படுவது. அறிவினாலே நம்முடைய சிற்றறிவினாலே அறிய முடியாத பொருளாக இருப்பதனாலே அவன் அறிய அறியாய், அதான் காற்றை பார்க்க முடியவில்லை, உயிரை பார்க்க முடியவில்லை, ஆனா காற்றுக்குள்ள இருக்கிறான், உயிருக்குள்ள இருக்கிறான்னு நம்முடைய உயிர் உயிராய் அங்கங்கே அரியாய் போற்றி அமலா போற்றி. அமலா என்றாலும் மலம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவன். அமலன் விமலன் நிமலன் எல்லாம் ஒண்ணும், விமலன் நிமலன் அமலன். அந்த ஆங்கிறது இல்லை என்பது, ஆ என்பது இல்லை. மறையோர் போல நெறியே போற்றி, மறையோர் போல நெறியே போற்றி. மறை என்றால் வேதங்கள், மறை என்பது தமிழ், வேதம் என்பது வடமொழி. அந்த வேதம் தான் செவருமான் தானே அப்படி செய்தது, வேதமும் சிவா. அந்த வேத நூலிலே தான் சட்டங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அது ஞானகாண்டம் கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு பகுதியா இருக்கு, கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று. கர்மகாண்டம் என்றால் யாரு உலக விஷயம் பூராவும் சொல்லும், அவனே வழிபடுகின்ற முறைகளையும் சொல்லும், பூஜை முறைகள் முதலானதையும் சொல்லும், எல்லா கடவுளுக்கும் பரத்துவமும் சொல்லும். ஞானகாண்டம் தான் முடிவானது, அது ஞானகாண்டத்தில முடிவு, ஞானகாண்டத்தில கடைசியில சொல்லும் சிவருமானே பரம்பொருள் என்று. ஆகையினாலே வேதம் உயர்ந்து அது வடமொழியில் இருக்கிறது, ஐயர்ல ஓதுறாங்கல்ல, அது ஆறு கண்டா வேதத்தை ஆறு கர கண்டா, வேதத்தை ஆறு கர கண்டவர்கள். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தை விட்ட அறம். உலகத்தில் நடக்கின்ற தர்மம் காரியம் பூஜை சக்கலமும் வேத ஆகமங்கள், அந்த நூல் தான். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தில் ஓதத்தகு அறம் எல்லாம் உள, ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. தர்க்கவாதத்தை விட்டு, தர்க்கவாதத்தை விட்டு மதிங்கர் வளம் பெற்ற வேதத்தை ஓதியே விடுவற்றார்களே என்பது திருமந்திரம். அதனாலே வேதம் அவ்வளவு உயர்ந்தது, வடமொழியில நம்ம படிக்கிறதுக்கான தகுதி இல்லாம போச்சு. அப்படிப்பட்ட வேதத்தை ஓதியவர்களுக்கு வேதியர், வேதத்தை ஓதியவர்களுக்கு வேதியர். அந்த வேதத்தை ஓதுவதற்கு அந்த பிராமணர்களுக்கு தான் உரிமை, வேத பிராமணர்களே, வைதிக பிராமணர், வேத பிராமணர். அப்படிப்பட்ட

0: வேதத்தை ஓதிய வேதியர்களாயிருக்கப்பட்ட பெரியோர்கள் செல்லுகின்ற அழகு பொருந்திய நெறியாக இருப்பவர். வேதத்தை ஓதி அந்த நெறியிலே நின்று வீடு வேறு வருகின்றவர்களுக்கு வழியாக இருப்போர். அதை மறையோர் போல நெறியே போச்சு. அந்த மார்க்கமாக நெறியினாலும் மார்க்கம்னாலும் வழியினாலும் ஒண்ணுதான், நெறி மார்க்கம் வழி. மறையோர் போல நெறியே போச்சு, முறையோ தரியே முதல்வா போச்சு. முதல்வா போற்றி எல்லாருக்கும் முதல்வனாக இருப்பவன். முறையோ தரியேன் என்பது தன்னுடைய ஒரு அற்றாமையை சொல்லி கொள்வார். அற்றாமைன்னா என்னால இருக்க முடியல சாமி, என்னால இருக்க முடியல, எங்க இருக்க முடியல, இங்க இருக்க முடியல. அதை பத்தி தெரியாம இருந்துட்டு அதை பத்தி பேச்சல, தெரிஞ்ச ஒருபாடு இங்க இருக்க முடியல. அதான் பெரிய சிக்கலா போச்சு. தெரியாம இருப்ப கவலையே இல்லை. இல்லப்ப நமக்கு என்ன தோணுது, எப்ப ஜோர்மான ஒரு வார ரூல் பண்ணுவாரு அப்படின்னு ஓரளவுக்காவது கொஞ்சம் என்ன இருக்குதுல்ல நமக்கு. இதை பத்தி தெரியாதவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, இதை பத்தி தெரியாதவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. தரிய தரியன்னா இருக்க முடியல, தெரிய தரிக்க மாட்டேங்கிற தரி. இப்ப கேள்விங்க, தரிக்கலை ஒரு இடத்துல இருக்க தரிக்கல அப்படின்னு கேள்விப்பட்டீங்கள. தரிக்கல ஒரு இடத்துல இருக்க தரிக்கல, மாணிக்க வாசல் தரிக்கல, எங்க இங்க இருக்க முடியும். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. இந்த காயத்துல இருக்க தெரிக்கல, இந்த லோகத்துல இருக்க தெரிக்கல, இதுல இந்த உடம்புல இருக்க தெரிக்கல மாணிக்க வாசல். இப்ப நம்ம எல்லாம் உடம்புல இருக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கிறோம், 90 வயசு ஆளும் வியாம கிடந்தாலும் சரி. அப்பனால அதுக்கு பரிகாரம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட்டி பார்க்கலாம் அப்படிதான் நினைக்கிறோம். அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு மிருத்யும் ஜோமா ஆயுஷோமா அதெல்லாம் பண்ணி எந்த ஓமம் பண்ணாலும் கணக்கு கணக்கு. அந்த ஓமம் எல்லாம் ஒண்ணு வச்சாரம் தான், வச்சாரம். அந்த வழிபாட்டினால ஏதாவது பின்னாடியே அனுக்கிரகம் பண்ணலாம், வேற வகையில் ஏதோ பண்ணுவான். ஆனா எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாள், எத்தனை நாளையே, எத்தனை வினாடி, எத்தனை நிமிஷம், அதுதான் கணக்கு தான், காலபாஷம், ஒண்ணு பண்ண முடியாது. அதனாலே வந்து தரிக்க முடியலேன்னாரு, உடம்புல இருந்து தரிக்க முடியலை. மிடைந்தெலும் ஊத்தை வீரிலி நடைக்கூடம், மிடைந்தெலும் ஊத்தை மிக்கணுக்கு ஊரல் வீரிலி நடைக்கூடம், நடைக்கூடம் தொடர்ந்தனை நலிய துயர் உருகின்றேன் சோத்தம் எம்பெருமாள். அதனால உடம்புல இருக்க முடியலையா மாணிக்கவாசல், முறையோ. அதனால இப்படி என்னால தரிக்க முடியலையே, நீ விட்டுட்டு போயிட்டே, இது முறையோ அப்படின்னு கேக்குறா. என்ன விட்டுட்டு போலாமா அப்படின்னு, விட்டுட்டு போலாமா, அது முறையா, முறை அல்லதானப்பா. முறையோ தரியே முதல்வா, உறவே போற்றி உயிரே போற்றி. அதான் மாணிக்கங்கள், அதனாலதான் மாணிக்க வாசகம், அதனாலதான் திருவாசகம். உறவே ஞானிகளுக்கு லோகத்துல உறவு கிடையாது, சிவன் ஒருத்தன் தான். இப்ப கண்ணப்பரு காலத்தி மலைக்கு போனார்ல, அப்பாவையும் மறந்துட்டாரு, அம்மாவையும் மறந்துட்டாரு, கூட வந்த நாடனை மறந்துட்டாரு, காடனை மறந்துட்டாரு, அப்புறம் தன்னையே மறந்துட்டாரு. அப்போ அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னேன், நானும் காடன் போய் சொன்னேன், இந்த மாதிரி உன் போய் அங்க உடும்பு புடியா பிடிச்சுக்கிட்டேன். அது நல்ல பாஷபால் உடும்பு பிடிக்கலை பற்றி போதா வல்லுடும்பு என்ன நின்றார் அப்படின்னே சொல்றாரு. ஆமா உடும்பு மாதிரி பிடிச்சுக்கிட்டேன், உடும்பு பிடினு கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா, உடும்புன்னு ஒரு பிராணி இருக்குல்ல, உடும்பு கேள்விப்பட்டீங்களா, பிராணியை பார்த்துருக்கீங்களா, பயங்கரமானது. வங்கியினை பற்றி போதா வல்லுடும்பு என்ன நின்றார் என்று நானன் சொன்னான் காடன்ட்ட வந்து. அப்புறம் அங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போனானு. அப்பா வந்து அழுது பார்த்தா அழுது பார்த்தா. அதனாலே ஞானிகளுக்கு உறவு உலகத்துல உண்மையான உறவு யாரு தெரியுமா, சிவன் தான். அதை எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்களே. என்னமோ கொஞ்ச நாளைக்கு சந்தை உறவுன்னு சொல்லுவார்கள் பெரியவர். தாய்மானார் சந்தை உறவும், சந்தை உறவு கேள்விப்பட்டீங்கள, சந்தைக்கு போனா தெரியாதவன் மரியாதவன் கொஞ்ச நேரம் பேசுறது, ஜவிக்கமானு கேக்குறது, அப்புறம் அவன் பாட்டுல அவன் போவதுல போவேன். அது சொன்னபடி நம்ம கேட்டோம்னா நம்ம சொன்னபடி அது, உடம்பு சொன்னபடி நம்ம கேட்டோம்னா நம்ம சொன்னபடி ஓரளவு, வீட்டுக்காரி சொன்னபடி நம்ம கேட்டோம்னா நம்ம சொன்னபடி அவ கொஞ்சம் இவ்வளவு. வீட்டுக்காரி சொன்னபடி எல்லாம் கேட்டா ஞாபகம் வச்சுக்க, அப்புறம் நம்ம சொன்னபடி கொஞ்சம். அதே மாதிரி உடம்பு சொன்னபடி நம்ம கேட்டோமானால் நம்ம சொன்னபடி உடம்பு எல்லாம் கூடி பொய் உறவு தான். எவ்வளவு நாளைக்கு உடம்போட இருப்போம், சொன்னார் தாய்மான சுவாமி. உடல் பொய் உறவு ஆனால், உடல் பொய் உறவு ஆனால் உண்மை உறவாக கடவாரார் தன்னருளே கண்டார் திடமுடன்.
1: செய்தி.
0: மோனம் ஒரு சொல்லே உண்மை, பற்றி பார் மற்றவெல்லாம் பாழ் என்று பாடுகிறார் தாய்மலசு. அதனாலே உறவு உறவு உறவு உறவு என்பதெல்லாம் அதெல்லாம் உறவாக போயிடும், உண்மையான உறவாக. அதனாலே நம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்ல வேற அங்க நம்பிக்கை வச்சு இந்த உறவுனையும் வச்சு இல்லாம எப்படி எல்லாத்தையும் பாக்கிறது. இது கடமை என்று எண்ணிக்கொண்டு, கடமை என்று எண்ணிக்கொண்டு செய்ய வேண்டிய செயலை செய்து உண்டு, அவர்களுக்கு செய்ய வேண்டியது இது உண்டு, எல்லாமே சௌகரமா நம்மளுக்கு ஒரு ஆளா போட்டிருக்கிறான், எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு எல்லாம் அவனால எல்லாம் அவன் தான் உண்மையான உறவு என்று சொல்லி எண்ணிக்கொண்டு. அதனாலே சௌகரமான் தான் உண்மையான உறவு. அப்பண்ணி அம்மை நீ ஐயனு நீ அன்புடைய மாமன் மாமி நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒரு ஊரும் நீ துய்ப்பனும் உயிப்பனும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் இப்பொன் நீ இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ அப்படி சொல்றாரு அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமிக்கு யாரு வருவது? கல்யாணம் பண்ணிக்கல, அப்பா அம்மா சின்ன வயசுலயே போயிட்டாங்க, அக்கா அப்படி யாரு உறவு? சோர்மான் பசினாரு, களைப்பா போனாரு, தாகத்தோடு போனாரு, கட்டிச்சோறு கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார் சுவாமி. எங்கே வெளிபோகும் பொழுது மிக இழைத்து வருத்தமுற நேர் வேட்கையுடன் அழிவாம பசி வந்து அடைந்திடும் அதற்கு சித்தமலையா மொழிவேந்தர் மொழிவேந்தர் மொழிவேந்தர் நெடுந்தருட முருகா சோலை பைங்கீலி வெளியேந்திய நெற்றியினாரும் தொண்டர் வருத்தம் மீட்பாராய் காவும் கவனச்சோலை மர நிழல் காவும் குளமும் சமைத்து காட்டி வழிபோம் கருத்தினால் ஏவும் திருநேற்று அந்தனராய் விரும்பும் புதிசூரும் உண்டு நாவின் தனி மன்னவருக்கு எதிரே நன்னி இருந்த விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிழிக்கும் தனி ஏனமும் காண்பறியவர்கள் பன்றியும் ஏனமும் ஏனமும் பன்றியும் அன்னமும் ஏனமும் இன்னமும் தெரியாதவராய் சொல் அன்னமும் ஏனமும் இன்னமும் தெரியாதவராய் அன்னமும் ஏனமும் இன்னமும் தெரியாதவராய் சௌர்மான் இப்படி திருநாவுக்கரசு பசியோட வருவா அவனுக்கு சோறு கொடுக்கணும்னு சொல்லி குளமும் பந்தலும் நிழலும் தயிர் சோறு புளிச்சோறு தேங்காய் சோறு மாங்காய் சோறு எல்லாம் தயார் பண்ணிச்சு சாப்பிட்டு விட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கோயில் வரல போனாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கோயில்கிட்ட போனவனும் மறந்து இப்படிப்பட்டவர் நம்ம ஜாதி. அதனாலே அப்படி உண்மையான உறவுன்னா யாரு பரமேஸ்வரன்? உறவே உயிரே உயிரு நமக்கு உள்ளதால இருக்குது. அந்த உயிரை உள்ளே நிறுத்தி வச்சிருக்கிறவன் செவர். ஒரு புலவர் சொன்னாரு, தன ஓட்டங்கள்ல உயிர் வெளியில போகாம இருக்கிறான் ஆச்சரியம். தனியாய ஓட்டாரு கண்ணுக்கு தெரியற ஓட்டம் இன்னும் எத்தனை ஓட்டம் இருக்குவா? இத்தனை ஓட்டைகள்ல இந்த உயிர் வெளியில போகாம இருக்குதுவா? அது ஆச்சரியம், போறது ஆச்சரியம். ஒட்டை மாடத்தில் ஒன்பது வாய்தலும் காட்டில் வேவதன் முன்னங்கடல் அடி நாட்டின் நான்மலர் தூவி வளஞ்சியில் வாட்டந்தீர்த்திடும் ஆன்மீகூரிசனை என்பது அப்பர் தேவா. இதனாலே துணையோ துவாரங்களிலே சிவன் போகாம இருக்கு. இதை யார் நிறுத்தி வச்சிருக்கிறா? கண்ட்ரோல் நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல நினை கூட சொன்னேன். இந்த இப்ப சுபாஷ் எதுல போயிட்டு இருக்குது? ஏது காது வழியா போகக்கூடாது? போகாது குறிப்பிட்ட நாள் இருக்க முடியாத செய்கிறான். அந்த உயிருக்குள்ள இருந்து பாதுகாத்துக்கிட்டிருக்கிறான். அதனாலே சிவபெருமான் உயிருக்கு உயிராக இருக்கிறான். அதனால அவன் என்ன சொல்றாரு? உயிரே இன்னொன்று, இப்ப நமக்கு உயிருக்குள்ளே சாமி இருக்கிறாரா? சாமி இருக்கிறார். ஞானிகள் எப்படி இருக்காருன்னா சாமிக்குள்ளே ஞானிகள் இருப்பாரு. உயிருக்குள்ளே கடவுள் இருக்காருப்பா ஒளிஞ்சுக்கிட்டு. ஞானம் பெற்று விட்டால் ஞானிகளுக்கு எப்படி இருப்பாருன்னா ஞானிகளும் சிவத்துக்குள்ளே ஞானிகள் இருப்பாரு. சிவத்துக்குள்ளே ஞானி, இப்ப நமக்குள்ளே கடவுள். அவர் கடவுள் வியாபகத்துக்குள்ள அவங்க மறைஞ்சுக்குவாங்க, இப்ப நமக்குள்ள அவர் மறைஞ்சிருக்கார். அதனால அவருக்கு உயிர் என்பது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் தான். உறவே போற்றி உயிரே போற்றி, சிறவே போற்றி சிவமே போற்றி. சிறவு என்றால் சிறப்புன்னு பொருள். சிறப்புன்னா புரியுத மிக உயர்ந்ததாயிருப்பது, சிறப்பானதாயிருப்பது, மங்களமாக இருப்பது சிறப்பு. அப்படி எப்பொழுதும் சிறப்பாக இருக்கிற பொருள் சிவபெருமான் ஒருவனே. அதனாலதான் அவனுக்கு சிவம் என்று, சிவம் என்கின்ற சொல்லு சாதாரண வாக்கியம். சிவம் என்பர்
1: தெளிந்து தெளிந்து ஒரு வேதாந்த பொருளான் செய்வ சித்தாந்த திரளுங்க தெரிக்கலுற்றான். திகழ்வது தற்சிவம் என்பர் தெரிந்துள்ளோர் என்பது சிவபிரகாசம். திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோர் என்பது சிவபிரகாசம். சிவம் என்கின்ற சொல்லு அதுக்கு நேர் பொருள் குற்றம் இல்லாததாய் மங்களமாக இருப்பது. குற்றம் இல்லாததாய் மங்களமாக, அமங்கலம் இல்லாததாய் மங்களமாக இருப்பது. அமங்கலம் இல்லாததாய் மங்களமாக இருப்பது சிவம். அது அவன் திருமணி எடுத்து வரும்போத சிவன் இவர் அப்போ சிவம் சுரூப நிலைன்னு சொல்றது. சுரூபம்னா வந்து உருவம் இல்லாமல் இருப்பார் சோதி வடிவமாக, அப்போது சிவம். கீழே இறங்கி உருவ திருமீன் எடுத்து வரும்போது சிவன் என்று இந்த இன் விகுதி வந்துடும் ஆண்பால் விகுதியா. அதனாலே சிவம் என்றால் அமங்கலம் இல்லாத மங்களம் உடைய உயிர்கள் அமங்கலத்தை உடையது. அமங்கலத்தை உடையது அமங்கலம் என்றால் பிறப்பு இறப்பும் உடையது. மங்களம் என்றால் பிறப்பும் இறப்பும் இல்லாதது. அதனாலே சிறப்பாய பொருளாய் விளங்குவன், சிவமாக விளங்குவன் அவனுக்கு வணக்கம். சிறவே போற்றி சிவமே மஞ்சா போற்றி மணாளா போற்றி. மஞ்சா என்றால் வலிமையுடையவன். மஞ்சு என்பதற்கு மேகம் என்று ஒரு பொருள். மஞ்சன் என்றால் வலிமையுடையவன். மஞ்சன் என்றால் வலிமையுடையவன். வலிமை ஆற்றல் சொல்றது. அது தமிழ்ல ஆற்றல் என்று சொல்றது. ஆற்றல் என்பது அளவுபடாத ஆற்றல் உடையவன். அளவுபடாத ஆற்றலை உடையவன். அளவுபட்ட ஆற்றலை உடையவனா இருந்தா சில காரியங்களை தான் செய்ய முடியும். அந்த அந்த ஆற்றலுக்கு தகுந்தாற் போலதான் செய்வேன். இப்ப என்னால இவ்வளவுதான் தூக்கம், அஞ்சு மரக்கா தூக்கறவன் 50 மரக்கால தூக்க முடியாது. அது போல மற்ற தெய்வங்கள் அத்தனையும் ஆற்றல் அளவுக்கு உட்பட்டது. அளவுக்கு உட்பட்ட ஆற்றலை உடையது அப்படி சொல்லணும். அளவுக்கு உட்பட்ட ஆற்றல் சிவபெருமான் அளவில் ஆற்றல் என் குணத்துல அளவில் ஆற்றல். அதான் திருவண்ட பகுதியில முதல்ல சொன்னார் அல்லவா, எத்தனை கோடி பிரம்மாவை உண்டு பண்ணி அளிக்கிறார், எத்தனை கோடி விஷ்ணுக்களை உண்டு பண்ணி அளிக்கிறார், எத்தனை கோடி யுகங்களாக இந்த காரியங்களை செய்கிறார். அதே இந்த சூறைக்காற்றிலே தூசிகள் சுழல்வது போல, சூறைக்காற்றிலே தூசிகள் சுழல்வது போல இப்படி உலகத்தை இயக்குகிறார். இத்தனை காலம் எத்தனை கோடி உயிர்கள், எத்தனை கோடி பரமா, எத்தனை விஷ்ணுக்கள் எல்லாம் பறக்க இறக்க பறக்க இறக்க இப்படி பண்ணி கொண்டிருக்கிறான். அளவில்லாத காலமாக அவன் எப்படி இருக்கிறான்னா, இவ்வளவு காலம் ஆயும் இளையவனாகவே இருக்கிறான். இவ்வளவு காலம் ஆயும் எப்படி இருக்கிறான்னா உலகன்ன, உலகன்னா இளையும். அப்படி மக்களப் பொருளாய் இருப்பவன் மஞ்சன்னா வலிமையுடைய வலிமைன்னா அளவுபடாத வலி. மணாளா போற்றி. மணாளன் என்றால் மாப்பிள்ளையாக இருக்கும். மணவாளன் சொல்லுவோம். நாயுடுகள்ல முன்னிலா வைப்பாங்க. மணவாளா நாயுடு, மணவாள நாயுடு, மணவாளன். மணவாளன்னா மாப்பிள்ளை. மணாளன் என்றாலும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைன்னா ஒரு நாள் மாப்பிள்ளை இல்ல, நம்ம எத்தனை நாள் மாப்பிள்ளை, அப்புறம் நாலு நாள் பழைய மாப்பிள்ளை, அப்புறம் மாப்பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டான். மாமனா இருந்தா சொல்லுவாரு, அதுவும் பிரியமா இருந்தா மாப்பிள்ள வராது. மாமனா இருந்தாரு வச்சுக்க, பிரியமா இருந்துச்சுன்னா எரிச்சலா இருந்தா அதுலயும் சொல்ல மாட்டாரு. மாப்பிள்ள வர்றாரு பிரியமா. அதனால பரமேஸ்வரன் எப்போதும் மாப்பிள்ளையாக இருக்கும். அதத்தான் நித்தம் மணாள அன்னப்பத்துல நித்தம் மணாளர், நித்த மணாள், நித்திய கல்யாணி, நித்த மணாள். மாப்பிள்ளைக்கு தகுந்த பொண்ணு நித்த மணாளரா அவர், நித்திய கல்யாணி, நித்திய மாறாமல் இருக்கு. அதே அப்பர் சுவாமி சொன்னார், சிவபெருமான் மணாளனாக இருக்கிறார், அவனுடைய புத்திரனாகிய முருகனும் மணாளனாக. சிவபெருமான் மாப்பிள்ளை, முருகனும் அப்பாவும் மாப்பிள்ளை, மகன். இப்ப நம்ம அப்படி இருக்கவே முடியாது. அப்பா மாப்பிள்ளையா இருந்தா மகன் இருக்க மாட்டான். அந்த வேலையில மகன் மாப்பிள்ளையா இருக்கும் போது அப்பா மாப்பிள்ளையா இருக்க முடியாது. முடியுமா? முடியவே முடியாது. ஆனா இந்த சாமி எப்படி இருக்குதுன்னா, அப்பாவும் மாப்பிள்ளை, மகனும் அப்பா.

0: மாப்பிள்ளைக்கு மரக்காட்டு மாப்பிள்ளை அப்பா அப்படின்னு ஆரம்பர் சொல்றாரு. அப்பர் சுவாமி பாட்டுல நிறைய நயங்கள், அகத்துறை பாடல்கள், நிறைய பழமொழிகள், நிறைய அனுபவ வாக்கியங்கள் நிறைய அனுபவிக்க கொடுத்து வைக்கணும். ஓரளவு கொடுத்து வச்சிருக்குது, இன்னும் நிறைய அனுபவிக்கணும். பணக்காரனுக்கு பணம் பத்தாது போல நமக்கு இதை அனுபவிக்க நேரம் காலம் பத்தணும். மணாளன் என்றால் எப்பொழுதும் மாறுபடாத மங்கள பொருளாக இருப்போம். பஞ்சேரடியாள் பங்காபூர்ஜி அடுத்தார் போல சொன்னார். பஞ்சேரடியாள், பஞ்சேரடியாள்னா அம்பாளுடைய பாதத்தை குறிப்பிடுவோம். அம்பாளுடைய பாதம் பஞ்சு போன்ற மென்மையா இருக்கும். பஞ்சு போன்ற மென்மையான பாதத்தை உடைய விட்டு விட்டு வெளியில போறது இல்லையில, நாடு மேட்ல அஞ்சா காய்காலும் இருவிக்கும் அப்படி இப்படி இருக்கும். அதுல ஒண்ணும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே இருந்து யாராவது வீடு கட்டானா அவனுக்கு வீடு கொடுக்கறது. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு யாராவது வீடு கட்டுறவனுக்கு வீடு காக்கிறவனுக்கு வீடு கொடுக்கறது. புரியுதா? அதனால அவளுடைய பாதம் பஞ்சு போல மென்மையா. சீதையை சொல்லும் போது சொல்றான் விபீஷணன், சுக்ரீவன் போய் கூப்பிட்டான் விபீஷணன். அப்ப சொல்றான் அவன் ஆறு விபீஷணன் பஞ்சு போன்ற, பஞ்சுனாலே சிவக்கு, பஞ்சுபட்டால் சிவக்குன்ற மென்மையான பாதமுடையவளாய சீதை நின்னு ஏத்தி அங்க சொல்றாரு ஆறு கம்பர். அப்படிப்பட்டவளாய சீதைய பிரிச்ச ராவணனுடைய பாவியாய ராவணனுக்கு தம்பியாய என்னையும் வர சொல்லி அருள்பண்ணினானா ராமே. அதுக்கு ஓமை சொல்லும் போது சிவபெருமான் நஞ்சு சாப்பிட்டது போல, சிவபெருமான் நஞ்சு சாப்பிட்டது, சிவபெருமான் நஞ்சு அமுதமா சாப்பிட்டார்ல, அது போல பொல்லாதவனாகி என்னையும் நல்லவனாக ஆக்க கூப்பிட்டாரா அப்படிங்கிற விபீஷணன். இதெல்லாம் விளையுது
1: பஞ்சன சிவக்கும் என்றால் தேவியை பிரித்த பாடி, பஞ்சன சிவக்கும் என்றால் தேவியை பிரித்த பாவி
0: யாரு? ராவன்.
1: வஞ்சனு கிளைய என்னை வருகவென்று அருள் செய்தாரோ.
0: அப்படிப்பட்டவனாய ராவணனுக்கு இளையவனா இருக்கிற என்ன வரு
1: சொன்னானா? நஞ்சன செஞ்ச தஞ்சடைக்காட உளுண்ட நஞ்சன தகைய நன்றோ நாயகன் நயக்கு நாளில் தஞ்சன கருதினானோ. தாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சன தகைய நன்றோ நாயகன் நாயக்கு நாளில்.
0: இந்த உண்மை எடுத்து வைக்கிறாரு கம்பருவான். மிக பொல்லாதவன் ஆகி என்ன ராமன் வர சொன்னான்னா, மிக பொல்லாததாயிருந்த விஷத்தை சிவருமான் சாப்பிட்டது போல அப்படி பஞ்சு போன்ற மென்மையாகிய திருவடியுடையவளாகி உமாதேவியை ஒரு பாகத்திலே உடையவரே பஞ்சேரடியாள் பகா என்று இப்படி எல்லா மாணிக்க வாசகர் உண்மைகளை அறிவிக்கிறாரு, நன்மையை அறிவிக்கிறார், உண்மையையும் நன்மையையும் சொல்லுகிறார். அதனால அந்த உண்மையும் நன்மையும் இன்னும் நீண்ட காலம் நாம் அனுபவிக்கணும்டா. அனுபவிக்கிறதே நமக்கு சிவலோ இவ்வளவு செய்யுதா? இப்படி அனுபவிக்கிறது வெகு ஜென்மங்களுக்கு இது கொடுத்து வைக்கல. இப்ப நீங்க திருவாசகத்துக்குள்ள இருக்கீங்க. அதனால இப்பொழுது எங்க இருக்கிறான்? சிவலோகத்துலதான். இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது கூட சொன்னேன். சிவபாக்கியம் எதனால கிடைக்கும் என்றால் சிவ வாக்கியத்தினாலே கிடைக்கும். சிவபாக்கியம் எதனாலே கிடைக்கும் என்றால் சிவ வாக்கியங்களாலே கிடைக்கும். இதெல்லாம் சிவபாக்கியம். அதனால இப்படி சிவபாக்கியத்தை சிவ வாக்கியத்தினாலே பெறலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி
1: வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான் வரை அறங்களோங்க மேன்மைகள் செய்வ நிதி விடங்குக உலகம் எல்லாம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் உண்பான் அவத்தி உண்பான் அபிமானி சொற்பத விசுவன் சொற்பத விசுவன்றை தரன் விராஞ்சன் நற்பத விட்டான் பொன் கரப்ப

இல்லை அரணை அச்சிப்பவர்க்கு, அரணை அச்சிப்பவர்க்கு ஆசூசமில்லையா, அங்கி வளர்ப்போர்க்கு அங்கி வளர்ப்போர்க்கு ஆசூசமில்லை அருமறை ஞான.

வழிபட்டு நின்று வணங்க.

வாழாக உயடி சொல்லே பொருளதுவாய் நின்ற புண்ணியன் எந்தை அருளது போற்றும் அடியவ நன்றி சுருளது வாய் நின்ற துன்பச்சுழியில் மருளது வாய் சிந்தை மயங்குகின்றாரே. வினையா அசத்து

முடியும் மனிதர்கள் கூடுவ நந்தி அவனை குறித்து காடும் மலையும் கடனு கடந்தோர் ஊடும் உன்னிகிலாரே ஆவது இதற்கும் வடக்கும் அமரர்கள் ஆவது தெற்கும் வடக்கும் அமரர்கள் போவார் குடக்கும் குணக்கும் குருவழே நாவினின் மந்திரம் என்று நடு அங்கி மேவது செய்து விளங்கிடுவீரே மயக்குற நோக்கினும் மாதவம் செய்யார் மாதவம் செய்யார்

பரமாக உயர் பரசிவன் உயிர் பரமாக உயர் பரசிவங்க அரிய சிவமாக அச்சிபவேதத்து கிரியலும் சீராம் வராவரன் என்ன உரிய உரையற்ற

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 114 பாடல் முதல் 115 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: களிம்பு அறுத்தான் எங்கள் கண்முதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருக்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, வலிங்கிற் பவழம் பதித்தான் பதியே. பவழம் பதித்தான் பதியே. இப்போ ஒரு எல்லாரும் படிக்கும் போது ஒரு ஆர்வம் வருது. திருமந்திரம் இவ்வளவு ஈஸியா இருக்கு. ஈஸி தானே? புரியுதா இல்லையா? படிக்கும் போதே உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப ஏன் இது போல நாள் புரியாம இருந்ததுன்னா, இதுவரைக்கும் நீங்க படிக்கலன்னு அர்த்தம். திருமந்திரம்னா ஏதோ பழைய நூல், பழைய காலத்து தமிழ்ல இருக்கும் போல இருக்கு, இதை படிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் வேணும் போல இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் பயந்திருந்ததுனாலதான் நமக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கு. இல்ல என்ன கஷ்டம்னு பாருங்க. களிம்பு அறுத்தான் யாரு? எங்கள். எங்கள்னா உங்கள்னு அர்த்தம். கண் முதல் நந்தி, நெற்றிக்கண் உடையவர் யாரு? முதல்னா என்னது? நெற்றி. கண், நெற்றியிலே கண் உடையவன் யார்? இதுக்கெல்லாம் ஒரு புதிய டிக்ஷனரி வேணுமா? களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. சிவபெருமானுக்கு நந்தின்னு ஒரு பேர் உண்டு. நெற்றி கண் உடையவன் சிவபெருமான். களிம்பு அறுத்தான் அவனை தானே. அருக்கண் விழிப்பித்து எப்படி பார்த்திருக்காரு? ஒளியை ஒளி காட்டி இருள் நீக்குதல். இப்ப வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டு இருட்டுக்கு வேலை இருக்கா? வேலை இல்லை. அப்ப ஞான கண் ஆகிய அந்த வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது ஆணவாங்க செயல்பாடு இல்லை, ஆணவம் அடங்கிவிடும். களிம்பருத்தான் அருக்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி. களிம்பு அணுகாத கதிரொளி. சிவபெருமான்ட்ட களிம்பு வருமா? சிவபெருமான்ட்ட அவனா? சிவபெருமானுக்கு நின்மலன்னு ஒரு பேரு. நிமலா, நிறுத்தனே நிமலான்னு சொல்லுவோம். இப்போ அவனுக்கு பற்று பாசம் கிடையாது, ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயை கிடையாது, எந்த குற்றங்களும் கிடையாது. எட்டு குணங்களை உடையவன் இல்லையா? அப்படியேப்பட்ட இறைவனுக்கு களிம்பு அணுகாத கதிரொளியை காட்டி அவன் தான் என்ன செய்யறான்? சுத்தமான ஒரு தூய்மையான கதிரொளினா சூரிய ஒளி செய்ய வேண்டாம், சிவபெருமானே ஞான ஒளியை காட்டி. ஒரு கதிர், சூரியனுடைய கதிர் இருட்டை போக்குவது போல சிவபெருமானினுடைய ஒளி உள்ளே இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கியது. சிவபெருமான் நேரா வந்துட்டாருன்னா அப்புறம் ஆணவம் கிடையாது. நாலன் செய்யும், நாலன் செய்யும் போலன் செய்யும் எம்மை நாடி வந்த, நாலன் செய்யும் வினைதான் செய்யும் எம்மை நாடி வந்த போலன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலமும் சதங்கும் தந்தையும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோண்டிட்டேனே. இறைவன் நேரா முன்னாடி வந்துட்டாருன்னா எல்லாம் தூள் தூளாயிடும் இல்லையா? இதே இன்னொரு பாட்டுல வரும். அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்து. இறைவனுடைய முருகபெருமானுடைய அந்த திருவடி பட்டுச்சுன்னா இங்க கையெழு எழுத்து என்ன ஆகும்? இன்வெல்ட் ஆயிடும் இல்லையா? அதனால வந்து அந்த இறைவனை நேரடியாக வரும் பொழுது அந்த நமக்கு அந்த எந்த விதமான வினைகளும் நமக்கு வராது. கதிரொளி காட்டி பளிங்கிற் பவழம் பதித்தான் பதிய. நல்லா பாருங்க. பளிங்கு பவழம், பளிங்குன்னா அந்த தூய்மையான மனம்னு அர்த்தம். இறைவன் எங்கே இருக்கிறான்னா குற்றம் இல்லாத மனத்தில் இருக்கிறான், மாசு இல்லாத மனத்தில் இருக்கிறான். அதனாலதான் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். அழுக்கு சேர விடாத பாத்துக்கணும். அது சேர வரும்போதே டக்குன்னு அங்கே கட் பண்ணி வெளியில இருந்துடணும். சேர விட்டுட்டு அப்புறம் நீக்க வேண்டாம். சேர வரும்பொழுதே, ஆனா சேர வர தெரியும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு அழுக்கு சேருதுன்னா அழுக்கு வரும்பொழுதே கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தன் ஆகுல நீரப்பின்னு அணுகி. பாக்கி எல்லாம் ஆரவார தன்மைட்டார், பாக்கி எல்லாம் போலின்ட்டார், பாக்கியெல்லாம் பிராடின்டர். குற்றம் இல்லாத ஒரு மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் பலிங்கிங்கிறார். அதுல பவளம் பதித்தல், திருவொருள் சக்தியை பதித்தல், மனத்துக்குள் பதித்தல். இப்போ அதுக்கு என்ன செய்யணும் கேட்கலாம் இல்லையா? இறைவனோட இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது, என்ன ஆசை? இறைவன் வரணும், நேரடியா வரணும், அவர் வந்து பார்க்கணும், அவருடைய அருள் பார்வை நம்ம மேல படணும். அதுக்கு நம்மகிட்ட என்ன தகுதி வேணும்? என்ன பார்த்தது? முதல்ல சிவ பூஜை, சிவனடியார் வழிபாடு, அப்புறம் திருக்கோயில் வழிபாடு, சிவாய நம்மங்கிற மந்திர உச்சரிப்பு, இதெல்லாம் நம்ம செஞ்சு தகுதி பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சு தகுதி இருந்ததுன்னா கொஞ்சம் மனம் பக்குவப்படும். மனம் பக்குவப்படும் போது மனம் இலகும். மனம் இலகும் பொழுது இறைவன் திருவடி பதியும். இப்ப நல்ல தங்கம் வச்சிங்களேன், தங்கத்தை எந்த அளவுக்கு உருக்குனாதான் வைரத்தை பதிக்க முடியும்? இப்ப உருகாத தங்கத்துல எப்படி வைரத்தை பதிப்பீங்க? யாராவது கோல்டு ஸ்மித் இருக்காங்களா? இந்த நகை வேலை செய்யறவங்க நகையை எந்த அளவுக்கு உருக்கி உருக்கி, ஒண்ணு இல்லை, நகை அந்த பவுனை எந்த அளவுக்கு உருக்குறீங்களோ அப்ப மெல்ட் ஆயிடுமா? அதில் என்ன பண்ணுவாரு? வைரத்தை பதிப்பார். அதே மாதிரி எந்த அளவுக்கு இறைவன் நினைவால் உள்ளம் உருகும் பொழுது இறைவனுடைய திருவடி பதியும். ஆனால் உள்ளத்தை உருக்கி, ஊரினை உருக்கி, உள்ளொளி பெருக்கிங்கிற இந்த உள்ளொளிங்கிறது வந்து திருவுருள் சக்தி, ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விளக்கம் வரும், ஒவ்வொரு கான்செப்டில் பேசுவேன். இப்போ சூரியனுடைய ஒளி ஊனக்கண்ணை திறக்கிறது, அருள் ஒளியாகிய சிவ ஒளி ஞானக்கண்ணை திறக்கிறது. அப்ப ஆல்ரெடி அந்த உயிரில வந்து ஞானம் இருக்கிறது. எல்லாருடைய உயிரிலும் ஞானம் இருக்கிறது. எல்லாருடைய உயிருக்கும் முக்தி பெறுவதற்குள்ள முழு தகுதி உண்டு. ஆனா அப்படி என்ன இருக்கு? அழுக்குகளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஞான ஒளியாகிய அந்த சிவ ஒளி அந்த ஞான தீட்சி படுகின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு அகல, ஞானம் உள்ளே அந்த ஆன்மா பிரகாசம் அடைகிறது. இப்ப ஆன்மா தகுதி பெறுகிறது. அப்ப ஆன்மா பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இறைவன் கொடுத்த அந்த உபதேசத்தை கொண்டு இறைவனை பிடிக்கணும். அவன் கொடு

இறைவன் திருவடியை பார்க்கலாம். எல்லாரும் இப்போ இவ்வளோ பக்குவம் இருக்கணும். இப்போ பக்குவம் தான் முக்கியம். இப்போ அதுக்கு நம்ம பை டூயிங் ப்ராக்டிஸ் தான் சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஒரு இறைவன் வருவார், ஒருவரா இப்படி தான் வருவார். நம்ம கூப்பிட்டா உடனே வந்துட மாட்டார். ஒரு 108 தேங்காய் உடைச்சி வர மாட்டார். மிகப்பெரிய ஒரு 1 கோடி ரூபாயில் பெரிய ஒரு ஹோமம் செய்து அல்லது ஒரு 50,000 ரூபாய் செலவில் மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் செய்தால் கூட என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். ஆனால் உங்களுடைய மனசு இருந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் ஆராதனை பண்ணி நீ வழிபடலாம், தப்பு கிடையாது. கோயிலுக்கு போங்க, வழிபாடு செய்யுங்க, தப்பே கிடையாது. இறைவன் நம்ம பக்கம் வரணும்னா இறைவன் நம்ம பக்கம் வரணும். இப்போ அவனு கேட்பாரு, எப்பொழுதுமே இறைவனை நம்மளை தேட விட்டுருணும். இறைவனை நம்மளை தேட அவரை விட்டுருணும், அவர் தேடிட்டு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம பக்கம் மாறணும். இதுதான் இந்த பெரிய புராணம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது தெரியும். நம்மளை தேடி தான் இறைவனை வரணும். அப்போ அந்த அளவுக்கு பக்கம் மாறணும். இப்போ அடுத்த பாடல் மிக மிக மிக முக்கியமான பாடல். எல்லாரும் மனப்பாடம் செய்யணும். சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. இது 4 வரி. இது 4 செகண்ட்ல பேசலாம், 4 நிமிடங்கள்ல பேசலாம், 4 மணிகள் பேசலாம், 4 நாட்கள் பேசலாம். இத இந்த பாடம் இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணிவீர் பதி பசு பாசம் என பகர் மூன்று. அப்ப பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை முதன் முதலாக சொல்லக்கூடிய நூல் சைவ திருமந்திரம் தான். சைவ சித்தாந்தம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? திருமந்திரம் தான் முதல் நூல். அப்ப மெய்கண்டாவுடைய சிவஞான போதம், அப்புறம் அருளன் சிவத்தினுடைய சிவஞான சித்தியார், உமாவதி சிவத்தினுடைய சிவபிரகாசம், என்ன இது எல்லாம் என்னது பின்னால் வந்த நூல்கள். அந்த மெய்கண்ட சாத்திரம் 14 வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டை வந்து எலாபரேட்டாக பேசக்கூடிய நூல்கள், நல்ல தெளிவாக கொடுக்கக்கூடிய நூல்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் என்ற கருவூலத்தை முதன் முதலாக ஒரு நூலிலே கொடுக்கப்பட்டது திருமந்திரம் தான். ஆனால் என்ன ஒரு தொகுப்பாக இருக்காது, அது விரைவி ஸ்கேட்டரிங் சொல்றது அங்கங்கே இருக்கும். நாம் அதை தேடி பிடிக்கணும். இப்போ பதி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கடவுள், பசுன்னா எல்லாருக்கும் தெரியும் அது உயிர், பாசம்னா நம்மோடும் தொடர்புடையது, உயிரோடு தொடர்புடையது பாசம். அது இந்த பாசம் என்ன செய்யும், கடவுளை அணுக ஒட்டாது. இந்த எட்டில பதி, இந்த எட்டில பசு, இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாசம் என்ன செய்யும், இந்த பசுவை இறைவனுடைய எண்ணத்துக்கே கொண்டு வராம தடுக்கக்கூடிய தடை. நடுவில் இருக்கிற பாசம் நீங்கிடுச்சுன்னா பதியும் பசுவும் நடுவில் முட்டுக்கட்டையா இருக்கிறது. எது இந்த பாசங்கிறது நான் என்ன சொல்லுவேன், பேசுறதுக்கு 4 மணி 4 நாள் பத்தாது, 40 வருஷம் பத்தாது. இதைத்தான் 25 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பேசி முடிச்ச பாட்டு இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதிய விளக்கம் வந்துகிட்டு இருக்கு. என்ன அவ்வளவு இது பாட்டு ஒன்று தான், அதில் சொற்கள் கம்மி தான், இருந்தாலும் அதோடைய விளக்கம் நிறைய. பாசம்னா பாசி அது என்ன ஆகும்னா இறைவனை சேர ஒட்டாது, தடுக்கும், அது நீங்கும். இது பாசம்னா அஃபெக்ஷன் கிடையாது. சில பற்று பாசம் தான் பாசம் நினைக்காதீங்க. பாசம் என்பது ஃபஸ்ட்டு அது உள்ளே இருக்கிற ஆணவம். கண்மம் வினைகள், நம்ம சேர்த்து வச்சிருந்த வினைகள் கண்மம். மாயை, மாயைனா உடம்புன்னு வச்சுக்கிங்க. இப்போதைக்கு தனுவாகவும் கரணமாகவும் புவனமாகவும் போகமாகவும் இருக்கக்கூடியது மாயை. உயிருக்கு வந்து

0: உடம்பு இருந்தால் மரியாதை சொல்லிட்டாங்க. உடம்பை விட்டு என்னைக்கு நம்ம உயிரை விட்டு உடம்புக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்து போகுது இல்லைங்களா, இறைவன் திருவடிக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப மரியாதை கிடைக்கும். இதனா இப்போ இது டிட்டாச்மெண்ட் வரணும். இப்போ பதி என்று சொல்லக்கூடிய கடவுள், பசு என்று சொல்லக்கூடிய உயிர், பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இது மூன் என பகர் மூன்றில், பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. எப்படி பதியினை போல் பதி அனாதி? இப்ப ஒரு சத்தியம் நல்ல தெளிவான சத்தியம், சைவ சித்தாந்தம் தெளிவு, படிக்காதவங்க கூட கத்துக்கலாம். இந்த புதுசா திருமந்திரம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கத்துக்கலாம். அப்படி யாரா இருக்கீங்களா? யாராவது சைவ சித்தாந்தமே பேஸ் இல்லாம நேரடியா திருமந்திரம் கேட்கணும்னு வந்தவங்க யாரு? இவ்வளவு பேர் இருக்கீங்களா? அப்புறம் என்னங்க, அப்போ கொஞ்சம் பேஸ் சொல்லித்தானே ஆகணும் இல்லையா? இதை வந்து தப்பிக்க முடியாது, இந்த பாட்டை விட்டுட்டு போக முடியாது. பதின்னு சொன்னா கடவுள், கடவுளுக்கு தோற்றம் பிரிவு இல்லை, இந்த பிறப்பு இறப்பு இல்லை, எப்பொழுதும் என்று என்னையிலேருந்து அன்னையில கடவுள் அப்படியே இருக்கார். காலத்தினால் கணிக்க முடியாது. 10,000 வருஷத்துக்கு இப்படி இருந்தார் சார் கடவுள், சொல்ல முடியுமா? சொல்ல அனாதின்னு அனாதி என்ற சொல்லுக்கு காலத்தினால் வரையறுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப பெருசா சைவ சித்தாந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் அப்படிலாம் பயன்படுத்தினேன்னா நீங்க உங்களால் கேட்க முடியாது. ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா அப்புறம் சைவ சித்தாந்தம் எப்படி இருந்ததுன்னா வேப்பாங்க மாதிரி இருக்க முடியும். அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தாம எளிமையா பேசுறேன். பசு, பசுன்னா உயிர்னு. பதி என்ற சொல்லுக்கு தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு, அதான் பசு பதி. பசுவாகிய உயிர்களுக்கெல்லாம் தலைவன் இறைவன் பசுபதினு சொல்றாரு. இந்த பதிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும். சிவபதி, உத்ராபதி, வெங்கடாஜலபதி, உமாபதி, பதிங்கிறதெல்லாம் வருது, நிறைய வரும். நல்லா தெரிஞ்சுதான் பேர் வச்சிருக்காங்க. பதினா தலைவன், கடவுளை குறிக்கிற சொல். ஐந்தொழில் செய்யும் பொழுதுதான் இறைவனுக்கு பதி என்று பெயர். எல்லா இடத்துலயும் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐந்தொழில் செய்யும் பொழுது இறைவனுக்கு பதி என்று பெயர். கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. பசுன்னா பச், அது வந்து வடமொழி வார்த்தை, கட்டப்பட்டது. பசுன்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். உயிர் தமிழில் உயிர், வடமொழியில் ஆன்மா ஆத்மா எல்லாம் ஒன்று தான். நல்ல தெளிவாக கேட்டுங்க, பசுனாலும் உயிர் தான், உயிர்னாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான், ஆத்மானாலும் உயிர் தான். இப்போ ஒரு சின்ன விசேஷம் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், உயிருக்கு தமிழ் வார்த்தை, அது தமிழ் சுத்தமான தமிழ். ஏன்னா அந்த உயிருக்கு வேர் சொல் உயிர். தமிழ் பேராசிரியர்லாம் வந்திருக்காங்க, அதனால் உயிருக்கு வேர்ச்சொல் பார்க்கணும். எந்த ஒரு சொல்லுக்கும் அதுக்கு உள்ள எங்கேந்து வந்திருக்கும்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இதான் இலக்கணம். அப்ப உயிருக்கு என்ன வேர்ச்சொல் வந்து உயிர். உயிர்னா உயித்தல், தப்பி பிழைத்தல், மேல்நிலையை அடைதல் என்ற ஒரு தகுதி உயிருக்கு இருந்ததனால், இருப்பதனால் அது உயிர்னு பேர். அப்ப எல்லா உயிரும் முத்தி அடைவருக்கு தகுதி உண்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது தமிழ். அந்த உயிர் பாசத்துல கட்டப்பட்டிருக்கும் பொழுது பசு என்று, பாசத்துல கட்டப்பட்டிருக்கின்ற பொழுது பசு. பச்சுன்னா வடமொழி வார்த்தை கட்டுதல் பேரு, பைண்டிங்ஸ் ஆர் பாண்டேஜ் ஏதாவது சொல்லலாம், அதுக்கு பேர் பசு. அது பசு உயிர். ஆன்மாங்கிறது அதான். இப்போ ஆன்மா எப்பன்னா இந்த பக்குவ நிலையை அடைகின்ற பொழுது ஆன்மான்னு, பக்குவமான உயிருக்கு ஆன்மா. அதே உயிர் பக்குவப்பட்ட ஆன்மா அப்படின்னு. இப்போ உங்க நிலையை சொல்றேன். இப்போ காலையிலேருந்து உட்காந்துருக்கோம் இல்லையா, வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பு வீட்டில் நீங்க பசுவா இருந்தீங்க, பஸ்ல வரும் பொழுது உயிரா இருந்தீங்க, இப்ப நீங்க ஆன்மாவா இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒண்ணுதான், ஒண்ணுதான், ஆனா நிலைகள் நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பெயர் வேறு. சரி, இப்ப அது அது போறோம், பிதைக்குது போறோம். இந்த பசு ஆகிய உயிர் இறைவனால் படைக்கப்படவில்லை. பெரிய சைவ சித்தாந்தத்தில் ஒரு அடிப்படையான உண்மை, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அதை ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இறைவன் படைத்தான்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, ஏன் படைத்தான்னு நீங்க கேட்டா இறைவன் பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி, படைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் உண்டா? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஏன் உயிரை படைத்தான், அடைக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்னன்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. இத கடவுள் எப்படி எப்பொழுதும் இருக்கக்கூடிய அனாதி பொருளோ அதே போல உயிர்களும் அனாதி, பதியினை போல் பசு அனாதி. இது நம்ம அழகா ஒரு கொட்டேஷன் வேற கொடுக்குறோம். இந்த தாய் மாணவர் நமக்கு ஒரு அழகா கொட்டேஷன் கொடுத்துடுறாரு. அவர் எங்க போனாலும் ஒரு குடி பிடிச்சுக்கணும் கையில, தாய் மாணவர். அது எல்லாத்துக்கும் எனக்கு பயன்படுது. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஆய்வு செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கலன்னா ஆய்வட்டை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இது என்ன ரெஃபரன்ஸே இல்லாம ஆய்வேடு, அதுன்னு சொல்லுவீங்க. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஃபுட்நோட் போட்டு கொடுக்கணும், கீழே கொடுக்கணுமா இல்லையா? பதி அனாதின்னு சொல்லிவிட்டீங்க, அப்புறம் பசுங்கிற உயிர் வந்து அனாதின்னு சொல்றீங்களே, இது யாராவது சொன்னாங்களா? உங்க கருத்தான் கேட்பாங்க. ஒரு நல்ல பெரிய ஒரு பேரை சொல்லிவிடணும், தாய்மானவர் பேரை சொன்னா மாய முடிப்பாங்க. என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. என்ன சொல்றாரு தாய்மானவர், என்ன சொல்றாரு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது? என்று நீ என்றையிலிருந்து நீ இருக்கிறாயோ அன்றிலிருந்து நானும் இருக்கிறேன். அப்ப கடவுளுக்கும் நமக்கும் ஒரே வயசு, கடவுளுக்கும் நமக்கும் ஒரே வயசு, கரெக்டு தானே? நம்ம உடம்பை எடுத்திருக்கோம், அவர் உடம்பு எடுக்கல, அவ்வளவுதான். உயிர் என்ற நிலையில் கடவுள் என்றையிலிருந்து இருக்கிறாரோ உயிர்களும் அன்றையிலிருந்து இருக்கின்றன. இப்போ ஒரு செய்தி கேட்கலாம், உயிர்களை உயிர்களினுடைய தோற்றம்னு சொல்லி சில பேர் ஆய்வு பண்றாங்க. உயிர்களுடைய தோற்றம் நல்லா கேட்டுங்க, 84 லட்சம் யோனி பேதங்கள்னு, 84 லட்சம் உடல் பேதங்கள்னு இருக்கும். ஆனா எந்த நூல்லையும் 84 லட்சம் உயிர் பேதங்கள்னு இருக்காது. ஞான சம்பந்தருடைய வாக்கு பொய் ஆகாது. அப்போ உடல் பேதங்கள் உண்டே ஒழிய உயிரில் ஒரே உயிர், அது ஓர் அறிவா இருந்தாலும் 10 அறிவு வரைக்கும் இருக்கு, நமக்கெல்லாம் 6 அறிவு, இன்னும் மேல 10 அறிவு வரைக்கும் திருமந்திரம் பேசுது. இந்த அறிவு நிலையில் மாறி இருந்தாலும் உயிர் என்ற நிலையில ஒரே உயிர், ஆனா பல உயிர்கள். உயிர் ஒன்று, அதாவது கடவுள் ஒன்று, உயிர்கள் பல. அங்க அது அந்த போகவே இல்லை நான். இப்ப இந்த உயிர் அல்லது உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல. இப்ப இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உயிரினுடைய தோற்றம் இன்னொன்று ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க ஒன்னே ஒன்ன மறந்துட்டாங்க, ஒன்னே ஒன்ன மறந்துட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. எப்பொழுதுமே உயிரினுடைய தோற்றம் இல்லை அங்க, உயிரோட கூடிய உடம்பினுடைய தோற்றம் இருக்கும். ஒரு ஒரு கிருமின்னு வச்சிங்களேன், ஒரு கிருமியா, ஒரு கிருமி தோன்றுதுன்னா அந்த கிருமிங்கிறது என்னது? உடம்பு. அந்த கிருமிக்குள்ள உயிர் இருக்கு. எல்லாம் கிருமிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு உயிர் ஆராய்ச்சி பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உயிர் என்பது அனாதி. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். சரி, அது போனா சில பேர் ஆராய்ச்சிகள் சில விதமா இருக்கும், நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை. நமக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, திருமந்திரம் என்ன பேசுகிறது? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அப்ப பதி என்பது கடவுள் என்ற கடவுள், பதியாகிய கடவுள் கால எல்லைக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா? என்றைக்கு என்று தெரியாது. அதே மாதிரி உயிர் உங்க உடம்புல இயக்குது, உயிர், அந்த உயிர் கடவுள் என்றையில் இருக்கிறாரோ அன்றையில் இருந்து உயிர்களும் இருக்கின்றன. இந்த உயிர்களை கடவுள் படைக்கவில்லை. ஒரு விஷயம், உடம்பை இறைவன் படைத்தான், கேட்டீங்களா, உலகத்தை படைத்தான், பஞ்சபூதங்களின் கலவையினால் மாயையிலிருந்து உடம்பை படைத்தானே அன்றி என்ன படைக்கல, உயிர்களை படைக்கவில்லை. சரி, பதி பசு அனாதி, பாசம் அனாதி. அடுத்த சப்ஜெக்ட் வரும், இந்த பாசம் என்ன சொன்னேன், ஆணவம்னு சொல்லிட்டேன். இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிரில் இருக்கிறது, இது உயிரிலே இருக்கு, ஜென்மத்தில் பிறந்தது. சாதாரணமா கலோக்கியலா சொல்றதா இருந்தா ஜென்மத்தில் பிறந்தது, உயிரில அழுக்கு இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க, செம்பும் களிம்பும் போல பின்னாடி சொல்லுவேன். அதனால இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிர் என்ற ஒன்று என்றையிலிருந்து இருக்கிறதோ அன்றையிலிருந்து இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிரில் இருக்கிறது. அப்ப உயிரே அனாதி என்று சொல்லும் பொழுது ஆணவம் அனாதி தானே இல்லையா, ரைட்டு தானே? அப்ப ஆணவத்தையும் உயிரையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு ஆணவமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் நிறைய ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். ஆணவம் இல்லைன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு தான் ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். இது ஆணவத்துக்கு விளக்கு நிறைய இருக்கு, இன்னும் போக போக சொல்லலாம். ஆணவத்தை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு ஆறு நாள் கிளாஸ் எடுக்கணும். கண்மம் சொல்லக்கூடிய வினை பதிவுகள், இப்ப யாராரு என்னென்ன விடைகளை செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உயிரே அனாதிங்கும் பொழுது உயிர் செய்த செயல்பாடுகள் எல்லாம் இப்ப இந்த வரும், ஏதாவது காலத்தினால இங்க கணக்கெடுக்க முடியுமா, நான் ஒரு 1000 வினை செஞ்சிருக்கேன் கணக்கெடுக்க பாப்போம், இல்ல ஒரு 500 வருஷமா வினை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்ல முடியுமா, முடியுமா? எத்தனை வினைகளை செஞ்சிருக்கோம், எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவோ அனுபவிக்க மீதி இருக்கு, இன்னும் இன்னும் எத்தனை பிறவின்னு தெரியல. இதெல்லாம் பெரிய ஒரு அக்கௌண்ட் ஆஃபீஸரை போட்டு வைக்கணும், போட்டு வச்சாதான் சரியா வரும். இப்படி இந்த வினைகள் அனாதி, பதி அனாதி, பசு அனாதி, பாசமாகிய ஆணவம் அனாதி, கண்மம் என்று சொல்லக்கூடிய வினைகள் அனாதி தானே, சந்தேகம் இல்லையே. அதுல சப்டிஷன் இருக்கு, இப்ப நான் சொல்றது ஜென்ரலா பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள சப்டிஷன் வரும்பொழுது பின்னால் சேர்க்கப்பட்ட வினைகள் எது, முன்னால் உள்ள வினைகள் எதுன்னு வரும். அதுல மூல கண்மம் இருக்கு, பின்னாடி வந்த ஆகந்தம கண்மம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி சேரும், அது அது அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுவாக வினை என்று சொன்னால் அனாதி. அடுத்து மாயை. மாயனா பயப்படாதீங்க, உங்க உடம்பு நம்ம தங்கியிருக்கிற உலகம் சரிதானா. இந்த உடம்பு உங்களுக்கு எத்தனையாவது உடம்பு, 100வது உடம்பா, 100வது கொண்டாடுவோம், நான் 100வது உடம்பை எடுத்திருக்கிறேன், ஒரு விழா கொண்டாடுவோமா, யாருக்கா தைரியம் இருக்கா? ஒவ்வொரு பிறவிக்கும் வினை பெருகும், தெரியாது. இது எந்த ஊர்ல பிறந்தோம், போன பிறவில எங்க இருந்தோம், அடுத்த பிறவி எங்க இருக்க போறோம், புள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்றாரு, எத்தனையோ பிறவி இல்லையே பிறந்து இழைத்தேங்கிறாரு. அதனால மரணம் என்ன, எழுகடல் மணல், எழுகடல் மணல், அந்த மணல்ல இருக்கக்கூடிய துகளை கூட எண்ணிடலாம், ஆனா பிறவியினுடைய எண்ணிக்கையை என்னால் அளக்க முடியலங்கிறாரு. இது யோசனை பண்ணி பார்க்கணுமா அந்த இடத்த. அப்ப மாயை அனாதி தானே, எவ்வளவு திருமூலர் திருமந்திரம் எவ்வளவு நுட்பமா பேசுது பாருங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இது கிளியரா இருக்கு. அடுத்த வரிய பாருங்க, பதியினை சென்றனகா பசு பாசம், பதியினை பதியினை சென்று அணுகா, பதின நல்லா தெரியும் கடவுள், பசு போய் பதிகிட்ட போகுமா, அவ்வளவு சீக்கிரம் போகுமா? பாசம் பக்கத்துல இருக்கும் பொழுது பசு கிட்ட பதியினை சென்றனுக பசு பாசம். பாசமும் கடவுள்கிட்ட போதாது இல்லையா, போமா? பாசம் உயிரிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆணவம், கண்மம், மாய என்ற அழுக்காகிய பாசங்கள் எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு? உயிரிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பாசமும் கடவுள்கிட்ட உயிரை கொண்டு போக போறது இல்லை, உயிராவது இதை மூடி இழுத்துக்கிட்டு போகாது. ஆக மொத்தம் பதியினை சென்றனுக பசுவோம் பாசம், அவ்வளவு ஸ்ட்ராங். இப்ப பசுதான முக்கியம், நம்மளாம் நம்ம தானே பசு. பதி அணியில் பசு, பதி அணுகில் பசு. பசு பதியை அணுகினால், உயிர் இறைவனை வணங்கினால் பாசம் நிலாவே. பசுவுக்குள் இருக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாய என்ற மும்மலங்களும் நீங்கும். என்ன தெரியுதுன்னா, இறைவனை வழிபடாமல் ஆணவத்தினுடைய ஆற்றல் நீங்காது, இறைவனை வழிபடாமல் கண்மம் என்ற இவனை நீங்காது, இறைவனை வழிபடாமல் உடல் என்ற மாயை தொடர்பு நம்மளை விட்டு நீங்காது. இறைவனை வழிபட்டால் மட்டும்தான் மும்மல நீக்கம் வரும். ரொம்ப எளிமையான உதாரணம், எளிமையான விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் ரொம்ப பெருசாக நான் கொடுக்கல, இதை நான் பெருசாக கூட நல்லா ஆகும். இப்போ இந்த பாட்டை நோட்டு படித்து பாருங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றனுக பசு பாசம். அங்கே ஒரு அங்கே ஒரு குறிப்பு இருக்கு, பதியினை சென்று அணுகா பசுன்னு இருக்குல்ல. ஏன், அந்த பசுவுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? இறைவன் உணர்த்தினால்தான் உணரும், தானா போகாது. ஏன், பசு உயிர்ந்து அறிவு இருக்க நேர கடவுள்கிட்ட போக வேண்டியதானே, போகாது. அதுக்கு என்ன வேணும், அங்க இறை அதாவது சுயமாக செயல்படாது. இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவுடைய பொருள் எதுங்க, பசு. ஆனால் அது வந்து பாசம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால பாசத்தை கட்டி இழுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட போகாது. அப்போ இறைவன் உள்ளிருந்து உணர்த்தினால் அன்றி, பக்குவப்பட்டால் அன்றி அந்த பசு கடவுள்கிட்ட போகும் பொழுது கேரேஜ் எல்லாம் போயிடும். எது கேரேஜ்? மூணு கேரேஜ். ஆணவம் ஒரு கேரேஜ், கண்மம் ஒரு கேரேஜ், மாய ஒரு கேரேஜ். மூணு கேரேஜ். பதி பதி அணியில் பசு பாசம் நிலாவே. ரொம்ப நாலு வரியில 40,000 விஷயங்களை அடக்கியிருக்காங்க. மீதியை நம்ம அடங்கும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சந்தமரை செந்தமிழில் தந்த அந்தனர் குறிசில் ஆளுடைய பிள்ளையார் அணியார் திருக்கருகாவூரில் எழுந்தருளியுள்ள அந்தமில்லா சுந்தரக்கடவுள் வண்ணத்தை சிந்தை இன்புறத் தொழுது போற்றி முத்திலங்கு முறுவல் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். அத்தர் வண்ணம், அமுதர் வண்ணம், அழகர் வண்ணம், அடிகள் வண்ணம், ஐயர் வண்ணம், ஈசர் வண்ணம், எந்தை வண்ணம், அண்ணல் வண்ணம், ஆத்தர் வண்ணம், அழலும் அழல் வண்ணமே, அழலும் அழல் கடும் நெருப்பு என்று செந்தழல் புரை திருமேனி செல்வரைப் போற்றுகின்றார். கமுதமுல்லை கடிகொள் முல்லை கந்த மவ்வல் கமழும் கருகாவூர் என்றதனால் இத்தலத்திற்குரிய விருட்சம் முல்லை என்பதும் பெறப்பட்டது. களல்கொள் பாடல் களல் அணிந்த திருவடியையே பொருளாக கொண்ட பாக்கள் என்ற செய்தி சிந்தனைக்கு விருந்தாம். திருநீற்று பூச்சும் மலரு பறித்து வழிபடும் பூசையும் புரிதற்குத் தக்க உள்ளம் அருளிய திருவருட்செல்வம் உடையவர் கருகாவூர் எந்தை என்ற குறிப்பும் அற்புதமானது. இத்திருப்பதிகச் செந்தமிழ் மாலை சொல்ல வல்லார்க்கு தொல்வினை தீரும் என்பது பதிகப்பலன். மூன்றாம் திருமுறை முத்திலங்கு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் கௌசிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம், விளக்க உரை, தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதுக்கு அடுத்த படியா மிக மிக அருமையான ஒரு பதிகம். இந்த பதிகம் இணங்கிலா ஈசன் என்று துவங்குகிறது. இந்த பதிகத்துல பேயர்களாகிய மக்களை பத்தி நமக்கு காட்டுகின்றார். அவர்களுக்கு பல பெயர்கள் சூட்டியுள்ளார். அவங்களை பார்க்கவும் கூடாது கண்ணால, அவங்க கூட பேசவும் கூடாது என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அதுக்கு என்ன காரணம்னா, உயிரோட இயல்பு என்னன்னா சார்ந்ததன் வண்ணம்னு சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுது. எதை சார்ந்தமோ, பாசத்தை சார்ந்தா அந்த மாதிரியே இருக்கும், அந்த தன்மையே அதுட இருக்கும். சிவத்தை சார்ந்தா சிவமாம் தன்மை இருக்கும். அதனால இந்த மாதிரி ஆட்களோட நம்முடைய சகவாசம் இருக்க கூடாது. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு தானே கேக்குறாங்க திருமுறையில. அது போல 12 சூத்திரம் நமக்கு என்ன சொல்லுது, செம்மலர் நோத்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழுகி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமேன்னு சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அடியார்களை வந்து சிவமா வணங்கணும் அப்படிங்கிறது 12 சூத்திரத்துல மெய்கண்ட தேவ நாயனார் நமக்கு அறிவுறுத்திய ஒரு முக்கியமான அறிவுரை. ஆனா அதை நம்ம பின்பற்றணும். விஷயம் தெரியுது, ஆனா கண்டிப்பாக அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால பேயின்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிடுறோம். இப்ப எப்பவுமே உண்டுன்னு ஒரு பொருளை சொன்னா இல்லைன்னு பலர் சொல்றாங்க. அப்ப பேயின நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம்னா பேய் இருக்கா இல்லையா, இதுதான் வகுப்புல எல்லாரும் நிறைய கேட்பாங்க. பேய் உண்டா அப்படிங்கிறதுக்கு எப்படி எல்லாம் பேய் இருக்கும், பேய் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு இந்த பதிகத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப பிரம்மன் அவன் வந்து படைத்தல் தொழிலை செய்யறான். எத்தனையோ பிரம்மர்கள் வந்திருக்காங்க இல்லையா, பக்குவத்தினால அவங்க அந்த பதவிக்கு போறாங்க. 100 பிரம்மர்கள் நொந்தினர் என்று அப்பர் சுவாமி, நம்ம 100 100 பிரம்மா சொல்லல, 100 பிரம்மர்கள் இந்த ஒவ்வொருத்தரும் அந்த பதவிக்கு போய்கிட்டே இருக்காங்க. பிரம்மாங்கிறது ஒரு பதவி. அப்படி போல ஒரு பிரம்மனுக்கு படைத்தல் தொழில் பண்ண தெரியலையா, இத பண்ண தெரியலையே, சுவாமி கொடுத்த வேலையை நம்ம செய்யலன்னு நினைச்சு பயத்துல அழுதாரோ, அப்படி அழும்போது அந்த கண்ணீரில் இருந்து தோன்றியதுதான் பேய்களா தெரிகிறது. இது ஒரு வகையான பேய். பேய்க்கு உருவம் கிடையாது, ஆனா அதுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. இப்ப நம்ம ஆன்மா தங்குன மாதிரி அந்த பேயும் தங்குனா, ஒரு இடத்துல தங்குனாதான் அதுக்கு அதை நினைச்சு அதோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியும். அதுக்கு அது என்ன பண்ணுமா, ஆசாரம் இல்லாதவர்கள், அதாவது நம்ம இருக்கிற இடம் துப்புரவா இருக்கணும், வீட்டுல முற்றம் துப்புரவா இருக்கணும், பூஜை அறை சுத்தமா இருக்கணும், நாம நல்லா குளிச்சு சுத்தமா இருக்கணும், நம்ம உடுத்தி இருக்க உடை வந்து சுத்தமா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா குளிக்காமலே மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போனா போதுன்னு சாயங்காலம் போல குளிக்கிறாங்க, அது மிக மிக தவறு. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, இதெல்லாம் நம்முடைய முதுமொழிகள். அப்ப யாரெல்லாம் ஆச்சாரம் இல்லாம இருக்காங்களோ, இப்ப அவங்க குளிக்காம உட்காந்து சாப்பிட்டா அவங்க சாப்பிடணும், 4 இட்லி சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, இங்க 5-6 இட்லி போயிட்டு இருக்கோம், என்ன காரணம்னா உள்ள இன்னொரு பேய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் ரொம்ப பிடிக்குமா, அவங்க உடம்புக்குள்ள உட்காந்து ஜம்முன்னு சாப்பிடுமா. அப்புறம் மன வலிமை இல்லாதவர்கள், எதுக்கு எடுத்தல, ஏன்னா இறைவன் மேல நம்பிக்கை இருக்குன்னா மனசுல வலிமை இருக்கும். இறைவனை நம்பாதவங்க எந்த நோயை பார்த்தாலும் பயந்து, யாரை பார்த்தாலும் பயந்து, எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு தேவை கிடையாது. ஆனா யாரெல்லாம் அப்படி மன வலிமை இல்லாம இருக்காங்களோ அவங்க உடம்புக்குள்ள அது அதுக்கு ரொம்ப வசதி. அதனால அந்த மாதிரி ஆட்களோட உடம்புக்குள்ளேயும் அது போய் இருக்கும். அதெல்லாம் அதுக்கு இருப்பிடம். அப்ப ஆச்சாரமா இருக்கணும், மன வலிமையோட இருக்கணும், இல்லைன்னா உள்ள பேய் வந்துடும். அப்புறம் நெற்றியில திருநீரும் இருக்கணும், திருநீர் இருந்தா பேய் உள்ள வராது. அப்புறம் சிவபெருமான நினைக்கணும், சிவ சிவ சிவ சிவ அரஹர அரஹரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அஞ்செழுத்த நினைக்கணும், எப்போதும் நெஞ்செழுத்தி அஞ்செழுத்த நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணனாலும் அஞ்செழுத்து தான் இருக்கணும். அது அழகா சொல்லியிருப்பார் இல்லையா, சிவசிவ என்கிற தீவினை ஆளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவசிவ என்ன சிவகதிதன. அது சொல்லணுமே, அதை சொல்லலைன்னா கஷ்டம். அதனால எப்போதும் அஞ்செழுத்த சொல்லணும். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா பேய் கிட்ட வராது. ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம். அப்புறம் பூஜை பண்ணணும், பூஜையே பண்ண விளக்கேத்தாம பூஜை பண்ணாம எல்லாம் வீடு கடந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு வந்து இந்த மாதிரி நிலைமையிலயா எப்படி நெத்தியில திருநீர் பூசாம சுவாமியை நினைக்காம அஞ்செழுத்து நினைக்காம பூஜை பண்ணாம யாரெல்லாம் சாப்பிடுதாங்களோ அவங்க உண்ட உணவு எல்லாம் பேய்கள் உண்ணக்கூடிய உணவுன்னு ஞான நூல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இது தெரியாம நம்ம சௌரியத்துக்கு குளிச்சு சாப்பிடலாம் நம்ம நினைத்தால் அது மிக பெரும் தவறு. அடுத்து கடவுள் சிந்தனை கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருப்பவர்களையும் பேய் என்று சொல்லுவார்கள், அந்த உலகாயதர் என்று சொல்லுவோம். அவங்களெல்லாம் திருவள்ளுவர் தேவ நாயனார் மிக அழகாக பேயாக வைத்து எண்ணப்படும் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்றாங்க, இந்த கருத்தை பூரம் வச்சுதான் என்ன சொல்றாங்க பாருங்க, நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன துண்ணை, உன்னை மனசுல நான் நினைக்காதனால பேயாய் தெரிந்தேத்தேன்னு சொல்றாரு. உன்னை நினைக்காதனால நான் பல காலம் பேயா தெரிஞ்சேன் அப்படி சொல்றாரு. அவர் அப்படி தெரியல, அவர் தம்பிரான் தோழர் அல்லவா, அங்கிருந்து ஆளால சுந்தரரா வந்தவர், அவருக்கு அந்த நிலை கிடையாது. நம் போன்றோருக்கு உணர்த்தும் வரும் பொருட்டு இந்த ஞானிகள் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் தன்மையிலே ஏத்தி பாடுவாங்க. சரி, அது மாதிரி ஞான சம்பந்த பெருமான் திரு வெண்ணியூர் பதிகத்துல மூத்தானை என்று தொடங்கக்கூடிய நான்காவது பாடல்ல வெண்ணி எம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழை அப்பேய்களேன்னு கேட்கார். இவங்க எல்லாம் என்னத்துக்கு ஆகா போறாங்க, இவங்க எல்லாம் பேய்கள் தான், ஏழைனாலும் என்னது அருள் பெறாதவர்கள், பொருள் இல்லாதவங்க ஏழைங்கிற மாதிரி அருள் பெறாதவர்களும் ஏழைதான். அது மாதிரி இவங்க வந்து சுவாமியை வணங்காதனால இவங்க எல்லாம் பேய்கள், இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றது. இந்த கருத்தை தான் திருமாளிகை தேவர் இப்போ நாம சிந்திக்க போற ஒரு பதிகம் ஃபுல்லும் நமக்கு சொல்லி ஆணித்தரமான ஒரு கருத்தை நம்ம மனசுல பதிக்கிறார். அதாவது இறை சிந்தனை இல்லாதவர்கள் பேய்களோடு ஒப்ப வைத்து எண்ணத்தக்கவர்கள், நாத்திகம் பேசி நான் தழும்புறாங்கன்னா அவங்க எல்லாம் பேயர்கள் தான் அப்படின்னு நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார் என்று நாம பாக்குறோம். அது சம்பந்தமான அந்த பதிகத்தை இப்போது சிந்திக்கலாம். இணங்கிலா ஈசன் அதுல சொல்றார், அந்த பாட்டுல சொல்லி தில்லைவாணன் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரைவாய் பீரல் பிண்ட பிணங்களை, பிணம்னு சொல்லியாச்சு, காணா கண் வாய் பேசாது அப்பைகளோட அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது எம்பெருமா தில்லையில எழுந்தருளி இருக்கின்றார், நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய கூட்டத்தை பெற்ற அந்த அடியார்கள் அவங்களுடைய வல்லன்மை குணங்களை எல்லாம் என்ன செய்யணும், புகழ்ந்து கூறணும். அப்படி புகழ்ந்து கூறாத கோரை வாய்னு சொல்லியிருக்காருல, கொடிய வாயை உடைய பீரல் பிண்டம் அதாவது 9 துவாரங்களை உடைய உடம்பை சுமக்கக்கூடியவர்கள், பிணங்கள் அதாவது செத்தாரில் வைத்து எண்ணப்படுபவர்கள், அவங்கள என் கண்ணு பார்க்காது, அவங்களோட என் வாய் பேசாது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அந்த சார்ந்ததன் வண்ணம் அப்படிங்கிறதுனால இவங்களை நாம் சாரக்கூடாது என்பதால் இங்கனம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நீங்க இந்த பதிகத்தோட திருவாசகத்தில் உள்ள அச்சப்பத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல ரெண்டையும் நீங்க பொருத்தியே பார்க்கலாம். திருவாசகத்துல மற்றொரு இடத்துல கேட்டிருப்பாரு சதகத்துல, நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய், உன் திருவடிய நினைக்கக்கூடிய பிறவிய கொடுப்ப, பவம்னா பிறவி. அடுத்து அந்த அடுத்த பாடல்ல பாக்கணும் அப்படின்னா, தில்லை வேந்தனை சேர்ந்திலாத துட்டரை, துட்டர்னா யாரு, துஷ்டர் இல்லையா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதனால துட்டரை அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, தூர்த்த வார்த்தை தொழும்பறை, தூர்த்த வார்த்தை அதாவது வஞ்சகமா பேசக்கூடியவங்க அவங்களையும் சொல்லி, அடுத்து பிளம்பு பேசும் தூர்த்த வார்த்தை தொழும்பறை பிளம்பு பேசும் பிட்டரை, சேர்த்தே படிக்கணும், பிட்டர் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களெல்லாம் என்னுடைய கண்கள் பார்க்காது, அவங்க கூட என்னுடைய வாய் வந்து பேசாது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து முணு முடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறது, அடியவர்களை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த பாடல்ல, இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்ய அறட்டரை அப்படின்னு சொல்றாரு. ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய இருளை எல்லாம் நீக்கக்கூடியவர், அருளே வடிவமானவர், ஞான திரளானவர், அந்த பெருமானுடைய அடியவர்கள் மேல் அன்பு செலுத்தாத துடுக்க, அது அரட்டர்னா துடுக்குத்தனமானவங்கன்னு பேரு. அடுத்து அரட்டு பேசும் அழுக்கரை அப்படின்னு சொல்றாரு. அரட்டுன்னா என்னது? துடுக்குதானே. அப்ப துடுக்குத்தனமா பேசக்கூடியவங்க, அழுக்குன்னா என்னது? மாசு. மனசுல நிறைய மாசு இருந்தா இறைவனையும் இறைவனை வழிபடுறவங்களையும் பத்தி தேவையில்லாம அவதூறு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கழுக்கனாய பிரட்டரை அப்படின்னு, பிரஷ்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வடமொழியில நெறி தவறினவங்கன்னு அர்த்தம். கழு கழுக்கணக்கா நிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அதான். அதனால அப்படிப்பட்டவர்களை நாம் என்னுடைய கண்கள் காணாது, அவர்களோடு நான் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடி நம்ம இப்ப எல்லார் கூடயும் சகஜமா ஒரு நட்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், தவறில்ல, உலகியல் பூர்வமாக அது சரி. ஆனால் இறைவன் அருள் பெற வேண்டும் என்றால் அதற்கு எங்கனம் ஒழுக வேண்டும் என்பதை இவர் இந்த பதிகத்தின் மூலம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்து, செம்பன் அம்பலத்தாடிக்கு அல்லா சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அதாவது எம்பெருமானுக்கு அன்பர் அல்லாத சிணுக்கர், சிணுங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, அழுதுகிட்டே இருக்கிறவங்க, சுவாமியை நினைச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் ஞானசம்பந்த பெருமான் சொன்ன மாதிரி. அப்படி இல்லாம இவங்க எப்படி இருக்காங்களா? தேவையில்லாம அப்படியே இந்த சிணுங்கிக்கிட்டே இருக்கிறது, அழுகையோட இருக்கிறது, எந்த நேரமும் ஏதாவது சிலரை சொல்லுவாங்க தெரியுமா, அழுக அதாவது எப்போதும் அழணும், அழுகுவதற்கு ஒரு காரணம் இல்லைன்னா உருவாக்கி அழுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மிக மிக தவறு. அடுத்து என்ன சொல்றாரு? செத்தர் கொத்தை சிதம்பரை அப்படின்னு சொல்றாரு. அதாவது செதுக்குதல், அதாவது பிறரை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கணும். கொத்தைனா குருட்டுத்தன்மை. அடுத்து என்ன செய்றாங்க? சிதம்பரம்னா அறிவிரிகள், சீத்தைனா கீழ்மையானவர்கள், ஊத்தைனா ஊத்த வாயின்னு சொல்லுவாங்கல்ல, வாயெல்லாம் அழுக்கு. அந்த வாயில அழுக்கு இருக்கும்போது தான் தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். ஊத்தை பிணுக்கரை அப்படின்னு சொல்லியாச்சு. பிணக்கர் அப்படிங்கறதுதான் எதுகைக்காக இங்க பிணுக்கர் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி அறிவிலிகளை, கீழ்மக்களாகிய வாயில அழுக்கு நிறைய இருக்கு, சுவாமியும் அடியார்களையும் பழித்து பேசுபவர்கள், குருவை பழித்து பேசுபவர்கள், அவங்களெல்லாம் என் கண்கள் காணாது, அவர்களோடு என் வாய் பேசாது. அடுத்து அடுத்த பாடல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில்லை கூத்துகந்து தீய நசிக்க வெண்ணீரதாடும் நமர்களை நணுகா நாய்கள் அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய ஆனந்த கூத்தை விரும்பி தீமைகள்லாம் அழியா, தீய நசிக்க அப்படின்னு வருதுல, தீமைகள்லாம் அழியும்படி வெண்ணீற்றை அணியக்கூடிய நம்முடைய அடியவர்களை அணுகாதவர்களை நாய்கள் என்று காட்டுகின்றார். கண்டவர் எள்ளி நகையாடுற மாதிரி எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டே அலைகிறது அறிவிலிகள் அப்படின்னு சொல்ற, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆதர் அப்படின்னா அறிவிலிகள்னு அர்த்தம். அப்புறம் பேதவாத பிசுக்கர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசுக்கர்னா வலிமை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றது, வலிமையற்றவர்கள். அந்த வலிமை கட்டு மெலிகிறத பிசு பிசுத்தல் பிசுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருக்கு உறுதி எதுனா வலிமை தான். அந்த வலிமை இல்லைன்னா அவங்களெல்லாம் அப்படி சொல்றது. இதுல இந்த பதிகத்துல இந்த பாட்டுல யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, மீமாஞ்சகர், சாங்கியர், பாஞ்சராத்திரிகள் எல்லாரையும் அதுல சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அவங்களோட எல்லாம் அவங்கள நான் பார்க்க மாட்டேன், அவங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, சுவாமியுடைய திருவடிகளை சூடா திருவிழா உருவினார் அப்படின்னு சொல்றாரு. அம்பல தமுதே என்னும் சேடர் சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை அப்படின்னு சொல்லிட்டாரு. அடியோருடைய திருவடியை தன்னோட தலையில சூடி வழிபடாத, நல்லூலே இல்லாத, உயிரற்ற உடம்பு மாதிரி இருக்கக்கூடியவங்களை சாடரை சாட்கை மூட சழக்கரை, சாடர் அப்படின்னா நிலை இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சாட்கை அப்படின்னா சாணாக பிடித்த கை அளவை உடைய சாண் மகன் சொல்லுவாங்க அவங்கள. மோட சளக்கரை, மோடுனா முரட்டுத்தன்மை, ஆக முரட முரட்டுத்தன்மையா இருக்கக்கூடிய சளக்கர்கள், அதான் பொய் பேசுபவர்கள். பிழைக்க பிட்க பேடரை. அடுத்து என்ன சொல்றாங்க? இது போல வயிறு வளர்க்கறதுக்காக, தன்னோட வயிறை வளர்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொல்லக்கூடியவங்க அவங்க எல்லாம் ஆண்மையற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களை என்னோட கண் காணாது, அவங்களோட என்னோட வாயானது பேசாது என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அடுத்து தில்லை செல்வன் திருக்குறிப்பு அருளும். திருக்குறிப்பு அருளும் தில்லை, அதாவது எப்படி என்பார்கள், உருக்கி என் உள்ளத்து உள்ளே ஊரலன் தேரல் மாறா திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன்பால் செல்லும் செல்வில் அருக்கரை அள்ளல்வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை காணா கண் வாய் பேசாது அப்பேகளோடு அப்படின்னு சொல்றார். உள்ளத்தை உருக்கி அதுக்குள்ள உருகின்ற ஆனந்தமாகிய தேனின் பெருக்க மாறாதபடி நடனத்தால தன்னோட உள்ள குறிப்பெல்லாம் அடியார்களுக்கு அருளக்கூடிய தில்லை பெருமான் இருக்கக்கூடிய பக்கம் செல்லும் மனப்பக்குவமே இல்லாத சுருக்கமான மனது உடையவர்களை எப்படிப்பட்டவங்க அவங்க, நரகத்துல அழுந்துதற்கு உரியவர்கள். அப்புறம் என்ன செய்யறாங்களா, அவியா பாவ பெருக்கம், அது அள்ளல் வாய கள்ளர்னாதான் என்னது நரகத்துல அழுந்தக்கூடியவங்க. அப்ப அவியா பாவம்னா என்னது, கெடாத தீவினைகளை நாளும் நாளும் நாளும், அதான் புத்தி பூர்வமாகவும் செய்வோம் அபுத்தி பூர்வம், தெரிஞ்சும் தெரியாமலும் தினம் மனசால வாக்கால காயத்தால செய்வோம். இப்படி பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுதான் மனம் வாக்கு காயத்தால இறைவனை வழிபடணும்னு சொல்லியிருக்கு. குருவை வழிபடணும், இறைவனை வழிபடணும், அடியார்களை வழிபடணும். இந்த மூணு வழிபாடு நம்ம இந்த முக்கரணங்களால பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பாவமே சேராது, நம்ம பிறவிக்கு வரமாட்டோம், பிறவிக்கு வந்து துன்பப்பட மாட்டோம், பிறவியே துன்பம், அப்புறம் பிறவிக்கு வந்து வேற துன்பம் வினைப்பயனால. ஆனா அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா அந்த முக்கரண வழிபாட்டை நாம் நன்றாக செய்ய வேண்டும். அப்ப இவங்க வந்து நாலு நாளும் தீவினைகளே மிகுதியாக பெருக்கர் பாவ பெருக்கர் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள என் கண் காணாது, அவங்களோட என் வாய் பேசாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தில்லை சொக்கர் செக்கர் ஒத்து, அவர் எப்படி இருக்காராம், இரவி நூறாயிரத்திரள், நூறு ஆயிரம் சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தில்லை பெருமான். அவரை தில்லை சொக்கர்னே சொல்லியிருக்காரு. அம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா, அந்த பெருமானை அவர் அவர்தான் நமக்கு பரம்பொருள் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத செருக்கு உள்ளவங்க என்ன ஆவாங்க, எக்கரை கருத மாட்டா எக்கரை குண்டாம் மிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை, எல்லாரும் லிஸ்ட் போட்டு சொல்லியாச்சு. அவங்களையெல்லாம் என்னுடைய கண்கள் வந்து காணாது, வாய் அவர்களோடு பேசாது. விபூதி அணிஞ்சா அல்லது சிவச்சின்னங்கள் அணிந்து கொண்டு ஒரு அடியார் வந்தா கண்டு முட்டுன்னு சொல்றதும், சிவநாமத்தையோ அடியார் நாமத்தையோ நல்ல சைவ செய்திகளையோ காதல கேட்டா கேட்டு முட்டுன்னு சொல்லக்கூடிய சமணர்கள், அது மாதிரி புத்தர்கள் வந்து நிறைய பொய்யுரை சொல்பவர்கள். அதனால அப்படிப்பட்டவர்கள் சமண பௌத்தர்கள் எல்லாம் என்னுடைய கண்கள் காணாது, வாயும் அவங்களோட பேசாது என்று மிக அழகாக அதிலே எடுத்து சொல்லி இருக்கிறார். அடுத்து ஒன்பதாம் பாடல், அதுல என்ன சொல்லிட்டாரு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுத்தாரு, எச்சன் தலையை கொண்டு சென்றடித்து இடபம் ஏறி அச்சங்கொண்டு அமரர் ஓட நின்ற அம்பலவர் கல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண் வாய் பேசா அப்பேகளோடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹோமகுண்டத்துல இருக்கும்போது யாருக்கு என்னென்ன தண்டனைகள்லாம் கொடுத்தாரு, அந்த வேள்வி நடக்கும் போதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, சிவபெருமானை பற்றிய நூல்களை மட்டும்தான் கற்க வேண்டும், அந்த நூல்களை கல்லாதவர்கள் கீழ் மக்கள், அது தவிர பசு நூல்கள்னு சொன்னா சிறு தெய்வங்களை பரம்பொருளாக சொல்ல, எல்லா சிறு தெய்வத்துக்கும் ஒரு நூல் இருக்கும், அதுல அவங்க அதைத்தான் பரம்பொருளா சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியும், நேற்று நம்ம சிந்திச்சோம், சிறு தெய்வங்கள்லாம் பசுக்கள், சுவாமி ஒருத்தர் தான் பதி அப்படின்ட்டு, அவர் தான் அந்த பசுக்களுக்கும் பதி பசுபதின்னு பார்த்தோம். அதனால அவங்கள வணங்கினா நமக்கு முக்தி கிடைக்காது, பிறவிக்குத்தான் வருவோம். முக்தி வேணும்னா சிவபெருமானத்தான் வணங்கணும், பிறவி வேண்டாம்னு நினைக்கிறவங்க, ஞானம் வேணும் முக்தி வேணும்னு நினைக்கிறவங்க சிவபெருமானத்தான் வணங்கணும். அதனால பசுநூல் கற்க கூடாது அப்படிங்கறத நமக்கு தெளிவாக அதிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று. பிச்சர்னா பித்தர்கள் அர்த்தம். ஆக அவர்களோடு அவர்களை என் கண் காணாது, அவர்களோடு என் வாய் பேசாது என்று சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, அம்பலவன் கொற்ற வாசலுக்கு ஆசை இல்லா தென்னரை, அந்த அழகாக அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த தலம், அது மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கணும், ஆசை இருக்கணும், ஆசை இல்லா தென்னரை என்று சொல்லி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, தெருளா உள்ளத்து இருளரை. அவங்க மனசுல என்னதான் இருக்கும், இருள் தான் இருக்கும், தெளிவே இருக்காது அப்படிங்கறதையும் நமக்கு அதுல, தெளிவற்ற மனசோட இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள், அப்புறம் பக்தியே இல்லாத முரட்டுத்தனமான அறிவை உடைய அறிவிலிகள், அவங்களுக்கு இருக்க அறிவுக்கு அறிவிலின்னு தான் பேர் அவங்களுக்கு, அவங்க அவங்களெல்லாம் சொல்லி, அடுத்து வம்பு பேச்சுக்களையே எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, திட்டை முட்டை பெண்ணறை அப்படின்னா என்னன்னா, வம்பு பேச்சுக்களை பேசுறவங்கள ஆண்னே சொல்லக்கூடாது, அலிதான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணறைன்னு சொல்றார். ஆண் தன்மையற்ற பெண் போன்றவர் அப்படின்னா அலின்னு அர்த்தம். அவங்களெல்லாம் என்னுடைய கண்கள் காணாது, வாய் பேசாது அப்படின்னு சொல்றார். இப்போ சிறப்புடைய அடியார் தில்லை செம்பன் அம்பலவர்க்கு ஆழம் உரைப்புடைய அடியார் கீழ் கீழ் உரைப்பர் சேவடி நீராடார் இறப்படும் பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பறை சொல்லியாச்சு. அதாவது சிவபெருமான வழிபட்டாதான் பிறவி நீங்கும், அடியவர்க்கு அடியவராய் இருக்கணும், அவங்களுடைய திருவடி துகளை அணியணும், அதெல்லாம் விட்டுட்டு சிவபெருமானையும் குருவையும் அந்த குரு லிங்க சங்கம பக்தின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் இகழக்கூடியவர்கள் நிந்திக்க கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இறப்போடு பிறப்பினுக்கு இறக்க வேண்டியது பிறக்க வேண்டியது, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாருன்னு அப்பர் சுவாமி சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க பிறந்துகிட்டே இருப்பாங்க இறந்துகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை, ஏன்னா அவங்களால எல்லாம் ஒரு பயனும் கிடையாது, அப்படிப்பட்டவர்களை எனது கண் காணாது, அவர்களோடு எனது வாய் பேசாது என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு இல்லையா, சைவ எல்லப்ப நாவலர் நமக்கு அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இருக்கிறதுலே உயர்ந்த சமயம் எது, சைவம், அதுல நம்ம வழிபடக்கூடிய கடவுளை விட உயர்ந்த கடவுள் யாரும் கிடையாது, சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல், அவருக்கு மேல யாரும் கிடையாது, எல்லாருக்கும் மேலானவர் சிவபரம்பொருள். அதே மாதிரி நமது திருமந்திரத்திலையும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடி தேடி பார்த்தாச்சு அவருக்கு ஒப்பா யாருமே இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிவபரம்பொருளை சிக்கன பிடித்து உய்ய வேண்டும், அப்படி என்றால்தான் நமக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திருவாசகத்துல சொல்வார்கள் அல்லவா, கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க, என் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்கன்னு சொல்றாரு இல்லையா, அத மாதிரி நாம இருக்கணும், அப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மேலேயும் அன்பு இருக்கணும், சிவத்தின் மேலேயும் அன்பு இருக்கணும், சிவன் அடியார்கள் மேலேயும் அன்பு இருக்கணும். ஈசனுக்கு அன்பில்லார் பேசுவதன் அறிவிலா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடு நீ. இது வந்து சிவஞான சித்தியார் கருத்து, அதான் சொல்லியிருக்க, அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்களுடைய சகவாசம் நமக்கு தேவையில்லை என்ற சித்தாந்த கருத்தை முழுமையாக இந்த பதிகம் முழுவதும் நமக்கு அவர் பட்டியல் போட்டு கொடுத்து கொண்டே போயிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். என்ன ஒரு அருமையான பதிகம் பாருங்க, இப்படிலாம் நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். சரி, அது மாதிரி நிறைய பேதவாதங்கள்லாம் இருக்குன்னு அஞ்சாவது பாடல் பார்க்கும்போது நான் உங்கள்ட்ட சொன்னேன், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வாதம் செய்து இருக்கக்கூடிய அறிவிலிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பொன்னும் அதனால் செய்யப்பட்ட அணிகளும், அந்த பொன் இருக்கு அதுல இருந்து செய்யப்பட்ட நகை இருக்கு, அதே மாதிரி உயிரும் கடவுளும் அபேதம் அப்படின்னு வேத பொருள் உணரா வேதியர்கள் சொல்றாங்க. இறையும் உயிரும் வெளியும் இறியும் இருளும் போல பேதம் போல பேதம் அப்படின்னு சொல்றவங்க பேதவாதிகள். முதல்ல அபேதவாதிகளை பார்த்தோம், அப்புறம் பேதவாதிகளை பார்த்தோம். சொல்லும் பொருளும் மாதிரி பேதாபேதம் அப்படின்னு சில சமயத்துல உள்ளவங்க சொல்றாங்க. ஆனா சுத்தாத்த விதிகளாகிய சித்தாந்த சைவர்கள் தான் உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் வந்து அத்துவிதம் அப்படின்னு சொல்ற கலப்பினால் எல்லாத்தோடையும் உயிர்களோடையும் உலகத்துல இருக்க பொருள்களையும் கலப்பினால் ஒன்றாய் இருக்கின்றார், பொருள் தன்மையால் வேறாக இருப்பார், அவருக்கும் நமக்கும் வேற்றுமை எப்போதும் இருக்கு. அடுத்து இயக்கும் போது உடனாக இருக்கின்றார்னு அந்த அத்துவித நிலையை நமக்கு மிக அழகாக சொல்லும் இந்த கருத்தை நமக்கு சிவப்பிரகாசத்துல ஏழாவது பாடல்ல, பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய் இருள் வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதா பேதமும் இன்றி பெருநூல் சொன்ன, பெருநூல்ங்கிறது சைவ சித்தாந்தம், பிரிவரும் அத்துவிதமாக அந்த பாட்டை நீங்க எடுத்து இதோட ஒத்து பார்த்து கொள்ளலாம். நமக்கு இது வந்து மிக தெளிவாக இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறது. ஒரு அருமையான பதிகம். இந்த பதிகத்தை நீங்க கண்டிப்பாக எடுத்து தினந்தோறும் சிந்திக்கணும். அதுல சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆச்சாரத்தோட இருக்கணும். அப்படின்னா நிச்சயமாக பேய்கள்லாம் நம்ம கிட்டேயே வராது. பேயடையா பிரிவெய்தும் என்று சொல்கிறார். வராது, இருந்தா ஓடி போயிரும்னு ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாரு. அதனால நாமளும் பேயாக வேண்டாம், நமக்கு வந்து பேயால் துன்பமும் வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். இப்ப நம்ம வந்து ஒரு பாடல்ல பார்த்தோம், உயிர் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டா இறைவனுடைய திருவடி கீழே அப்படின்னு சொல்லிட்டு, அதே கருத்து உள்ள ஒரு திருக்கோவையார் பாடலையும் உங்களுக்கு நினைவூட்ட பிரியப்படுறேன். திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை குருவளர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தல் கொண்டு ஓங்கு தெய்வ மறுவளர் மாலையோர் வள்ளியின் ஒல்கியன நடை வாய்ந்து உருவளர் காமன் தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றது அப்படின்னு அந்த பாடல் வந்து நமக்கு மிக அழகாக இறைவனுடைய திருவடி கீழ்தான் நம்முடைய உயிரானது இருக்கும் என்பதை மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு நம்ம இந்த பதிகத்தில் உள்ள எல்லா கருத்துக்களையும் இன்று நம்ம நல்லா நன்றாக அசை போட்டாயிற்று. இப்போது நாம் தெளிவாக இவர் ஒருவர் தான் நமக்கு பரம்பொருள் என்ற கருத்தை நம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். உயிர் வந்து உடல்ல ஒன்னா கலந்து நிற்கிறது மாதிரி அப்படின்ட்டு, அதாவது இறைவன் எல்லா இடத்துலயும் ஒன்றா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியும் இதுக்கு ஓமை கூறுவாங்க. உயிர் இல்லாம இந்த உடம்புக்கு இருப்பு கிடையாது, அது மாதிரி இறைவனோட கலப்பு இல்லாம எந்த பொருளும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனசுல தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் மானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு இந்த ஆகி ஆகின்னு சொல்றாருல, அதான் அந்த ஒன்றாதல் தன்மை எல்லாத்துலயும் அவர் இருப்பாரு அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அது போல அடுத்து மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையும் அல்லை அப்படின்னு பாடுவாரு நமது அப்பர் சுவாமிகள். அதான் அவர் வேறாக இருக்கிறது, கண்ணொளியும் சூரிய ஒளியும் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் உடனா இருக்கிறது கண்ணொளியும் ஆன்மபோதமும் போல அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமும் ஓதும் நாடு என்ற உண்மை விளக்க பாடல் நமக்கு இது. இறைவன் எல்லா நமக்கு உடனாக இருப்பதை மிக தெளிவாக

0: தேவனக்க பாடலாக வைத்து அதன் மூலம் அவரை நாம் சிந்தித்தோம். அவருடைய பொற்பாதங்களையும் பணிந்து இந்த நிகழ்வு அருமையாக நடந்தமைக்கு திருவருளையும் குருவருளையும் வணங்கி அருமையான முறையில இந்த நிகழ்வை நமக்கு ஒலிபரப்பி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதுகாரும் பொறுமையாக இதனை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, சித்சபேசா சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: மூன்றாம் பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் புற நேர்மை தாளம் மிஸ்ரச்சப்பு.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு வன்பாரதார் பதங்காட்டும் பண் சீகாமணம் பதிகையன் 86.

பெருமானே ஒரு கார் போடணும் அப்படின்னு சொன்னா ஆக்சலரேஷன் வேணும், பிரேக் வேணும். ஆக்சலரேட்டர் மட்டும் இருந்து அதுல காலை வச்சு அழுத்திட்டு நேரம் போய்க்காம முடியும். அது அதை திருப்பணும், அது தேவையான போது அதோட ஸ்பீடை குறைக்கணும், அதை தேவையான போது நிறுத்தணும். ஆகவே முக்கியமா ரெண்டு வேணும், ஆக்சலரேஷன் பிரேக். இது ரெண்டே உலகத்துல மனிதனை கொடுத்துருக்க ஆசை என்பது ஆக்சலரேஷன். உலகத்துல ஈடுபட வேண்டும் என்றால் இது வேண்டும் அது வேண்டும் என்றால் ஆசை ஆசைப்பட்டு கொண்டே இருந்தால் எங்காவது போய் மோதி தலை உடஞ்சிடும். ஆகவே அச்சம் அதே முடிச்சுக்கிறேன். டிசையர் பியர், டிசையர்ங்கிறது ஆக்சலரேஷன், பியர் என்பது பிரேக். இது ரெண்டையும் கொடுத்தா மனித வாழ்க்கையில மனிதனை விட்டிருக்கிறார். இது இந்த உலக வாழ்க்கையில இருக்க இறையனுக்கு செல்லும் பொழுது என்ன ஆறுது, அது வந்து விளங்கி தோன்றுகின்றது என்பது. உலகில ஈடுபடப்பட வாசனை வடிவத்தில் இருக்கின்ற ஆசையானதும் தலைவிரித்து ஆடும். அந்த ஆசைக்கு நாம் ஆட்பட்டோம் என்று சொன்னால் இறைவனை இழக்க வேண்டியவர்கள் என்ற அச்சமும் தலைவிரித்து அச்சுறுத்தும். இருவினையனை ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் இணையேனே இருதலையே. இரு தலை என்றால் இரண்டு பக்கம், தலை என்பது பக்கம். பெருமானே எதை இடது கையை பிடிச்சு ஒருத்தர் இருக்கிறாங்க, வலது கையை பிடிச்சு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்ப என்ன பீந்து போகின்ற நிலையில நான் இருக்கிறேன். ஐம்புல ஆசை என்பதே என்னை ஒரு பக்கம் இருக்கின்றது. அந்த ஆசைக்கு இடம் கொடுத்தா என்று சொன்னால் இறைவனோட இழக்க வேண்டி வரும் என்ற அச்சம் என்பது இன்னொரு கையை பிடிச்சு இந்த பக்கம் இருக்குது. ஆகவே நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் போக முடியாமல் தவிக்கின்றேன். ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் இணையேறி இருதலையே. அஞ்சோடு அஞ்சு என்பது இங்க வந்து எண் ஆகுவை, அஞ்சு என்ற எண் வந்து ஐந்தாக இருக்கின்ற ஐம்புல ஆசையை ஆகுவையாக சொல்கின்றது. எண் ஆகுவே ஐந்தாகின்ற ஐம்புல ஆசையும் அந்த ஆசை வயப்பட்டால் இறைவன்றுள்ள இழக்க வேண்டியவருமே என்ற அறிவு காட்டுகின்ற அச்சமும் அந்த இரண்டும் என்னை வெவ்வேறு பக்கங்களிலே மாறுபட்டு இடிக்கின்றன. அப்படி இடிப்பதனாலே பெருமானே என்னுடைய நான் ஈட்டி வைத்திருக்கின்ற பெரிய தீவினையை உன்னுடைய திருவருள் எவ்வண்ணம் தீர்த்தருளுமோ என்று அதனை கருதி நான் வேர்க்கின்றேன். வேர்த்தல் என்பது வளர்ந்து போதல். அச்சத்தினாலே வேர்த்தலும் உண்டு, ஒரு காரியம் அசாத்தியம் என்ற கருத்தினாலே தளர்ந்து போதல் உண்டு. அப்போது வேர்வை வேர்வை என்பது அச்சத்தினாலும் ஏற்படும் என்று பார்க்கிறோம். வேர்த்தல் என்றால் தளர்ந்து போதல். இங்கு தீர்க்கின்ற வாரி என் பிழையை நீ சீருள் என்கொள், என் பிழையை நீ சீருள் தீர்க்கின்ற வாரி என்கொள் எவ்வாறு, என்கொள் என்பதற்கு எவ்வண்ணம் எவ்வாறு என்று நான் ஈட்டி வைத்திருப்பது மூட்டா மூட்டைய பெரிய தீவினைகள். அந்த தீவினைகள் எல்லாம் என் திருவருள் தீர்க்கும், ஆனால் அது எவ்வண்ணம் தீர்க்குமோ, அந்த இறைப்பயனை ஊட்டி அதை நான் பின்புற்று தீர்க்குமோ, அந்த இறைப்பயனை வெளி செய்து தீர்க்குமோ, இன்று தீர்க்குமோ நாளைக்குத்தான் தீர்க்குமோ, இது என்றுதான் தீர்க்குமோ என்று அது தீர்க்கும் ஐயம் இல்ல. ஆனால் அதற்குள் நான் என்ன ஆயணும், அது எவ்வாறு தீர்க்குமோ, என் பிழையை என் சீருள் தீர்க்கின்றவாறு என்கொள் என்று ஏற்கின்ற என்னை என்று கலந்து போகின்ற அச்சமுற்று வியத்து கலந்து போகின்ற என்னை விடுதி கண்டாய், அந்த அஞ்சு கொண்டே சாகின்ற என்னை நீயும் விட்டு விட்டாய் என்று சொன்னால் சமாதிதான். அப்ப நீ விடமாட்டேன் கவலைப்படாதே என்றாலும் சொல்ல வேண்டும். அஞ்சேழு வெந்நீர் அருகைக்கெடில வீரதானத்தை அம்மானே. கைத்தொழில் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கே, பயப்பட வேண்டாம் ஒரு வார்த்தையாக சொல்ல வேண்டாமா? பெருமான் வந்து விட்டுவிடா விட்டுவிடாதீர்கள். அந்த பெருமானுடைய திருவருள் நான் ஈட்டி வைத்திருக்கின்ற தீவினையை எவ்வண்ணம் தீர்க்குமோ என்று நான் அஞ்சுவதற்கு காரணம் என்னுடைய இப்போதைய நிலை என்ன, எப்படிப்பட்ட நிலை, ஐந்தினுடைய ஆங்கிலம் வைத்த ஆசை ஒரு பக்கம் இருக்கவோ, அது குறித்த அச்சம் ஒரு பக்கம் இருக்கவோ, நான் இரண்டும் கட்டமாக இருக்கின்ற நிலையே. இப்படி நான் வந்து தெளிவாக பெருமான் திருவருளை நாடி சென்றுவிடுவேன் என்று சொன்னால் பெருமான் திருவருள் என்னுடைய தீவினை தீர்த்தருளும் என்று நான் உறுதியாக வந்து அஞ்சாது இருக்கிறேன். ஆனால் ஐம்புல ஆசையும் என்னை ஒரு பக்கம் இழுப்பதனாலே இப்படிப்பட்ட நன்றியில்லாத என்னுடைய தீவினையை பெருமான் இன்றைக்கு வேண்டாம் பிறகு பறத்துக் கொள்ளலாம் என்று நிறுத்திவிட்டால் என்ன பண்ணுவது? பெருமான் அப்படி நினைச்சா என்ன பண்றது? நம்ம ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதும் இந்த தப்புக்களா சாமி நம்ம தண்டிச்சா என்ன பண்றதுன்னு நினைச்சாலே உயிர் போயிடும். அப்படிதான் நினைக்கணும். இன்னும் உலகவருக்கு காணுங்கள் என்று அங்கம் குலைவது அறிவு. சாமி எல்லாத்தையும் மன்னிப்பாருங்கிற நிலைமையில வந்து நம்ம அசால்ட்டா எல்லாம் தப்பு பண்றோம். ஆனால் ஒரு மென்மையான உள்ள இறைவனுடைய திருவருடைய உண்மையெல்லாம் அறிந்த ஒரு உள்ளம் பெருமான் நம்முடைய தவறுகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது என்று இங்கு அஞ்சுகின்றார்.
பெருமானை இங்கு பங்குவாக நான் அறிந்து கொண்டிருப்பதனாலே என்னுடைய தவறுகள் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொண்டு என்னை தண்டிக்க ஆரம்பித்தால் நான் என்னாவே என் திருவள்ளு என்னுடைய தீவனையை எப்போது தீர்க்கும் என்று நான் அஞ்சுகின்றேன். அப்படி அஞ்சு சாகின்ற என்னை நீயும் கைவிட்டு விட வேண்டாம். பெருமானை விழிக்கும் போது இரவார் வெறுவ ஆர்க்கின்ற பார்வையை உத்தர கோதம் இழைக்கிறது என்று இரவார் வெறுவ இரவார் என்பது இரவர் மகாதவர் என்று இரவாரி விடுமினே என்று அபூர்வம் சொல்றார். சிவநெறியிலே பொருந்தாதவர்கள் விரவாதம். அந்த விரவாதவர்களை விடுமினை நீங்கள் விட்டுழியுங்கள். ஒரு நட்பு காரணமாக அவங்கள்ட்ட அவங்க நீங்க அவங்களுக்கு தேவையில்லாம குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே வாங்கி சாப்பிட்டு அங்க அப்படின்னு இருக்க கூடாது. நாம கிளியரா வந்து நம்ம அடியார்களோட தான் நம்ம இணக்கத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இந்த பொது மக்களோட எந்த தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆனா நம்ம வந்து உலகியல் கருதி என்ன பண்றோம், உலகியல் நாகரிகம் கருது பொதுமக்களோடும் வழிகின்றோம். அதெல்லாம் நமக்கு பெரிய தீங்குதான். உண்மையில உண்மையாகவே திருமுறை கட்டை வெளியிலே நாம் உழுத வேண்டும். ஒரு நிமிடம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இந்த பொதுமக்கள் பொதுமக்கள்னா காட்லெஸ் பொதுமக்கள் யாரு காட்லெஸ் பீப்புள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அந்த அவர்கள்ட்ட நாகரிகம் கருதி நம்ம பழக வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் சொல்ற இரவாறு விடுதியே அந்த இரவார் வெறுவ ஆர்க்கின்றது எது அப்படின்னு கேட்டா இந்த விதவம் இரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை ஆர்க்கின்ற ஆரவாரிக்கின்ற ஒலி செய்கின்ற தார் என்பது மாலை. ஒலி செய்கின்ற மாலையை அணிந்திருக்கின்றது பெருமான் ஏறி வருகின்ற எருது. நடையுடைய நல்லெருது ஒன்று ஊர்வான் என்று சொன்னார். அவன் நல்ல கம்பீரமாக நடை கொண்டதும் நல்ல என்றால் பெரியதுமாகின்ற ஒரு எருதின ரிஷபத்தினை மழவிடை அது என்று தோன்றியது என்று தெரியாத பழமையான ரிஷபம் பழமையான வயதான விடை என்பதனால ஆற்றல் அற்ற விடை இல்லாது அது இளமை குன்றாதது மழை விடை. அது வயசு ரொம்ப ஆயிடுச்சு வயசு ரொம்ப ஆனாலும் இளமை குன்றாத விடை மழை விடை நல் எருக்கிற பெரிய எருது. அது எப்படி அது தார் அது அணிந்திருக்கின்ற தார் வந்து மணி மாலை மணிகளால் ஆய மாலை மணினா ஒலிக்கின்ற மணி. ஆகவே அது கழுத்து ஆட்டும்போது ஜில் ஜில் என்று சத்தம் கேட்கும் ஆடுகின்ற தார் விடை. அந்த ஒலியினை கேட்டு யார் அஞ்சுகின்றார்கள் சொன்னா பொருந்தல் ஆகாதவர்கள் அஞ்சுகின்றார்கள். இரவார் விரகல் ஆகா இரவ தகாதவர்கள் யாரும் நாம் பொருந்தக்கூடாதோ எது இந்த ஐம்புல ஆசையும் தான் நம்ம பொருந்த தகாதவை. அடியார்கள் பொருந்த தகாதவை என்பது அடியார்களுக்கு எது என்ன என்றைக்குமே நம்ம எரிபத்தி நாயனார் புராணத்துல சொல்றீங்க சொல்கிறார். அடியாருக்கு என்று அம்பலமானவருடைய அடியாருக்கு என்று விளையுடு என்பது களிறுதான் அப்படி சொல்றார். களிறு என்பது என்னன்னா ஐம்புல ஆசை ஐம்புல ஆசை தான் களிறு என்று சொல்வார்கள். ஆணை உரித்த வகை அடியோடும் மீளக்கொலோ என்று சொல்றார். பெருமான் உரித்த அந்த களிரே போலும் இது என்று சொல்லி எரிபத்தர் என்ன பண்ணார் அஞ்சாவது அதனுடைய விதிக்கையை வெட்டினார் என்று படிக்கின்றோம். அது அவரு அந்த யானையை வெட்டுவதற்கு ஒரு சினம் வேண்டும். அடியார்கள் சினமற்றவர்கள் என்ன சொல்லிட்டு ஆசையற்றவர்கள் அவர்களுக்கு சினமும் கிடையாது. ஆனால் ஒரு எடுத்துக்கொண்ட செயல் சிவகாமி ஆண்டாருக்கு துன்பம் விளைவித்தது இந்த யானை. இந்த யானையை வெட்ட வேண்டும் யானையை வெட்ட வேண்டும் என்று சொல்ல யானையிடம் கோபித்துக் கொள்ள வேண்டும் கோபம் வர வேண்டும் என்று சொன்னால் இறைவன் குறித்த அந்த கழிவு இதுதான் என்று நினைத்தார். அப்ப இறைவனை கொல்ல வந்த கழிவு அது. இறைவனை கொல்லவர்கள் என்ன இறை உணர்வினை கொல்லவர்கள் தான் இறைவனை கொல்லவர்கள் என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. இறை உணர்வினை கொல்ல வருகின்ற கழிவு என்பது என்னன்னு கேட்டா இது ஐம்பது ஆசைதான். ஆகவே அதுவே இந்த விடிவாக வந்திருக்கு என்று சொல்லி குருவள்ளம் படை தெரிவித்து என்ன பண்ணாரு ஒரே வெட்ட வெட்டினார் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு அடியார்கள் வெட்ட வேண்டும். அவ்வாறு அம்பலவாளனுடைய அடியார்களுக்கு இடையூறு தெரியவன் கட்டி பாருங்க. என்றைக்கும் வழியிடை ஊரு வழியிடை வழி என்பது சிவலோகத்தில் செல்கின்ற வழி. அப்ப பெருமானை சென்று அடைகின்ற நன் நெறி அந்த நெறிக்கிலே நெறியிலே இடையூறாக வருவது என்பது ஐம்பது ஆசையாகின்ற கழிவுதான் கழிச்சினையே அவர் சொன்னார். இருவரோடு மூவரை கொண்டு நின்றார் என்று சொன்னார் பின்னாடி. அந்த கழிச்சினை செலுத்துகின்றவர்கள் ஐந்து பாகர்கள் அதான் ஐம்புலன்கள். அந்த அல்ல இருவர் என்றும் மூவர் என்றும் விசைக்கொண்டார் இருவர் கீழே செல்கின்ற மூவர் விசைக்கொண்டார் இருவர் தான் கண்ணும் காதும். அதனை கீழே நடந்து அழைத்து செல்கின்ற மூவர் தான் ஏறைய மூன்று புலன்களும். இந்த இரண்டுக்கும் மூன்றையும் பிரித்ததான் சாத்திரங்கள். ஒருவரையும் அல்லாது உணராதுள்ளம் உணர்ச்சி தடுமாற்றுக்குள்ளே இருந்து இருவரையும் மூவரையும் என்மேல் அஞ்சுங்கிறது பிரித்து சொல்றாருங்க. அப்ப ரெண்டு ரொம்ப அஞ்சு பேர்ல ரொம்ப மோசமானவங்க ரெண்டு பேர் கண்ணும் காதும். ஐவரிலே மிகவும் கொடியவர்கள் யாரு கண்ணும் காதும் ஆகின்ற இருவர்கள் மிக கொடியவர்கள் ஏனையவர்கள் கொஞ்சம் அடங்கினவர்கள். இருவரையும் மூவரையும் எண்ணேல் ஏறி இல்லாத தரவருத்தாக்கி இல்லை. ஆகவே பெருமானே நீ ஏறி வருகின்ற விடையானது
இரவாலாகின்ற ஐம்புல கழுவர்கள் அஞ்சு ஓடும்படியாக மணி ஓசி காட்டுகின்றது. ரிடவத்தினுடைய மணி ஓசை கேட்டாலே அந்த பகுதியில் அஞ்சு ஓடுவாங்க. அப்படிப்பட்ட விடையின் மீது வருகின்ற நீ வந்தும் இந்த ஐம்புல கழுவராலே நான் சிரமப்படலாமா? அருணாச்சல ஸ்திதி பஞ்சகம்னு ஒரு நூல் ரமண மகர்ஷி எழுதியிருக்கிறார். திருவாசகத்தை வைத்துக் கொண்டு எழுதியிருக்கிறார். அக்ஷர மனமாலை என்று ஒரு நூல், அல்ல ஐந்து நூல்கள் ஒரு நூல். அவர் சொல்றாரு, ஐம்புல கல்வர் அகத்தில் புகும்போது அகத்தில் நீ இளையோ. ஐம்புல கல்வர்கள் அந்த திருடர்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டுக்குரிய தலைவராகின்ற நீ வீட்டில் இல்லாமல் வெளியில் சென்றிருந்தாயா? பெருமான் இந்த வீட்டில் இல்லாமல் வெளியில் சென்றிருந்த என்றுமே இல்ல. பெருமான் உள்ளமாகின்ற வீட்டில எப்போது இருக்கிறார்? இல்ல, நம்ம வெளியில ஒரு வேலை போயிட்டு வருவோமே, வீட்டை குடுத்தவர் போல. வீட்டுக்கு தலைவராகின்ற நீ வெளியில் சென்றிருந்தால் தானே அந்த கல்வர்கள் நுழைந்து என்னை துன்புறுத்த முடியும். வீட்டு தலைவராகின்ற நீ வெளியில் செல்லாத போது அவர்கள் எவ்வாறு துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்லு. ஐம்புல கல்வர் அகத்தில் புகும்போது அகத்தில் நீ இளையோ என்று கேட்கிறார். அவர்களே வலியுறுத்தால கேள்விக்குறி, பெருமானே உன்னை விட அவர்கள் தான் பலசாலிகளா? அவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்களே, இவ்வாறெல்லாம் இதை விட விண்ணப்பிக்க வேண்டும், முறையிட வேண்டும், மோத வேண்டும். அவன் வந்து இந்த ஐம்புல கல்வருடைய சேட்டையில் இருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால், பெருமானே உன் கருணையிலும் அவருடைய வன்மையானது வலியதா? அவர்களிடத்திலே என்னை நீ கைவிட்டு விடுவாயா? அவர்களை நீ அழிக்கலாம் என்று சொல்லி நீ என்னை அவர்களிடம் காட்டி கொடுத்து விடுவாயா? இல்லை, உன்னுடைய உடைய பொருளாகின்ற என்னை நீ நம்பி பாதுகாத்துக் கொள்வாயா என்று திருமணத்தில் அவருடைய கருணை துரக்கும் வண்ணம் முறையிட வேண்டும். அவ்வாறு முறையிடுவதுதான் இங்கே குறிப்பினாலே முறையிடுகின்றார். இரவார் வெறுத ஆக்கின்ற பார்வையடை என்றால் பொருந்த கூடாத வளைவுகள் அஞ்சும் வண்ணம் ஒலிக்கின்ற கழுத்திலே அணிந்திருக்கின்ற மணி மாலை. மணி என்பது ஓசை தருகின்ற மணி. அந்த மணிகளால் ஆகின்ற மாலை கால் என்பது மாலை. மாலை அணிந்திருக்கின்ற விடையின் மீது வருகின்ற பெருமானே, இரவார் விரவ அற்புண்ட காவிடை உத்தரவாதம் இருக்கிறது. என்னை அஞ்சோடு அச்சம் ஈர்க்கின்ற இரு தலையே இரு பக்கங்களும் இருப்பதனாலே நான் என் வினையை என் பிழையை என் சீருள் திருக்கின்றவாறு என்பது என்று வேர்க்கின்றேன். இவ்வாறு வேர்க்கின்ற என்னையும் விடலாம். அஞ்சுகின்ற ஒருவரே கைவிடக்கூடாது. அஞ்சாவது அசால்தா இருக்கிறவங்களா அவனுக்கு அச்சம் ஏற்படுத்தி ஆட்கொள்ளலாம். ஆனால் அஞ்சு கொண்டே இருக்கின்றேன் பயந்த குழந்தைய கதவு சாத்தி தள்ளப்படுவதில்லை. அதே அஞ்சுகின்ற எண்ணி கைவிடக்கூடாது, விடுதி கண்டாய் கைவிட்டு விடாதே. இருதலை கொள்ளியின் உள் எறும்பத்து இணைப்பிரிந்த இருதலையே நீ விடுதி கண்டாய், உலகுக்கு

இருதலை கொல்லி. கொல்லி என்பது ஒரு குச்சி, குச்சி குச்சி என்பதா குச்சினாச்சு. அந்த குச்சி ஒரு மரக்குச்சி. அந்த மரக்குச்சியினுடைய இரண்டு பக்கத்திலே நெருப்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நெருப்பு பிடித்துக் கொள்வதற்கு முன்பாக அதனை ஒரு எறும்பு பற்றியது. இப்பொழுது அந்த குச்சியை கைவிட்டு விட்டு வேறு இடத்திற்கு செல்லலாம், விரும்பிய இடத்திற்கு செல்லலாம்னு அந்த எறும்பு நினைக்கின்றது. ஒரு பக்கம் போனா அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சூடு வந்து வேலியில் பட்டவுடனே இந்த பக்கம் போனா ஆபத்து, எதிர்பக்கமா போவோம் அப்படின்னு போகுது. எதிர்பக்கம் போனா அங்கேயும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆடு கிளி அப்படின்னு ஒரு ஆட்டம், அதுல எந்த பக்கம் போனாலும் கிளியினால் வெட்டப்படுகின்ற ஒரு ஆட்டுக்கு வந்து அது வெட்டுப்படும். அதோட ஆட்டம் அதே போல இந்த எறும்பானது இருதலை கொல்லியின் உள் எறும்பு வெட்டு. இரண்டு தலையின பக்கம், இரண்டு பக்கங்களிலும் எரிகின்ற கொல்லி, கொல்லி என்பது எரிகின்ற குச்சி. இரண்டு பக்கங்களிலும் எரிகின்ற ஒரு குச்சியிலே இருக்கின்ற ஒரு எறும்பானது எந்த பக்கமும் கடந்து செல்ல முடியாத கவித்துறை போல பாட்டில சொன்னார். இரு பக்கமும் என்னை அச்சம் ஈர்க்கின்றன. ஐந்தின் மேல் வைத்த ஆசையும் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு அச்சமும். இவ்வாறு இரண்டு தடைகள் இருக்கின்றன. இரண்டு தடைகளும் இரண்டு பக்கமும் இருப்பதனாலே எந்த பக்கமும் செல்ல முடியாது இருக்கின்றது. அச்சம் இருப்பதனாலே இறைவனுக்கு செல்லலாம் என்று சொன்னால் ஆசை இந்த பக்கம் இருக்கின்றது. அந்த அச்சம் என்ன பண்ணுகின்றது, உலகியல் ஆசை என்பதை காட்டி இருக்கிறது. உலகியல் உலகியல் ஆசை என்பதுதான் அங்கு இருக்கின்ற வெப்பம். இது சிரமமான ஒரு உண்மை. அதாவது இறைவனை இழக்க வேண்டி வரும் என்பது ஐம்புல ஆசை இடத்துல செல்கின்ற போது வெப்பம். ஆகவே அந்த வெப்பத்தினுக்கு அஞ்சு அதை தீர்க்காதிருக்கின்றார். அதே சமயத்தில் இறைவனை நாடும் போது ஐம்புல ஆசை இழக்க வேண்டி வரும் என்ற ஒரு வெப்பம் இங்க இருக்கு. வெப்பம் என்பது ஒரு அச்சுறுத்தல். அப்ப ஐம்புல ஆசை நீங்க பத்திருப்பதனால்தான் இந்த வெப்பமானது அறியப்படுகின்றது. இல்லை என்றால் இந்த வெப்பம் அறியப்படாது. வெப்பத்தை மீறி இங்கு செல்லலாம், அதற்கு கஸ் வேணும். அப்ப ஐம்புல ஆசையை இழக்க வேண்டி வரும் என்ற வெம்மையை இது காட்டுகின்றது. ஏன்னா இறைவன் வந்து எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு சொல்ல மாட்டார். இறைவனுக்கென்றே நன்மை விழித்தாருடைய இறைவன் செய்ய மாட்டார். இதுதான் திருமுறைகள் காட்டுகின்றன. அறவே நின்னை சார்ந்தடியார் மற்றும் அறியாதார் திறவே செய்து வருகின்ற சிவனை நின்னை சேர்ந்தாரு. பெருமானுக்கென்றே நம்மை வந்து முழுவதுமாக கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அப்படியே ஒப்படைத்தால்தான் அவர்கள் சிறப்பான அந்த சிறப்புக்குரிய பூஜனைகளை எல்லாம் செய்து பெருமானை சேர்வார்கள். இல்லை என்றால் பெருமானை சேர்வது என்று இல்லை. ஆகவே கொஞ்சம் அந்த வாசனாவளம் இருக்கும்போது என்ன பண்ணும், இறையல் என்பது நம்மை விரட்டிவிடும். அது இறையல் இந்த பகுதியில் விரட்டுகின்றது, உலகில் அந்த பகுதியில் விரட்டுகின்றது. சிரமமான உருவம் புரிஞ்சுக்கணும். இறைவனை நாடும் பொழுது வாசனாமலம் ஆகின்ற ஐம்பது ஆசை இருப்பதனால இறை எனக்கு தக்கவன் அல்லன் என்று சொல்லி ஒரு நிர்ணயை கட்டி விரட்டுகின்றது. ஐம்பது ஆசையை தீர்க்கலாம் என்று சென்றால் நீ பெற்றவர்களை இழக்க வேண்டும் என்று சொல்லி அது விரட்டுகின்றது. ஆகவே இது தீர்த்தால் இல்லை, அந்த தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே, அதாவது உடைமை என்ற வைப்பாடு. அது தூக்கி தூய்த்தல் என்ற குற்றம் இங்கு கிடையாது. தூய்த்தலாகும் என்ற எண்ணமாகின்ற குற்றம் அது தூய்த்ததற்கு ஏற்ப பாவத்தினை விளைவிக்கும் என்று வருகின்றோம். அந்த குற்றத்தினால் இப்போது வருந்துகின்றோம் என்று வரும். விடுதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து இனி பிரிந்த விடுதலையேனே. அவ்வாறு சென்று சேர வேண்டிய இறைவனாகின்ற கோல் அதனை சென்று சேர முடியாது. பிரிந்திருக்கின்ற என்னை விடுதலையே என்று சொன்னார். விடுதலை என்று சொன்னால் தலை என்பது தலையெடுத்து இருக்கின்ற குஞ்சி குடுமிக்காகி வருகின்றது. குடுமி எப்போதுமே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அந்த குடுமி கட்டப்படாதது பிரிந்து இருப்பதுதான் விரிதலை. அந்த விரிதலை என்பது அறியாமையும் காட்டும். உருவாக கூந்தலை வந்து பின்னாது இருக்கக்கூடாது, கூந்தலை அவிழ்த்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது குற்றம் என்ன, கூந்தலை அவிழ்த்து விடக்கூடாது என்றார். அது விரிதலைன்னு சொல்லுவாங்க. அது அறியாமை. அதுக்கு அது அது தானாக விரிகின்றது சொன்ன இங்கும் அங்கும் ஓடி அலமருதல் விரிகின்றது. ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். ஒருவர் வந்து இங்க ஒருவரே தொழிலாகி ஒருவனுக்கு அமைந்திருப்பது என்று சொன்னால் அவனுக்கு தன்னுடைய கூந்தலை விடுவதற்கும் நேரம் கிடையாது. இங்க இருந்து ஓடிக்கிட்டே இருந்தா கூந்தலை எங்க விடுவது, கூந்தலை விடுவதற்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஐம்பல வேடர்கள் இங்கும் அழைப்பதனால நம்முடைய கூந்தலையை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. ஐம்பல கல்வர்கள் இங்கும் இங்கும் அழைப்பதனாலே சிந்தனையாகின்ற கூந்தலை கட்டுவதற்கு விரிதலையை விடுதி கண்டா இவ்வாறு குந்திருக்கின்ற எண்ணெய் விடக்கூடாது. அடைந்திருப்பதனாலே அந்த ஐம்பல பத்திருப்பதனாலே அதன் காரணமாகவே நினை பிரிந்த உன்னை பிரிந்திருக்கின்ற பிரிந்தும் பிரிந்து பிரிந்த விடுதலையனை பிரிந்து ஐம்பல கலரா அழைக்கப்படுகின்ற துன்பத்திற்கு உள்ளாதவர்கள். விடுதலை என்பது அந்த துன்பத்தினாலே அலைந்து இங்கு மங்கும் அலமருகின்ற நிலையை காட்டுகின்றது.
உன்னை பிரிந்ததினாலே இப்ப என்னாச்சு என்னுடைய துன்பம் உறுதியாகிவிட்டது. விரிதலையனை பெருமானை இவ்வாறு சந்திக்கின்றதை விட வேண்டாம், என்னை நீ காத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? உன்னுடைய பொருள் நான் தன்னுடைய பொருள் துன்புறுமாறு விடக்கூடாது. தன்னுடைய பொருளை கஷ்டப்படுறாங்க விடக்கூடாது. அப்பா பாடம் வந்ததுன்னா ஸ்கூல்ல நிற்கணும், படிக்க வேணாம். படிச்சுட்டு போறோம் படுத்துக்கணும் எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பழங்காலத்துல, நீங்களும் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தும் நாங்க நல்லா படிச்சுதான் வாங்கிடுவோம். கண்ணு வலிக்கும் படிச்சு எங்க அம்மா என்ன சாப்பிடலாம் தூங்கிதான் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து படிக்கிறேன். அப்படிப்பட்டது அல்ல அம்மா, இந்த காலத்து அம்மாக்கெல்லாம் படிக்க படிக்கிறாங்க. விடுதலை ஏனி விடுதுகின்றாய், என் மூலகுக்கு ஒரு தலைவா, பெரிய மூலகங்களுக்கும் ஒரே தலைவன் இறைவன் தான். ஆகவே பெருமானே நான் வேறு எங்கும் சொல்ல முடியாது. நாலு தலைவர்கள் இருப்பார்கள் சொன்னா இவர் இல்லைன்னா இன்னும் போனான். ஆனா மூன்று உலகங்களுக்கும் ஒப்பற்ற இறைவன் ஒருவன் தான் தலைவன். ஆகவே என்னால் துணை என்று கருதப்படுகின்ற தொடப்படுகின்ற ஒன்றுவாகின்ற உன்னை தவிர வேறு யாரிடமும் இல்லப்பிக்கவும் முடியாது. வியன் மூவருக்கு ஒரு தலைவா, அனைவரையும் காக்க கடவிய நீ உன் அருட்குடி நிழலுக்குள் நானும் வருகின்றேன் என்று உணர்ந்து என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிக்கும்.

மும்மலமாவது முப்பரமாவது மும்மல காரியம். முப்பரம் என்பது அப்படி செஞ்சடி ஆதி புராணன் முப்பரம் செற்றனர் என்பவர்கள் முனர்கள் முப்பரமாவது மும்மல காரியம் அப்புறம் செற்றனை அடைவாரே. பெருமானந்த புறங்களை வென்று அந்த தன்மையினுடைய அருளினை யார் அறிவார்கள்? என்ன காரணம்? அது அறிகின்ற நிலையிலே ஜீவபோதனை போய்விடுகின்றது. நம்முடைய மும்மல காரியமாகின்ற மூன்று சரீரங்களை தான் பெருமான் முப்பரங்களாக எரித்து வருகின்றார். பெருமானே பெருமானுக்கு தாய் என்பது இந்த மும்மலங்கள் தான். மும்மலங்களாகின்ற தலைகளை பெருமாள் அழைக்கின்றான், துன்புறுத்துகின்றான். பொருள் அலை மூவிலை வேல், மூன்று தலை சூலம். மூவிலை வேல் என்பதுதான் முத்தலை சூலம். இலை என்பது அதனுடைய தலை பாயிண்ட் தான் இலை. அது மூன்று பாயிண்ட் கூர்ப்புகளை கொண்ட மூவிலை வேல் தலை சூலம். அதனை வலன் ஏந்தி வலதுகையிலே ஏந்தி தொழுகின்றவனே, பெருமான் வலதுகையிலே படையிலே எடுத்து தொழுகின்றார் என்று சொன்னார். பகவர் மீது பயன்படுத்துவதற்காக பெருமான் ரெடியா இருக்கிறார். குருநாதராகின்ற பெருமான் இருக்கிறாரு, ரெடியா இருக்கையோடு கொள்வதற்கு ஆயத்தமாக தயாராக இருக்கிறார். அவ்வாறு தயாராக திருக்கர்ல கைய வச்சுட்டு நீ பேசுமாவிருக்க கேட்கிறது. அது ஒரு குறிப்பு. ஒருவேளை மூவிலை வேல் வலம் என்று வலதுகையிலே தூக்கிக் கொண்டு தொழுகின்ற பெருமானே, இந்த வேலினை என் மீது நீ விட வேண்டாம். கடல் வந்து பொங்கி மதுரையை அழிப்பதற்காக வந்தது. அப்போது அந்த கடல் பொங்கி மதுரையை அழித்துவிடும் என்பதனால சித்தர் என்ற இறைவன் தன்னுடைய குமாரனாகின்ற உக்ரகுமார சுவாமிகளை கடவிலே தோன்றி, நீ விழித்துக்கொள், கடல் உன்னுடைய மதுரையை கொள்ளப் போகின்றது. இறை உன்னுடைய தகப்பனார் சுந்தரபாண்டியன் உனக்கு கொடுத்த அந்த வேலினை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றார். சொன்னா அவர் என்ன பண்றது? தூக்க கலகம் தன்னை அலம்பிக்கிட்டு வேலை எடுத்துக்கிட்டு வராரு. வேலை எடுத்துட்டு கடல் பொங்கிக்கிட்டு வருது. பெரிய பல தென்னமரம் உயரத்துக்கு கடல் பொங்கிக் கொண்டு எங்கோ இருக்கின்ற கடல் மதுரைக்கு வந்துவிட்டது. இன்னும் சிறிது நேரத்துல மதுரைக்குள் நுழைந்து மதுரையே மூழ்கடித்து விடும். அந்த கடலுடைய அழகை பார்த்து நிற்கிறாரு யாரு? சுந்தரகுமார பாண்டியன். அப்போது கனவிலே வந்த சித்தர் நேரிலே வருகின்றார். வந்து என்ன உக்ரா, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? கையில இருக்கின்ற வேலினை தூக்கி எரி அடிக்கிறது. கையில இருக்கின்ற வேலினை தூக்கி எரி. அதே போல எங்க குண்டாவது கேட்கிறார், கையில வேலை வச்சுட்டு இருக்கிறையே, அதை என்னுடைய பகை எங்க உண்மல பகை மீது தூக்கி எரி. ஒருவேளை மூவிலை வேல் வளம் ஏந்தி புரிகின்ற பெருமானே, பார்க்கின்ற பார்வையை உத்தர கோஷமாக இருக்கிறது என்பதை போல கையிலே வேலை ஏந்திக் கொண்டு தக்க இடத்திலே பயன்படுத்தலாம் என்று சாமி தெரிவித்திருக்கிறார். தகுந்த இடம் என்னுடைய மும்மல பகைதான். ஆகவே என்னுடைய மும்மல பகை மீது உன்னுடைய வேலினை நீ எரிந்து விடுவாயாக. ஒரு தலை மூவிலை வேல் வளம் ஏந்தி தொழிபவனே விளங்குகின்றன. ஒளிகின்ற நின்றாள் விதப்பற்று ஆக்கையை போக்கப் பெற்று நலிகின்ற என்னை விடுதிகளாய் அழிதேர் விளவி ஒளி நின்ற கும்பலில் உத்தர கோஷமங்கிக்கரசே வலி நின்ற பின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. முன் பாடல்ல சொன்னது பொருள்ல இந்த பாடல்ல திறந்து வருது. நம்ம சொன்ன பொருள் சரிங்கிறத அடுத்த பாடல்ல சொன்னார். வலி நின்ற பின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. வலி நின்ற வலிமை பொருந்திய நிச்சல் பொருந்துதல். வலிமை பொருந்திய பின் சிலை என்றால் செறிந்த சிலை. செறிவுடைமை என்பது மலைகளுக்கு இயற்கை. செறிவு சின்மை என்பது மலைகளுக்கு இயற்கை. அதான் இந்த பூமியாகின்ற இந்த உருளுகின்ற ஒரு திகிரி, அந்த திகிரியிலே ஆணி அடித்ததை போல மலைகள் விளங்குகின்றன என்று புராணங்கள் சொல்கின்றன. பூமி விலை விளையாது இருப்பதற்கு ஆணி அடித்ததை போல மலைகளானவை, மலைகள்லாம் ஆணிகள் போல விளங்குகின்றன. அது திண்மை கொண்டவை. அந்த தின் சிலை என்பது வேறுமலையாகின்ற சிலை, பெண்மலையாகின்ற சிலை. அது பூமியானது நிலை பிறழாது ஆணி அடித்ததை போல காக்கின்ற வலிமையான சிலை. அந்த சிலையினாலே மலிந்த பின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. மாறுபட்டே பகையை கொண்டு தோரிட்டு புறமிரை புறத்தோடு மாறுபட்டே. புறத்தோடு என்ற மூன்றாவது மறைந்திருக்கின்றது. மூன்றாவது தொகை புறத்தோடு மாறுபட்டே. பொருளை வந்த புறங்களோடு கூட சிறந்து கொண்டு அதனுடைய மாறுபட்டு எரித்தா இடத்தில் எரித்தொள்ளினான் என்பதனாலே முன்பு வேலினை கையில ஏந்தி இருப்பது இந்த முப்புறங்களை எரிப்பதற்காக என்கின்ற அந்த துணியானது இருக்கு. அதே பெருமானை அவ்வாறு சொல்லி பூம்பொழில் உத்தர கோஷம் கேட்க அரசு. எப்படிப்பட்ட பூம்பொழில்? அழகான பொழில்கள், பூக்கள் பூத்திருக்கின்ற சோலைகள் கொண்ட உத்தர கோஷம் கேட்கிற அரசன். அழி தேர் விளறி ஒளிகின்ற பூம்பொழில். அழி என்றால் வண்டு, தேர்தல் ஆராய்தல். வண்டுகள் ஆராய்கின்ற விளறி. விளறி என்பது ஒரு பண், ஒரு ராகம். நம்ம சொல்றோம் பல பெண்கள், தளம் போன்ற பெண்கள், கட்டப்பாடை போன்ற பெண்கள். பழங்காலத்திலே பெண்கள் இப்ப தேவார பெயர் இல்லாமல் தமிழ் தேவாரத்துல தமிழ் பெயர் தவிர பெயர்கள் உண்டு. ராகம் தமிழ் பெயர் இல்லை. ஆனா அறிஞர் தமிழ் பெயர் விளறி என்று ஒரு நெய்தல் நினைக்கூடிய பண், நெய்தல் நினைக்கக்கூடிய ஒரு பண். கடலை சார்ந்த இடத்திலே மீனவர்கள் வாழ்கின்ற ஒரு

0: ராகம். அந்த ராகத்தினை இந்த வண்டுகள் தெரிவில் இன்று விளச்சுகின்ற தொழில்களை கொண்ட உத்தரகோசமங்கை. ஏன் அந்த விளரிய சொன்னு கேட்டா, உத்தரகோசமங்கை கடற்கரை தளம், உத்தரகோசமங்கை என்பதெல்லாம் நெய்தல் தளம். அது உத்தரகோசமங்கையில அந்த தொழில ஊதுகின்ற வண்டு அங்கிருக்கின்ற மக்கள் ஊதுகின்ற அந்த பணியை கேட்டு ஊதும் வண்டிக்கு அந்த அறிவு. அது மருதத்தினைக்குரிய பண்ணினை இங்கிருக்கின்ற வண்டு ஊதும் திருடமுருகத்துல. ஆனா நெய்தல் தினைக்குரிய பண்ணினை அங்கிருக்கிற வண்டு ஊதும் விளரி என்ற பணியை இருந்தது. அழிதேர் விளரி ஒளி நின்ற ஒளி செய்கின்ற பூங்கொழில் உத்தர கோசமங்கிருக்கிறது. தொழிகின்ற நின்றால் புகுதப்பெற்று அருளோடு விளங்குகின்ற நின் தாள் தாளின்கண் புகுதப்பெற்று. புகுதப்பெற்று என்பது ரெண்டு விதமா சொல்லலாம். புகுதப்பெறுதல் திருவிழில சேர்தல் என்று பொருள் இல்லைங்க, நெருங்குதல் என்று ஒரு பொருள். பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அளவுக்கு நெருங்கினார், சீதராக நெருங்கினார். பெருமான் குருநாதனாக வந்த போது பெருமான் திருவிடிக்கு தொண்டு செய்கிற அளவிற்கு நெருங்கினார், அவ்வாறு நெருங்கிய என்று ஒரு பொருள். புகுதப்பெறுதல் அடைக்கலமாக புகுதப்பெறுதல், பெருமான் திருவிடியே துணை என்று அடைக்கலம் புகுதல், அடைக்கலம் புகுதல் என்று ஒரு பொருள். ஆகவே பெருமானுக்கு தொண்டு செய்யும் எண்ணம் நெருங்க பெற்று என்றும் ஒரு பொருள். பெருமான் திருவடியை அல்லால் துணை வேறு இல்லை என்று சொல்லி அதனிடத்திலே அடைக்கலம் புகுதல். அடைக்கலம் எவ்வாறு பூண்டார்? அதனிடத்திலே இந்த உயிர் உடல் உடைமை அனைத்தும் அதற்கு கொடுத்து பூண்டார். இதே என்றும் ஆவியும் உடலும் உடனே எல்லாரும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குன்றிலேயோ என்று இவ்வாறு என்னுடைய உடல் உடைமை உயிர் ஆகிய மூன்றையும் எனக்கு கொடுத்தனர் அடைக்கலம் புகுந்தும் புகுதை பெற்றும் என்ற ஒரு உண்மை அங்கு வரைந்திருக்கின்றது. அந்த உண்மை வந்து செயல் கருதி டிராப் ஆயிடுச்சு. புகுதை பெற்று ஆக்கையை போக்க பெற்று வெளிகின்ற நின்றால் புகுதை பெற்றும் ஆக்கையை போக்க பெற்று வெளிகின்ற எண்ணெய். ஆக்கையை போக்க பெற்று வெளிகின்ற எண்ணெய் என்று சொன்னால் வெளிகின்ற எண்ணெய், வளர்கின்ற எண்ணெய். பெருமானை இவ்வாறு உள்ளிடத்திலே என்னை முழுவதும் ஒப்படைத்தும் உனக்கு அருகிலே வந்து தொண்டு செய்கின்ற பாக்கியத்தை பெற்றும் இப்பொழுது பிரிந்திருக்கின்றேன். ஆக்கையை போக்கப்பெறுதல், போக்கப்பெறுதல் நீக்கப்பெறுதல். உடலையிலே உன்னை பிரிந்திருக்கின்றேன். இப்போ உள்ளத்தலையிலே உன்னை விரும்புகின்றேன். அந்த உள்ளத்திலேயே விரும்புதல் என்று எந்த அளவிலே இருக்கிறது வருகின்ற சொல்லப்படுறேன். சிரிக்க வருவோம். உள்ளத்தாலே உன்னை பிரியவில்லை, ஆனால் உள்ளத்தாலே முழுவதும் பொருந்தவில்லை. அதற்கு காரணம் உடலிலே பிரிந்திருக்கின்றேன். அப்ப உடலிலே பிரிந்தது உள்ளத்தினாலே முழுவதும் பொருந்தாமைக்கு ஒரு காரணமாக ஆகும். உடல் அளவிலும் கூட இறைவனை பிரியக்கூடாது, உடலிடம் உண்டா என்று சொல்ல வேண்டும். உடல் அளவிலும் கூட இறைவனை விட்டு பிரிவு என்பது தவறு. ஏன்னா உடம்பும் அவங்கதான் இருக்கும். உடல் அளவிலேயும் இறைவனை பிரிதல் என்பது உள்ளம் சிறிதான் இறைவனை விடுபடும் என்ற நிலைக்கு கொண்டு சென்று விடும். அதுவே வரும் பலன்கள் சொல்றாரு. ஆகவே ஆக்கையை போக்கப்பெற்று ஆக்கை அளவிலே நின்று நீங்கி வருகின்றது. விடுதி கண்டாய், என்னை கைவிட்டு விடாதே. மீண்டும் என்னை உன்னுடைய திருவிடுகளை காட்டி அருகிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக்கையை போக்கம் பெற்று வெளிகின்ற விடுதி கண்டால் அழிதேர் விளரி ஒளிவின்ற பூங்கொழில் உத்தர கோபம் என்று விளங்கிவிட்டார். வலிந்த தின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டு புறத்தோடு மாறுபட்டு போர் மறைந்து வலிந்த தின்சிலையினாலே வலிவை புரிந்திய செறிவு புரிந்திய மலையாகின்ற வில்லினாலே சிலை என்பதனாலே மலை என்பது காணப்படுகிறது. மலையாகின்ற வில்லினாலே ஞானமாகின்ற வில்லினாலே அஜ்ஞானமாகின்ற உட்புறங்களை அவற்றோடு மறைந்து பொறித்திருக்கிற பெருமானே அவ்வாறு என்னுடைய அறியாமையை நீக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆக்கையை போக்கம் பெற்று என்பதற்கு வேறு விதமாகவும் சிந்தித்து பொருள் செய்யலாம். உடம்பளவிலே என்னை உள்ளிடமிருந்து நீக்கி இருக்கின்றா. என்ன காரணம்னா திண்ணைக்கு வருகைன்னு சொல்லிட்டார். பெருமான் வந்து அந்த நெருப்பிலே ஏனையோர் விடுவதற்கு அனுமதித்து நான் விழாத வண்ணம் பெருமானை என்ன பண்ணிட்டாரு, திண்ணைக்கு வாங்க சொல்லிட்டார். அவர் சொன்னதை மீறி விட முடியாது. குருநாதர் ஒரு குற்றமும் இல்ல, குருநாதர் அந்த இல்லாத குற்றத்தை இருப்பதாக கற்றுக் கொள்வார். பெருமான் இவ்வாறு சொன்னதே நாம் உயிர்விடுவதற்கு அஞ்சுவோம் என்று கருதி என்று அவரை இல்லாததை கற்பனை பண்ணி சொல்றார். ஆனா உண்மையில உலகின் நன்மை கருதிதான் இறைவன் அவரை நிறுத்தினான் என்று பார்க்கின்றோம். அப்பர் பெருமான் கைதை காட்சியை நிறுத்தியதும் நம்ம குருநாதருக்கு பிள்ளைக்கு வாங்க சொன்னதும் அந்த நிறுத்துதல் இறைவனுடைய திருவுள்ளம். அவர்களுக்கு தகுதி இல்லை என்று பொருள் இல்ல, ஆனால் அவர்கள் எல்லா குற்றத்தையும் நம் மீது கற்பித்துக் கொள்வார்கள். மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் அடியார்கள். அவர்கள் வந்து இறைவனை பிரிவதற்கு தங்களையே காரணமாக கருதுவார்கள். மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் தான் அவர்கள் குற்றத்தெல்லாம் பெருமாள் போகும். இதான் அவர்களுக்கு நமக்கு இருக்க வேறுபாடு. ஆகவே பெருமான் பெருமானை உடலிலே உள்ளபிருந்து சிறிதுகாலம் பிரித்து வைத்திருக்கின்றா என்பது ஒரு பொருள். ஆக்கையை போக்க பெற்றும் என்று அந்த ஒரு உண்மையை வரவேற்றுக் கொண்டால் பெருமானே உன்னை அடைக்கலமாக கொண்டும் உன்னை சரணாக அடைந்த காலத்திலே என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரும் மட்டும் இல்லாமல் இந்த உடம்பினையும் என்னிடத்திலே நான் அடைக்கலமாக கொடுக்கும். இந்த உடம்பினை எடுத்து அடைக்கலமாக கொடுத்தோம் உன்னுடைய அடைக்கலத்தாகின்ற உடம்பினை என்னுடைய பொருள் என்று நினைத்து நீ துணைக்கு வாய் என்று எவ்வாறு சொல்லலாம் என்று சொல்லு. உண்மையான பொருள் அப்படின்னா பெருமான் நீ சிலைக்கு வர சொல்லிட்ட உடம்புல சுமந்துகிட்டு சிலைக்கு வரணும் இல்ல. அப்பொழுது பெருமானுடையது என்று தன்னை உடனே கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே பெருமான் என்ன சொன்னாரு, இது உன் உடம்புதான் எடுத்துக்கலாம். ஆகவே நின்றால் புதிரப்பெற்றும் அந்த கூறப்படுகின்ற காலத்திலே ஆட்டையை கொக்கப்பெற்றும் உன் வசமாக ஒப்படைக்கும் அப்படின்னு ஒரு பொருள். கொக்கப்பெறுதல் நீக்கப்பெறுதல் என்ற பொருள் முதல்ல சொன்னோம். கொக்கப்பெறுதல் கொடுக்கப்பெறுதல் என்ற பொருள் என்று சொல்லுவோம். பெருமானே உன் வசமாக என்னுடைய உடம்பினையும் கொடுக்கும். அவர் யாரும் கொடுப்பதில்லை, அந்த உடம்பின் மீது இருக்கிற பற்றி கண்ணதான் கொடுப்பதில்லை. அந்த குருநாதர் இந்த பற்றி கிடையாது. அந்த நாவியும் உடலும் உடனே எல்லாமும் கொண்டாடி அந்த உடம்பினையும் கொடுத்தோம். நீ என்ன பண்ணினாய், கொடுக்கப்பட்ட பொருளை உன்னோடு நீ சேர்த்துக் கொண்டு கைலாயத்துக்கு கொண்டு செல்லாமல் உனக்கென்று கொடுக்கப்பட்ட பொருளை நான் சுமந்து கொண்டு தில்லைக்கு வர வேண்டும் என்று விரித்து விட்டாயே என்று நின்றால் புரிதப்பட்டு ஆட்டையை கொக்கு பெற்று வெளிகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய். மனிதர் விளவே வருகின்ற கும்பலில் உத்தர கோஷம் கேட்கிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்தது முதல் திருமுறை பண் யாழக்குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: என்ன மாதவம். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழம்பஞ்சிர பண்ணில் அமைந்த 5வது திருப்பதிகம் திருஆரூர் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 51வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 43வது திருப்பதிகம். திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அறிவித்து அன்புறுதல் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

நிலவியிருக்கின்ற பெருமானி இங்கோர் பார்ப்பன பானனேன் பாடி தாக்கையை விட்டுணை ஊனுமாரியன் பூலன் போற்றியே. ஒரு பார்ப்பு, பார்ப்புன்னா முட்டை, முட்டையா இருக்குது கொஞ்ச நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது அப்படியே இந்த அடகாத்து அடகாத்து அது குஞ்சா மாறுது. அப்போ முட்டையா இருக்கிறதுல இருந்து எப்படி மாறுது, குஞ்சாக மாறுது. அதுபோல நான் இப்ப உன்னை காண முடியாத வெறும் முட்டையா இருக்கிறேன், காணுகின்ற குஞ்சாக என்னைக்குப்பா ஆகுவேன். ஆமா, நீங்க கோழி முட்டை போட்டதுன்னா முட்டை என்ன வந்து கோழியா தாய பாக்குதா, இது போய் அப்படிங்கிறத கொடுத்துதா இல்ல, இது குஞ்சு ஆன உடனே பாருங்களேன் அது போகும்போதே நசன சனசன கூட கூட கூட அது ஒரு குத்து குத்துச்சுன்னா இது விரும்பி குத்தும். அப்போ முட்டையா இருக்கிற வரைக்கும் காண முடியாது, அது குஞ்சான பிறகு நம்ம தாய் தான் அப்படின்னு கூடவே கொஞ்சம் கொஞ்சம் ஓடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா பெருங்கோழியாக ஆன போது அப்புறமேல அது எதுக்குமே தவிர, அது வரைக்கும் தாய் கோழி எங்க போகுதோ அங்க போகும், எங்க நிக்குதோ அங்க நிக்கும், எங்க பாக்குதோ அங்க பாக்கும். இங்கோர் பார்ப்பன பார்ப்புன்னா குஞ்சு. அப்ப இதுவரை முட்டையா இருந்த ஒன்று இப்பொழுது குஞ்சாக வந்து இருப்பது போல, பெருமானி நான் இதுவரைக்கும் முட்டையா இருக்கனே, நான் குஞ்சாக மாறி உன்னை காண வேணாமா, காண வேணாமா. இங்கோர் பார்ப்பன சரிப்பா, அது முட்டை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அந்த அந்த அந்த இதே உடைச்சுக்குது, எதை மேல் இருக்கிற ஓட்டை உடைச்சுக்குது, உடைச்சதுதான் குஞ்சா வருது. அது போல இந்த உடம்பை விட்டாதான் அந்த உடம்புல பார்க்கலாம், ஞான உடம்பு கொண்டுதான் பார்க்கலாம். அதனால இந்த உடம்பை நான் என்று விடுவனும், அந்த ஞான உடம்பை நான் என்று பெறுவனும், அன்று உன்னை காண்பனும், என்னைக்குப்பா இதெல்லாம் தக்கிறது என்று நடக்கும் என்று நான் சொல்ல பாருங்க. திருவாசகத்தில் இந்த பிரிவாற்றாமை, பிரிவா பெருமானே பிரிஞ்சார், ஆட்கொண்ட பெருமான் பிரிஞ்சார், பிரிந்த பெருமானை எப்ப கூடுவோமோ எப்ப கூடுவோமோ எப்ப கூடுவோம் அதே அவருக்கு. அதனால திருவாசகம் முழுதும் பிரிவாற்றாமை அப்படியே மிதந்து நிற்கு. அதனால் இங்கோர் பார்ப்பன பானனின் படி தாக்கையை விட்டுணை, அது எப்படி முட்டையை விட்டுட்டு அந்த குஞ்சா மாறுது, அது போல இது படிற்றாக்கை, படிருன்னா பொய், பொய்யெல்லாம் கலந்த இந்த உடம்பு சொல்லுவா, அப்படி பொய்மையான உடம்பும் கூட. ஏன்னா இன்னைக்கு இருக்காது நாளைக்கு இருக்காது, இன்றைக்கு இருந்தாரி நாளைக்கு இருப்பர் என்று என்ன ஓதிடம் இல்லையே தாய்மான், இன்னைக்கு இருப்பாங்கன்னு நாளைக்கு இருப்பாங்கன்னு என்னப்பா திடம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்ப நான் எதுக்கு வளர்க்கணும், மைசூர் சாண்டலோடு போட்டு அதுக்கு மேல ஃபுல் ஹேண்ட் போட்டுமா ஆஃப் ஹேண்ட் போட்டுமான்னு போட்டு டை கட்டி இது கட்டி எல்லாம் எதுக்குப்பா, அது வீண் தானே என்ன.

சுதந்திரர் பாவம் எல்லாம் ஒருத்தர் கொடுத்தது. நம்முடைய அந்த பழைய பேராசிரியர்கள் அருளாசிரியர்களோடு ஒருங்கு வைத்து என்பது அநேகமாக தாய்மானாரோடு நமக்கு முடிந்து போகும். அந்த திருமுறை ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற அந்த அந்த அருளாளருடைய பாரம்பரியத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் தாய்மானார் வரைக்கும் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் அப்படியேதான் அந்த அளவுக்கு போய் நெருங்கி முன்னே முடியல முடியல. சிவம் அதோடு இருக்கலாம் அவ்வளவா. அதனால பாணனில் படித்தாக்கையை விட்டு இந்த பொய்மையான அந்த உடம்பை விட்டு விட்டு ஊனை பூணுமாறியேன் பூலன் போற்றியே பூணுமாறு பூணுமாறுனா உன்னையே அப்படியே அருகிருந்து காணுமாறு. பூணுதல்னா உன்னையே நினைந்து கொண்டிருப்பது. இந்த பூணுதல்ங்கிறது எங்க வருது? திருக்குறள் ஒண்ணு வருதா? பத்து குரல் முதல்ல கடவுள் வாழ்த்து என்ன இருக்குது? முதல்ல அகர முதல் எழுத்து இல்லாம கற்றலாத பையன் மலர் திசையை நான் மனதை சேர்ந்தார். அப்புறம் வேண்டுதல் வேண்டாம் இல்லாம யாண்டு மட்டும் சேர்ந்ததுல இறைவன் பொது சேர்ப்பு முடிந்தார் மாற்று போலில் பொரிய குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை அறவாடி அந்த தால் சேர்ந்தாக்கெல்லாம் பிறவாடி இருந்து அப்புறம் அது தாலை வணங்காத்தலை அப்புறம் பெரிய பெருங்கள் அது கடைசி குரல் பெரிய பெருங்கள் இருக்க செந்தன்மை கொண்டொடுகிறான். அந்த அறவோர் மற்ற எவ்வியிருக்கும் செந்தன்மை கொண்டொடுகிறான். இன்னொரு கூடுதல் இருக்கு எனக்கு ஞாபகம் அல்ல. நீத்தார் பெருமையா இருக்கோ நீத்தார் பெருமை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிட்டு உள்ளது. இங்க ஞாபகத்து வருது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். பூண்டுதல் என்னன்னு கேட்டேன் அணியறதுன்னு தெரியுது. முதல் அணியிடம் சற்று அணியிடம். அது போல இங்க இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு. அவங்க பெருமை உலகத்தில் பெருத்தினாரு. ஐயா அறத்தை போய் எப்படி பூணுதல்? இப்ப வாய்மை அப்படிங்கறத வாய்மைனா வாய்மை பேசலாம். வாய்மைங்கிறத ஏ சார் கையில மோதிரமா அணியலாமா அல்லது கடிகாரமா கட்டலாமா காதல கடுக்கனா போட்டுக்கலாமா பெண்பாளார வந்தா மூக்குத்தியா போட்டுக்கலாமா வளையலா போட்டுக்கலாமா? அட என்ன அறத்தை போய் இப்படியா போட்டுக்கிறது? அது அறம்னா தர்மம் இதல்லையா கோட்பாடு இல்லையா அப்படின்னாரு. என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? இருமை வகதிரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு. அவர் பெருமை தான் உலகத்திலேயே பெருமை அப்படின்னு அங்க பூண்டார் அப்படின்னா அறம்ங்கிற ஒண்ணை போய் நம்ம அணியாக ஆக்க முடியுமா? அணியாக நம்ம அணிய முடியுமா? பூண்டார் பரிமையல்லகர் சிங்கம் பரிமையல்லகர் இவாடா ராஜா உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்னார். ஐயா அந்த பூணுதல்னு வருதே பூணுதல்னா மோதிரத்தை பூணலாம் கடுக்கனா பூணலாம் முகுத்தியா பூணலாம் வளையலா பூணலாம். இந்த அறம் என்ற ஒன்றை எப்படி சாமி பூணுவது? அது வந்து ஒரு ஒரு அருவம் அல்ல உருவமா இல்லையே அது எப்படி பூணுது? படிச்சா திருக்குறள் பரிமையில வர படிக்கிறியா? அப்பதான் யோகியதை தெரியும். பூணுதல் விரதமாக கோரல் சிங்கமான விரதமாக என்னது அறம் என்ற ஒன்றையே தான் கடைபிடிக்கிறது விரதமாக வச்சிருப்பாங்க. இங்க விரதமாக கொள்ளுதல் அறத்தோடு வாழ்வதையே விரதமாக கொள்ளுதல். இங்க விரதமாக கொள்ளுதல் பூணுதல் எடுத்து படிச்சு பாருங்க படிமையில் உடல விரதமாக கோடல். இந்த மாதிரி பூணுமாறியேன் பூலன் போர்த்தியே சரி இந்த ஆக்கதான் இந்த உடம்பு தான் நிலை இல்லாதுன்னு தெரியுது இதை விட்டா தேவலாம்னு தெரியுது ஆனா ஏமன செய்யலன்னாரு. புலன் போற்றியே நான் இப்ப இருக்கிற இந்த ஐந்து பொறிகளும் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டே இருக்கிறேன். கண்ணு வாடா ராஜா அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணாமலையார போய் தரிசனம் பண்றோம் அப்பா அப்படின்னு சொன்னா இந்த கண்ணு என்ன பண்றது? என்ன ஒளியும் ஒளியும் ஒய்யி அப்படின்னு இந்த காது ஊதாமூர்த்தி பாடுறாங்கடா இர அருமையான பாட்டா ஏழி தயாய்
இசைப்பயனாய் இங்க டிவியை பார்த்து இதை கேட்போம் அப்படிங்குறது. இந்த புலன் போற்றி இந்த பொறிகள் வயப்பட்டு நான் பிறந்தனாலே பெருமானே உன்னை நான் பூணுமாறியே பூணுமாறியே உன்னையே நினைப்படியான விரதத்தை நான் கொள்ள முடியாமல் போனேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள்.

போற்றி என்றும் உன்னை போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி இதெல்லாம் கொஞ்சமா சொன்னார். போற்றி திருவள்ள போற்றியே சொன்னார். போற்றி திருவள்ள ஒரு நூலாவே ஆக்கிட்டார். அந்த போற்றி என்றும் பூரண்டும் புகழ்ந்தும் நின்று, இந்த புரளுதல் என்பது ரொம்ப அதீத அன்பினால வர்றது, அன்பினால வர்றது. புரளுதல் என்பது இப்ப வந்து அது வந்து பெருமானி நீயா உன்னை கண்டா என்று சொன்னா தான் நினைச்சு கீழே படாருன்னு விழுறது இல்ல, தன்னை மறந்து விழுந்தது, விழுந்து பெருமானே பெருமானே பெருமானு சொல்லிக்கிட்டே உருளுவது. அது வந்து தன்னுடைய அன்பினுடைய மிக சிகரத்துல உச்சியில இருக்கவங்களுக்கு வரும். போற்றி என்றும் பூரண்டும் பூகண்டும் நின்று ஆற்றல் மிக்க அன்பாரழைக்கின்றேன். ஆற்றல் மிக்க அன்பினர் என்ன ஆற்றல் மிக்கனா, பல அன்பு என்னன்னு கேட்டா இருந்து ஒரு சமயத்துல மாறும். இப்ப நாம கூட அம்மா அப்பா மேல வச்ச அன்பு எப்ப கொஞ்சம் இருக்கு, நான்காவது நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசுல வச்ச அன்புல விட பின்னால போக போக போக போக பிளஸ் டூ படிக்கும் போது காலேஜ் போகும்போது அம்மா அப்பா அன்பா இருக்குது. சிவ சிவ மாசரு பொன்னே வலம்புரி முத்தேன்னு கூட்டான். அப்ப இந்த அன்பு என்னன்னு கேட்டா ஒரு கால எல்லையில இருக்கிற அன்பு. ஆனால் பெருமானி உன்னிடத்தில் இரவா

அங்க போயிடுங்க. அப்போ ஆற்றல் மிக்க அன்பு என்பது திருவாசகம். அதுக்கு சீக்குவல் டு சுந்தரமூர்த்தி எல்லாம் ஒரு எழுதப்படாது. உனக்கு எல்லாம் தெரியும் மக்கு பயிலப்பட தூசில் தூசி. ஆற்றல் மிக்க அன்பு சீக்குவல் டு இரவாத இன்ப அன்பு. இதுவும் திருமுறை, அதுவும் திருமுறை. இது எட்டாம் திருமுறை, அது பன்னாம் திருமுறை. சிவசிவ கை வைக்க முடியுமா இவனால இதுக்கு இந்த உரைக்கு? அப்படி ஆற்றல் மிக்க அன்புனா ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போற அன்பெல்லாம் ஆற்றல் இல்லாத அன்பு. நம்ம அன்பு, நம்ம அன்பு.

நினைக்கிறேன் சாமி. ஆனா எனக்கு அப்படி அருகதில்லைன்னா மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அது ஆற்றல் மிக்க அன்பு. இப்பவும் எனக்கு அன்பு வேண்டும், ஒரு கால் எனக்கு மீண்டும் பிறக்க முடியாது வந்தாலும் அப்பவும் தொடர்ந்து அன்பு வேணும். அது ஆற்றல் மிக்க அன்பு. சீக்கல் டு இரவாத இன்பம். அருமையா திருமுறைக்கு திருமுறை உரையாடல இருக்குது. இதுக்கெல்லாம் கூட இப்ப நம்ம சொல்றேன் என்னன்னு, இது மாதிரி எங்க பக்கத்துல எழுதியிருந்தா நல்லது. இரவாத இன்ப அன்பு என்று எங்க பொண்ணும் திருவாசகத்துல பொண்ணும் திருவா அந்த பெரிய புராணத்துல இரவாத இன்பம்னா ஆற்றல் மிக்க அன்பு என்று பொண்ணு போட்டாதான். இந்த கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம், இந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம், அந்த திருமுறை 8, 12 அப்படி போலாம். என்ன பண்றது, இதுல இல்ல எழுதி போடல. இப்ப சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது. இப்ப எவ்வளவுதான் ஞானம், ரொம்ப ஞானமே. எனவே ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். என்ன ஆற்றல்? இரவாத அன்பு. அது இன்ப அன்பு. அந்த அன்பு கொண்டு அழைக்கலையே பெருமானி. ஏற்று வந்ததில் தாமரை தாடூரும் கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கை. ஏற்று வந்ததில் தாமரை தாடூரும் கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கையே. யமன் என்ன பண்ணா, முதல்ல செஞ்ச உடனே அதை வந்து உதவி செஞ்சுட்டான். பிறகு வந்து பெருமான் சொன்ன உடனே வந்து பெருமானி என்று சொன்ன என்ன, அவ்வளவுதான் அந்த அன்பு கொஞ்சம் தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்க அந்த அன்பு போயிட்டுது அல்லவா? ஏன் அவன் கடமை அவன் இந்த போக்குவரத்து போயிட்டு இல்லைங்களா? இப்ப கூட நான் சொல்றது உண்டு, வயசு வந்துட்டா பிள்ளைங்க வந்து நம்ம நினைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க மனைவி அவங்க உழந்த அவங்க அப்படி வந்துடுது, அப்புறம் அதுக்கு அன்பு செலுத்து அதுக்கு வேண்டிய செலுத்த போகுது. உன்னை நினைக்கவன் துறக்கல, அவன் தலையெழுத்து அவன் அதுல அப்படியே ஒன்றுனாத்தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியுது. அதனால என்ன பண்றான், அதே இருக்கிறான் உனக்கு அப்ப இருந்த மாதிரியா இருக்கலாம் போ.

இருக்கிறாங்க. இதுல அங்க போனதுனால அங்க போவாத்தனால சார் மேலவை தேர்தல் வருத எம்எல்சி எல்லாம் வருதாம இருந்தே கும்பிட போட்டுவாங்க. ஏன் என்னைக்காவது நம்மளை கொண்டாந்து வைக்கிற உட்கார வைக்க மாட்டானா? அதனால ஏன் இந்த எம்எல்சிங்கிறது அவங்க கொள்ளேன் புரந்தரம் மால் அயன்பாழ்வு. ஐயா இங்க பிரம்ம பதவி கொஞ்சம் இப்ப அவரு ஆட்டங்கன்றிருக்கு பிரம்மா, அடுத்தது உங்களை தான் போடலாம் படைப்பு தொழில்னு சொன்னோன்னு வேணாப்பா. இந்திர பதவி சார் ரொம்ப ஊர்வதி அந்த காமதேனு கற்பது சுவைக்கலாமே தூக்கி அடிப்பார். ஏன் இந்த இறையன்பு என்ற ஒன்றில் ஊன்ற ஊன்ற அது தானா நிறைந்தது. அது போல அவரவர்களுக்கு தாங்க கல்யாணம் பண்ண உடனே மாதிரி பொண்ணு வளமுரிமை தேங்குது, ரெண்டு வருஷத்துக்கு பண்ண என்ன பண்ணுது குவா குவா சத்தம் வந்துடுது சரிங்களா. இந்த குவா குவா சத்தம் உடனே என்ன பண்றது தந்தை மகர் காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்புக்கு மான் தந்தை காற்று நன்றி இவன் தந்தை என்ன ஒருத்தான் அப்படி போடுது அப்படி போடுது. என்ன பண்றதப்பா? ஆதலால் தான் இந்த அன்பெல்லாம் இறக்கும் அன்பு, இறவாத இன்ப அன்பு. அப்ப அன்பு என்பது ஒரு காலத்தில் நம்ம உலகியல்ல தோன்றும் வளரும் இறக்கவும் செய்யும் ஒழிஞ்ச. என்னப்பா உங்க அப்பா வந்திருக்கா அப்படின்னு? அவர் எதை வந்துட்டு போவாருப்பா? திருவண்ணாமலைக்கு அடிக்கிட்டு வருவார். தாய் பார்த்துட்டு போவாருப்பா. நீ ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பா ஐயா தம்பி ஊர்ல இருக்காரான்னு கேட்டா இருக்காருன்னு சொன்னேன். அது ஏன் சொன்ன? நீ மக்கா இருக்கலை தெரியலன்னு சொல்லக்கூடாது. அவர் அடிக்கிற ஒருவர் திருவண்ணாமலை போவாரு அவருக்கு நின்று அவ்வளவுதான். நமக்கு அப்படியா தீர்ந்து போயிட்டு ஒழுங்கிதான். எனவேதான் இறவாத என்பான்பு அந்த அருமையான சொல், ஆற்றல் மிக்க அன்பு திருவாசகம். இதெல்லாம் நம்ம என்னைக்கு படிக்கப்போம்ப்பா? இப்போ இது மாதிரி படிக்கிறதுனால அதனாலதான் இந்த பாடமா படிக்கும் போதுதான் என் யோகியதையா படிக்கிறோம். சொற்பொழிவு இப்போ ஆனால் ஊர் மாதிரிக்கு இப்பெல்லாம் சிவகாசியெல்லாம் சொற்பொழிவே வேணாங்கிறாங்க. சும்மா ஒரு கதையை வச்சுட்டு கதை விட்டுட்டு போகணுங்க. எங்களுக்கு வரிசையா நடத்துங்கய்யா பாடம், அப்பதான் யோகியதையா படிக்கணும். சொற்ப இதே நீங்க திருவாசகம் எனக்கு இப்ப இதே தலைப்பு கொடுங்க கைமாறு கொடுத்தல் நீ தலைப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? கைமாறு வேண்டாம் கிடப்பாரு அங்க போய் இங்க போய் சொல்லிட்டு சரி மணி ஆயிட்டது வணக்கம் நன்றின்னுருவேன். அவ்வளவுதான் யோகியதையா பத்து பாட்டு சொல்லுவனும் சொல்ல மாட்டேன். தப்பித்தர கடைசியில சொல்லும்போது நீங்க பத்துடையீர் ஈசம் படீர் பாங்குடையீர் நான் புத்தடியோம் புண்மை துவித்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தனை எத்தனை கேட்டீங்கன்னு அதுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு போவேன். நீ யோகியதையா பத்து பாட்டு சொல்லடான்னாதான் சொல்லுவோம். அது இந்த முற்றோதலால் தான் கிடைக்கிறது. அல்லது இந்த மாதிரி முழுமையாக கேட்க வேண்டும் என்று பலருக்கு எண்ணம் வருவதனால கிடைக்கும். முழுமையா படிக்கணும். சிவம் ஏதோ இதெல்லாம் நம்ம பெருமான் ஆட்கொள்ளுகின்ற அவனுடைய ஆற்றல் மிக்க அருள் அல்லவா? ஆற்றல் மிக்க அருள்.

இவன் அன்பரில் கூய்ப்பனி கண்ணும் பண்டும் நாராமலர் கொன்றையான் தள்ளும் கீழுளும் மேருளும் யாவுளும் எள்ளும் பொய்ந்தையும் போல் நின்ற எந்த கொள்ளும் கில்லனை அன்பரில் கூய்ப்பனி அன்பரில் கூய் பனி கொள்ளும் கில்லனை அடாதான் மாத்திக்கணும் அல்லவா. எப்படி ஏனைய அன்பர்களை நீ அப்படி அரவணைச்சு சொல்லுகிறாயோ அது போல இந்த பாழா போன என்னையும் ஒரு அன்பர் போல் என்னை குவி என்னை பணி கொள்ளணும். எப்பா யாரங்க பாக்குறது மணிவாசகரா? ஆமா அடியேன். இங்க வா நிலை பெறுமாறு என்னுதியில் நினைப்பு இருக்குதா? ஆமா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனிந்து ஏற்றி போழ்ந்து பாடணும் தெரியுதா? சரி அப்படி என்னை போய் பணி கொள்ளுப்பா, கூப்பிட்டு சொல்லுப்பா, இல்லன்னா நான் எங்கேயோ போய் தொலைகிறோம் பாரு. இங்க எங்கடா போறாங்க? இங்க வா. என்ன பண்ணணும்? கையில என்ன வச்சிருக்க? விளக்கமாறு வச்சிருக்கியா? கூப்பிட்டு ஒரு பக்கெட் எடுத்துட்டு

0: வந்திருக்கியா?
1: இல்ல, போய் எடுத்துட்டு வா. தண்ணியை பைப்பில் புடி, தேடி எங்கே ரெண்டு கோலம் போட பாப்போம். இப்ப எப்படி இருக்கு அந்த இடம்?
0: கோயில் நம்ம ஊட அப்படி வச்சிருக்கல, கோயில பிடிச்சுக்கணும்.
1: குளிச்சுட்டியா? இப்ப குளிச்சுடுவா, குளிச்சுட்டு வா. பூ கூட இருக்குதா? இருக்குது. இன்று இப்படி அன்பரில் கூய் பணிபுரியும், அன்பராக என்னை வைத்து என்னை பணியை, என்னுடைய பணி எனக்கு கட்டளையிடு, அப்படி செய்வான். இப்படியாக அன்பரில் குய்பணி கொள்ளணும். எப்படிப்பட்ட பெருமானி நீ எப்படி இருக்கிற? கல்லும் பண்டும் மாறாமலர் கொன்றையான் அடியப்பா. கொன்றை மலர் நீ அணிஞ்சிருக்கியப்பா, அதுல வந்து பண்டுகள் என்னைக்குமே நீங்காது. ஏன்? அதுல இருக்கிற தேன் என்னைக்கு நீங்காம இருப்பதுனால. எனவே உன் கொன்றையில தேனும் நீங்கா, பண்டுகளும் நீங்கா. அந்த தேன் எப்படி இருக்கும்னாரு, எஞ்சிய தேனெல்லாம் போய் வாய் வச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா இந்த தேன் நினைத்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் எப்படி இந்த தேன் இருக்கும், அந்த தேன்லாம் வாயில தான் இனிக்கும். இது அனைத்து எலும்பு உள்ளக, அனைத்து எலும்பு உள்ளக, எல்லா நரம்புகளும் அப்படியே உள்ளத்தில் நெகிடுமா. எது இந்த தேன். அந்த தேன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துடும். ஐயா உங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, தேன் இந்த பக்கத்துல திரும்பக்கூடாது. அப்ப என்ன ஆச்சு? ரெண்டாவது தேன் வந்து ரொம்ப சாப்பிட்டாலும் மலத்தை கட்டும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஆனா இந்த தேன் ஆனந்த தேன் தொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் அப்படியே சொன்ன. அதனால பெருமானுடைய அந்த கொண்டை மலர் இருக்கிற அந்த இதுன்னு கல்லும் பண்டும் அறாமலர் கொண்டையான். அங்க கல்லுங்கிறது இங்க தேன், தேனும் அப்படியே இருப்பதனால அங்க இருக்கிற வண்டுகளும் அகலாது இருக்கணும். அப்படியே சுத்தி சுத்தி அங்க வந்துட்டே இருக்கணும். எனவே கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையான், நல்லும் கீழூளும் மேலூளும் யாவூளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. இந்த கீருலகம் மேலுலகம் எந்த உலகமாயிருந்தாலும் அங்காங்க இருக்கிற எல்லா பொருள்களிலும் எங்க பெருமான் இருக்கிறான். இருக்கிறான்னு காட்ட முடியலையே சார் அப்படின்னாரு. ஆனா காட்ட முடியாது இல்லையா, இருப்பான். இப்படி ஒரு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டாங்கல்ல, அப்பா பிள்ளை சண்டை போட்டுட்டாங்களா? எங்க அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டா? திருவண்ணாமலை வந்து ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள சண்டை இல்ல, ரெண்டு பேரும் காண்பதற்கு முடிந்தாங்க முடியல அல்லவா, சண்டை எங்க போட்டுட்டாங்க இல்ல இல்ல இல்ல. இது அடிகானது முடிகானது ரொம்ப நாள் போச்சு. ஏண்டா தம்பி பாத்தியாடா திருவழி? இல்லப்பா. ஏப்பா நீங்கப்பா? நானும் இல்லப்பா. பிரகலாதனும் இரணியனும். ஆமா உண்டா இல்லையாங்கிறத தகராறு பண்ணிட்டது என்னது? ஓ சைவத்திய அதனால ஆக்கிறது. ஏங்கடா நீ சொல்லியடா உங்க நாராயணன் எங்கப்பா இருக்கிறார் அப்படின்னாரு. தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் நீ சொல்லும் சொல்லினும் மூலம் காற்றா பேன அப்படின்னாரு. காற்றா என்னாரு, அவர் காண வேண்டிய இடத்துல காட்டுவார் அப்படின்னாரு. ஆமா உங்க பேன ஒரு உதவ ஒண்ணு கொடுத்தான் அப்படியே. அதெல்லாம் ரொம்ப அருமையா வர்ணிச்சு. ஆனா அந்த எர்ணியன் வதைப்படலாம் வால்மீகியில் இல்லை, கம்பர் தானா சேர்த்துக்கிட்டு பல செய்திகள் தாம் புதுசா சேர்த்துக்கிட்டது. ஏன்னா அது செய்யலாம். வடிநூலாசிரியன் முதல்நூலுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு வடிநூலாசிரியர் செய்கின்ற பொழுது தான் சில இன்றிமையாத கருத்துக்களை ஏற்றுக்கலாம் இலக்கணம் இருக்குது. அதன்படி கம்பர் ஆனா இது வந்து அங்கே இல்லை. ஆனா எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டா விபீஷன் சொல்றாரு. விபீஷன் சொன்ன விபீஷன் புறப்பட நீ ஆச்சு உங்க ராமனாச்சு பதிச்சு என் மூஞ்சர் முடிக்கிறாரு. அண்ணா இது மாதிரி அடம் பண்ணி சில பேர்லாம் இருந்து போயிருக்குன்னு எத்தனையோ பேர் போனாங்கன்னா அப்ப இருந்ததுல இரணியன்னு ஒரு அண்ணா அவன் கதை